இன்று சக ஆண்டு 1948, அஸ்வினி மாதம் 3, திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி மாதம் 6 நாள், செப்டம்பர் மாதம் 23 தேதி புதன்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன.

நேரம் காலை 6 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்கலாம் குரல் ஓசை.

ஈயாத உலோபமும் மாட்சியில்லாத மான உணர்வும் தகுதியில்லாத உவகையும் தலைவனாக இருப்பவருக்கு கேடு தரும் குற்றங்களாகும்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். கேட்கலாம் இன்று நம் பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். ஆறுபத்திற்கு எனைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக, 6:15 பக்தி மனம் கமலும் ஆன்மீக பாடல்கள் பக்தி மாலையாக, 6:35 ஹோசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி இன்று பங்கேற்கும் மழலை நிவ்யஸ்ரீ, 7:00 காலை வணக்கம் இதில் ஜேகே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், உழவர் சந்தை காய் கனி விலை நிலவரம், குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதெனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாடித்தரு பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷச்சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த்கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புநாள் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி, 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நல்லமாய் வாழ, 8:30 ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள், 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது, 9:05 வானலையில் வசந்தம் 11வது தேசிய ஆயுர்வேத தினத்தை ஒட்டிய நிகழ்ச்சி, தலைப்பு ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கான ஆயுர்வேதம். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் ஆயுர்வேத பிரிவின் ஆயுர்வேத மருத்துவ அலுவலர் டாக்டர் வி வசந்த் அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 தருமபுரி இனிமே செமியா மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12:10 களத்தில் சந்திப்போம் மாநில கனவு தேசிய இலக்கு கால்பந்து நட்சத்திரம் எஸ் நந்தகுமார் அவர்களுடன் நேர்முகம், 12:50 அறிவிப்புகள் சூழல் கப்போம் மெல்லிசையாக என கேட்கலாம், 1:10 நேர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2:00 விவசாய அரங்கம் கடற்பொருட்களின் முக்கியத்துவமும் அவற்றின் பாதுகாப்பும், பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பாப்பா அவின்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம், 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சேவியில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:05 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரேசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், இன்று திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம், 7:25 வயல்வெளி, 8:00 இளந்தென்றல், இன்று விளையாட்டு வினாடி வினாவாக வளம் வர இருக்கிறது நேர்களே, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இடைவிடாத இசை மழை. இரவு 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும்

ஆறாம் ஆண்டிற்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் சிறப்பம்சங்கள் ஒரு கண்ணோட்டம். பத்து இருபதற்கு சுகமான ராகங்கள். இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்பப் பாடல்கள் வலம் வரும். நேயர்கள், இதுவரை நம் பண்பலையில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக.

0: participate in the celebrations across India and worldwide. The ministry said that the celebrations will bring together key stakeholders from across the Ayurveda ecosystem, providing a platform for knowledge exchange and wider engagement. At the Asian Games in Aichi, Nagoya, Japan, double Olympic medalist Manu Bhakar and Tokyo 2020 silver medalist Mirabai Chanu will headline India's Day 4 campaign today with several medal opportunities in the offing. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள்.
3: அன்னதானத்தின் சிறப்பை பற்றி சிந்திப்போம். எல்லா வகையான ஒழுக்கங்களுக்கும் மூலகாரணமாக இருப்பது உயிரும் உடம்பும் சேர்ந்த இந்த வாழ்க்கை. உயிரும் உடம்பும் சேர்ந்து அமைந்திருப்பதனால்தான் உலகமே வாழ்கிறது. உயிர் தனித்து நில்லாது, உடம்போடு சேர்ந்தே நிற்கும். இந்த உடம்பு சோற்று பிண்டம். சோறு இல்லாவிட்டால் சோர்ந்துவிடும். உயிர் வாழ உடம்பு வேண்டும். உடம்பை உணவால் ஓம்புதல் வேண்டும். சோறில்லாவிட்டால் பசிநோய் உண்டாகும். எல்லா நோய்களையும் விட கொடியது பசிநோய். அது வந்துவிட்டால் எல்லா வகையான அறங்களும் ஆசாரங்களும் அழிந்து போகும். தானம் தவமாகிய இரண்டும் உலகத்தில் நிற்க வேண்டும். இல்லறத்தார் தானத்தால் சிறப்படைகிறார்கள், துறவரத்தார் தவத்தினால் சிறப்படைகிறார்கள். இந்த இரண்டும் நிற்க வேண்டுமானால் பசிப்பிணியானது போக வேண்டும். பசிப்பிணியை போக்குவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது மழை. அதனால் தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின் என்று பாடினார் திருவள்ளுவர். நமது நாட்டில் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அன்னதானம் இல்லாமல் இருக்காது. பசித்து வந்தவர்க்கு அன்னமளிப்பது ஒரு சிறந்த தானம். ஒருவன் ஈட்டிய பொருளை பாதுகாப்பாக வைக்கின்ற இடம் பசித்தவர் வயிறு என்கிறார் திருவள்ளுவர். இடம்பட வீடு எடேல் என்று அவ்வைப்பாட்டி சொல்லியிருக்கிறான். விளைநிலம் அழிந்து போகிறது, உடம்பை வளர்த்தற்குரிய அன்னத்திற்கு உரிய நெல் விளையாமல் போகின்றது. இது கூடாது. நிறைய நெல் விளைந்தால்தான் அறம் செய்ய முடியும். பழைய காலத்தில் எல்லா மக்களும் சோம்பல் இல்லாமல் வேளாண்மை செய்தார்கள். பிச்சை கேட்கிறவன் ஒரே ஒருவன்தான், அவன் துறவி. எத்தனை தொழில்கள் வளர்ந்தாலும் மனிதனுடைய மூலத் தேவையாகிய சோறு கிடைக்கவில்லை என்றால் மற்ற தொழில்களினால் பலனில்லை. சடையப்ப வள்ளல் பலருக்கு உணவு கொடுத்து உயிர் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் அவரிடம் பரிசு பெற்று போக ஒரு புலவர் வந்தார். அப்போது சடையப்ப வள்ளல் நெல் மூட்டைகளை தம்முடைய வீட்டுக்குள் கொண்டு போய் அடுக்கிக் கொண்டிருந்தார். வரும் வழியில் வண்டியிலே இருந்து நெல்மணிகள் சிந்தி வழியில் கிடந்தன. வள்ளல் அந்த நெல்லை பொறுக்கி தமது மேல் துண்டில் போட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அவரை பார்த்த புலவர் ஒருவர், வீதியில் சிந்தி கிடக்கிற நெல்லை பொறுக்கும் கருமியாக இருக்கிறாரே, இவர் நமக்கெங்கே பரிசு கொடுக்கப் போகிறார் என்று சடையப்ப வள்ளலை பற்றி எண்ணினார். புலவருடைய முகத்தை பார்த்தபோது சடையப்ப வள்ளலுக்கு அவருடைய எண்ணம் விளங்கிப் போனது. சடையப்பர் அந்த புலவரை தம் வீட்டுக்குள் அழைத்துச் சென்று இனிமையாக பேசி சாப்பிட்டு போக வேண்டும் என்று சொல்லி இலையை போட்டு உட்கார வைத்தார். ஆனால் இலையில் சோற்றை வைப்பதற்கு பதிலாக கை நிறைய பொன்னை கொண்டு வந்து வைத்தார். அதை பார்த்த புலவர் முகத்தை சுளித்தார். அவருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நெல்லை விட பொன் உயர்ந்தது அல்ல என்று காட்டவே பொன்னை கொண்டு வந்து இலையிலிட்டார் சடையப்ப வள்ளல். புலவருக்கு உண்மை விளங்கியது. பொன்னால் உடம்பு வளராது, அரிசிதான் உடம்பை வளர்க்கும் என்பதை உணர்ந்தேன் என்றார் அந்த புலவர். என்னிடம் பொருள் சேர்ந்தால் நானும் அன்னதானம் செய்யலாம், அதற்கு வழியில்லை, எப்படி அன்னதானம் செய்ய முடியும் என்று சிலர் நினைக்கலாம். அத்தகைய எண்ணம் உடையவர்களுக்கு வாழ்க்கையில் அனுபவபூர்வமான உரையில் ஒரு தந்திரத்தை அருள்கிறார் அருணகிரிநாத பெருமான். நீங்கள் கொஞ்சம் சோறு கொடுத்தாலும் அது பெரிய சோறு ஆகிவிடும். ஒரு பிடி சோறு கொடுத்தால் மலையளவு சோறாகிவிடும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் போக வேண்டிய தொலையா வழி ஒன்று இருக்கிறது. அந்த வழியில் இப்போது

0: நீங்கள் கொடுக்கும் பிடிசோறு கட்டுச்சோறாகி வந்து உங்களை சேரும் என்று சொல்லுகிறார் அருணகிரிநாதர். பசி என்று தெருவில் வந்து நிற்பவனை பார்த்து நாளைக்கு வா பாயாசத்தோடு அமுது படைக்கிறேன் என்று சொல்வதை விட நொய்யாக இருந்தாலும் வெறும் கீரையாக இருந்தாலும் இருக்கிறதை இருக்கிற போதே முதலில் அவனுக்கு ஒரு பிடி கொடுத்துவிட்டு உண்ணுவதுதான் உயர்வு. இப்போது செய்கிற அறம் சிறிதாக தோன்றினாலும் அது பயனாக விளைகிற போது பெரிதாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு அன்னதானத்தை செய்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. புலர்ந்து கொண்டிருக்கும் இந்த இனிய காலை பொழுது அனைவருக்கும் நல்லதாய் அமையட்டும். நேர்களே, மறைப்பொருளாயிருக்கும் இறைவனை இசை பாக்கலால் வணங்கும் நேரம் இது. கேட்க இருக்கிறோம் நேர்களே பக்தி மாலை. எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே என்கிறார் சிவவாக்கியர். பக்தி மாலையில் முதல் பாடலாக உன்னிகிருஷ்ணன் குரலில்

0: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பை பேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
1: நேரம் 6:22 கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே, இது பக்தி மாலை. மண்ணில் உள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பார் என்கிறது திருக்குரான். கேட்க இருக்கும் பாடல் நாகோர்கியம் ஹனிஃபா குரலில்.

0: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும் நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
1: மனதிற்கு அமைதி தரும் பக்தி மாலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. எங்கள் ஆண்டவராகிய தேவனிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்கிறது திரு விவிலியம். கேட்க இருக்கும் பாடல் ஹெலன் சத்யா குரலில்.

பட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே இல்ல வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர

நிறைவு பெற்றது பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த அனைத்து இடங்களிலும் எல்லா நலமும் வளமும் பெருகட்டும். நேர்களே, நேரம் 6:35. நேர்கள் கேட்கலாம்.

0: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
1: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
0: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நீர் இல்லாமல் உலகம் இல்லை. நம்முடைய உடலில் 70% நீர் தான். நாம் குடிக்கும் ஒரு சொட்டு தண்ணீர் 1000 ஆண்டுகளாக இந்த பூமியில் சுழன்று கொண்டிருக்கிறது. அதனால்தான் பெரியவர்கள் சொன்னார்கள், நீரின்றி அமையாது உலகு என்று. முன்பெல்லாம் ஊருக்கு ஒரு ஏரி குளம் இருந்தது. மழை பெய்தால் அதில் போய் சேரும், ஆண்டு முழுவதும் நமக்கு பயன்படும். ஆனால் இன்று ஏரிகள் வீடுகளாகிவிட்டன, கிணறுகள் வற்றிவிட்டன. நாம் பயன்படுத்தும் நிலத்தடி நீர் மீண்டும் நிரப்ப 1000 ஆண்டுகள் ஆகும். தமிழ்நாட்டில் சராசரியாக ஒருவருக்கு தேவையான தண்ணீரை விட நாம் பயன்படுத்தும் நீரின் அளவு அதிகமாகிக் கொண்டே போகிறது. இதற்கு நாம் என்ன செய்யலாம்? அனைவரும் செய்யக்கூடிய எளிய 3 வழிமுறைகள். 1, மழை நீரை பிடிப்போம். வீட்டு மொட்டை மாடியில் பெய்யும் மழை நீரை ஒரு குழாய் மூலம் சேகரித்து ஒரு சிறு தொட்டியிலோ அல்லது நிலத்திலோ சேமித்தால் ஒரு பருவமழையின் 10,000 லிட்டர் வரைக்கும் சேமிக்கலாம். நீர்நிலைகளை காப்போம். நம் தெருவில் உள்ள குளம் குட்டை அசுத்தமாக இருந்தால் குப்பையை போடாமல் தடுப்போம். மாதம் ஒரு முறை கரையை சுத்தம் செய்வோம். இளைஞர்கள் சேர்ந்தாலே போதும். இதுக்கெல்லாம் ஒரு துளி கூட வீணாக்காமல் இருப்போம். பல் துளக்கும் போது குழாயை அடைப்பது, தண்ணீர் ஒழுகும் குழாயை உடனே சரி செய்வது போன்ற சிறு செயல்கள் 1 நாளுக்கு 50 லிட்டர் வரைக்கும் மிச்சப்படுத்தும். இன்றைய நாம் சேமிக்கும் ஒவ்வொரு துளி நீரும் நாளைய நம் பிள்ளைகளினுடைய வாழ்வுக்கு உதவும். அடுத்து இந்த கத்திரியில் பூச்சி மேலாண்மை பற்றி தெரிஞ்சுக்கணும். பூச்சி வந்த பிறகு கட்டுப்படுத்துவதை விட ஆரம்பத்தில் கண்டறிந்து ஒருங்கிணைந்த முறையில் மேலாண்மை செய்வதே சிறந்தது. கத்திரி நமது அன்றாட உணவில் முக்கிய இடம் பெறும் காய்கறி பயிராகும். குறுகிய காலத்தில் பலமுறை அறுவடை செய்யக்கூடிய பயிராக இருப்பதால் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய பயிராக கத்திரி விளங்குகிறது. ஆனால் கத்திரி சாகுபடியில் காய் மற்றும் தண்டு துளைப்பான், அஸ்வினி, வெள்ளை உள்ளிட்ட இலைப்பேன் போன்ற பூச்சிகளும் ஏற்படுத்தும் பாதிப்புகள் விவசாயிகளுக்கு பெரும் சவாலாக உள்ளது. பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கு பூச்சி வந்தவுடன் மருந்து தெளிப்பதை மட்டும் நம்மால் மண் வளம், செடி வளர்ச்சி, வயல் சுகாதாரம், பூச்சி கண்காணிப்பு மற்றும் இயற்கை இடப்பொருட்களது தேவைக்கேற்ப பயன்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைந்து மேற்கொள்வது அவசியம். இயற்கை விவசாய முறைகளில் வலியுறுத்தப்படும் இந்த அணுகுமுறையை கத்திரி சாகுபடியில் நடைமுறைப்படுத்தலாம். நடவுக்கு முன்பே பூச்சி மேலாண்மை தொடங்குகிறது. கத்திரியில் பூச்சி மேலாண்மை என்பது செடியின் பூச்சி தோன்றிய பிறகு தொடங்க வேண்டிய நடவடிக்கை அல்ல. நடவுக்கு முன்பே மண்ணை வளப்படுத்துவதிலிருந்து தொடங்கணும். 1 ஏக்கருக்கு மக்கிய தொழு உரம் 2 லோடு, மண்புல உரம் 100 கிலோ, சாம்பல் 100 கிலோ ஆகியவற்றை மண்ணின் நிலைமைக்கு ஏற்ப பயன்படுத்தலாம். அசோஸ் பயிரில் 2 லிட்டர், பாஸ்பேட்டு 2 லிட்டர், ட்ரைகோடெர்மா விருடி 1 லிட்டர் அல்லது 2 கிலோ போன்ற நுண்ணுயிரிட்டு பொருட்களையும் பரிந்துரைக்கப்பட்ட முறையில் பயன்படுத்தணும். இதன் நோக்கம் மண்ணில் உயிரியல் செயல்பாட்டை மேம்படுத்தி செடிக்கு நல்ல ஆரம்ப வளர்ச்சியை உருவாக்குவதாகும். ஆரோக்கியமான வேர் அமைப்பு, நல்ல செடி வளர்ச்சி, பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை அடிப்படையாகும். காய் மற்றும் தண்டு துளைப்பான் விவசாயிகளின் முக்கிய எதிரி. கத்திரியில் அதிக சேதத்தை ஏற்படுத்தும் பூச்சிகளில் காய் மற்றும் தண்டு துளைப்பான் முக்கியமானது. இந்த பூச்சியின் புழுக்கள் இளம் தண்டுக்குள் புகுந்து திசுக்களை சேதப்படுத்துவதால் கிளைகள் வாடத் தொடங்கும். பின்னர் காய்களில் துளையிட்டு உள்ளே சென்று காயின் தரத்தையும் சந்தை மதிப்பையும் பாதிக்கும் வகையில் இருக்கும். தண்டின் நுனி வாடுதல், தண்டில் சிறிய துளைகள், காய்களில் துளைகள், அப்புறம் துளையில் அருகில் பூச்சிக்கழிவு, துளையிட்ட காய்கள் அழுகிறது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். பாதிக்கப்பட்ட காய்களை செடியில் வைத்திருக்காமல் பறித்து வயலுக்கு வெளியே அகற்றுவது மிகவும் முக்கியமானதாகும். இதன் மூலம் பூச்சியின் வாழ்க்கை சுழற்சியை துண்டிக்க உதவலாம். மூலிகை பூச்சி விரட்டி இயற்கை வழியில் ஒரு முயற்சி. இயற்கை விவசாய முறைகளில் பல்வேறு தாவரங்களுடைய பூச்சி விரட்டும் தன்மையை பயன்படுத்தி மூலிகை காட்சிகளை தயாரிக்கப்படுகின்றன. ஒரு முறையில் வேப்பலை 2 கிலோ, எருக்கு 2 கிலோ, அடதொடை 2 கிலோ, ஊமத்தை 2 கிலோ, சீத்தாப்பழம் 2 கிலோ என்ற அளவில் இலைகளை சேகரித்து நன்றாக நசுக்கிக் கொள்ள வேண்டும்.

0: இதனுடன் 10 லிட்டர் மாட்டு சிறுநீரை சேர்த்து சுமார் 15 நாட்கள் ஊற வைத்து பின்னர் நன்றாக வடிகட்டி பயன்படுத்தலாம். தயாரிக்கப்பட்ட கரைசலை பயன்படுத்துவதற்கு முன் நன்றாக வடிகட்டுவது அவசியம், இல்லையெனில் தெளிப்பான்ல முனை அடைபட வாய்ப்பு உள்ளது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: எவ்வாறு தெளிக்கணும்? தயாரிக்கப்பட்ட மூலிகை கரைசலை அதிக செறிவில் நேரடியாக பயிரில் தெளிக்கக்கூடாது. பொதுவாக 10 லிட்டர் தண்ணீருக்கு 300 முதல் 500 மில்லி கரைசல் என்ற அளவில் பயன்படுத்தலாம். தெளிக்கும் போது இலையின் மேற்புறத்தில் மட்டும் தெளிப்பது போதாது. பூச்சின் அதிகமாக காணப்படும் இலையின் அடிப்புறம், இளம் தளிர்கள், பூக்கள் மற்றும் காய்கள் ஆகிய பகுதிகளிலும் கரைசல் படும்படி தெளிக்கணும். காலை நேரம் அல்லது மாலை நேரத்தில் தெளிப்பது சிறந்தது. கடுமையான வெயில் நேரத்தில் தெளிப்பதை தவிர்க்கணும். பயிரின் நிலை மற்றும் பூச்சி தாக்குதலின் அளவை பொறுத்து 10 முதல் 15 நாட்கள் இடைவெளியில் தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம். இயற்கை கரைசல்களை பயன்படுத்தும் போது முதல்ல ஒரு சிறிய பகுதியில் தெளித்து செடியின் எதிர்வினையை பார்த்து பின்னர் பயிர் வயலில் பயன்படுத்துவது பாதுகாப்பான நடைமுறையாகும். எனவே விவசாயிகள் வாரத்திற்கு குறைந்தது 2 முறை வயலை சுற்றி பார்த்து குறிப்பாக இளம் இலைகள் மற்றும் இலைகளினுடைய அடிப்பகுதியை கவனிக்கணும். பூச்சி தாக்குதல் ஆரம்ப நிலை இருக்கும்போதே கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தால் மேலாண்மை எளிதாக இருக்கும். கத்திரியில் பூக்கும் பருவம் மிகவும் முக்கியமானது. இந்த காலத்தில் செடிக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைப்பதுடன் பூச்சி தாக்குதல் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ளணும். இயற்கை விவசாயத்தில் நடைமுறைகளில் பஞ்சகாவியம், தேமூர் கரைசல், மூலிகை பூச்சி விரட்டி, இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல் போன்றவற்றை பயிரின் நிலை மற்றும் தேவைக்கேற்ப பயன்படுத்தும் முறைகள் உள்ளன. பஞ்சகாவியம் போன்ற இடுபொருட்களை பயன்படுத்தும் போது தயாரிப்பு தரம் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட அளவை பின்பற்றுவது அவசியம். காய்க்கும் பருவத்தில் வயல் கண்காணிப்பு மிக முக்கியமானது. காய்கள் உருவாக தொடங்கியவுடன் காய் தொலைப்பான தாக்குதலை தொடர்ந்து கண்காணிக்கணும். தொலையிடப்பட்ட காய்களை உடனடியாக பறித்து அகற்றணும். அதிகமாக பாதிக்கப்பட்ட தண்டுகள் மற்றும் கிளைகளை அகற்றி வயலுக்கு வெளியே எறியணும். வயலில் விழுந்து கிடக்கும் பாதிக்கப்பட்ட காய்கள் அப்படியே விடுவது பூச்சியின் பெருக்கத்திற்கு வாய்ப்பளிக்கலாம். எனவே கண்டறிதல், அகற்றுதல், கண்காணித்தல், தேவைக்கேற்ப இயற்கை கரைசல் பயன்படுத்துதல் என்ற முறையை விவசாயிகள் கடைபிடிக்கணும். மூடாக்கு ஒரு முக்கியமான நடைமுறை. கத்திரி செடிகளை சுற்றி உயிரின கழிவு மூடாக்கு பயன்படுத்துவது மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கவும் களைகளை கட்டுப்படுத்தவும் மண்ணில் கரிமப் பொருள் சேர்க்கவும் உதவும். தேவைக்கேற்ப பிளாஸ்டிக் மூடாக்கு பயன்படுத்தலாம். மண் மேலாண்மை, நீர்ப்பாசனம், மூடாக்கு, வயல் சுத்தம் ஆகிய அனைத்தும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. எனவே பூச்சி மேலாண்மை தனியாக பார்க்காமல் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மேலாண்மை பார்க்கணும். விவசாயிகளுக்கு எளிய மேலாண்மை பயன்படுத்தணும். செடியின் வளர்ச்சி, பூச்சி தாக்குதல் குறைப்பு, காய் பாதுகாப்பு, தொடர் காய் உற்பத்தி, பூச்சி வந்தால் மருந்து என்ற அணுகுமுறையை மாற்றுவோம். கத்திரியில் நல்ல மகசூல் பெறுவதற்கு பூச்சிகளை முற்றிலும் அழிப்பதே ஒரு நோக்கமாக இருக்கக்கூடாது. பூச்சி தாக்குதல் பொருளாதார சேத நிலையை தாண்டும் போது கட்டுப்படுத்துவதே ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையின் நோக்கம். அதற்காக விவசாயிகள் முதல்ல வயலில் தொடர்ந்து கண்காணிக்கணும். தேவையற்ற முறையில் எந்த கரைசலும் தொடர்ந்து தெளிப்பதை தவிர்க்கணும். இயற்கை கரைசலை பயன்படுத்தினாலும் அளவு, தயாரிப்பு முறை, பயிரின் வயது, வானிலை மற்றும் பூச்சி தாக்குதல் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளணும். ஆரோக்கியமான மண், வலுவான செடி, தொடர்ந்து கண்காணிப்பு, பாதிக்கப்பட்ட காய்களை அகற்றுதல், மூடாக்கு மற்றும் வயல் சுகாதார தேவைக்கேற்ப இயற்கை கரைசல், தரமான கத்திரி, இதுவே நிலையான பூச்சி மேலாண்மைக்கான நடைமுறையாகும். விவசாயிகள் பூச்சி தாக்குதலை அதிகரித்த பிறகு அவசர நடவடிக்கை எடுப்பதை விட தினமும் வயலை பார்க்கணும். தொழு உரம், மண்புழு உரம், நுண்ணுயிரிடு பொருட்கள், பஞ்சகாவியம், தேவைக்கேற்ப ஊட்டச்சத்து, பூச்சி மேலாண்மை, மூலிகை கரைசல், காய் தொலைப்பான் கண்காணிப்பு, பாதிக்கப்பட்ட காய்களை அகற்றுதல், தொடர்ந்து அறுவடை சுத்தம் செய்தல், தேவைக்கேற்ப கரைசல், இதெல்லாம் முக்கிய நோக்கம். மண் வளம், வேர் வளர்ச்சி, ஆரம்ப அறிகுறிகள், நடவடிக்கை எடுங்கள் என்ற அணுகுமுறையை கடைபிடித்தால் பயிர் சேதத்தை கணிசமாக குறைக்க முடியும். இயற்கையை பாதுகாப்போம், மண்ணை வளப்படுத்துவோம். கத்திரி விவசாயத்தில் தரமான மகசூலை நிலையான வருமானத்தையும் பெறுவோம்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen காரை டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பை பேக்

0: பாலிசி பேருங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
1: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். குறைகள் மற்றும் புகார்களை தெரிவிக்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் சீன அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நேற்று 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கி அவர் பேசினார். திரையுலகில் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக விளங்குவோர் மக்களின் உடல்நலத்திற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது என்று வலியுறுத்தினார். திரையுலக கலைஞர்கள் மக்களிடையே குறிப்பாக இளையோர்கள் மத்தியில் பிரபலமாக திகழ்வதுடன் அவர்களிடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். எனவே இளைஞர்களிடையே ஒழுக்கத்துடன் கூடிய வாழ்க்கை முறையின் முக்கியத்துவத்தை திரையுலகினர் வலியுறுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். திரைப்பட கலைஞர்களின் கருத்துக்களை மக்கள் ஆர்வத்துடன் கேட்டு அவற்றை பின்பற்றி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய திரைப்படத்துறையின் செழுமையான பாரம்பரியத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் விருது பெற்ற கலைஞர்களின் திறமை, படைப்பாற்றல் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை உணர்த்தும் வகையில் அவர்களின் தேர்வு அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தங்களின் அயராத உழைப்பை நல்கிய நடிகர்கள், இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் திரைப்படத்துறையை சார்ந்த அனைவருக்கும் தமது பாராட்டுகள் என்றும் அவர்களின் பயணத்தில் இந்த விருது மேலும் ஊக்கம் அளிக்கட்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அதில் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் தனியார் பல்கலைக்கழகத்தில் மை பாரத் அமைப்பின் சார்பில் நேற்று வந்தே மாத்திர முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பல்வேறு மொழிகள் கலாச்சாரங்களால் வேறுபட்டு இருந்தாலும் இந்தியர்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற உணர்வுடன் ஒற்றுமையாக உள்ளனர் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவற்றில் 30க்கும் மேற்பட்ட குற்றங்களில் தாவேக்காவினர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேக்கா நிர்வாகியின் தம்பியை தட்டி கேட்டவர்களை காவலர் முன்னிலையில் அந்த நிர்வாகியின் குடும்பத்தினர் மிரட்டியதாக வெளியான காணொலி அதிர்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அவருடைய கட்சியினருக்கு ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மிஷன் ஒலிம்பிக் 2036 சிறப்பு அதிகாரியாக காத்திருப்போர் பட்டியலில் இருந்த IPS அதிகாரி திரு மயில் வாகனன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலரின் கட்டுப்பாட்டில் அவர் செயல்படுவார் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள்.

0: தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: குறைகள் மற்றும் புகார்களை தெரிவிக்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் தெரிவிக்கும் புகார்களை கட்சி பாகுபாடின்றி அதிகாரிகள் கேட்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் தூய்மை பணியாளர்களின் பங்குதான் மிகவும் முக்கியமானது என்பதால் அவர்களுடன் இணைந்து செயல்படுவது அவசியம் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதோ அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று தமது துறை சார்பில் நடைபெற்று வரும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய திரு ஆதோ அர்ஜுனா, அரசால் மேற்கொள்ளப்படும் உள்கட்டமைப்பு பணிகள் பொதுமக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் தரமானதாகவும் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படுவதையும் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஒப்பந்த விதிமுறைகள், அரசாணைகள் மற்றும் நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் வெளிப்படைத்தன்மை அனைத்து நிலைகளிலும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு ஆதோ அர்ஜுனா குறிப்பிட்டார். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆந்திராவை ஒட்டி நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்பதால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. மாநிலத்தின் ஏனைய மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானில் போராட்டங்களை கட்டுப்படுத்த அதிக அளவிலான ஆயுதங்களை அந்நாட்டு அதிகாரிகள் பயன்படுத்துவதாக ஐநா மனித உரிமைகளுக்கான தூதர் ஓல்கர் டர்க் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கூட்டு ராணுவ பயிற்சியை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. மும்பையில் பொது இடங்களிலும் சாலைகளிலும் பட்டாசுகள் வெடிக்க மும்பை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொது விநியோக திட்ட கைபேசி ஆய்வு செயலியை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் 40 இடங்களில் நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று சோதனை மேற்கொண்டு ஆன்லைன் பரிவர்த்தனைகள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் என்று ஆட்சியர் திரு நல்லசிவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 17,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பணிகளை தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா நேற்று ஆய்வு செய்தார். சென்னை சிந்தாதிப்பேட்டையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான திரு சமீரன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று பயன்படுத்தப்படாத டயர்கள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டு அகற்றப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் இன்று சீன அணியை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி ஜப்பான் அணியை வென்றது. இதேபோல் இன்று நடைபெறும் மகளிர் துப்பாக்கி சுடுதல் குழு மற்றும் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கர் பங்கேற்கிறார். 10 மீட்டர் மகளிர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அவர் சுரூச்சி சிங், ஈஷா சிங் ஆகியோருடன் குழு பிரிவில் பங்கேற்கிறார். பளு தூக்குதல் மகளிர்

49 கிலோ எடைப்பிரிவு இறுதிப் போட்டியில் மீராபாய் சானு பங்கேற்கிறார். ஊஷு மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் ரோஷி பீனா தேவி இந்தோனேஷியாவின் தானியாவை அரையிறுதியில் எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். குறைகள் மற்றும் புகார்களை தவிர்க்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும்.

நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். குறைகள் மற்றும் புகார்களை தவிர்க்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் சீன அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6:55. இன்று பிறந்தநாள் மற்றும் மன்னநாள் கொண்டாடும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் கேட்கலாம்.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: வணக்கம். மேலே சுட்டி குழந்தைகள் கொஞ்சம் பேசிடும் மலையமணி நிகழ்ச்சி. இன்றைய மலையமணி சொன்ன மோடி நினைக்கிறார் ஒரு அரசுண்டிய நடுநிலை பள்ளி கரட்டுப்பட்டி பள்ளி குழந்தை எஸ் நிவ்யா ஸ்ரீ. வணக்கம் நிவ்யா ஸ்ரீ.
4: வணக்கம்
3: நிவ்யா ஸ்ரீ, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும்.
3: நல்லா இருக்கீங்களா? எத்தனாவது படிக்கிறீங்க?
4: ரெண்டாவது.
3: ரெண்டாவது படிக்கிறீங்களா? ரட்டை சட்டை போட்டுருக்கீங்க, அருமையா இருக்கு. யார் இப்படி அழகான சடையை போட்டு விட்டா?
4: அம்மா.
3: நீங்க எல்லாம் போட்டுக்க மாட்டீங்க சடா?
4: என்ன
3: பேசுறீங்க?
4: சும்மா பேசிட்டு இருப்போம்.
3: சும்மாவே பேசுறீங்க. சரி, நல்லா பேசுங்க. நிவ்யா ஸ்ரீ என்ன சொல்ல போறீங்க?
4: தமிழ் ரைம்ஸ்
3: பாடுங்க. சத்தமா
4: ஆடலாம் மாடலாம் ஆடிக்கொண்டே பாடலாம், பாடலாம் பாடலாம் பாடிக்கொண்டே குதிக்கலாம், குதிக்கலாம் குதிக்கலாம் குதிச்சு கொண்டே தட்டலாம், தட்டலாம் தட்டலாம் தட்டி கொண்டே சிரிக்கலாம், சிரிக்கலாம் சிரிக்கலாம் நாமும் சேர்ந்து சிரிக்கலாம்.
3: சூப்பர். அடுத்த பாட்டு.
4: யானை வருது யானை வருது பார்க்க வாருங்கோ, தும்பி கையை வீசி வருது பார்க்க வாருங்கோ, நீலை தங்க தோடை வருது பார்க்க வாருங்கோ, காதை காதை அசைத்து வருது பார்க்க வாருங்கோ, கழுத்து மணியை ஆட்டி வருது பார்க்க வாருங்கோ, பூனை குட்டியே பூனை குட்டியே பானை உருட்டாதே, பசி தீர்க்க பால் தருவேன் பானை உருட்டாதே, ஆட்டுக்குட்டியே ஆட்டுக்குட்டியே வேலி தாண்டாதே, விரும்பி திண்ணை தலை தருவேன் வேலி தாண்டாதே, சிற்றெரும்பே சிற்றெரும்பே கடித்து வைக்காதே, கற்றி வெள்ளம் நான் தருவேன் கடித்து வைக்காதே, பச்சை கிளியே பறந்து போகாதே, பழுத்து நல்லம் பழம் நான் தருவேன் பறந்து போகாதே, சுள்ளெரும்பு ஓடியது நீரும் ஓடியது, சுள்ளெரும்பு வேகமாக ஓடியது எச்சரிக்கை தந்தது, கட்டெரும்புகள் வந்தன நீரை பார்த்தன, குச்சிகளே எடுத்தன மண்ணை கீறன.
3: அடுத்தடுத்து நிறைய பாட்டு பாட்டீங்க, வீட்டில் போய் நிறைய மனப்பாடம் பண்ணுவீங்களா
4: நீங்க? எஸ்
3: சரிட்டா. இப்போ காலா லீவ்லாம் வரப்போகுது இல்லை, லீவுக்கெல்லாம் எங்கே போக போறியா?
4: வீட்லேயே தான் இருப்போம்.
3: இறங்கி போக மாட்டீங்களா? வெரி குட், வீட்லேயே இருங்க. சரிங்க நிவ்யா ஸ்ரீ, இப்போ சின்ன குழந்தை இருக்கீங்கல்ல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணுறதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க?
4: டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறோம்.
3: டீச்சர், ஏன் அந்த ஆசை வந்துச்சு உங்களுக்கு? நிறைய இருக்குல்ல ஜாப்லாம், ஏன் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க?
4: மிஸ் ஆகி நல்லா குழந்தைங்களுக்கு பாடி எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்.
3: ஓ, அதுக்காக டீச்சராக வரீங்க. சரிங்க நிவ்யா ஸ்ரீ, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த ஆசிரியகமாக தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
4: வணக்கம்.
3: இனி இணைகளே, இன்றைய மலையாள அமைச்சர் சிறப்பித்தார் ஓர் ஆர்ஷொண்டிய நடுநிலை பள்ளி கரட்டுப்பட்டி பள்ளி குழந்தை எஸ் நிவ்யா ஸ்ரீ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியில்

0: விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: நேரம் காலை 7 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்
2: தருமபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
2: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
4: இன்று செப்டம்பர் 23,
5: விடுதலை போராட்ட வீரர், கட்டுரையாளர், கவிஞர், கல்வியாளர் என பன்முகம் கொண்டவர்.
6: நவீன ஹிந்தி கவிஞர்களில் ஒருவராக கருதப்பட்டவர்.
5: பத்மபூஷன், சாகித்ய அகாடமி விருது, ஞானபீட விருது போன்ற பல விருதுகளை பெற்றவர்.
6: புரட்சி கவிஞர் என்றும் தேசிய கவிஞர் என்றும் போற்றப்பட்ட பீகார் மாநிலத்தை சேர்ந்த ராம்தாரி சிங் தின்கர் பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1908.
6: இந்திய வேதியியலாளர்.
5: கரிம வேதியியலிலும் மருந்தியலிலும் இவருடைய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது.
6: இந்திய பல்கலைக்கழகத்தில் அறிவியல் முதுமுனைவர் பட்டம் பெற்ற முதல் பெண்மணி இவரே.
5: பத்மபூஷன் விருது பெற்றவர்.
6: வேதியியலுக்கான சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் விருது பெற்ற முதல் பெண்மணியும் இவரே.
5: ராஜ்யசபையின் உறுப்பினராகவும் இருந்தவர்.
6: இந்திய துணைகண்ட மூலிகைகள் ஆய்வில் பெரும் பணியாற்றிய கொல்கத்தாவை சார்ந்த அசிமா சாட்டர்ஜி பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1917. எழுத்தாளர் மற்றும் பத்திரிகை ஆசிரியர்.
6: சார் பதிவாளர் அலுவலகத்தில் பணிபுரிந்த இவர் பின்னாளில் பல்வேறு பத்திரிகைகளில் பத்திரிகை ஆசிரியராகவும் பணிபுரிந்தார்.
5: ரஷ்ய எழுத்தாளர் கார்கியின் நூலை முதன் முதலில் தமிழாக்கம் செய்தவரும் இவரே.
6: புதினங்கள், நாடகங்கள், கவிதைகள், கீர்த்தனைகள், மேடை நாடகங்கள், மொழிபெயர்ப்புகள் என பல துறைகளில் சாதனை படைத்துள்ளார்.
5: சாகித்ய அகாடமி விருது பெற்ற கு அழகிரிசாமி பிறந்த தினம் இன்று.
6: ஆண்டு 1923.
5: கவிஞர்,
6: சமூக உணர்வு கொண்ட போராளி.
5: 8 வயதில் எழுத ஆரம்பித்த இவர் பல்வேறு கவிதைகளை எழுதியுள்ளார்.
6: இலங்கை, சிங்கப்பூர், ரங்கூன் ஆகிய நாடுகளில் தூதுவராக பணியாற்றினார்.
5: லெனின் அமைதி பரிசு, இலக்கியத்திற்கான நோபல் பரிசையும் வென்றவர்.
6: 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த கவிஞரான சிலி நாட்டை சேர்ந்த பாப்லோ நெருடா நினைவு தினம் இன்று.
5: ஆண்டு 1973.
6: காது கேளாதவர்களின் சைகை மொழிகளின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்நாளின் நோக்கமாகும்.

0: 2017 ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொது சபையால் இத்தினம் ஏற்படுத்தப்பட்டது.
1: இன்று சைகை மொழிகளுக்கான சர்வதேச தினம்.
0: செவித்திறனற்றோரின் மனித உரிமைகளை உறுதிப்படுத்துதல் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் ஆகும்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
5: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
6: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200 மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ்ட் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
7: இந்த பெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
8: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும்

0: பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் திருமல்வாடி கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன் ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ கதிரப்பன் சுவாமி மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: காலை வணக்கத்தில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையின் காய் கனி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இந்த விலையை கேட்டுட்டு தான் உழவர் சந்தைக்கே போவீங்க இல்லையா? இதோ உங்களுக்கான விலை நிலவரம். இவை யாவும் கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம். தக்காளி 27, கத்திரிக்காய் 16, வெண்டைக்காய் 20, அவரைக்காய் 60, கொத்தவரை 25, முள்ளங்கி 18, பச்சை மிளகாய் 40, சுரைக்காய் 15, வாழைக்காய் 10, முருங்கைக்காய் 36, புடலங்காய் 20, பீர்க்கங்காய் 30, சர்க்கரை பூசணி 15, சின்ன வெங்காயம் 76, பெரிய வெங்காயம் 64, கேரட் 60, பீட்ரூட் 54, பீன்ஸ் 120, முட்டைக்கோஸ் 30, பூண்டு 178, 240 இரண்டு விலைகளில் கிடைக்குது. இஞ்சி 220, மொச்சை 65, பாகற்காய் 35, உருளைக்கிழங்கு 28, காலிஃப்ளவர் 35, குடைமிளகாய் 70. இவை யாவும் தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய் கனி விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காமல் துணிப்பைகளை எடுத்துகிட்டு போங்க நேர்களே. முடிந்த அளவுக்கு நாம் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தவிர்ப்போம். அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை நாம் அழகாய் ஒப்படைப்போம்.
4: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும் நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
6: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
9: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
10: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டியே ஓட்டிக்கிட்டு போறீங்க?
11: நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட்டில்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
9: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
12: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். இந்த உலகத்திலே ஏமாற்றக்கூடியவர்களும் பெருகிக்கொண்டே போகிறார்கள், அதே நேரத்தில் ஏமாறக்கூடியவர்களும் பெருகி கொண்டுதான் போகிறார்கள். புது புது நூதனமான முறையிலே ஏமாற்றப்படுவது என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் இந்த நவீன யுகத்திலும் இப்படித்தான் ஒரு பாமர விவசாயி ஒரு கழுதையை வாங்கி கொண்டு சந்தையிலிருந்து நடந்து போய் கொண்டிருந்தார். அவரை ஒரு திருடன் பின்தொடர்ந்தான். திருடனுடன் அவனுடைய நண்பன் உடன் வந்தான். அப்போது அந்த திருடன் தன் நண்பனிடத்தில் சொன்னான், எதிரிலே செல்லுகிற விவசாயி அறியாமலே அவருடைய கழுதையை நான் திருடப் போகிறேன் என்று சொன்னான். அந்த திருடனுடைய நண்பனுக்கு ஒன்றும் புரியவில்லை, அது எப்படி விவசாயி அறியாமலேயே அவருடைய கழுதையை நீ திருட முடியும் என்று கேட்டான் அந்த திருடனுடைய நண்பன். உன்னிடத்தில் சொல்லி விளக்க முடியாது, பொறுத்திருந்து பார் என்று சொல்லிவிட்டு திருடன் அந்த விவசாயியையும் அந்த விவசாயி வாங்கி வந்த கழுதையையும் பின்தொடர்ந்தான். ஓரிடத்திலே அந்த கழுதையை கட்டிவிட்டு விவசாயி ஓடையில் போய் கொண்டிருந்த தண்ணீரை குடித்துவிட்டு வந்தார். வந்தவர் மரத்தில் கட்டி வைத்திருந்த கழுதையை

0: அவிழ்த்து கொண்டு நடக்கத் தொடங்கினார். அதற்குள் இந்த திருடன் அந்த உண்மையான கழுதையை தன்னுடைய நண்பனிடத்திலே பிடித்து கொடுத்து விட்டான். அந்த கழுதையின் கழுத்து கட்டப்பட்டிருந்த பகுதியில் தன்னுடைய கழுத்தை கட்டி கொண்டான். அந்த விவசாயி யதார்த்தமாக நடக்கத் தொடங்கினார். திடீரென்று அந்த திருடன் ஓரிடத்திலே நின்றான். அந்த விவசாயி கழுத்தை பிடித்து இழுத்தார். கயிற்றில் வரவில்லை கழுதை. திரும்பி பார்த்தார் மனிதன். அசந்து போய்விட்டார். யாரப்பானே என்று கேட்டார். நான் தான் உங்கள் கழுதை என்று சொன்னான் இந்த திருடன். அதற்குள் உண்மையான அந்த கழுதை இவர்கள் கண்ணை விட்டு மறைந்திருந்தது. அந்த திருடனுடைய நண்பன் பிடித்து கொண்டு போய் இருந்தான். என்னது, நான் கழுதையை தானே வாங்கினேன், நீ எப்படி மனிதனாக மாறினாய் என்று கேட்டார் அப்பாவித்தனமாக அந்த விவசாயி. அதற்கு அந்த திருடன் சொன்னான், ஐயா, நான் ஒரு தாய்க்கு மகனாக பிறந்தேன். சூதுவாதுகளை செய்தேன், குடித்தேன். குடித்துவிட்டு என் தாயையே அடித்தேன். அப்போது என் தாய் ஒரு சாபம் கொடுத்தால் நீ கழுதையாக பிறக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டாள். ஆகையால் நான் கழுதையாக பிறந்து உங்களிடத்திலே அகப்பட்டு நான் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். இப்போதுதான், இந்த கணப்பொழுதுதான் என்னுடைய அன்னை என்னை மன்னித்து இறைவனிடத்தில் வேண்டினால் நான் மனிதனாக மாறிவிட்டேன். நான் மனிதன்தான், ஆனால் நீங்கள் என்னை அடித்து கொடுமைப்படுத்தி விட்டீர்கள் என்று கண்ணீர் மல்க சொன்னான் திருடன். பாவம் அந்த அப்பாவி விவசாயி, என்னை மன்னித்து விடு. உன்னை கழுதை என்று நான் நினைத்து கொண்டேன், அதனால் தான் உன்னை அடித்தேன். இனி நான் உன்னை அடிக்க மாட்டேன் என்று அந்த திருடனை விடுதலை செய்துவிட்டார். அடுத்த வார சந்தை கூடியது. அந்த விவசாயியினுடைய கழுதை அங்கு விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. தன்னுடைய முதலாளியை பார்த்தவுடன் அந்த கழுதையானது வாளை ஆட்டி மகிழ்ச்சி பொங்க தலையை அசைத்து தன் முதலாளியை அழைத்தது. அப்போது அந்த விவசாயி கழுதையிடம் அருகில் சென்று சொன்னார், அடமடப்பயலே, மீண்டும் உன் தாயை குடித்துவிட்டு அடித்துவிட்டு இங்கு வந்து கழுதையாக வந்து விட்டாயா? நீ திருந்தவே மாட்டாயா என்று சொல்லிவிட்டு வேறு இடத்தை நோக்கி நகர்ந்தார். இப்படி ஏமாறுபவர்கள் இருக்கிற வரை ஏமாற்றுபவர்களும் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. இதை நாமும் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தர்மபுரி மாவட்ட மின்வாரிய செயற்பொறியாளரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தர்மபுரி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்னிறுத்தம் செய்யப்பட உள்ளது. மின்னிறுத்தம் செய்யப்பட உள்ள பகுதிகள் குமாரசாமிப்பேட்டை, ரெட்டியள்ளி, பிடமனேரி, மாந்தோப்பு, ஏ ஜெட்டியள்ளி, அதகப்பாடி, பேடரள்ளி, நியூ காலனி, இண்டூர், நெசவாளர் காலனி, ஏஆர் கோட்ரஸ், அப்பாவ் நகர், சோகத்தூர், பங்குநத்தம், பெண்ணாகரம் மெயின் ரோடு, சோம்பட்டி ஆகிய பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்னிறுத்தம் செய்யப்பட உள்ளது. மின்னிறுத்தம் தொடர்பான உங்களது வேலைகளை 9 மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கோங்க நேர்களே. ஏன்னா 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கரண்ட் போக போகுது. அதனால் முன்னாடியே உங்களோட வேலைகள் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இன்று காலை 9:05 வானலில் வசந்தம் 11வது தேசிய ஆயுர்வேத தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர இருக்கிறது. ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதம் என்னும் தலைப்பில் தர்மபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் ஆயுர்வேத பிரிவின் ஆயுர்வேத மருத்துவ அலுவலர் டாக்டர் வி வசந்த் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். நேர்களும் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெளிவு பெறலாம். இன்று காலை 9:05 வானலில் வசந்தம் நிகழ்ச்சியில் இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது. இதுவரை பண்பலையில் பங்கேற்று பேசாத நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. இது தருமபுரி பண்பலை 102.

0: आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை நடத்தியுள்ளன. ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். மேலும் அங்கு பிரம்மா குமாரிகள் அமைப்பின் சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். உடுப்பி ஸ்ரீ பேஜாவர் அத்தோக்ஷஜ் மடத்தின் விஸ்வ பிரசன்ன தீர்த்த சுவாமிகள் மற்றும் குழுவினர் புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்தனர். அப்போது பத்ம விபூஷன் விருது பெற்ற ஸ்ரீ விஸ்வேஷ் தீர்த்த சுவாமியின் நூற்றாண்டு பிறந்த தினத்தை குறிக்கும் இலச்சினையை பிரதமர் வெளியிட்டார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர், அனைத்து முக்கிய நகரங்களிலும் வர்த்தக செயல்பாடுகளை எளிதாக்குவதற்கு ஏதுவாக பன்முக அரசுத்துறை சார்ந்த நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். ஒருங்கிணைந்த அலுவலகங்களாக அவை செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி அலுவலகங்களை அமைப்பதற்கு பதிலாக ஒருங்கிணைந்த அலுவலகமாக அமைப்பதன் மூலம் ஒரே இடத்தில் வர்த்தகத்திற்கான சேவைகளை வழங்க முடியும் என்றும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கூட்டு ராணுவ பயிற்சியை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. ஜப்பான் விடுதலை ஜனநாயக கட்சித் தலைவர் டாரோ கோனோ தலைமையிலான அந்நாட்டு நாடாளுமன்ற குழுவினர் புதுதில்லியில் நேற்று பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங்கை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இருதரப்பிலும் பாதுகாப்பு தொழில்நுட்பம் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. பொருளாதார பாதுகாப்பு, விநியோக சங்கிலியை நிலையாக வைத்திருத்தல், வர்த்தகம், முதலீடு, புத்தாக்கம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது என்றும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மத்திய ஆயுஷ் துறை சார்பில் 11வது ஆயுர்வேத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாளைய உடல் நலத்திற்கு ஆயுர்வேதம் என்ற கருப்பொருளுடன் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் இந்தியா மட்டுமல்லாது உலகின் பல்வேறு நாடுகளிலும் இருந்து ஆயுர்வேத நிறுவனங்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். ஆயுர்வேத சூழலியல் நடைமுறையை ஒருங்கிணைக்க இந்த கொண்டாட்டம் வழிவகுக்கும் என்றும் ஆயுர்வேதம் தொடர்பான அறிவுசார் தகவல்களை பரிமாறிக்கொள்ள வகை செய்யும் என்றும் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை மாவட்டம் உட்பட பீகார் மாநில தொழிலாளர்கள் பணிபுரியும் 12 மாநிலங்களில் புலம்பெயர் தொழிலாளர் சேவை உதவி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பீகார் கூடுதல் தலைமை செயலாளர் திரு செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். பீகார் மாநில வளர்ச்சிப் பணிகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் அம்மாநிலத்திற்கு சென்றுள்ள செய்தியாளர்கள் குழு பாட்னாவில் தொழிலாளர் வளங்கள் மற்றும் இடம்பெயர்வு பணியாளர்கள் நலத்துறை அலுவலகத்தில் திரு செந்தில்குமாரை சந்தித்து கலந்துரையாடினர். கடந்த 5 ஆண்டுகளில் பீகாரில் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் அரசு சார்பில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக வெளிமாநிலங்களுக்கு சென்ற தொழிலாளர்களுக்கு இந்த மாநிலத்திலேயே வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு செந்தில்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர்

0: நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால், பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். புனித ரமலான் மாதத்தில் இதுபோன்ற தாக்குதல்கள் நடத்தியிருப்பதன் மூலம் பாகிஸ்தான் தனது உள்நாட்டு தோல்வியை மறைக்க முயற்சிப்பதாக அவர் குறை கூறினார். ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை, ஒருமைப்பாடு மற்றும் அந்நாட்டின் சுதந்திரத்திற்கு இந்தியா தனது ஆதரவை வழங்கும் என்றும் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ஜப்பானில் கேண்டோ மற்றும் ஈசு தீவுகளில் பெய்த கனமழை மற்றும் சூறாவளி காற்றில் சிக்கி 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 6 பேரை காணவில்லை என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டோக்கியோவின் கிழக்கு பகுதியில் உள்ள சீபா என்ற இடத்தில் மட்டும் 5 உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும், கனாக்வா என்ற இடத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் மீட்புக் குழுவினரும் தீயணைப்புத் துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். ஜப்பானின் கிழக்கு பசிபிக் கடற்கரை பகுதியில் நேற்று ஏற்பட்ட கடும் சூறாவளியை தொடர்ந்து பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் நேற்று உரையாற்றிய அவர், யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கு ஏற்ற சூழல் தற்போது உருவாகி இருப்பதாக தெரிவித்தார். இதேபோல் ஈரானுடன் போர் நிறுத்தம் செய்வது அல்லது தாக்குதலை தீவிரப்படுத்துவது என்ற நிலைப்பாட்டையும் அமெரிக்கா கொண்டிருப்பதாகவும் திரு டிரம்ப் குறிப்பிட்டார். இதனிடையே நியூயார்க் சென்றுள்ள யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் திரு டிரம்பை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜெலன்ஸ்கி, 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உதவும் என்று தாம் நம்புவதாக கூறினார். அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் யுக்ரைன் உறுதியாக இருப்பதாகவும் திரு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். உலகளாவிய சவால்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாக முடிவெடுப்பதை உலக நாடுகள் கைவிடக்கூடாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலக நாடுகள் தங்களுக்குள் பரஸ்பர சார்புத்தன்மை அடிப்படையில் கூட்டாண்மையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஐநாவில் இடம்பெற்றுள்ள 193 உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். ஈரான், யுக்ரைன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் நடைபெறும் போர்களை முடிவுக்கு கொண்டுவர சம்பந்தப்பட்ட நாடுகளின் தலைவர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டு இறுதியில் அன்டோனியோ குட்ரஸ் பதவி முடிவடைய இருக்கும் நிலையில் ஐநா சபையில் அவருடைய உரை இறுதியானதாக அமைந்துள்ளது. சத்தீஸ்கர், ஒடிஷா, தெலுங்கானா மாநிலங்களிலும் கடலோர ஆந்திரா மாவட்டங்களிலும் இன்று கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார், ஜார்க்கண்ட், கர்நாடகத்தின் உள்பகுதி, கேரளம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்க மாநிலங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் மேலும் கூறுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் இன்று சீன அணியை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி ஜப்பான் அணியை வென்றது. இதேபோல் இன்று நடைபெறும் மகளிர் துப்பாக்கி சுடுதல் குழு மற்றும் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாகர் பங்கேற்கிறார். 10 மீட்டர் மகளிர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அவர் சுரூச்சு சிங், ஈஷா சிங் ஆகியோருடன் குழு பிரிவில் பங்கேற்கிறார். பளு தூக்குதல் மகளிர் 49 கிலோ எடைப்பிரிவு இறுதிப் போட்டியில் மீராபாய் சானு பங்கேற்கிறார். ஊஷு மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் ரோஷி பீனா தேவி இந்தோனேஷியாவின் தானியாவை அரையிறுதியில் எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25. நேயர்கள் கேட்கலாம்.
3: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
4: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் திருமல்வாடி கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன், ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ கதிரப்பன் சுவாமி மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஃபோக்ஸ்வேகன் கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பை பேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் ஃபோக்ஸ்வேகன் பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
10: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
11: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கை ராசியான இடம், தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
12: மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
13: ரத்தம் உறையறது வந்து பிளட் கிளாட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து அந்த ட்ரை ஃபீல் சானிட்டரி பேடை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ ரத்தம் இழக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு குவான்டிஃபிகேஷன் இருக்காது. ஆனால் பொதுவாக நீங்கள் காட்டன் ஃபீல் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ரத்தம் இழக்கிறோன்றதுக்கு ஓரளவுக்கு கண்காணிப்பு அவங்களுக்கு புரிதல் இருக்கும். நமக்கு லிக்விட் பிளட்டாக வந்துட்டுருக்குன்னு கிளாட் கிளாட்டாக வரும், அந்த ரத்த கட்டி கட்டியாக வரதை தான் பிளட் கிளாட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கிளாட்டாக நீங்கள் இழக்கும்போது 80 ml மேலே ஒரு மாதவிடாயினப்போ நம்ம ரத்தம் இழந்தோன்னா அந்த ரத்த இழப்பை ஈடுகட்டுற பக்குவம் உடம்புக்கு இருக்காது. நார்மல் உணவு பழக்கத்தில் அவங்க எல்லாம் ரத்த சோகைக்கு பாதிப்புக்கு வருவாங்க. அப்படின்னா நீங்கள் ஹீமோக்ளோபின் டெஸ்டிங் பண்ணிங்கன்னா 12 gramக்கு கீழே இருக்கும். ஸோ பிளட் கிளாட் இழப்புக்கும், எத்தனை நாட்கள் அவங்க இழக்கிறாங்கன்றத வச்சும் ரத்த சோகைக்கும் க்ளோஸ் லிங்க் இருக்குது. ஸோ பிளட் கிளாட் அதிகமாக இழக்கிறது 2 காரணங்கள் இருக்கும். ஒன்று, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, அல்லது கர்ப்பப்பையில் கட்டி இருக்கோ, அல்லது கர்ப்பப்பை தன்மை அடினோமயோசிஸ்ன்ற கண்டிஷன்னால் மாறி போயிருக்கோ. அதை நாங்கள் கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ணி அதை வைத்தியமாக இது பண்ணுவோம். கையோட ரத்த சோகை இப்போ 7 gram 8 gram அப்படின் தான் இருக்குன்னா அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து அதை நாம் கரெக்ட் பண்ணுவோம். அயன் ரிச் டயட், இரும்பு சத்து சார்ந்த உணவு பழக்கங்களை அதிகரிக்க சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து அந்த பிளட் கலர் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக மாதவிடாயின்றது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு டார்க் ரெட் கலராக இருக்கும், பட் ரொம்ப பிளாக்கிஷாக வருது, ரொம்ப ஒரு மாதிரி மரூனிஷாக வருது, அதோட ஃப்ளோ இல்லாமல் திட்டு திட்டாக வருது. திடீர்னு ஒரு 1 hour பேட் நனையுது, திருப்பி ஒரு 2-3 hours நனையிலன்னு சில பெண்கள் வந்து அழகாக அதை கவனிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க, எனக்கு பேட்டர்ன் மாறி போயிடுச்சு. அந்த மாற்றம் அந்த பெண்ணால் மட்டும்தான் உணர முடியும். சில சமயம் பீரியட்ஸ்க்கு முன்னாடி எல்லாருக்குமே வெள்ளைப்படுதல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் சில பெண்கள் வந்து பீரியட்ஸை ஒட்டி உடலுறவு இருந்தாலோ, அல்லது அந்த டைமில் வைட் டிஸ்சார்ஜோட கலர் மாறி போய் ஒரு மாதிரி பச்சை கலரில் இருக்குது, ஒரு மாதிரி எலுவிஷ் கலரில் இருக்குது, துர்நாற்றம் இருக்குது, நான் வைட் டிஸ்சார்ஜ் அதிகமாகி தயிர் மாதிரி திரிச்சு திரிச்சு வருது, அரிப்புத்தன்மை நிறையா இருக்குது, அல்லது அந்த தினங்களில் உடலுறவு இருந்தால், உடலுறவு இருந்த பிறகு ஆணோட விந்து கலக்குது இல்லையா, அந்த டைமில் வந்து ஸ்மெல் ரொம்ப டிஸ்சார்ஜில் மோசமாக இருக்குதுன்னு சொன்னால் அது இன்ஃபெக்ஷன், ஏதோ ஒரு கிருமி பாதிப்பில் அந்த வஜைனா பாதிக்கப்பட்டிருக்குன்னு உணர்ந்துட்டு அதுக்குன்னு உரிய அந்த இடத்த செக் பண்ணி அங்கே இருக்கிற டிஸ்சார்ஜை வந்து நாங்கள் லேபுக்கு அனுப்பி இதில் என்ன கிருமி இருக்குது, இது ஏதாவது பாக்டீரியாவா, அல்லது இது ஏதாவது ஃபங்கஸ் சார்ந்ததா, அப்படின்னு சொல்லி அதுக்கு உரிய வைத்தியம் கொடுத்தோன்னா நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அதை மாடர்ன் மொமன் என்ன பண்ணுறோம், சானிட்ரி பேட்ஸ் போட்டுக்கிறோம். அந்த டைமும் ரெஸ்ட்லலாம் இருக்கிறதுல அந்த டைம்லையும் நம்ம அது எட்டனாத டேன்னு ஆக்டிவாக தான் இருக்கும். ஏன்னா காலங்கள் மாற மாற பெண்களுக்கு வந்து அந்த புரிதல் இருக்குது இந்த சமயத்தில் எப்படி நடந்துக்கிடணும். ஸோ நிறைய தண்ணி

0: நீர் குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி யூரின் போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த இடத்துல இருக்கிற கிருமிகளை நம்ம ஃப்ளஷ் அவுட் பண்ணிகிட்டே இருப்போம். சுத்தமாக வச்சுக்கிறது மிக மிக இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு பேட் அப்படின்னா அது ஓரளவுக்கு ஒரு 60% 70% நனையுதுன்னா என்ன பண்ணணும், இட் இஸ் டைம் டு சேஞ்ச் அனதர் பேட் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் அதே பேடை காலையிலேருந்து நைட் வரைக்கும் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுவே உங்களுடைய அந்த இடத்தெல்லாம் ரேஷ் கொடுக்கும். அந்த ரேஷ்னால் அவங்க மாதிரி கருப்பாக அந்த இடத்துல தோல் தன்மையை மாறி அரிப்பு கொடுத்து தோலையே உங்களுக்கு சிராச்சு விட்டுரும். அந்த இடத்த பாதுகாக்கக்கூடிய பெல்விக் ஹைஜீன், அந்த இடத்த சுகாதாரம் எப்படின்னு பெண்களுக்கு ஸ்கூல் காலேஜ் டைம்லேருந்தே புரிய வச்சோம்னா வராமல் தடுக்க முடியும்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

நேரம் 7:31. நேர்லி, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 7:31. எல்லாருமே ரொம்பவே பரபரப்பாக இருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். கிச்சனில் பெண்கள் அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருப்பீங்க, அதே மாதிரி ஆண்கள் தன்னோட ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிறது, அதே மாதிரி தன்னோட வேலைக்கு போகிறது, இந்த வேலைகளை பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய பேர் அதை எடுத்து வைக்கணும் இதை எடுத்து வைக்கணும்னு நினச்சி ஓடிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் எதையுமே எடுத்து வைக்காமல் மறந்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். நிறைய நேரத்தில் வீட்டை பூட்டினோமா இல்லையா அப்படின்னு ஆஃபீஸ்க்கு போய் தான் ஞாபகத்துக்கே வரும் இல்லையா, இல்லை நடு வழியில் போகும்போது ஞாபகத்துக்கு வந்து திரும்பி வந்து ரிட்டர்ன் போய் பார்த்துட்டு இருக்கிற ஆட்களும் அதிகம். இது இயல்பு தானேங்க. சரிங்க, சந்தோஷச்சாரில் நம்ம அழகான பாடல்களை கேட்க போகிறோம். இசைனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. மனுஷனை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது, அவனுடைய அந்த டெய்லி ரொட்டீன்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு விஷயம்னா அது மியூசிக்காக தான் இருக்க முடியும். இசையை ரசிக்கும் அனைவருக்குமாய் இது. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. சந்தோஷச்சாரல் நாவே தெரேசை பாடல்கள் கூடவே ஒரு பொது அறிவு கேள்வியும் இருக்கும் இல்லையா. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான பொது அறிவு கேள்வி, இஸ்ரோ நாசா கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எது அப்படின்றது தான் இன்றைக்கு நிகழ்ச்சிக்கான கேள்வி. இதற்கான பதிலை பாடல்களை கேட்டுக்கிட்டே தேடுங்க நேர்களே. நீங்கள் கண்டுபிடிக்க முடியலன்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல் பாடல் டியூட் திரைப்படத்திலிருந்து சாய் அபயங்கர் இசையில், சாய் அபயங்கர் குரலில் வருகிறது இந்த பாடல். கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
3: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen காரை டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
7: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
8: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
9: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தருமபுரி மின்வாரிய செயற்பொறியாளரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தருமபுரி கோட்டம் சோகத்தூர் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்னிறுத்தம் செய்யப்பட உள்ளது. மின்னிறுத்தம் செய்யப்பட உள்ள பகுதிகள் குமாரசாமிப்பேட்டை, ரெட்டியள்ளி, பிடமனேரி, மாந்தோப்பு, ஏ ஜெட்டியள்ளி, அதகப்பாடி, பேடரள்ளி, நியூ காலனி, இண்டூர், நெசவாளர் காலனி, ஏஆர் கோட்ரஸ், அப்பாவு நகர், சோகத்தூர், பங்குநத்தம், பென்னாகரம் மெயின் ரோடு, சோம்பட்டி, இந்த பகுதிகளெல்லாம் இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கரண்ட் வந்து கட் பண்ண போகிறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து மின்சாதனம் தொடர்பான உங்களது அந்த பணிகளை நீங்கள் 9 மணிக்கு முன்னாடியே நீங்கள் முடிச்சுக்கலாம்.

0: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால்கொலுசு, அரண்யான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
1: தருமபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
2: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
3: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
4: சந்தோஷ சாரல் கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே. அடுத்த பாடல் என்ன பாடல்னா, கட்டா குஸ்தி 2 திரைப்படத்திலிருந்து சீன் ரோல்டன் இசையில், சீன் ரோல்டன் சைந்தவி குரலில் வருகிறது இந்த பாடல்.

0: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஃபோக்ஸ்வேகன் கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் ஃபோக்ஸ்வேகன் பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
1: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. கேட்டு ரசிச்சிருக்கீங்க நேர்களே, இது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தருமபுரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர் பணியிடங்கள் மற்றும் துணை சுகாதார நிலைய நல்வாழ்வு மையங்களில் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை தருமபுரி மாவட்ட நலச்சங்கத்தின் மூலம் 11 கால ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் 25/9/2026 அன்று மாலை 5 தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். கல்வி தகுதி மற்றும் பிற விவரங்களை மாவட்ட வலைதளமான www.dharmapuri.nic.in என்ற முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் விண்ணப்ப படிவத்தினையும் வலைதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். நேர்களே, இன்று காலை 9:05 வானலில் வசந்தம் இன்று 11th தேசிய ஆயுர்வேத தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர இருக்கிறது. நேர்களே, ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதம் என்னும் தலைப்பில் தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் ஆயுர்வேத பிரிவின் ஆயுர்வேத மருத்துவர் அலுவலர் டாக்டர் வி வசந்த் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை கேட்டு நீங்கள் தெளிவு பெறலாம். இன்று காலை 9:05 வானலில் வசந்தம் நேரலை நிகழ்ச்சியாக. சந்தோஷச்சாரல்ல நம்ம கேட்க போற அடுத்த பாடல் மாஸ்க் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் இசையில் ஆண்டனிதாசன் சுப்லானி குரலில் வருகிறது இந்த பாடல்.

0: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
3: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பை பேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
4: சந்தோஷ சார்லா நிறைவு பாடலா ரோமியோ திரைப்படத்திலிருந்து பரத் தனசேகர் இசையில், பரத் தனசேகர் கபில் கபிலன் குரலில் வருகிறது இந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஃபோக்ஸ்வேகன் கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பை பேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் ஃபோக்ஸ்வேகன் பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
3: நேர்களை, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அந்த கேள்வி என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களா, இல்ல பாடல்கள் கேட்டுட்டே மறந்துட்டீங்களா? அதற்கான பதிலை தெரிஞ்சுக்கலாமா? இஸ்ரோ நாசா கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எது? இதுதான் இன்னைக்கு சந்தோஷ சாரலுக்கான கேள்வியை நான் கேட்டிருந்தேன். இதற்கான பதில் நிசார், இதுதாங்க இஸ்ரோ நாசா கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் நிசார். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களே, இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்பு நல்ல அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இதுவரைக்கும் பண்பலையில் பங்கேற்று பேசினது இல்லைங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்களாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கான நிகழ்ச்சி தாங்க. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம், உங்களுக்கு பிடிச்ச புதிய பாடல்களை நீங்கள் கேட்கலாம். இதற்கான எண்கள் 0043 42 24 40 30 மற்றொரு எண் 0043 42 24 40 31. வாட்ஸ்அப் எண்ணும் உங்களுக்காக இருக்கு, 0043 42 24 40 30. நேரம் காலை 8:00. நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
5: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
4: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
6: இன்று செப்டம்பர் 23. பொதுவாக புத்தகங்களை திட்டமிட்டு எடுத்து படிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிற புத்தகங்களுக்கு நடுவில் ஒரு மாற்றுப்போக்குக்காக கண்ணில் படுகிற ஒரு புத்தகத்தை எடுத்து ஏதேனும் ஒரு பக்கத்தை விரித்து அதில் ஒரு பத்தியை படித்து சிந்திப்பது என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒரு சம்பவமாக ஒரு நிகழ்வாக அமைந்து விடுகிறது. அப்படித்தான் இன்று காலையில் என் எதிரில் இருக்கக்கூடிய ஜெயகாந்தன் கட்டுரைகளை

0: தொகுப்பாக இருக்கிற சிந்தையில் ஆயிரம் என்கிற புத்தகத்தை விரித்தேன். தலைப்பு நான் படங்களை டைரக்ட் செய்யும் போது என்றிருந்தது. நான் படங்களை டைரக்ட் செய்யும் போது நான் நினைத்ததெல்லாம் அந்த காட்சியில் வருகிறதா என்று கவனிப்பதை விடவும் நான் நினைக்காதது எதுவும் வந்துவிடக் கூடாதே என்பதில் ஜாக்கிரதையாக இருப்பேன். எந்த ஒரு கலைப்படைப்புக்கும் இந்த ஜாக்கிரதை உணர்ச்சி மிகவும் அவசியம். ஏற்கனவே ஸ்கிரிப்டில் எழுதியிருப்பதால் அவையெல்லாம் வருகிறதா என்று கவனிக்கும் பொறுப்பை உதவியாளர்கள் எடுத்துக்கொள்வார்கள். வரக்கூடாததை கவனிக்க அவர்களால் முடியாது. அதை நான் தான் செய்ய வேண்டும் என்று அதன் முதல் பத்தி அமைந்தது. எழுத்தாளராக சிறுகதையில் தலைசிறந்த சிகரமாக புதின உலகில் புதிய பாத்திரங்களை உருவாக்கி உலவ விட்டவராக ஜெயகாந்தன் திகழ்ந்த போதிலும் அவர் தந்த திரைப்படங்கள் கணிசமானவை. அதே சமயத்தில் திரை உலகை அசைத்து பார்த்து ஒரு புதிய வெளிச்சத்தை திரை உலகிற்கு புகுத்தியவை. இவற்றையெல்லாம் விட இந்த ஒரு பத்தி ஒரு குறியீடு போல, ஒரு சூத்திரம் போல வாழ்க்கைக்கான விளக்கத்தை எனக்கு உணர்த்தி காட்டியது. நாம் செய்திருக்கிற செயல்கள் சரியாக இருக்கிறதா என்று சிந்திப்பதை விடவும் நாம் செய்திருக்கக்கூடிய செயல்கள் நம்முடைய பண்புக்கும் படைப்பு நோக்கத்திற்கும் மாறுபாடாக இருந்துவிடக் கூடாது என்பதில் இருக்கிற எச்சரிக்கையை நாம் தான் நமக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு புதிய வெளிச்சத்தை தருகிறது. நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு செயல் செம்மையாக இருக்கிறதா என்று சிந்திப்பதை விடவும் நாம் சிந்தித்தது போலவே அது செழுமை அடைந்திருக்கிறதா என்று கவனிப்பதை விடவும் அதற்கு மாறான நிலையில் எதுவும் வந்துவிடக்கூடாதே என்று எடுத்துக்கொள்ளுகிற அக்கறை தான் இன்றைக்கு இந்தியமையாத ஒரு கடப்பாடாக இருக்கிறது. அது சமையலாக இருந்தாலும் சரி, சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முயற்சியாக பணியாக இருந்தாலும் சரி, இந்த குறைபாடு இல்லாத நிலையை நம்முடைய பணிகளில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டால் எந்த விமர்சனங்களுக்கும் இடம் கொடுக்காமல் நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளுகிற பணியாக அது அமைந்துவிடும் என்றுதான் தோன்றுகிறது. எப்படி ஒரு கல்லில் சிற்பத்தை செதுக்குகிற பொழுது அதில் தேவையான நேர்த்தியான ஒரு கலை வடிவத்தை உலகத்துக்கு கொடுப்பதற்கு சிற்பி மனம் கொண்டிருந்தாலும் கூட அந்த சிற்பத்திற்கு பொருந்தாத கூறுகளை அதிலிருந்து சிதைத்து எடுத்து விடுகிற நுட்பத்தின் அழகை இந்த ஒரு பத்தி எடுத்து காட்டுகிறது. எனவே நண்பர்களே, நாம் எடுத்து செய்கிற பணி எதுவாக இருந்தாலும் அது எப்படி வரவேண்டும் என்பதில் எடுத்துக்கொள்ளுகிற அக்கறையில் ஒரு பகுதியேனும் அது எப்படியெல்லாம் வந்துவிடக் கூடாது என்பதிலும் கவனம் எடுத்துக் கொள்வது கூட இன்று நன்று ஒன்று என்று சொல்ல தோன்றுகிறது. எனவே மேலோட்டமாக கண்ணிற்கு முன்னால் தெரிகிற ஒரு புத்தகத்தில் எடுத்து பார்க்கிற ஒரு பத்தியில் கூட நம் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை, அனுபவத்தை, அறிவார்ந்த ஒரு அனுபவத்தின் சாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இன்றைய அனுபவம் எனக்கு உணர்த்தி காட்டுகிறது. இதுபோல் நீங்களும் செய்து பார்த்தால் ஒவ்வொரு நாளும் இன்று ஒன்று நன்று என்று நீங்களும் பெறுவதற்கான வாயில் திறக்கும் அல்லவா?
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் காலை 8:05. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வரும் ஒரு மணி நேரமும் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. இது பொன்னியின் புது புனல் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. இதுவரைக்கும் பேசினது இல்லைங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலைங்க. ஆனால் பேசணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற நேர்களாக 0-43-42-24-30 மற்றொரு 0-43-42-24-31 இந்த எனக்கு அழைச்சி நீங்கள் என் கூட பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, நான் வாட்ஸ்அப்பே பண்ணிடுறேன், அப்படியே சைலண்ட்டாக நான் போகும்போது கேட்டுகிட்டே போயிடுறேன் அப்படின்னு நினைக்கிற நேரில் இருந்தீங்கன்னா 0-43-42-24-40 இந்த எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரும் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக எங்களுக்கு அனுப்பி வைங்க. காலையிலே நம்ம எந்திரிச்ச உடனே ஒரு நல்ல பாட்டை நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்க, அது இன்றைக்கி டே ஃபுல்லாக அது அப்படியே ட்ராவல் ஆகும். நம்ம ஹம் பண்ணிக்கிட்டே இருப்போம், அந்த அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம். எப்போ அந்த லாஸ்ட் வரைக்குமே, அந்த ஈவினிங் வரைக்குமே அந்த பாடல் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம்.
3: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை

0: நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
2: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ்ட் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
3: நிகழ்ச்சியில முதலாவதா வாட்ஸ்அப் மூலமா பாடல் கேட்டிருக்காங்க. தர்மபுரி இலக்கியம் பட்டியிலிருந்து உஷா நந்தினி இவங்க கேட்டிருக்காங்க. ஜோ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போம் நேர்லி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
3: கல்யாணத்துல கவனிச்சியா,
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே

0: வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: பொன்னியின் புதுப்புனில் அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிருக்காங்க. காவேரிப்பட்டினத்துலேருந்து மணி இவங்க கேட்டிருக்காங்க. ஜே ஜே திரைப்படத்திலிருந்து பாடல்.
3: தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று

0: நேரம் காலை 8:15. நேயர்கள் கேட்கலாம்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலைகளுக்கு காலை வணக்கம்.
3: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கிற நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ ஒரு 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பற்றி பேசிட்டு இருக்கோம். இதில் 2 மிக முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம நேற்று பேசணும். ஒன்று வந்து ப்ரொவோக்டு சீசர்னு சொல்லுவோம், அதாவது ஏதேனும் ஒரு பிரச்சனையினால் வரக்கூடிய வலிப்பு நோய். இன்னொன்று அன்ப்ரொவோக்டு சீசர், அதாவது எந்த ஒரு தற்காலிக காரணமும் இல்லாமல் வரக்கூடிய வலிப்பு நோய். இதில் ப்ரொவோக்டு சீசர் பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம். இதில் வந்து மிக முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிறது, எமோஷனல் ஸ்ட்ரெயின், அது பதட்டம் ஆகிறது, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது, அப்புறம் வந்து தூக்கமின்மை, க்ரானிக் ஸ்லீப் டிப்ரிவேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு காரணம். சில பேருக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள், எப்படி அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு ஜுரம் வந்தால் கூட வலிப்பு வரும். அதில் மிக முக்கியமான விஷயம் ஃபிப்ரில் சீசன்னு சொல்லுவோம், அதாவது ஜுரம் வந்து 60 வருகின்ற வலிப்பு நோய், முக்கியமாக குழந்தைங்களுக்கு. அதுவும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு மூளையில் வந்து தெர்மோ ரெகுலேஷன் அப்படிங்கிற ஒரு தன்மை, அதாவது உடலில் இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலைமையை கட்டுப்படுத்தக்கூடிய சில மையங்கள் இருக்கின்றன, அந்த மையங்கள் சரியாக வலுப்பெற்று இருக்காது குழந்தைங்களுக்கு, 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள். அது வந்து ஹிப்போகாம்பஸ் அப்படிங்கிற, ஹைப்போ தலமஸ் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்குது மூளையில், அதனுடைய செயல்பாடு வலுவாக இல்லாத சில குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்தால் வலிப்பு வரலாம். இது வந்து ப்ரொவோக்டு சீசர்னு சொல்லுவோம், ஃபிப்ரில் சீசர்னா அதுதான், ஜுரம் வந்த உடனே வலிப்பு வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மிக முக்கியமான வைத்தியமே ஜுரம் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கணும். ஜுரம் வந்த உடனே உங்களுடைய குழந்தைகள் நல மருத்துவருடைய ஆலோசனை பெற்று ஜுரத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லை மருத்துவ மையத்துக்கு செல்லக்கூடிய நிலைமையில் நீங்கள் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட்டு 10 போடவாவது செய்ய வேண்டும். அதெல்லாம் செய்து எப்பயுமே காய்ச்சல் அதிகமாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இதுலேயும் காய்ச்சல் வந்து வலிப்பு அதிகமாக வரக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் பெற்றவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவைப்பட்டால் உங்களுடைய குடும்ப நல மருத்துவரையோ அல்லது குழந்தைகள் நல மருத்துவரையோ அல்லது நரம்பியல் மருத்துவரையோ ஆலோசனை பெற்று ஜுரத்துக்கு வைத்தியம் செல்லும்போது அந்த தற்காலிகமாக அது 3-4 ஜுரத்துக்கு வைத்தியம் செய்யும்போது கூடவே வலிப்பு வராமல் இருக்கக்கூடிய மருந்துகளையும் உட்கொள்ளலாம். அது உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை பெற்று தான் நீங்கள் செய்ய வேண்டும், நீங்களாக அது கொடுக்கக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து வயிற்றுப்போக்கு இருக்கும், குடலில் கிருமி தொற்று ஏற்படுதுன்னு வச்சுங்க, வயிற்றுப்போக்கு வாந்தி இருக்கும். இந்த வயிற்றுப்போக்கு வாந்தி இருந்தது அப்படின்னா தொடர்ந்து நிறைய வயிற்றுப்போக்கு இருந்தனா என்னாகும், உடலில் கூட நீர்ச்சத்து வற்றிவிடும். நீர்ச்சத்து வற்றி போனால் என்னாகலாம், மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாயில் இருக்கக்கூடிய ரத்தம் ஓட்டம் அதனுடைய நீர்த்தன்மை இழக்கிறது. அந்த நீர்த்தன்மை இழக்கிறதுனால ரத்தம் உறையும் தன்மை அதிகமாகிறது. அது மாதிரி இருக்கும்போது மூளையில் இருக்கக்கூடிய ரத்த குழாயில் சிறைகள் இருக்கின்றன. இரத்த குழாய்கள் 2 வகையில் இருக்கிறது, தமனி மற்றும் சிறை. தமனி அப்படிங்கிறது பியூர் பிளட்டு, அதாவது சுத்தமான ரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு இரத்த குழாய். இதே சிறைகள் அப்படிங்கிறது அசுத்தமான, அதாவது சுத்தம் செய்யப்படாத ரத்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய இரத்த குழாய்கள். இதில் மூளையில் இருக்கக்கூடிய சிறைகள், கார்டிக்கல் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த சிறைகளில் இந்த மாதிரி நீர்ச்சத்து அதிகமாக இழந்த நோயாளிகளுக்கு ரத்தம் உறையும் தன்மை அதிகமாகி இந்த இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டால் அது வந்து கார்டிக்கல் வெயின் த்ராம்போசிஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கும். மூளையில்

0: இருக்கக்கூடிய சிறைகளில் அடைப்பு ஏற்பட்டால் அவங்களுக்கு முதல்ல அடைப்பு ஏற்பட்டு மூளையில் அழுத்தம் அதிகமாகிறதுனால வீனஸ் ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவாங்க இல்லத்தில், அதனால் என்ன ஆகும்னா தலைவலி அதிகமான தலை வரும். முக்கியமாக புடக்கலத்து வலி சொல்லுவாங்க, பின்மண்டல வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. வலி வந்து சிறிது நேரத்திலேயே வலிப்பு வந்துடும், வலிப்பு வந்து சுயநலம் இழந்து போவாங்க. சில பேருக்கு கை கால் பாதிப்பு வரலாம், சில பேருக்கு கண் மிஸ்மிஸ்ன்னு தெரியும், கண் பார்வை மங்கிவிடும், ரெண்டண்டா தெரியுது டாக்டர் ரெண்டு நாளா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வலிப்பு வரதும் ஒரு வகையான ப்ரோவோக்டு சீசன்னு பேர். இது வந்து நிறைய கிராமங்கள்லேருந்து நோயாளிகள் வருகிறார்கள், ஏன்னா இந்த வயிற்றுப்போக்குக்கு சரியான வைத்தியம் இல்லாமல் இது ஏதோ கிடைக்கிறதெல்லாம் குடிக்கிறது தவறுகளும் செய்கிறார்கள். இது அறியாமையின் உச்சக்கட்டமாக தான் எனக்கு தோன்றுகிறது. மேலும் என்னென்ன காரணங்களால் இந்த வலிப்பு நோய் ப்ரோவோக்டு சீசர், அதாவது ஏதேனும் காரணங்களால் வலிப்பு வரக்கூடிய விஷயத்தை பற்றி நாம் தொடர்ந்து நாளை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
2: எட்டு மணி 22 நிமிஷம் ஆயாச்சுங்க. நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு, ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் மார்க்கெட் விலை நிலவரம். இது நேற்றைக்கான விலை நிலவரம். விரலி மஞ்சள் குவிண்டாலுக்கு குறைந்தபட்சமாக 11,518, அதிகபட்சமாக 17,769 ரூபாயும், கிழங்கு மஞ்சள் குவிண்டாலுக்கு குறைந்தபட்சமாக 10,099 ரூபாயும், அதிகபட்சமாக 16,369 ரூபாயும் விலை போனது. இது நேற்றைக்கான விலை நிலவரம். பொன்னியின் புதுப்பு நாள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் மூலமாக அடுத்தது அறிமுகமாகறாங்க. தருமபுரியிலிருந்து சதீஷ்குமார் இவங்க கேட்டிருக்காங்க இருமுகன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
3: செப்டம்பர் 26 முதல் 28 ஈரோடு பரிமள மகாலில் 200 மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ட்ரீட் போலீஸ் குவார்டர்ஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
5: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
6: தருமபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28 திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
7: நேரம் 8:30 நேயர்கள் கேட்கலாம்.
8: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
10: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
9: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க

0: மற்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
0: ஆறுமுகா ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
0: சுபமுகர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
1: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
0: என்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
0: ஆறுமுகா ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி.
2: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். நம்முடைய உடம்புக்குள்ள உயிர் இருக்குன்னு தெரியும். இந்த உயிர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இது என்னங்க கேள்வி, இதெல்லாம் போயிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது. சமீபத்திய ஆய்வுகள், அறிவியல் வளர்ச்சி இதெல்லாம் பாக்குற போது அது டயாசி ரிபான் நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ, இதுலதான் உயிருக்கான மூலக்கூறுகள் இருக்கு. இது ஒரு ஏணியினுடைய வளைஞ்ச படிக்கட்டுகள் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி உடம்புக்குள்ள அந்த ரத்த அணுக்கள்ல இருக்குமா. இது சர்க்கரையும் பாஸ்பேட்டும் கலந்த கலவையா இருக்குமா. இதெல்லாம் ரொம்ப நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இது எதுக்குன்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த டிஎன்ஏங்கிற ஒன்று தான் பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் இவங்களுடைய வாழ்க்கை அமைப்பை தீர்மானிக்குதுங்கிறாங்க. இத கண்டுபிடிச்ச விஞ்ஞானி யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மரபியலின் தந்தை என்று சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டா கிரிகால் மெண்டல் அப்படிங்கிறவரு. இத முதல்ல இத பத்தி அவர் ஆய்வு பண்றாரு, அப்புறம் அவரு மறைஞ்சாரு, அதுக்கு பிறகு இந்த ஆய்வை தொடங்குறாங்க. இன்னொரு பக்கம் டார்வின் அவர்கள், அதாவது டார்வின் என்ன பண்ணாரு அப்படின்னா, கடவுளால் மனிதன் படைக்கப்பட்டான் அப்படிங்கிறது ஒரு வகையான தேரி நம்பிக்கை. சின்ன உயிர் ஒரு சில பிராணியிலிருந்து அது அப்படியே மாறி மாறி மாறி மாறி வளர்ந்து புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வெள்ள சொல்றாய் முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன் அப்படின்னு மணிவாசகர் சொல்றாருன்னா, அது மாதிரி வந்தவங்கன்னு சொல்லி மனிதர்குல வளர்ச்சிய டார்வின் ஒரு இதில் குறிப்பிடுறாரு. இதெல்லாம் போக மனிதர்களுடைய உடம்புக்குள்ள உயிர் கூறு இருக்கிற இடம் எதுன்னு கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டா, சமீபத்துல மறைந்து போன ஜேம்ஸ் வாட்சன் என்கின்ற 97 வயது விஞ்ஞானிங்க. என்ன ஆச்சரியம் தெரியுமா, இவர் மறைவு கூட பல பேர் தெரிஞ்சுக்கல. தினமணியில இத ஒரு தலையங்கமே எழுதுறாங்க. மைக்கேல் ஜாக்சனும் தெரியாத ஆள் கிடையாது, அதே போல நம்ம ஊர்லயும் சினிமா நடிகர்களும் தெரியாத ஆள்கள் கிடையாது. ஆனால் விஞ்ஞானிகள் அறிஞர்களுடைய பேர் நமக்கு தெரியுதா, நம்ம வாழ்க்கையே இவங்க கேளுதானங்க இருக்குது. இப்ப இவரு 1928 சிகாகோல பிறந்தார், அங்க பல்கலைக்கழகத்துல படிச்சாரு, பிறகு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிரிட்டன் இங்க லண்டன்ல வந்து படிச்சாரு. அப்பதான் இந்த மூலக்கூறுகள் பற்றிய ஆய்வை மேற்கொள்றாரு. இவருக்கும் இவரோடு சேர்ந்து இந்த ஆய்வுல ஈடுபட்டவங்களுக்கும் சேர்ந்து 1962 நோபல் பரிசு கிடைக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி இவர். கண்டுபிடிச்சு கொடுத்த இந்த டிஎன்ஏ மூலமா என்னங்க சாதிச்சு போடலாம், என்ன சாதிச்சு போடலாம்னா, இறந்து கிடக்கிற மனிதன் இந்த மனிதன் தானா அப்படின்னா, இந்த டிஎன்ஏ வச்சு இவன் தான் அவன் கண்டுபிடிச்சு போடலாம். இதுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த குழந்தை இவங்களுடைய குழந்தை தானா அப்படின்னா, அந்த குழந்தையினுடைய டிஎன்ஏ அவங்க அப்பாவோட டிஎன்ஏ பாக்குறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நமக்கு இதுல கிடைச்சிருக்கு லாபம். சரி, இதை கண்டுபிடிச்ச இவரு இதுக்கான காப்புரிமையை காப்பிரைட் பெற்றுக்கொண்டாரா, மாட்டேன்ட்டாருங்க. எனக்கு வேண்டாம், இது உலக நன்மைக்காக கண்டுபிடிக்கப்பட்டது, உலகத்திடமிருந்து பெற்றேன் உலகத்துக்கே தந்தேன்னார் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாருங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப எங்க அம்மா அவங்க அயர்லாந்து தேசத்தை சேர்ந்தவங்க, அவங்களோட நான் போராடிக்கிட்டே இருப்பேன். என்ன போராட்டம் தெரியுமா, ஒரு குழந்தை வளர்க்கப்படுற விரத்தல் தான் அது அறிவாளி ஆகுதே தவிர, கல்விமான் ஆகுதே தவிர, திருடன் ஆகுதே தவிர, அதனுடைய ரத்தத்துல எதுவும் கிடையாது, அதனுடைய பரம்பரையில எதுவும் கிடையாது அப்படின்னு. ஆனா அந்த அம்மா சொல்லுவாங்களா, அப்படி சொல்லாத, நான் அயர்லாந்து ரத்தம், நீ என்னுடைய மகன், நம்முடைய குணத்துல ஒரு பாரம்பரிய நல்ல குணம் உண்டு, அந்த குணத்தின்படிதான் நான் உன்னை வளர்க்கிறேன் அப்படிமாங்களாம். அதனாலதான் அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புக்கான காப்பிரைட்டை நான் வாங்க மாட்டேன்னாரு. இப்ப சமீபத்துல மறைஞ்சிட்டார், 97 வயதுல மனித குலத்துக்கு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு கொடுத்திருக்கிறாரு, அதுக்கான அந்த காப்புரிமை அவர் பெறல. அவங்க அம்மாட்ட சொல்றாரு, அவங்க அம்மா சொல்றாங்க பாரம்பரிய குணம் உண்ணுங்கிறாங்க. நான் பின்னால் நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் மூலமாக என் தாயாரின் கூற்றை ஒத்துக்கொண்டேன் அப்படிங்கிறார். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் சொல்லிட்டு 4 பழகுனா வந்துடும், சித்திரம், செந்தமிழ், மனநம், ஒழுக்கம். ஆனால் நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணுங்கிற அவையார், நல்ல நண்பர்கள், கருணை, அள்ளித்தர்ற கொடை, இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியமா வரணுங்கிறாங்க. அப்ப பாரம்பரிய குணம் என்பதை தீர்மானிப்பது டிஎன்ஏ என்பதை அந்த விஞ்ஞானி தன்னுடைய விஞ்ஞானத்தின் மூலமாக கண்டுகொண்டு சொல்லுகிறார்.

0: என்றால், நம்முடைய முன்னோர்கள் அதனை முற்காலத்திலேயே சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான ஒன்று. நிறைவாக ஒரு வார்த்தை, டிஎன்ஏ பற்றி படிக்கிறோம், மனப்பாடம் பண்றோம், அப்புறம் இதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்மளை உயிரை பாட்டு வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனால் அவையெல்லாம் என்ன என்று விளக்கி சொன்னால் அவர்களுக்கு புரியும். இத்தகைய மனிதர்களால் தான் நாம் பல நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஜேம்ஸ் வாட்சன் போன்ற விஞ்ஞானிகளுடைய வரலாற்றை நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
2: நேரம் 8:36. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
6: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200 மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
7: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: Viking Bunions and Briefs.
1: பொன்னியின் புது புனல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகறாங்க. இந்தூர்லேருந்து தீபா இவங்க கேட்டிருக்காங்க, இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போம் மனேர்லி.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
3: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
4: என்ன உண்மையாவா?
5: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
6: மேலும் விவரங்களுக்கு
7: 1-800-419-1800 1097.
8: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 From 12th August to 12th October.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட

0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேமானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 8000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் சைபால்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: சைபால்
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒரே ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளையாண்டான். அவனுக்கு ரொம்ப அக்கறையோட கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் மருமக பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அப்பாடா, என் கடமை முடிஞ்சது, இனிமே அக்கடான்னு எங்கேயாவது ஒரு மூலையில் படுத்து கிடக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க அந்த அம்மா. ஆனால் நினைக்கிறபடி எங்கே நடக்குது, அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. மருமகள் குணம் சரியில்லை, ஒரு மாதிரி. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையாக மாமியாரை பார்த்து, அதுதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் உங்களுக்கு என்ன வேலைங்க, புறப்பட வேண்டியது தானே, காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது போங்கோ அப்படின்னுட்டு தான். மாமியாரை பார்த்தாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. இந்த பாருமா, நீ இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு புறப்படணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். வீட்டை மட்டும் இல்லை, இந்த உலகத்தை விட்டே கூட போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்களாம். என்ன விஷயம்னு கேட்டது இந்த மருமக பொண்ணு. வேற ஒன்றும் இல்லை, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பேர புள்ள பிறந்து அதை என் கண்ணால் பார்த்துட்டேன்னா நான் எங்கே வேணும்னாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னாங்களாம் அந்த மாமியார். மாமியார் இப்படி சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்கிறதாக பட்டுது அந்த பொண்ணுக்கு. சரி, அப்படியே இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தது. கொஞ்ச காலத்தில் ஒரு பேரன் பிறந்தான். அந்த அம்மாவும் பேரனை கண்ணால் பார்த்துட்டாங்க. சரி, பேரனை பார்த்தாச்சுல, இனிமேல் புறப்பட வேண்டியது தானே அப்படின்னது மருமக பொண்ணு. மாமியார் பார்த்தாங்க, நீ சொல்கிறது சரிதாம்மா, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்னோடய பேரன் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடுறத என் காது குளிர கேட்டுட்டு போயிடுறேனே அப்படின்னாங்களாம். சரி, அந்த ஆசையை நிறைவேறட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பேரன் வளர்ந்தான், நடந்தான், பள்ளிக்கூடம் போனால் பெரியவனானான். மருமக பொண்ணு மறுபடியும் மாமியாரை விரட்ட ஆரம்பிச்சுட்டுது, இன்னும் புறப்புள்ளியான்னு. இதை பாருமா, இது வரைக்கும் இருந்தது இருந்துட்டேன், பேரனோட கல்யாணத்தையும் கண்ணால் பார்த்தா தான் இந்த கட்டை வேகும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தாங்க. இதுவும் நியாயமான ஆசையாக தான் படுது அப்படின்னு அது யோசிச்சிருக்கு அந்த பொண்ணு. சரின்னு அதுக்கும் ஒத்துக்கிட்டது. உடனே பேரனுடைய கல்யாணமும் முடிஞ்சது ஒரு வழியாக. இனிமேல் ஒரு நொடி கூட இங்கே இருக்கக்கூடாது, புறப்படுங்க அப்படின்னு மாமியாரை விரட்டிச்சான் அந்த பொண்ணு. இப்போ அந்த மாமியார் தன்னோட மருமகளை பார்த்து சொல்கிறாங்க, இதோ கிளம்பிட்டாம்மா, என் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டேன், புறப்பட்டுவிட்டேன், அப்படியே நீயும் உன் துணிமணிகளை மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்பிடுவோம், என்னோட சேர்ந்து ரெண்டு பேருமா சேர்ந்து போயிடலாம் அப்படின்னாங்களாம். அந்த பொண்ணு முழிக்குது, முழிக்காதே, உனக்கும் ஒரு மருமக வந்துட்டா, இனிமேல் நீயும் ஒரு மாமியார் தானே, உனக்கும் இனிமேல் இங்கே வேலை இல்லை, புறப்படு அப்படின்னாங்களாம். அப்போ தான் அந்த பொண்ணு சிந்திக்க ஆரம்பிச்சு தான், தன்னோட தவறு புரிஞ்சு தான். இந்த தகவலை கேட்டுக்கிட்டு இருக்கிற மருமகள்லாம் இதை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இதை சொல்கிறோம் மாமியார்கள் சார்பாக. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து பேசுகிற சந்தர்ப்பம் கிடச்சிது ஒரு கல்யாண வீட்டில். அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது, நான் மாமியார்கிட்ட சண்டை போட்டதே இல்லை அப்படின்னு ரொம்ப அடக்கமாக சொல்லிச்சு. அது எப்படிம்மா சாத்தியமாச்சுன்னு கேட்டோம். எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம்தான் ஆச்சு, ஆனால் என் மாமியார் செத்து போய் 20 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டுது அப்படின்னு.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.

0: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால் நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: ஈரோடு மாவட்ட சிறுதொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
4: செப்டம்பர் 26 முதல் 28 ஈரோடு பரிமள மகாலில் 200 மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
5: இணைந்திருக்கிறோமீர்களே, இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் போண்டியின் புதுப்புனால் அறிமுக நேர்களின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தருமபுரியிலிருந்து பிரீத்தி, இவங்க கோட் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.

0: Viking Bunions and Briefs.
1: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துலதான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே.

0: Viking Bunions and Briefs.
1: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே. உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.
1: நேர்களே, இன்று காலை 9:05 11வது தேசிய ஆயுர்வேத தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர இருக்கிறது. ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதம் என்னும் தலைப்பில் தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் ஆயுர்வேத பிரிவின் ஆயுர்வேத மருத்துவ அலுவலர் டாக்டர் பி வசந்த் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு நீங்கள் தெளிவு பெறலாம். இன்று காலை 9:05 வானலில் வசந்தம் நேரலையாக வலம் வர இருக்கிறது. நேர்களே, பத்து நீங்கள் கேட்டவை உங்களுடைய விருப்ப பாடல்களை இந்த நிகழ்ச்சியில கேட்கலாம். நீங்க உங்களுக்கு என்ன பாடல் பிடிச்சிருக்கு, நீங்க எந்த ஊர் அப்படின்றத உங்களுடைய குரல் பதிவா பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைங்க. 10:05 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்கலாம், உங்க குரலையும் நீங்க கேட்கலாம். நேர்களை, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நேரம் காலை 9:00. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: அந்த பேரறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்தின் படிக்கட்டுகளில் தன் கால்களை பதிக்கிறார். தொடக்கு உரை ஆற்ற அண்ணாவுக்கு தந்த நேரம் 3 நிமிடம். கன்னி பேச்சு என்று அண்ணாவின் முதல் பேச்சு, ஆனால் நாடாளுமன்றத்தையே உலுக்கிய பேச்சு. 3 நிமிட வாய்ப்பு 3 மணி நேரத்தை தாண்டி சென்றது. அறிவியன ஆங்கிலத்திலும் தமிழிலும் கொட்டுகிற அண்ணாவின் பேருரை. தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்குங்கள் என்று அண்ணா கூறிய போது, குறைவான மக்கள் பேசுகிற மொழியை, சிறுபான்மையாக இருக்கிற மக்கள் பேசுகிற மொழியை எப்படி ஆட்சி மொழி ஆக்க முடியும் என்று கேட்டவர்களுக்கு அண்ணா பதில் சொன்னார், இந்த நாட்டிலே காகங்கள் நிறைய இருக்கிறது, காகங்கள். மயில்கள் குறைவாக இருக்கிறது. மயில்கள் குறைவாக இருக்கிற மயில்களைத்தானே நீங்கள் தேசிய பறவையாக அறிவித்திருக்கிறீர்கள். அதிகமாக இருக்கிற காகத்தை நீங்கள் தேசிய பறவையாக அறிவிக்கவில்லையே. குறைவாக இருக்கிற மயிலைத்தானே, அரிய இனத்தைத்தானே, அபூர்வ இனத்தைத்தானே தேசிய பறவையாக அறிவித்திருக்கிறீர்கள். அப்படித்தான் அரிய மொழியாயிருக்கிற தமிழை தேசிய மொழியாக அறிவியுங்கள் என்றார். அருமையாக பேசுவார் அண்ணா. சென்னையும் செட்டி

0: நாட்டை ஒப்பிட்டு பேசுவார். சென்னையில் வீடில்லா மனிதர்கள், செட்டி நாட்டிலோ ஆளில்லா அரண்மனைகள். இப்படி எதுகையும் மோனையும் இரண்டறக் கலந்து பேசும் அண்ணாவின் உரைகள் சமூக மேம்பாட்டுக்கானவை. அண்ணாவின் தொடர்ச்சியாக கலைஞர் அவர்கள் தொடக்க கால சட்டமன்ற உரையின் கன்னிப்பேச்சு ஏழை விவசாய தோழர்களுக்கான பேச்சாக அமைந்தது. இப்படித்தான் உலகமெங்கும் மனிதநேயத்தோடு சிந்திக்கிற தலைவர்களது சிந்தனையும் செயலும் மனிதகுலத்திற்கான சரியான பாதைக்கு வழிகாட்டியது. லிங்கன் முதல் உலகத்தின் எந்த மூலையில் இருக்கும் மனிதகுலத்தின் மேம்பாட்டுக்காக உழைக்கும் போராளிகளின் சிந்தனையாளர்களின் உரை உண்மையின் உரைகளாகத்தான் ஒளிவீசிக்கொண்டே இருக்கும். அவை மனிதகுலத்திற்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கங்கள். அந்த ஒளியில் இளைய தலைமுறை எப்போதும் கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:04. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பை பேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNCA அப்ளை.
2: தர்மபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நோயற்ற வாழ்வி குறைவட்டம் செல்வம் என்று முன்னோர்கள் ஆழமான தன் கருத்தை பிரதிபலிப்பார்கள். அந்த வகையில் உடல் நலம், மனநலம், நல்ல வாழ்க்கை முறையை ஒருங்கிணைக்கும் வளமாக ஆயுர்வேதம் உள்ளது. இந்த நவீன வாழ்க்கை முறையில் அதிகரிக்கும் மன அழுத்தம், ஒழுங்கற்ற உணவு முறை பழக்கம், உடல் நலன்களில் ஆரோக்கியத்தோடு பயணிப்பது அவசியமானதாகும். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையே ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கான அடித்தளமாக செயல்படும். அந்த வகையில் இன்றைய வானொலியில் வசந்தம் 11வது தேசிய ஆயுர்வேத தினத்தை ஒட்டிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. இன்றைய வானொலியில் வசந்தம் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதம் என்ற தலைப்பில் பங்கேற்கிறார் தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் ஆயுர்வேத பிரிவின் ஆயுர்வேத மருத்துவ அலுவலர் டாக்டர் வி வசந்த் அவர்கள். நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 0434342 என்ற முன்னணிப்போடு, 24 40 30 என்ற எண்ணோடு, 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24 40 31 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணில் பங்கேற்கலாம். இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதம்.

0: சார், நல்லது ஒரு இனிய வேலையில் காலை வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம்.
0: பொதுவாகவே எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த நவீன காலகட்டத்தில் எதையோ நோக்கி வேக வேகமாக பயணிக்கிறோம் இல்லைங்களா. அந்த பயணத்தின் நடுவிலே உடல் ஆரோக்கியம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆரோக்கியத்தில் நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது, குறிப்பாக ஆயுர்வேதம் அப்படின்னா என்னங்க சார்?
1: இது சொல்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் முன்னாடியே சொல்லணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த தருமபுரி பண்பலை நிர்வாகத்துக்கும் எங்களுடைய தலைமை அதிகாரி மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் அவர்களுக்கும் முதற்க நன்றியை சொல்லிடுறேன். இது 11வது ஆயுர்வேத தினம். 2016 முதல் ஆயுர்வேத தினம் கொண்டாடப்பட தொடங்கியது. பொதுவாக தன்வந்திரி ஜெயந்தி, தன்வந்திரின்றது ஆயுர்வேதத்துடைய கடவுளாக பார்க்கப்படுறாரு, அவருடைய ஜெயந்தி தன்வந்திரி ஜெயந்தி அன்னைக்கு கொண்டாடப்பட்டு வந்தது. இந்த ஆண்டுலேருந்து அரசிதழ் மூலமாக செப்டம்பர் 23 அப்படின்னு தெளிவாக ஒரு நாளை குறிச்சிட்டாங்க. அதன் மூலம் உலகளவில் ஒரே நாளில் கொண்டாடுற மாதிரி ஒரு சிறப்பு செஞ்சுருக்காங்க. உங்கள் கேள்விக்கு வரேன். ஆயுர்வேதன்றது பொதுவாக ஒரு மருத்துவ முறையாக பார்க்குறது தவறுன்னு தோணுது. ஆயுர்வேதம் அதோட பேர்லேயே அதோட விளக்கம் இருக்குது. ஆயுர்வேதன்றது வாழ்வியலை பற்றி ஒரு அறிவியல். ஆயுன்னா வாழ்வு, வாழ்க்கை. வேதம்னா அறிவியல் அப்படின்னு நம்ம மொழிபெயர்க்கலாம். வாழ்வியலை பற்றி ஒரு மருத்துவம், இது அறிவியல்னு தான் சொல்லலாம். குறிப்பாக என்ன பண்ணால், ஆயுர்வேதத்துடைய எய்மாக சொல்கிறது, நோக்கமாக சொல்கிறது வந்து ஹெல்த்தியாக இருக்கிறவங்கள, அதாவது திடத்தோடு இருக்கிறவங்களுடைய ஹெல்த்தினஸ்ஸை காக்கிறது. இன்னொன்று, நோய் வந்தவர்களையும் நோயிலேருந்து காக்கிறது. இது ரெண்டு தான் அதோட நோக்கமாக சொல்லப்படுறது.
0: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். இந்த ஆயுர்வேதத்தை பற்றி நல்ல ஒரு விளக்கத்தையும் கொடுத்தீங்க சார். நிறைய வந்து முறைகள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆயுர்வேதம் எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பங்கு பெற்றிருக்கு, முக்கியத்துவமாக இருக்குங்க சார்?
1: இப்போ பொதுவாக இப்போ இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து நோய்க்கு கூட காரணமாக ஆயுர்வேத அடித்தளத்துலேருந்து நம்ம பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டான முறையில் நம்ம வாழ்க்கை இயங்குறது தான் காரணம். ஒரு இந்த வேகமான முறையில் இயங்குறது வந்து கடந்த ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளே தான் நடக்குது. அதுக்கு முன்னாடி மனித வாழ்க்கையில் இவ்வளோ வேகமாக இயங்குனதே கிடையாது. ஸோ இது ரொம்ப புதுசு மனித இதுக்கு. இது இன்னும் ஒரு சில 1000 ஆண்டுகள் ஆனால் அது பழகிடலாம். அதனால் நிறைய நோய்கள் வருது. இது இப்போ தான் ஆயுர்வேதத்துடைய பங்கு இதில் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த ஃபாஸ்ட்னஸ்னால் வர நோயிலேருந்து அது தாக்கத்தை குறைக்கிறதுக்கு வந்து ஆயுர்வேதம் இயற்கையோடு ஏந்த வாழ்க்கையை சொல்கிறதுனால அதுலேருந்து நம்ம மீள முடியும், அல்லது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து நம்ம தள்ளி போட முடியும்னு தோணுது.
0: கண்டிப்பாக இயற்கையோடு ஏர்ந்த ஒரு மருத்துவம்னு சொன்னால் ஆயுர்வேதம்னு சொல்லலாம் இல்லைங்களா. சிறப்பாக சொல்லியிருக்கார். இணைப்பில் இணையும் நேயர், வருக வணக்கம்.
2: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் இங்கிருந்து?
2: மங்களபுரம் ராஜசேகரியா.
0: ராஜசேகரியா
2: ஐயா, மருத்துவர் ஐயா காலை வணக்கம்.
1: ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா.
2: இன்னைக்கு சவாலான ஒரு பிரச்சனை, புற்றுநோய் ஐயா. இதுக்கு வந்து என்னுடைய நண்பர்கள் சிலர் வந்து மூலமா எனக்கு அறிந்து கொடுத்த தகவல், அவங்களுக்கு வேண்டப்பட்ட உறவினர்களுக்கு வந்து இந்த சிகிச்சை எடுத்து குணமாடின்னு
0: சொன்னாங்க.
2: இப்ப வந்து என்ன எனக்கு சந்தேகம்னா, இப்ப அலோபதி மருத்துவம் எடுத்தவங்க இடையில வந்து இப்ப நம்ம ஆயுர்வேதத்தை தொடர்ந்தா இதனுடைய பிரச்சனை தீர்க்க முடியுமா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஐயா.
1: சரியான இந்த நாளுக்குரிய சிறப்பான கேள்வி இது. ஏன்னா இந்திய அரசு வந்து இந்த ஆயுர்வேத தினத்துக்குடைய 3 தூண்களாக 3 விஷயங்கள் குறிப்பிடுறாங்க. அதில் ஒன்று ஒருங்கிணைந்த மருத்துவம்னு ஒன்று சொல்கிறாங்க. ஒருங்கிணைந்த மருத்துவம்னா, நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவர்னா என் மருத்துவத்தில் எல்லா நோய்க்கும் குணம் இருக்குது, என்னால் எல்லாத்தையும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு நான் சொல்லணும் வச்சிங்களேன், நான் கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளி பாக இதில் தான் இருக்கிறதா அர்த்தம். ஒவ்வொரு மருத்துவத்துலேயும் ஒரு சிறந்த பங்கு இருக்குது. மனித கடைசியாக நம்ம எண்ட் ஆஃப் தி டைம் என்ன வேணும்னா, ஒரு மனுஷன் சுகத்தோடு வாழணும், நல்ல மகிழ்ச்சியோடு ஹெல்த்தியாக வாழணும். அதுக்கு எதுலாம் நம்ம எடுத்துக்கலாம், ஒவ்வொரு மருத்துவத்துலேயும் உள்ள நல்லதை எடுத்துக்கலான்றது முக்கியமான ஒரு விஷயம்.
0: நிஜமாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த புற்றுநோய்க்கு ஆயுர்வேத முறையில் வந்து நிவர்த்தி இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு சார்.
1: கண்டிப்பாக அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் இருக்குங்க, 3-4 ஸ்டேஜ் இருக்குது புற்றுநோய்க்கு.

0: மூணாவது நாலாவது போகும்பொழுது நம்ம அலோபதி மருந்து தான் கண்டிப்பாக எடுக்கணும். அது வாழ்க்கையை அப்போ காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாக எமர்ஜென்சி ஆகிட்டோம். இன்னொன்று, புற்றுநோய்க்குரிய மருத்துவம் எடுக்கும் பொழுது நிறைய பக்க விளைவுகள் வரும், அது தவிர்க்க முடியாது. அது மெயின் விஷயத்தை சரி பண்ணும்போது பக்க விளைவு வரும். அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ஆயுர்வேதம் வந்து ஒரு நல்ல பேக்கப்பாக இருக்கும், ஆயுர்வேத மருத்துவம். ஸோ அந்த முறையில் ஒருங்கிணைந்த மருத்துவம் ரெண்டுதும் சேர்த்து இருக்கும்போது நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக
1: சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். அது குறிப்பாக ஆயுர்வேதத்தை மருத்துவத்தின் முக்கிய நோக்கம் பண்பு எப்படி சார் இருக்கும்?
0: ஆயுர்வேதம் பொதுவாக ஆரோக்கியத்தை எப்படி விளக்குதுன்னா, ஆரோக்கியம்ன்ற சொல்லே வந்து நாம் ஆரோக்கியம்னு இப்போ எடுத்துக்கிறோம்ல, அந்த அர்த்தத்தில் சொல்லப்படல. ஆரோக்கியன்றதா நோய் இல்லாமல் இருக்கிறதுன்றது தான் அர்த்தம்.
1: நோய் இல்லாத வாழ்வு,
0: ரோகம்னா நோய், ஆரோக்கியம்னா நோய் இல்லாமல் இருக்கிறது தான் ஆரோக்கியம். ஆனால் ஆயுர்வேதம் ஹெல்தின்றதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குதுன்னா, சுவாஸ்தியன்னு ஒரு வார்த்தை கொடுக்குது. சுவாஸ்தியம்னா நம்ம நம்மளோட ஒரு ஒரு குறிப்பிட்ட ஹார்மோனியில் இருக்கிறது, குறிப்பிட்ட ஒருங்கிணைந்து இருக்கிறது,
1: பிணைப்போடு இருக்கிறது,
0: பிணைப்போடு இருக்குது. அப்படின்னா அர்த்தம்னா நம்மளுடைய சென்சஸ்ஸு, உடல் இயக்கம், சிந்தனை, செயல், இதெல்லாம் ஒரே ஒரு ஒரே இதில் இருக்கும் பொழுது இருக்கிறது தான் ஆரோக்கியம்னு நான் ஆயுர்வேதத்தில் சொல்கிறோம்.
1: சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். இனிப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம். ஐயா வணக்கம், யாருங்கிறது?
2: ஸ்ரீதர்
1: ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை சார்கிட்ட கேளுங்க.
0: வணக்கம் ஐயா.
2: பாப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்தே எப்பவுமே கூலிங்கில் வச்சா இதாகும் சார், சளி பிடிச்ச மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க.
1: சைனஸ் மாதிரி இருக்குங்களா?
2: அது மாதிரில எதுவும் எஃபெக்ட் எதுவும் தெரியல சார். அது மொத்தம் டெருக் போட்டால் பாத்ரூம் போகிறதும் இல்லை. இந்த மாதிரி கூலிங் டைமில் எப்போ தான் சிம்பிள் வந்துட்டே இருக்குது.
1: சரிங்க சார். சார், இந்த குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்களா அதிகமாக வந்து சளி தொந்தரவு தும்பலெல்லாம் இருக்குன்றது சார். இந்த ஆயுர்வேதத்தில் என்ன மாதிரியான முறைகள் வந்து அதுக்கு தீர்வுங்க சார்?
0: இது இயல்பாக இருக்கிறது. அதுவும் சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு கவம் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதுலேருந்து தவிர்த்துக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, வயிறை நம்ம பாதுகாத்துக்கணும். வயிறை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம இயல்பாக நம்ம வீட்டில் இருக்கிற ஜீரகம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஜீரகமும் இஞ்சியும், இந்த மாதிரி டெண்டன்சி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு தண்ணி கொடுத்துருக்கும்போது ஜீரகம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணி, நல்லா கொதிச்சிருச்சுன்னா தண்ணி மஞ்சள் ஆகிடும், அந்த தண்ணியை குடிக்க கொடுக்கலாம். அது செரிமானத்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், செரிமானத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். செரிமானத்தில் எப்போவும் தொய்வு இல்லாமல் இருக்கும்பொழுது அலர்ஜி டெண்டன்சி கண்டிப்பாக குறைஞ்சிரும். அப்புறம் அந்த தும்மல் அதிகமாக இருக்கிற காலத்தில் இஞ்சியும் சேர்த்து அதில் கொதிக்க வைக்கணும். ஜீரகம் ஜென்ரலாக ப்ரொட்டக்டிவாக இருக்கும், இஞ்சியும் சேர்த்து கொதிக்க வைக்கும்போது அந்த அந்த பிரச்சனையை வந்து நல்லாவே சரி பண்ண உதவும். மற்றபடி மருத்துவன்றதில் நிறைய மருந்துகள் இருக்குது. அது வாய் வழியாக மருத்துவமாக சொல்கிறது முறையில்லை, அது நம்ம இந்திய மருத்துவத்தை சார்ந்த ஒரு மருத்துவரை பார்க்குறது தான் சரி. ஆனால் நல்ல தீர்வு இருக்குது, அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே குயிக்காக சரி பண்ணக்கூடிய மருந்துகள்லாம் இருக்குது.
1: கண்டிப்பாக, அதாவது இன்றைக்கி இருக்கிற வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு இல்லைங்களா, கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்குது. சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் சேக்கோலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
5: இந்த பெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும் நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை
6: சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
7: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

0: Asia Sunflower Oil.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசதம். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் சினேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
2: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகளில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஸ் மல்டிபிளாஸ்ட் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
3: இந்த பெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா
4: அன்புடன் ராதே காஃபி சேலம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்றைய வானொலியில் வசந்தம் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதம் என்ற தலைப்பில் பல்வேறு தகவல்களை அழகாகவும் சிறப்பாகவும் பகிர்ந்து வருகிறார் தருமபுரி மாவட்டம் கம்பநல்லூர் ஆயுர்வேத பிரிவின் ஆயுர்வேத மருத்துவ அலுவலர் டாக்டர் வி வசந்த் அவர்கள். நேர்கள் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கேற்ற ஆயுர்வேதம் குறித்து உங்கள் சந்தேகங்களையும் தெளிவு பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 04342 என்ற முன்னணிப்போடு, 24 40 30 என்ற எண்ணோடு, 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24 40 31 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணில் பங்கேற்கலாம். இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதம். சார், நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு வரீங்க சார். குறிப்பாக இந்த ஆயுர்வேதம் அப்படின்ற மருத்துவத்தில் உணவின் முறை எப்படி இருக்கணுங்க சார்? ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா அந்த உணவை தான் வந்து தேடி போவோம். எங்கே இருக்குதா, துரித உணவாக இருந்தாலும் சரி எந்த உணவாக சரி டக்குன்னு வந்து சாப்பிட்ருவோம். அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்திற்கு ஆயுர்வேதத்தில் உணவு முறை எப்படி கடைபிடிக்க வேணும், எப்படி இருக்கணும்?
1: நல்ல கேள்வி, அதுவும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற கேள்வியாக பார்க்குறேன். உணவுன்றது ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ரூல்ஸ் எதுவுமே இல்லை. உணவுன்றது சிறந்த உணவு நமக்குன்றது ஆயுர்வேத அடிப்படையில், நம்ம வாழற பகுதியில் விளையிற பொருட்கள் தான் நமக்கு சிறந்த உணவு. இப்போ பொதுவாக ஆப்பிள் சாப்பிட்ணுன்னு சொல்கிறோம்ல, நமக்கு ஆப்பிளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஆப்பிள் நமக்கு தேவையும் இல்லை. நம்ம ஊரில் விளையில பூம்பழமோ நெல்லிக்காவோ கொய்யாக்காவோ மாம்பழமோ நொங்கோ நமக்கு போதுமானது. அந்த அடிப்படையில் உணவு நமக்கு சிறந்த உணவுன்றது சிம்பிளான தினந்தினம் நம்ம பார்க்குற காய்கறிகளுடைய சமைச்ச உணவு தான். குறிப்பாக அதில் நம்ம செய்ய வேண்டியது வந்து எண்ணெயில் பொறிச்ச உணவு கூடமானவர்களையும் அவாய்ட் பண்ணுறதாக தான் இருக்கணும். அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறது வெண்ணெய் அல்லது டால்டாவில் ப்ராசஸ் பண்ண பப்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே செரிமானத்தை தொய்வடைய செய்யும். எது

0: அந்த உணவெல்லாம் செரிமானத்தை தொய்வடைய செய்தோ அது எல்லாமே நம்ம உடம்புக்கு ஒவ்வாதது தான். அதெல்லாம் குறிப்பிட்ட காலகட்டத்தில் அலர்ஜியாவோ பல வகையான வியாதிக்கும் கொண்டு சென்றுடும். ஸோ அடிப்படை வந்து சுலபமாக செரிக்கக்கூடிய நம்ம சுற்றி விளைகிற இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய உணவு தான். காஸ்ட்லியான ரிச்சான உணவு அப்படின்ற எதுவுமே இல்லை, வயிறுக்கு அதெல்லாம் இல்லை. வயிறுடைய வேலையை சுலபமாக்கக்கூடிய எல்லா வேலையும் எல்லா உணவுமே நல்லது தான். அப்போ உடல் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கும்போது உடல் ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். அதுதான் சுவாஸ்தியம்னு சொல்கிறது. சுவாஸ்தியம்னா நம்ம நமக்குள்ளே எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் சுலபமாக இயங்கக்கூடியது, அதுதான் சுவாஸ்தியம் ஆயுர்வேத
1: நிச்சயமாக
0: முறைப்படி.
1: நிகழ்ச்சியினுடைய முதல் தருவாயிலே சொல்லியிருந்தீங்க, அதாவது வயிறு சுத்தம் இருந்தால் கண்டிப்பாக வந்து வாழ்க்கை வந்து வாழ்க்கையும் உடலும் வந்து சுத்தமாக இருக்கு அப்படின்னு
0: கண்டிப்பாக
1: வந்து சொல்லியிருக்கீங்க, சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், யாருங்கிருந்து?
2: தண்டபாணியா?
1: தண்டபாணியா?
2: அதாவது ஆரோக்கியமான வாழ்வுக்கு ஆயுர்வேதம் அப்படிங்கறத ஆரோக்கியமா வாழ்ந்து எல்லா மனிதர்களும் நினைக்கிறோம்.
1: நாம் எல்லாருமே அதை தாங்க ஐயா பின்பற்ற நினைக்கிறோம்.
2: ஆமாங்க, ஆயுர்வேதத்துல இங்க மூலம் பவித்ரம் இருக்கு இல்லைங்களா? இத வந்து வயசு வித்தியாசம் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 20-30 வயசுக்கு மேல வந்துருக்கு இல்லையா? அந்த ஆசன வாயில புண்ணு மாதிரியோ இல்ல ஒரு மருந்து மாதிரி வந்து சொல்லப்படுது, வெளியே சொல்றதுக்கு வெக்கப்பட்டு மருந்து கடையில போய் மருந்து கேட்டு வாங்குறது கூட வெக்கப்படுறாங்க. இது அவங்களே சுயமா ஏதாவது இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்ல நெருங்கிய சொல்றதுகளை கூட சொல்ல வெக்கப்பட்டு சொல்லாம இருக்கிறது ரொம்ப வேதனைக்குரியது. அது மேலும் மேலும் அது வளர்ந்துட்டு வருது. இத அவங்க சம்பந்தப்பட்டவங்க அத எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், எப்படி போய் கேட்கலாம்?
1: சரிங்க,
2: மருத்துவர்கிட்ட சொல்லுங்க.
0: ஐயா வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி பேசின அதோட தொடர்ச்சியாக தான் உங்கள் கேள்வியும் இருக்குது. மூலம்ன்றது நம்ம ஆங்கில மருத்துவ பார்வையிலேருந்து அது அந்த அந்த மலவாயோடு மட்டுமே சார்ந்த ஒரு வியாதி இல்லை. ஆயுர்வேதத்தில் பொறுத்தவரைக்கும் மூலம்ன்றது ஒரு பெரிய வியாதியாக கருதப்படுது. ஏன்னா அதோடய பேக்ரவுண்ட் என்னென்னா, நீண்ட நாள் செரிமானம், நீண்ட நாள் ஸ்ட்ரெஸ்ஸு, நீண்ட நாள் மன உளைச்சல் அதோடைய அடித்தளமாக இருக்குது. இதோட அடித்தளமாக தான் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அது எட்டி பார்க்குது மூலம். ஸோ மூலத்தை அந்த இடத்துல குறிப்பிட்ட ப்ரொசீஜர் பண்ணி சரி பண்ணுறது வந்து சாத்தியமே இல்லை. மூலன்றது மொத்த உடலுடைய ஒரு வியாதி, அப்படி தான் ஆயுர்வேதம் பார்க்குது. நீண்ட காலத்துக்கு அது ஒரு சிக்கல் கொடுக்கக்கூடியது தான். ஸோ நம்ம இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, வாழ்வியல் முறையை நிறைய மாற்ற வேண்டியிருக்கு. இப்போது சர்க்கரை பிபிக்கெலாம் வாழ்வியல் முறைன்றோம்ல, அதே மாதிரி இதுக்கும் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. செரிமானத்தை சரி பண்ணணும், மலம் சரியாக போக வைக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸு மன உளைச்சலுக்கு அதுக்கு நாம் மருத்துவராக இன்னும் பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் தான் அந்த சூழலை மாற்றுறதுக்குரிய முயற்சியை எடுக்கணும். ப்ளஸ் மூலத்துக்குரிய மருந்தாக கருதப்படுறது மோர். மோர்னால் வெண்ணெய் நீக்கின மோர், குறிப்பாக ஜீரகம் இதெல்லாம் போட்டு, ஜீரகம் இஞ்சி கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு மோர், மஞ்சள் சேர்த்து கொதிக்க வச்ச மோர், அது தினமும் மோர் சேர்த்துக்கிறது நல்லது. கீரை வகைகள், கீரை வகைகள் சேர்த்துக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு கட்டாய வாழ்வியல் பழக்கமாக மாற்றிக்கணும். நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக வாழ்வியல் வாழ்நாள் முழுக்க செய்யணும். இதெல்லாமே பேசிவாக நம்ம சாந்தப்படுத்தும், ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்மளை தள்ளி வைக்கும். அதோட கூடிய நம்ம குறிப்பிட்ட மருந்து சாப்பிடும்போது அது மூளை வந்து ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டேஜில் சரியாக போயிடும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான், மூளைன்றது அந்த மலவாயில் மட்டும் நடக்கிற ஒரு வியாதி இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் தெளிவாக.
1: உடலோடு சேர்ந்த ஒரு
0: ஆமாம்
1: நோய்.
0: ஆமாம் ஆமாம்.
1: இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
3: ஹலோ
1: ஐயா, வணக்கம். யாருங்கிருந்து?
3: சேலம் மாவட்டம் புள்ளப்பநாயக்கன்லேருந்து கணேசன் பேசுகிறேன்.
1: கணேசன் ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க.
3: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
3: ஐயா எனக்கு ஆக வந்து 75 ஐயா.
0: ஆ சூப்பர்.
3: என்னாவது ஒரு மாற்றுத்திறனாளி. எனது வலது தோல் பட்ட வந்தங்க ஐயா, இப்படி கையில முழங்கைக்கு கீழேயோ இல்ல மேலேயோ வலி இல்லைங்கய்யா. தோல் பட்டையில வந்து வலிங்க, இப்ப கையை தூக்க முடியல, தண்ணி குடிக்க முடியலங்கய்யா. அதுல இருந்து ஒரு நரம்பு கழுத்து வரைக்கும் வலிக்குதுங்க ஐயா.
0: சரிங்க.
3: அது ஒரு கேள்விங்க. அதே மாதிரி கீழே உட்காந்தோம்னா கால் கட்டல உட்காரும் போது கீழே தூங்கப்படுவோம்னா கால் அப்படியே சுரந்துக்குது இல்லையா. எனக்கு எதனா ஆயுர்வேதத்துல இருந்தா எனக்கு கொஞ்சம் உதவியா சொல்லுங்க.
0: ஐயாக்கு சர்க்கரை ஏதாவது இருக்குங்களா? சக்கரை

0: சக்கரை இல்லைங்கய்யா, ப்ரெஷர் இருக்குங்க, சக்கரை எல்லாம் நார்மலா இருக்குங்கய்யா.
1: சரிங்க சரிங்க,
0: ப்ரெஷர் கூட நார்மலா தான் இருக்குது, ஆனாலும் என்ன மாத்திரை சாப்பிடுறதுனால இந்த அரசு மாத்திரை கை எடுத்துட்டு இருக்கிறேங்கய்யா.
1: ஐயா குண்டா இருப்பீங்களா, ஒல்லியா இருப்பீங்களா?
0: இல்லைங்க, நான் 54 கிலோ இருக்கிறேங்கய்யா.
1: ஓ மேடிமா, ஆ சரிங்க சரிங்க சரிங்க ஐயா,
2: சரிங்க சார். அதாவது வயது மூப்பின் காரணமாக கூட வந்து உடல் தோறும்.
1: ஆமாம் ஐயா, அது வயது மூப்பு ஒன்று, ஆனாலும் நம்ம குறிப்பிட்ட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல் அமையுது இல்லைங்களா, அதனால் வரக்கூடிய பிரச்சனை தான். அது ஒரு பெரிய வியாதியை நம்ம பார்க்க வேணாம், ஆனால் அந்த பிளட் ப்ரெஷர் நம்ம முறைப்படுத்திக்கணும், அது கால் வீக்கத்துக்கு வித்திடும், மற்ற உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கிட்னி, பொதுவாக கிட்னியை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் ப்ரெஷருக்குரிய மருத்துவத்தை சரியாக பார்த்துக்கிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதை 50 வயசுக்கு மேலே தானாலே கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வேணும். அது ஒரு வகையான சுமூத்னஸ் கொடுக்கும். நம்ம க்ரீஸிங் பண்ணுறோம்ல பைக்கு சைக்கிள் இதுக்கெல்லாம், அந்த மாதிரி நம்ம மொத்த உடலுக்கும் க்ரீஸிங் பண்ணுறது எண்ணெய் தேய்ச்சி குளிப்பு தான். கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத முறைப்படுத்திக்கணும். குறிப்பிட்ட மருத்துவம்னாலே போதும், நம்ம ஆயுஷ் மருத்துவம் எங்கேனாலும் போய் பார்த்தாலும் அதுக்குரிய முறையான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க.
2: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள், உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்கவிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்கோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வசந்த் அண்ட் கோ.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும் நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: இன்றைய வானொலியில் வசந்தம், ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதம் என்ற தலைப்பில் பல்வேறு அழகாகவும் சிறப்பாகவும் பல தகவல்களை பகிர்ந்து வருகிறார் தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் ஆயுர்வேத பிரிவின் ஆயுர்வேத மருத்துவ அலுவலர் டாக்டர் வி வசந்த் அவர்கள். நேர்கள் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஏற்ற ஆயுர்வேதம் குறித்து உங்கள் சந்தேகங்களை தெளிவுபெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 0434 என்ற முன்னணிப்போடு 24 40 30 என்ற எண்ணோடு 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24 40 31 என்ற எண்ணோடு மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணில் பங்கேற்கலாம்.

0: சார், நிறைய பயனுள்ள தகவல்களும் உடல் சார்ந்த தகவல்களும் வந்து கொடுத்துட்டு வரீங்க சார். இந்த ஆயுர்வேதத்தில் அது குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா வந்து தினசரி வாழ்க்கை முறைக்கு ஆயுர்வேதம் கூறும் வழிமுறைகள் என்னெல்லாம் இருக்குங்க சார்?
1: ஆயுர்வேதம்
0: தினசரி வாழ்க்கை முறையில் நம்ம ஆயுர்வேதம் எந்த அளவுக்கு பங்காக இருக்குது, வழிமுறையாக இருக்குது?
1: குறிப்பாக சொல்லப்போனால் ஆயுர்வேதம் வந்து தினந்தினம் நம்ம என்னென்ன கடைபிடிக்கணும், ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு பருவநிலைகளையும் என்ன கடைபிடிக்கணுன்றது தான் முக்கியமான பங்கு ஆயுர்வேதத்தில். இதோட ட்ரீட்மெண்ட் பகுதி வந்து குறைவாக தான் நம்ம பார்க்குறோம். தினச்சரியம் அப்படின்னு ஒரு தனி தொகுதியே இருக்குது. தினந்தினம் நம்ம ஒரு மனுஷன் என்னென்ன கடைபிடிக்கணும், குறிப்பாக காலையிலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் என்னென்னலாம் செய்யணும்னு ஒரு ஒரு ஒரு காலமே கொடுத்துருப்பாங்க. பொதுவாக காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட சூரிய உதயத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும், 4:30 to 5 அந்த டைமில் எழுந்திருக்கணும்னு ஆயுர்வேதம் சொல்லுது. இது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்து நல்லா தூங்கினவங்களுக்கு தான் இந்த ரூல் கூட. முன்னாடி சொன்ன மாதிரி ஹார்ட் ரூல்ஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. நமக்கு ஏற்ற மாதிரி அந்த நமக்கு சாதகமாக ரூல்ஸை சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கலாம்.
0: அதாவது இயல்பான வாழ்க்கை முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதம் பயணிக்குது
1: அப்படின்னு. ஆமாம், நல்லா தூங்கினவங்க, நல்லா ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் தூங்கினவங்க காலையில் 4:30 மணிக்கு 4:30 to 5 மணிக்கு எழுந்திருக்கணுன்றது முறை. அந்த டைமில் வந்து நிறைய விஷயங்களை சிந்திக்கவும், அமைதியாக உலகம் இருந்தாலும் நிறைய விஷயங்களை சிந்திக்கவும், அந்த நாளை சிறப்பாக செயல்படுத்தவும் வழிவைக்கும் அந்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் மலஜலம் கழிக்கிறது, பல் துளக்கிறது, இதெல்லாமே குறிப்பாக இப்போ நம்ம ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு அப்படின்னு போயிட்டோம், ஆனாலும் வாரத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாளாவது இயற்கையாக வேப்பங்குச்சியோ கருவேலம் இது குச்சியோ ஆழம் விழுதோ இதை போட்டு விளக்க நம்ம முயற்சிக்கலாம், அல்லது நம்ம அடுத்த தலைமுறை சின்ன பசங்களுக்கு அதை பழக்கலாம். அப்படி செய்யும்பொழுது இயற்கையோட நம்மளுடைய உள்ள உறவு வந்து நம்ம புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறை இது பற்றியே தெரியாமல் போயிடும். அது ஒரு சரியான வாழ்வியல் முறை இதுதான்றது கொஞ்சமாவது நம்ம இன்ஸ்டில் பண்ணுறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் தினமும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணுது, அதுலேயும் சில பிரேக் இருக்குது. வெயில் காலத்தில் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது ஆயுர்வேதா. எதுவுமே பொதுவான வழிமுறைகள் எதுவுமே சொல்ல. அதே மாதிரி வயசானவங்க, சின்ன வயசு இவங்களெல்லாம் எக்ஸசைஸு ஒதுக்கலை, எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுது. நோய்வாய்ப்பட்டவங்க இவங்களாம் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, தினமுமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் உடலுக்கு அப்படின்னு சொல்லுது. அதுலேயும் குறிப்பாக சரியாக செரிமானம் இல்லாதவங்க, சளி பிடிச்சிருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த எக்ஸசைஸ் பண்ண அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவாய்ட் பண்ண சொல்லுது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிக்கிட்டு வராங்க. இயற்கையாக வாழறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் ஆயுர்வேதம் சொல்லப்படுது.
0: நிச்சயமாக அந்த கிளைமேட்டுக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய உடலமைப்பை தக வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஈர உடம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் அந்த ஆயில் மசாஜ் அப்படின்றது பண்ண முடியாது. சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். ஐயா வணக்கம், யார் எங்கிருந்து?
2: ஐயா வணக்கம்,
1: ஐயா அதுக்குரிய மருந்துகள், குறிப்பான மருந்துகள்லாம் இருக்குங்க. நீங்கள் உங்கள் ஏரியாவில் சித்தாவோ ஆயுர்வேதாவோ ஹோமியோவோ அந்த மாதிரி மருத்துவம் இருக்கான்னு பாருங்கள். அங்கே உள்ள மருத்துவரை நீங்கள் அணுகணும் கண்டிப்பாக. இது உங்களுக்கு முக்கியமான பிரச்சனை தான் இது. அந்த
0: மலச்சிக்கலங்களா சார்?
1: பிரச்சனை சார்ந்த மலச்சிக்கல், மலை இது பிரச்சனை, அது நரம்பியல் சார்ந்த பிரச்சனை. கொஞ்சம் தீவிரமான மருத்துவம் எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்குரிய மருந்துகள் இருக்குது, நீங்கள் டாக்டரை பார்க்கணும், பார்த்து தான் அது முறைப்படி எடுக்க வேண்டியிருக்கும்.
0: சரிங்க சார். இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
0: ஐயா வணக்கம், யார் எங்கிருந்து?
3: ஐயா நான் தர்மபுரி உழவர் சந்தையிலிருந்து வானொலி பிரியன் முனிப்பதா பேசுறேன். வானொலி உறவுகளுக்கும் காலை வணக்கம்யா.
0: காலை வணக்கம் ஐயா. உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க.
3: ஐயா வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: ஐயா காலையில ஒரு 3 மணிலிருந்து ஒரு 5 மணிக்கு போல அந்த காத்து பொல்யூஷன் எல்லாம் சூப்பரா இருக்கு, அதனால உடம்பு நல்லா நலமா இருக்குமான்னு சொல்லுங்க. அதே போல ஆளுங்களும் பல்லு

0: குடிச்சுன்னு சொன்னீங்க. அது மாதிரி நிறைய விஷயம் சொல்லி சுகர் இருக்கியா, பேக் பெயின் அதிகமா இருக்கு, அதை பத்தி நீங்க சொன்னீங்க கேட்டுக்கிறீங்க.
1: கடை கடகடன்னு அவருடைய சந்தேகங்களை கேட்டு போயிட்டாரு.
2: ஏன் சர்க்கரை ஒரு வாழ்வியல் பிரச்சனை, அது ஒரு வியாதியாக நம்ம பார்க்க வேணாம். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கான்ஷியஸாக ரொம்ப உளப்பூர்வமாக எடுத்துக்கணும். உணவாக இருந்தாலும் சரி, எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, சரியாக பண்ணிக்கிட்டு அதுக்குரிய மருந்து நம்ம எடுக்கும்போது அது சர்க்கரைக்குரிய தீர்வு கண்டிப்பாக கிடைச்சிரும். பேக் பெயின் உங்களுக்கு, நீங்கள் எவ்வளோ வயசுன்னு தெரியல, எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் பேக் பெயினுக்கு வந்து மருந்து இருக்குது. ஆனால் வீட்டிலேருந்து நம்ம செய்யக்கூடியது எள்ளெண்ணெய் உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கலாம். ரொம்ப தினமும் வலி அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் பச்சைக்கற்பூரத்தில் எள்ளெண்ணெயில் பச்சைக்கற்பூரம் கரைச்சி அந்த இடுப்பில் தடவிக்கலாம். சாயங்காலம் நீங்கள் வேலை முடிச்சுட்டு வந்து கூட தடவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு உத்தரம் கொடுக்கலாம். அது இல்லாமல் வார வாரம் கண்டிப்பாக எள்ளெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சூப்பு ஏதாவது நீங்கள் சாப்பிட்டுக்கணும், உங்கள் உடலை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு எதுக்கு பழகுனீங்களோ அந்த சூப்பு, அதுவும் எலும்பையும் மஜ்ஜையும் ஸ்ட்ராங் பண்ணும். சர்க்கரையினால் ஏற்படுற விஷயங்களையும் அதை தவிர்க்கும், நரம்பியல் பிரச்சனை வராமல் தள்ளி போடும். சூப்பு, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இருக்கும்போது இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போடலாம். குறிப்பான மருத்துவத்தையும் நீங்கள் பண்ணணும்.
1: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருக்கு சார். இனிப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகர் ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர் ஐயா கிட்ட கேளுங்க.
3: ஐயா, சிலருக்கு இந்த ஒவ்வாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஐயா. உதாரணத்துக்கு சில பொருட்களை சாப்பிட்டா உடம்புல சில விஷயங்கள் சேராது அப்படின்ட்டுன்னு, அந்த ஒவ்வாமை எதனால ஏற்படுது, அதை வந்து ஆயுர்வேதத்துல ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா, அது ஒன்றும். செகண்ட், அந்த ஸ்கின் ரிலேட்டடா அந்த சோரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம், இத ஆயுர்வேதத்துல கம்ப்ளீட்டா குணப்படுத்த முடியுமாங்க ஐயா? ஏன்னா அது கண்டிஷனை கட்டுப்படுத்த முடியும், குணப்படுத்த முடியாதுங்கிறாங்க, இது உண்மைதானா, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்.
1: சரி,
2: ஒவ்வாமை, நான் முன்னாடியே தொடக்கத்திலே சொல்ல மாதிரி ஒவ்வாமைன்றது குடல் அல்லது வயிறு வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிறது மூலம் தவிர்க்கலாம் ஒவ்வாமை ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானத்துக்கு அப்புறம் எந்த லெவலில் ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம போகணும் அந்த செரிமானம், அதுக்கு செகண்டு தேர்டு டிகிரி செரிமானம், அது செரிமானம் குறையான அளவு தொய்வான அளவில் இருந்தாலே அது ஒரு வகையான டாக்ஸின்ஸை உருவாக்கும் உடம்புல, அதுதான் நம்ம இதில் வந்து ஆமாம்னு சொல்கிறோம். அதுதான் குறிப்பிட்ட காலகட்டத்தில் சரியாமை அந்த ஒவ்வாமையை உருவாக்குற ஒரு காரணியாக அமைஞ்சிரும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் செரிமானத்தை ரொம்ப கரெக்டாக வச்சுக்க முயற்சி பண்ணணும். அதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம அதிகமான அளவு இஞ்சி, ஜீரகம், மிளகு, அப்புறம் அதிகமான தயிர் இல்லாமல் பார்த்துக்கணும், எண்ணெயில் பொரிச்சது இதெல்லாம் இல்லாமல் சிம்பிள் ஃபுட்டாக சாப்பிட்டுக்கிறது கரெக்டாக இருக்கும். செரிமானம் சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வாமை கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம். சோரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய வியாதி தான், அதுக்கு ஒரு தீவிரமான மருத்துவம். அப்போது நம்ம ஆங்கில மருத்துவத்தில் சர்ஜரி, எமர்ஜென்சி வார்டில் போட்டு ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுல்ல, அந்த மாதிரி இதில் தீவிரமான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது.
1: சார், பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தோலுடைய அலர்ஜின்னு சொல்கிறீங்களா, பொதுவாக எல்லாருமே அலர்ஜி தான், அதில் வந்து தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜிகளுக்கு ஆயுர்வேதத்தில் என்ன மாதிரியான முறைகளெல்லாம் இருக்குங்க சார்?
2: தோலுக்கும் குடல் சார்ந்த தூண்டுதல் தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். அப்புறம் கல்லீரலுக்கு தூண்டுற மாதிரி நிறைய மருந்துகள்லாம் இருக்குது. அடிப்படை வந்து தோஷங்கள் அடிப்படையில் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். வாதம், பித்தம், கபம் பொதுவாக மக்களுக்கு தெரியும், அந்த அடிப்படையில் தான். இப்போ தோல்ன்றது வாதமும் பித்தமும் சேர்ந்து கபமும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்று ரெண்டு முன்ன பின்ன அதிகமாக இருக்கலாம், கபம் அதிகமாக இருக்கலாம், வாதம் குறைக்கலாம், அப்படி தான் இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம மருந்து இது பண்ணுறோம். நடுவான விஷயம் வந்து இதுதான், கல்லீரல் வயிறு குடலை ஆக்டிவாக வச்சுக்கிட்டு அதுக்குரிய மருந்து எடுக்கும்போது கண்டிப்பாக சால்வ் ஆகிடும் பிரச்சனை.
1: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இனியலாம்.

0: சயின்ஸ் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
2: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின்

0: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமாதா இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: சார், நிகழ்ச்சியில வந்து ஆயுர்வேத மருத்துவத்தை பத்தி சிறப்பா வந்து சொல்லிட்டு வரீங்க சார். இதுல குறிப்பா ஒரு 2-3 விஷயங்கள் வந்து உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கேன். அதாவது மூலிகை மருத்துவத்துக்கும் நவீன மருந்துகள் இரண்டையும் எப்படி அணுகணும், அது இரண்டு மருந்துகளையும் பயன்படுத்தும் போது ஏதாவது வந்து பாதிப்புகள் ஏற்படுங்களா, இல்லை ஒன்று சேர எடுக்க முடியுங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
7: குறிப்பாக ஆங்கில மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் செயல்படக்கூடிய விதம் வந்து வெவ்வேறு தான். ஸோ அதனால் கூடுமானவர்களையும் இரண்டும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது, முடியாது தான். ஆனால் சில நேரங்களில் ரெண்டுமே சாப்பிட வேண்டிய சூழல் வரும். அப்படின்னும்போது ஆங்கில மருத்துவம் பொதுவாக முன்பே சாப்பிட்றணும், அவங்க குறிப்பிட்ட டைமில் சாப்பிட்டுட்டு ஒரு 40 நிமிஷம் அல்லது 30-40 நிமிஷம் அப்புறம் தான் நம்ம மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம மருந்து எல்லாமே ராவாக நேச்சுரலேருந்து கிடைக்கிறதுனால அது செரித்து உள்வாங்கிறதுக்கு நேரம் எடுக்கும். ஆயுர்வேதம் இங்கிலீஷ் மருந்து அப்படி இல்லை, ரொம்ப கெமிக்கலாக ரொம்ப ஃபைன், இது உடனே அப்சர்ப் ஆகிடும். ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இது பின்னாடி சாப்பிட்றது தான் முறை.
6: கண்டிப்பாக ஒரு மருந்துக்கும் இன்னொரு மருந்துக்கும் இடைவெளி.
7: ஆமாம், நம்ம ஆயுர்வேத மருந்து எப்போவுமே அதற்கு பின்னாடி தான் சாப்பிட்ற மாதிரி வரும். குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவம் மேக்ஸிமம் வெறும் வயிற்றில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சில மருந்து சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் அது கரெக்டாக டைமிங் டிஸ்டன்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கும் அதுக்கும். மற்றபடி மருந்து செயல்படுற விதம், நோய் பார்க்குற விதம் என்டையர்லி டிஃப்ரெண்ட் தான் ரெண்டு மருத்துவத்துக்கும், அது மனசில் வச்சுக்கணும். தவிர்க்க முடியாத காரணங்களில் அது சாப்பிட வேண்டியிருக்கும், அவ்வளோதான்.
6: சரிங்க சார். சார், அதே போல் வந்து எல்லா மருந்துகளும் பக்க விளைவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? இந்த ஆயுர்வேத மருந்துவ முறையில் வந்து பக்க விளைவுகள் ஏதாவது இருக்குங்களா?
7: கண்டிப்பாக பக்க விளைவுகள்ன்றது நம்ம இதில் நம்ம பக்க விளைவுன்ற நம்ம என்ன புரிதலில் இருக்குமோ அந்த மாதிரி பக்க விளைவு இல்லை. நம்ம தோஷ அடிப்படையில் மருந்து கொடுக்குறோம், அது குறிப்பிட்ட தோஷங்களை குறைக்கணும், குறிப்பிட்ட தோஷம் அதிகமாக்கும், அதான் மருத்துவத்தோட ஆக்ஷனாக நம்ம பார்க்குறோம். அது முறை தவறி கொடுக்க

0: போது அந்த குறிப்பிட்ட தோஷம் அதிகமாகிடும். அப்போ சிம்டம்ஸ் அதிகமாக தெரியும். இப்படி தான் அதோடய பக்க விளைவு இருக்குமோ? அவசரம் மருந்து அசைச்சு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்காது உடம்புக்கு.
1: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். இனிப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, யாருங்க இருந்து?
2: கரூர் மாவட்டம் வெள்ளியிலிருந்து சந்தை தோட்டம் பெரியசாமி பேசுகிறேங்க.
1: பெரியசாமி ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவ ஐயா கிட்ட கேளுங்க
2: சார். இந்த வெண்புள்ளியில் வந்து சார் இருக்கு, அது வந்து எப்படி சார் இதில் வந்து முழுமையாக குணப்படுத்துறமா சார்?
0: சிறிய அளவு இருந்தால் சிறிய அளவில் இருந்தால் கண்டிப்பாக குணப்படுத்திடலாங்க, அதுக்குரிய மருந்து இருக்கு.
2: சரிங்க சார்.
0: ஆமாம்,
2: இது இன்னொரு கடி சார், அந்த விசாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த பூரங்கடி, தெல்கடி, இந்த மாதிரி வண்டுகடி, இது மாதிரி அதை பிடிக்கிற மாதிரிலாம் செஞ்சால் மருந்து இருக்கா சார்?
0: இருக்குங்க ஐயா, அது நிறைய மருந்துகள் இருக்கு ஐயா, அது சிறப்பாக சரியாகவும் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக அதுக்குரிய மருந்து எடுத்துட்டாலே போதும். விஷக்கடி, சின்ன சின்ன பூச்சிக்கடி, தேல், பூரான், இது எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு.
1: கண்டிப்பாக அது கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத வந்து மருத்துவ நிலையங்களுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக.
0: ஆமாம், அந்த பகுதி ஜிஹெச்சில் ஆயுஷ் மருத்துவம் இருக்கும், மருத்துவ பிரிவுகள் அங்கே நீங்கள் அணுகினாலே

0: உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவ ஐயாக்கிட்ட கேளுங்க.
1: சார் இந்த வெண்புள்ளியில வந்து சார் இருக்கு, அது வந்து எப்படி சார் இதுல வந்து முழுமையா குணப்படுத்தலாமா சார்?
2: சிறிய அளவு இருந்தா, சிறிய அளவுல இருந்தா கண்டிப்பா குணப்படுத்திடலாங்க, அதுக்குரிய மருந்து இருக்கு.
1: சரி சார்.
2: ஆமா,
1: இது இன்னொரு கடி சார், அந்த டிசைடு எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த போரங்கடி, தெல்கடி, இந்த மாதிரி வண்டுகடி மாதிரி அதை பிடிக்கிற மாதிரி எல்லாம் செஞ்சால மருந்து இருக்கா சார்?
2: இருக்குங்க ஐயா, நிறைய மருந்துகள் இருக்கு ஐயா, அது சிறப்பா சரியாவும் பண்ணலாம். நீங்க கண்டிப்பா அதுக்குரிய மருந்து எடுத்துட்டாலே போதும். விஷக்கடி, சின்ன சின்ன பூச்சிக்கடி, தேல், பூரான், இது எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு.
0: கண்டிப்பா அது கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத வந்து மருத்துவ நிலையங்களுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக.
2: ஆமாம், அந்த பகுதி ஜிஹெச்சில் ஆயுஷ் மருத்துவம் இருக்கும், மருத்துவ பிரிவுகள், அங்கே நீங்கள் அணுகினாலே போதும், அதுக்குரிய மருந்து கண்டிப்பாக.
0: நன்றிங்கய்யா சார், மிகவும் கண்டிப்பாக தெளிவாகவும் அழகாகவும் சொல்லிட்டு வரீங்க சார். இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாய்க்கு வந்துட்டுருந்தோம். அப்படி இருக்கிற தருணத்தில் இந்த ஆயுர்வேத மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வழங்கும்போது என்னென்ன கவனிக்கணும், கர்ப்பிணி பெண்களுக்கு ஆயுர்வேத மருந்துகளை எப்படி எடுக்கணும், அதே போல் வந்து முதியவர்கள், வயது முதியவர்களுக்கு ஆயுர்வேத மருந்துகளை எப்படி வந்து பின்பற்றணும், அதை பற்றி சொல்லிடுறாங்க.
2: மூணுமே தனித்தனி பிரிவுகளாக ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குழந்தைகளுக்கு பொதுவாக ரொம்ப ஹார்ஷான மருந்துகள்லாம் எதுவும் இல்லை, மேக்ஸிமம் அவங்களுக்கு அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் தேன் கலந்து கொடுக்குற மாதிரி தான் மேக்ஸிமம் மருந்து இருக்கும், தேனும் நெய்யும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வரும். குழந்தைங்களுக்கு முக்கால்வாசி நிறைய வியாதிகளுக்கு மருந்து இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு அது செட் ஆஃப் மருந்தே இருக்குது, அந்த 10 மாதமும் கொடுக்கக்கூடிய மருந்து, குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் கொடுக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது. தொடக்க காலத்தில் வர வாந்தியிலேருந்து கடைசியில் வர வீக்கம் வரைக்கிலுமே மருந்து தனித்தனியாக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஒரு மருத்துவர் அணுகுனா ஒரு சிறப்பாக அது அவங்க அந்த 9 மாதமும் ரொம்ப பர்ஃபெக்டாக கடத்தி எட்டு போகிறதுக்குரிய எல்லா வழிமுறையான மருந்தும் இருக்குது, செயல்முறையும் கொடுத்துருக்காங்க. பெரியவங்களுக்கு தனி பிரிவு, அது பெரியவர்களுக்குரிய மருத்துவம் தனி பிரிவாக இருக்குது, அவங்களுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, பஞ்சகர்மான்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன் அளிக்கும். அந்த வயசுக்குரிய பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் தள்ளி போடுறதுக்கும் அந்த மருந்து ரொம்ப சிறப்பாக செயல்படும். அது டாக்டரை போய் அணுகணும், அந்த மருத்துவ பிரிவை போய் அணுகி முறையாக இது பண்ணால் கண்டிப்பாக நல்ல சிலுவாக வாழ்க்கையை நகர்த்த முடியும்,
0: அது ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து பயணிக்கிறதுக்கு வழிவகுக்கும்னு சொல்கிறீங்க.
2: கண்டிப்பாக.
0: சரிங்க சார், இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தையும் அழகான தகவலையும் வந்து பண்பலையோடு பகிர்ந்துக்கிறீங்க, உங்களுக்கும் நன்றிகள் சார்.
2: நன்றிங்க.

0: இதுவரை வானொலியில் வசந்தன் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதம் என்ற தலைப்பில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வந்தார். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் ஆயுர்வேத பிரிவின் ஆயுர்வேத மருத்துவ அலுவலர் டாக்டர் வி வசந்த் அவர்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக். தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம்.

0: பாடலை கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
1: என் அலுவலகத்தில் எனக்கு கீழே பணியாற்றும் எந்த ஊழியரும் என் பேச்சை கேட்பதில்லை. பின் எதற்காக நான் மேலதிகாரி என்கிற பதவியை வகிக்க வேண்டும்? கோபத்தோடு கேட்டுக்கொண்டே வந்தார் புகழ்மதி. பின் எதற்கு நீங்கள் மேலதிகாரி பதவியை வகிக்க வேண்டும்? பேசாமல் வேலையை ராஜினாமா செய்து விடுங்கள் என்றேன் நான். என்னங்க நீங்க, எனக்கு ஆறுதலாக சில விஷயங்களை சொல்லி எனக்கு அடிபணியாத ஊழியர்களை திட்டி எனக்கு சில ஆலோசனைகளை சொல்வீர்கள் என்று உங்களிடம் வந்தால் நீங்கள் முதலுக்கே மோசம் செய்து விடுவீர்கள் போலிருக்கே என்றார் புகழ்மதி. புகழ்மதி, மேலதிகாரி என்கிற பதவி கீழே இருக்கிறவர்களிடம் வேலை வாங்குவதற்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் எதற்கு உங்களுக்கு அந்த பதவி? கேட்டேன். அது ஒரு வகையில் சரிதான். கீழே உள்ளவர்களிடம் நாம் நம் மனத்தில் நினைத்தபடி வேலை வாங்குவது எப்படி? ஒரு வழியாக இறங்கி வந்து கேட்டார் புகழ்மதி. மேலதிகாரி என்கிற பதவி அதிகாரம் செய்வதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட பதவி இல்லை. எந்த ஒரு திட்டத்தை அமல்படுத்துவதற்கு முன்பும் எல்லாரையும் கலந்து ஆலோசித்து முடிவு எடுத்து பிறகு செயல்படுத்த வேண்டும் என்றேன் நான். எல்லாவற்றையும் கலந்து ஆலோசித்துத்தான் முடிவெடுக்க வேண்டும் என்றால் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்திற்கு என்ன மரியாதை? பேசாமல் நானும் ஊழியராகவே இருந்து விடலாமே கேட்டார் புகழ்மதி. ஒரு நிறுவனத்திலோ அல்லது ஓர் அமைப்பிலோ, ஏன் ஒரு குடும்பத்தில் கூட தலைவராக இருக்கக்கூடியவர் வெறும் ஆணைகளை மட்டுமே பிறப்பிப்பவராக இருந்தால் செயல்படுத்துவதில் நடைமுறை சிக்கல்கள் வந்துவிடும். திட்டங்களை சிந்திப்பது மட்டுமே தலைவர்களின் வேலையாக இருக்க வேண்டும். அவற்றை செயல்படுத்துவதில் அனைவரோடும் கூடி ஆலோசித்து திட்டங்களின் குறை நிறைகளை அலசி ஆராய்ந்தால் அவற்றை நிறைவேற்றுவது எளிமையாகிவிடும். மகாத்மா காந்தியடிகள் நாள்தோறும் தனது ஆசிரமத்தில் மாலை நேரங்களில் உலா போவது வழக்கம். அவருடைய உலா எப்போதும் ஓட்டமும் நடையுமாகவே இருக்கும். அப்படி ஒரு நாள் உலா வந்து கொண்டிருந்த போது ஆசிரம வாசலில் ஒருவர் கையில் ஒரு பையுடன் நின்றிருப்பதை பார்த்தார். யார் நீங்கள் என்று கேட்டார். பாபுஜி, நான் தான் பராச்சூர் சாஸ்திரி. உங்களுக்கு என்னை நினைவிருக்கும். இப்போது கடுமையான தொழு நோயால் பாதிக்கப்பட்டு உடல் நலிவு வந்து அடையாளம் தெரியாமல் ஆகிப்போனேன். இப்போது உங்களை பார்த்து என் கையால் ராட்டையில் நூற்ற நூல் சிட்டங்களை உங்களுக்கு பரிசாக வழங்கலாம் என வந்திருக்கிறேன். நீங்கள் அனுமதித்தால் என் வாழ்வின் கடைசி காலத்தை இங்கே இந்த ஆசிரமத்திலேயே கழித்து விடலாம் என்றும் வந்திருக்கிறேன் என்று கண்ணீர் மல்க கூறினார். பராச்சூர் சாஸ்திரிகளை காந்திஜிக்கு தெரியும். அவர் மிகச்சிறந்த வடமொழி அறிஞர். சில ஆண்டுகள் இந்த ஆசிரமத்தில் தங்கியிருந்தவரும் கூட. அவரை பார்த்து காந்திஜி சொன்னார், ஐயா, இந்த ஆசிரமத்தை நான் தான் உருவாக்கினேன் என்றாலும் இதற்கு நான் சொந்தக்காரன் இல்லை. என்னோடு சக ஊழியர்கள் பலர் இருக்கின்றனர். சற்று இங்கேயே இருங்கள். நான் உள்ளே போய் என் ஆசிரமவாசிகளோடு கலந்து ஆலோசித்து அவர்கள் அனுமதித்தால் உங்களை உள்ளே சேர்த்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு ஓட்டமும் நடையுமாக ஆசிரமத்திற்குள் சென்று விட்டார். மாலை பிரார்த்தனை நடைபெற்றது. முடிந்ததும் சக ஆசிரமவாசிகளை அழைத்து விஷயத்தை சொல்லி அனுமதி கேட்டார். அவர்கள் காந்திஜியின் பேச்சை தட்டவா போகிறார்கள் சரி என சொல்லிவிட்டனர். உடனே விரைவாக ஆசிரமவாசலுக்கு வந்த அடிகள் பாரச்சூர் சாஸ்திரிகளை உள்ளே அழைத்து தன்னுடைய அறைக்கு அருகிலேயே அவருக்கு அறை தந்து தங்க வைத்தார். சில காலத்தில் இயற்கை வைத்தியத்தின் மூலமாக தன் கரங்களாலேயே மருந்துகளிட்டு தொழு நோயாளியான பாரச்சூர் சாஸ்திரிகளை குணப்படுத்தியும் விட்டார். அலுவலகமாக இருந்தாலும் ஆசிரமமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் அனைவரும் சமம். நம்புவோம் நாளையும் நமதே.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 10:06. கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. ஆம்நேர்களே, இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் ஒழிக்கணும்னா 0 43 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பேரு, உங்களோட ஊரோட பேரையும் குரல் பதிவா பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைங்க. உங்க குரல் பதிவையும் கேட்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் நீங்க கேட்கலாம். ரெடியானீர்களே, நீங்க எங்க இருந்தாலும் நான் சொன்ன நம்பருக்கு உங்களுடைய வாய்ஸ் நோட்டை அனுப்பி வைங்க. சரிங்க, 10:07 ஆயாச்சு. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நிறைய பெண்கள் சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. காலையில் சாப்பாடே 11 மணி 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. நேரா நேரத்துக்கு சாப்பிடணுங்க. காலையில் சாப்பாடை எப்பயுமே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. நிகழ்ச்சியில் முதலாவதா யாரோட குரல் பதிவு, என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு கேட்போமா?
3: காலை வணக்கம், நெருப்புறாங்கோட்டையிலிருந்து வெள்ளையும் பேசுகிறேன். பாடல் என்ன அழகு எத்தனை அழகு, படம் லவ் டுடே.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100% உண்மை. வெறும் பணம் அனுப்புறதுக்கு தான் QR கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
2: RBI சொல்கிறது, QR கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
3: தருமபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
6: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
7: நேரம் 10:15. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையின் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தோழி பணிபுரியும் மகளிர் விடுதி. பணிபுரியும் பெண்கள் மற்றும் பெண் மாணவிகளுக்கு பாதுகாப்பான, வசதியான, குறைந்த கட்டண தங்குமிடம்தான் இந்த தோழி பணிபுரியும் மகளிர் விடுதி. இதில் யாரெல்லாம் பயன்பெறலாம்னு பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி பயிலும் மாணவிகள், திறன் மேம்பாட்டு பயிற்சி பெறும் பெண்கள், இன்டர்ன்ஷிப் பயிற்சி மேற்கொள்ளும் பெண்கள், பணிபுரியும் பெண்கள். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்லம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி எதிரில் தாங்க இது இருக்குது. கல்வி பயிற்சி, இன்டர்ன்ஷிப், வேலைவாய்ப்பு மற்றும் பணி நிமித்தமாக தருமபுரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளுக்கு வரும் தகுதியுடைய பெண்கள் இந்த தோழி விடுதி வசதியை பயன்படுத்தி கொண்டு பயன்பெறுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் நேர்களே. உங்களுடைய குரலையும் கேட்டுட்ருக்கீங்க, அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததாக யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்க, எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போமா?
8: தருமபுரி எப்பாமுக்கு அன்போட வணக்கம். நான் பாலவோடு பக்கம் வாழைத்தட்டு சினிமா பேசுகிறேன். எனக்கு பிடிச்ச படம் வந்து வானத்தை போல. அது என் அந்த பாட்டில் ஒரு எல்லாமே என் கார்த்திகை தீபம். அந்த பாட்டு பிடிச்சிங்க. நன்றி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: போதும்.
2: நேரம் 10:21.

0: கேட்டு ரசிச்சிருக்கீங்க நேர்களே. இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் அனைத்து சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர் மற்றும் ஹோட்டல் முகவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இதற்கு விண்ணப்பிக்க www.tntourismawards.com என்ற இணையதளத்தில் சென்று நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலோட உங்களுடைய குரல் பதிவும் வளம் வந்துட்டுருக்கு. கேட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா? அடுத்ததாக யாரோட குரல் பதிவு, என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு கேட்போமா?
1: ஐயா வணக்கம். சிவப்பு டேம், கேசவலூர், டைலர் கே சதீஷ்குமார். படம் வாட்ச்மேன் வடிவேல், பாடல் கன்னத்தில் கண்ணம் வைக்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுட்டே இருக்கீங்க இளைஞர்களே. நிறைய ரசனைகள், வித்தியாசமான ரசனைகள், அழகான பாடல்கள், நிறைய ரசனைகளின் குவியலாக இந்த நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்ச பாடல், தெரியாத பாடல் நிறைய பேருக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக அறிமுகமாக இருக்கும் இல்லையா? சரிங்க, ஃபோன் எடுங்க. நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு என்ன பாடல் பிடிச்சிருக்கோ, அது எந்த திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரையும் குரல் பதிவாக பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. 0-43-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உடனே அனுப்புங்க. சரி, இப்போ யார் குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேட்போமா? நேரம் 10:30 ஆயிட்டுருக்கு நேர்களே. அடுத்ததாக யாரோட குரல் பதிவுன்னு கேட்போம்.
3: தருமபுரி இடமேலிருந்து செல்வம். படம் காதலுக்கு மரியாதை, பாடல் என்னை தாளாட்ட வருவாயா என்ற பாடல் அனைத்து மேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: பத்து மணி 35 நிமிஷத்துல இணைஞ்சிருக்கீங்க நேர்களே, இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. அழகழகான பாடல்கள், வித்தியாசமான பாடல்கள், நிறைய பேரோட ரசனைகளின் குவியலா இந்த நிகழ்ச்சி வளம் வந்துட்டு இருக்கு. அடுத்ததா யார் எங்கிருந்து என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போம். அதுக்கு முன்னாடி, நீங்க சாலையில பயணம் செய்து கொண்டிருக்கும் பயணிகள், நீங்க டூ வீலர்ல போறவங்களா இருந்தா ஹெல்மெட் போட்டுட்டு போங்க, மறக்காம ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அதிக வேகத்தில் பயணிக்கதா தவிர்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததா யார் பாடல் கேட்டிருக்காங்கன்னு கேட்போம்.
2: வணக்கம், தருமபுரி மாவட்டம் பாலவோடு வட்டம் கிட்டுக்குட்டா கிராமத்திலிருந்து ஆட்டோக்கார முருகேசன் பேசுகிறேங்க. எனக்கு கார்த்தி சார் நடித்த பையா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் போடுங்க.

0: இந்த பாட்டை கேட்போம். இல்ல இல்ல இந்த பாட்டை கேட்போம்.
1: சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை.
0: அட, அந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்குமே, எந்த பாட்டை தான் கேக்குறது அப்படிங்கிற குழப்பமே இனி வேண்டாங்க. ஒரே படத்துல இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் முழுமையாக கேட்டு ரசிக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 2:30 நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி.

0: பத்து மணி 10:42 கேட்டு ரசிச்சு இருக்கீங்க நேர்களே. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட விருப்ப பாடல் வரப்போகுது அப்படின்னு கேட்போமா? என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போம்.
1: இனிய காலை வணக்கம். தருமபுரி மதிகோன் பாளையம் மோகன் அயன்படத்திலிருந்து விழி மூடி யோசித்தால்.

0: 10:48 இன்று காலை 11:05 பூவே பெண் பூவே, இது பெண் தோழிகளுக்கான நிகழ்ச்சி. இன்னைக்கு பாவையர் விருப்பமாக வலம் வரப்போகுது. உங்களுக்கு என்ன பாடல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 11:05 அப்புறம் நீங்கள் கூப்பிட்டு எனக்கு இந்த பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள், போடுற ரெடியாக இருக்கும். இன்று பகல் 12:10 காலத்தில் சந்திப்போம். மாநில கனவு தேசிய இலக்கு, கால்பந்து நட்சத்திரம் எஸ் நந்தகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட விருப்ப பாடல் வரப்போகுது அப்படின்னு கேட்போமா நேர்களே?
1: வணக்கம் இனிய அன்பு சொந்தங்களே, ஈரோடு மாவட்டம் பெருந்தலை வட்டம் திங்களூர் டெய்லர் ஜி கே கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்று புன்னகை மன்னன் படத்திலிருந்து ஏதேதோ என்ன மனத்தின் பாடல். நன்றி, வணக்கம்.

0: நேரம் 10:56. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே. அடுத்ததா என்ன பாடல், யார் எங்கிருந்து கேட்டிருக்காங்கன்னு கேட்போமா?
1: நாங்கள் காரக்களத்துலேருந்து பேசுகிறோம், மேட்டூர் வட்டத்துலேருந்து. வசீகராவிலேருந்து ஒரு தடவை சொல்வாயா, அந்த பாட்டு போடுங்க.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: நேயர்களுக்கு வணக்கம். புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளின் நினைவும் விரதமும் நம் பாரம்பரிய உணவுகளின் மனமும் நம் நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட இந்த சிறப்பான மாதத்தில் வழக்கமான அரிசி பாயாசம் சேமியா பாயாசத்திலிருந்து கொஞ்சம் வித்தியாசமா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு சிறுதானியத்தை வச்சு இன்னைக்கு ஒரு சுவையான இனிப்பு செய்ய போறோம். அது என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, நானே சொல்றேன். நம்மோட பாரம்பரிய சிறுதானியமான திணைய வச்சுதான் அந்த ஸ்வீட் செய்ய போறோம். திணையோடு தேங்காய் பாலும் வெள்ளத்தோட இனிப்பும் சேர்த்தம்னா மனமும் சுவையும் நிறைந்த திணை தேங்காய் பால் பாயாசம் ரெடி. சரி, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத சொல்றேன்.

0: நேர்களே, ஒலித்தா இந்த பாடலோடு நிறைவு பெற்றது. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி மற்றும் நான் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கௌசல்யா ராஜா. நன்றி, வணக்கம் நேர்களே. தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

இலக்கியங்கள்லையும் திணை பற்றிய குறிப்புகள் காணப்படுது. திணையில கார்போஹைட்ரேட், புரதம், நார்ச்சத்து மற்றும் பல்வேறு தாதுக்கள் இருக்குது. அரிசி போன்ற திணையும் பலவிதமான உணவுகள்ல பயன்படுத்தலாம். கஞ்சி, சாதம், பொங்கல், கொழுக்கட்டை, பாயாசம் அப்படின்னு நிறைய வகைகள் செய்யலாம். திணையோட தனிச்சிறப்பு அதன் மனமும் லேசான நறுமண சுவையும் தான். அதனாலதான் பாயாசத்துல கூட ஒரு வித்தியாசமான சுவை கிடைக்கும். சரி, இப்ப நான் இதுக்கு தேவையான பொருட்களை சொல்றேன், குறிச்சுக்கோங்க. திணை 1/2 கப், வெல்லம் 3/4 கப், முதல் தேங்காய்பால் 1 கப், இரண்டாவது தேங்காய்பால் 1/2 கப், ஏலக்காய் 2, முந்திரி திராட்சை தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், சுக்குப்பொடி 1 சிட்டிகை. அவ்வளவுதாங்க தேவையான பொருட்கள். இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? திணைய லேசா வறுத்து 2 தேங்காய்பால்ல வேக வைக்கணும். திணை வெந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு சின்ன விஷயம், இந்த பாயாசத்துக்கு சர்க்கரைக்கு பதிலா வெல்லம் பயன்படுத்துறதால ரொம்ப பாரம்பரிய சுவையும் அழகான நிறமும் கிடைக்கும். அதோட தேங்காய்பால் சேர்க்கும் போது திணையின் மனத்தோட தேங்காய்பாலோட கிரீமி டெக்ஸ்டரும் சேர்ந்து பாயாசம் இன்னும் ரிச்சா இருக்கும். இப்போ வெல்லத்தை தனியா கரைச்சி வடிகட்டி இந்த திணையோட சேர்த்து வேக வைக்கணும். அது கூடவே ஏலக்காய், சுக்கு இது ரெண்டையும் நசுக்கி சேர்த்து கொதிக்க வைங்க. அதுக்கப்புறமா அடுப்ப அணைச்சிட்டு நம்ம முதலாவதா எடுத்து வச்சிருக்க அந்த தேங்காய்பாலை இது கூட சேர்த்து நெய்ல வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்தா மனமும் சுவையும் நிறைஞ்ச சூப்பரான திணை தேங்காய்பால் பாயாசம் ரெடி. புரட்டாசி மாதத்துல நம்ம பாரம்பரியத்தையும் நம்முடைய உணவு முறையையும் நினைவுபடுத்தும் ஒரு சின்ன இனிப்பு தான் இது. சுவையான உணவு அப்படின்றது வயிற்று மட்டும் நிரப்புறதுக்கு இல்ல, நம்முடைய மண்ணையும் பாரம்பரியத்தையும் முன்னோர்களின் உணவு அறிவையும் நமக்கு நினைவுபடுத்துவது. இதே போல சூப்பரான ரெசிபியோட மீண்டும் உங்களை கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி சீதாலட்சுமி.

நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 11:06. பூவி பெண் பூவி பாவியர் விருப்பமாக. நிகழ்ச்சியில் சகோதரிகள் தங்களுக்கு பிடித்த பாடலை பெற நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக சகோதரிகள் 0-43-42 என்ற முன்னணி போடு, 24-40-30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற சகோதரிகள் 24-40-31 என்ற எண்ணோடு 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைக்கலாம்.

இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஃபோக்ஸ்வேகன் கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் ஃபோக்ஸ்வேகன் பயணமாதான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.

0: தருமபுரி மாவட்டம் முக்கல்நாயக்கன்பட்டி வடக்கத்தியன்கோட்டை சின்ன திருப்பதி கோவிலில் தேர் திருவிழா சனிக்கிழமை நடைபெறும். 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு சுதர்சன் பூஜை நடைபெறும். இங்கனம் ராஜேந்திர முத்து பூசாரி மற்றும் ராஜகுட்டி ஆடியோ.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம்மா, யார் இங்க இருந்து?
4: ஹலோ, மாப்பனூர்ல இருந்து ராணி பழனிசாமி பேசுறேங்க.
3: ராணிமா சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்?
4: ஆட்டோகிராஃப்ல இருந்து ஒவ்வொரு பூக்களும்.
3: சரிம்மா, நன்றிமா, இனிப்பில் இருந்தமைக்கு நன்றி.
4: ரொம்ப நன்றி.

0: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது இடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
1: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. இடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்கரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ்ட் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
2: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
5: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
6: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
7: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
8: தர்மபுரி மாவட்டம் முக்கல் நாயக்கன்பட்டி வடக்கத்தியன்கோட்டை சின்ன திருப்பதி கோவிலில் தேர் திருவிழா சனிக்கிழமை நடைபெறும். 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு சுதர்சன் பூஜை நடைபெறும். இங்கனம் ராஜேந்திர முத்து பூசாரி மற்றும் ராஜகுட்டி ஆடியோ.
9: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
10: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக. வணக்கம்.
11: வணக்கம்.
10: வணக்கம்மா, யார் இங்க இருந்து? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
11: ஒரு பாட்டு போடுங்க சார், நான் சினிமா பாட்டே கேட்க கூடாது. நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டு பாட போடுங்க.
10: நன்றிம்மா, இணைப்பில் இருந்தமைக்கு நன்றிம்மா.
11: நன்றி சார்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஃபோக்ஸ்வேகன் காரை டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க. ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் ஃபோக்ஸ்வேகன் பயணமாதான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
4: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
5: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும்

0: காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க. ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும் நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
2: ஹலோ, யார் பேசுறது?
3: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்புஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
2: சொல்லுங்க, என்ன விஷயம்?
3: நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
3: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
2: என்ன வேலை சார்?
3: பார்ட் டைம் ஜாப் தாங்க மேடம். நீங்க வீட்ல இருந்தே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
2: ஓ, அப்படியா சார்? 50,000 ரூபாயா? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
3: மேடம், ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 ரூபாய் என் அக்கௌண்ட் காமிச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் நாங்க செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
2: நான் இப்ப அமுச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும்ல?
3: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
2: இப்பவே அனுப்புறேன். அப்பாடா, அம்சாச்சு அம்சாச்சு. இப்ப மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவோம்.
4: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தர்மபுரி மாவட்டம் முக்கல்நாயக்கன்பட்டி வடக்கத்தியன்கட்டை சின்ன திருப்பதி கோவிலில் தேர் திருவிழா சனிக்கிழமை நடைபெறும். 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு சுதர்சன் பூஜை நடைபெறும். இங்கனம் ராஜேந்திர முத்து பூசாரி மற்றும் ராஜகுட்டி ஆடியோ.
9: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
10: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
11: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
12: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் பாவையர் விருப்பமாக நிகழ்ச்சியில் இனிப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம். வணக்கம்மா, யாருங்க இருந்து சொல்லுங்கம்மா? உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: பாடல் பூக்கள் பூக்கும் தருணம்.
0: நன்றிம்மா, இனிப்பில் இருந்த முக்கிய நன்றி.

0: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
1: பாவையரின் மனம் விரும்பும் பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இனிப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்மா. யார் எங்கிருந்து?
2: ஏலகிரியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் ஐயா.
1: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
2: பாடல் என்ன செம்மச்சான் படம். பாடல் ஆடியில் தேதி சொல்லி ஆவணியில் முடிச்ச அந்த பாடல் கொடுங்க ஐயா.
1: நன்றிம்மா, இனிப்பில் இந்த மாதிரி நன்றி.
2: நன்றிங்க ஐயா.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம். வணக்கம்மா.
3: ஹலோ, சொல்லுங்க சார்.
0: வணக்கம்மா, யாருங்கிருந்து பேசுறீங்க?
3: குண்டல்பட்டியிலிருந்து ஹரிஷா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
3: ரோஜா படத்துல இருந்து காதல் ரோஜா.
0: நன்றிம்மா, இணைப்பிலிருந்து நன்றி.
3: ஓகே, தேங்க்யூ சார்.

0: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
1: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்கரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
2: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர் பணியிடங்கள் மற்றும் துணை சுகாதார நிலைய நல்வாழ்வு மையங்களில் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை தருமபுரி மாவட்ட நலச்சங்கத்தின் மூலம் 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் இம்மாதம் 25ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும். மேலும் விவரங்களுக்கு www.dharmapuri.nic.in என்ற இணையதளத்தை தெரிந்து கொள்ளலாம். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
3: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இனிப்பில் இணையும் சகோதரி வருக. வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
4: காதலர் தினம் எண்ணெய் விலை அலைஞர் பாடல் கொடுங்க. நன்றி.
3: இனிப்பில இருந்தமைக்கு நன்றிமா.
4: நன்றி.

0: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தம்பி, தம்பி
4: சொல்லுங்கக்கா,
3: இந்த மெஷின்ல இருந்து 1000 ரூபாய் எடுத்து கொடுப்பா.
4: சரி, கார்டை கொடுங்க. எவ்வளவு எடுக்கணும், நம்பர் எல்லாம் சொல்லுங்க.
3: 1000 ரூபாய் எடுத்து கொடுப்பா. இந்தப்பா அந்த நம்பரு, இந்த இதுல எழுதி இருக்கு பாருப்பா, இதை பார்த்து எடுத்து கொடுப்பா.
4: சரிக்கா.
3: எடுத்தாச்சாப்பா, ரொம்ப நன்றிப்பா.
4: ஐயோ, கார்டை விட்டு போயிட்டாங்களே. ஆஹா, நமக்கு வேற பண தேவை இருக்கு, பக்கத்துல யாரும் இல்ல. 10000 ரூபாய் எடுப்போம்.
3: என்னது இது, என்ன அனுப்பியிருக்காங்க? ஏதோ சவுண்ட் வந்துட்டே இருக்கே. இதுல என்ன அனுப்பியிருக்காங்கன்னு தெரியலையே. யார் அனுப்பியிருப்பா, யாரு, யார்கிட்ட போய் கேக்குறது? அந்த அக்கா வராங்க. சரி, அந்த அக்கா போய் கேட்போம். அக்கா, இதுல என்னக்கா அனுப்பியிருக்காங்க, கொஞ்சம் பறிச்சு சொல்லுங்கக்கா.
5: கொண்டாங்க பாப்போம். ஏடிஎம்ல இருந்து இப்ப பணம் எடுத்தீங்களா?
3: ஆமாக்கா, நேத்து 5000 ரூபாய் எடுத்தேன்.
5: 5000 ரூபாயா? நீங்க 15000 ரூபாயிலமா எடுத்திருக்கீங்க.
3: இல்லையேக்கா, நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் 5000 தானேக்கா எடுத்தேன்.
5: இந்தா பாத்துட்டேமா, 2 தடவை மெசேஜ் வந்திருக்கு. முதல்ல 1000 ரூபாய் எடுத்திருக்கீங்க, அப்புறம் 10000 ரூபாய் எடுத்திருக்கீங்க.
3: அய்யோ, இல்லக்கா.
5: சரி, யார் எடுத்தாங்க பணம், நீங்க எடுத்தீங்களா?
3: இல்லக்கா, எனக்கு தான் அதெல்லாம் எடுக்க தெரியாதே. ஏடிஎம் போனேனா, அங்க ஒரு பையன் நின்று இருந்தான். அந்த தம்பிய கூப்பிட்டு கொஞ்சம் 5000 ரூபாய் எடுத்து கொடுப்பான்னு சொல்லி சொன்னேன்.
5: சரி, அந்த பையல்கிட்ட கார்டு கொடுத்துருப்பீங்க, அப்ப நம்பரும் கொடுத்துருப்பீங்கல்ல?
3: ஆமாக்கா, கார்டு நம்பர் சேர்த்து தான் கொடுத்தேன்.
5: அந்த பையன் முதல்ல 5000 ரூபாய் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் 10000 ரூபாய் அந்த பையன் எடுத்திருக்கான்.
3: ஐயோ, என்னக்கா பண்றது, இப்பதான்க்கா ஞாபகம் வருது, ஏடிஎம் கார்டை வேற நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேங்க்கா.
5: இதுக்கு தான் அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட உங்க ஏடிஎம் கார்டையோ பின் நம்பரையோ சொல்லக்கூடாதுன்னு சொல்றது. இனிமேலாவது கவனமா இருங்கம்மா.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிக்கு வழங்கிய பூவி பெண் பூவி இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று வளம் வரும் நிகழ்ச்சிகள். இன்று பகல் 12:10 களத்தில் சந்திப்போம். கனவு தேசிய இலக்கு கால்பந்து நட்சத்திரம் எஸ் நந்தகுமார் அவருடன் நேர்முகம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. இன்று பகல் 2 விவசாய அரங்கம். கடற்பொருட்களின் முக்கியத்துவமும் அவற்றின் பாதுகாப்பின் மீது பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பவீன்குமார் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3:00 கட்சிவியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நீ பான் சைல்டுகார் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். மாலை தென்றல். இன்று மாலை 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு

கோவில். ஆர்5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6 இசை மின்னல்.

6:30 மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். இன்று மாலை 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இரவு 7 மணிக்கு திரை இசை. 7:10 மாவட்ட செய்திகள். அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்று 7:25 வயல்வெளி, மஞ்சள் சாகுபடி மற்றும் நாட்டு மாடு வளர்ப்பு. நார்த்தம்பட்டி என்ஆர் முத்து அவருடன் நேர்முகம். இன்று 8:00 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு விளையாட்டு வினாடி வினா. இன்று 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து செய்திச் சுடர் சென்னை அஞ்சலாக. 9:30 இடைவிடாத இசைமலை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:10.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNCA அப்ளை.
2: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது ஏடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
3: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. ஏடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்கரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வீஸ் மல்டிபிளாஸ்ட் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNCA அப்ளை.
5: நேயர்கள், இனி கேட்கலாம் உங்கள் களம். இன்று களத்தில் சந்திப்போம் மாநில கனவு, தேசிய இலக்கு, கால்பந்து நட்சத்திரம் எஸ் நந்தகுமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் கே கதிரொலி.
6: வணக்கம்.
7: வணக்கம்.
6: முதல்ல உங்களை பத்தி ஒரு சின்னதா அறிமுகம் கொடுத்துக்கலாமே.
7: என் பெயர் எஸ் நந்தகுமார், கடகத்தூர்ல இருந்து வரேன்.
6: சரிங்க நந்தகுமார், என்ன படிக்கிறீங்க?
7: காலேஜ் செகண்ட் இயர், டிஜிட்டல் பிரிண்ட் மீடியா டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன்.
6: கால்பந்து மீது உங்களுக்கு ஆர்வம் எப்போது, எப்படி ஏற்பட்டது?
7: ஃபஸ்ட்டு சின்ன வயசில் இருக்கும் போது பெரிய பசங்க ஸ்கூலில் விளையாட்டு இருப்பாங்க, அதை பார்த்து நானும் விளையாடலான்னு தோணுச்சு. அவங்க கூட கேட்கும் போது, வாடா விளையாடுடா, நல்லா சொல்லித்தருவோம், மேட்சுக்கெல்லாம் கூப்பிட்டு போவோம் வாடான்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் போயிட்டு ரன்னிங்லாம் ஓடுவோம், பால் டச்சஸ் சொல்லுவாங்க, பால் டச்சஸ்லாம் போட்டு அவங்க விளையாட கூப்பிடுவாங்க, விளையாட சொல்லித் தருவாங்க. அதுமாரி போக போக எனக்கே ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிச்சிச்சு.
6: நீங்கள் முதல்ல கால்பந்து விளையாடிய அந்த ஞாபகம் இருக்கா?
7: இருக்குது. சின்ன வயசில்

0: நந்தகுமார், கடகத்தூர்ல இருந்து வரேன்.
1: சரிங்க நந்தகுமார், என்ன படிக்கிறீங்க?
0: காலேஜ் செகண்ட் இயர், டிஜிட்டல் பிரிண்ட் மீடியா டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன்.
1: கால்பந்து மீது உங்களுக்கு ஆர்வம் எப்போது, எப்படி ஏற்பட்டது?
0: ஃபஸ்ட்டு சின்ன வயசில் இருக்கும் போது பெரிய பசங்க ஸ்கூலில் விளையாட்டு இருப்பாங்க, அதை பார்த்து நானும் விளையாடலான்னு தோணுச்சு. அவங்க கூட கேட்கும் போது, வாடா விளையாடுடா, நல்லா சொல்லித்தருவோம், மேட்சுக்கெல்லாம் கூப்பிட்டு போவோம் வாடான்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் போயிட்டு ரன்னிங்லாம் ஓடுவோம், பால் டச்சஸ் சொல்லுவாங்க, பால் டச்சஸ்லாம் போட்டு அவங்க விளையாட கூப்பிடுவாங்க, விளையாட சொல்லி தருவாங்க. அதுமாரி போக போக எனக்கே ஃபுட்பால்னா ரொம்ப பிடிச்சிச்சு.
1: நீங்கள் முதல்ல கால்பந்து விளையாடிய அந்த ஞாபகம் இருக்கா?
0: இருக்கு. சின்ன வயசில் நல்லா விளையாடுற பசங்களெல்லாம் கூப்பிட்டு நல்லா சொல்லி தருவாங்க, ட்ரைனிங் பண்ணுவாங்க. கோச்சஸ்லாம் காலையில் எழுந்து வர சொல்லி நல்லா ரன்னிங் ஓட சொல்லி தருவாங்க நல்லா.
1: சரி, உங்களை கால்பந்து வீரராக உருவாக்கிய ஒரு நபர் இருக்காங்கன்னா யாரை சொல்வீங்க?
0: எங்க சரண் சார் கோச்சு அவரு.
1: நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுட்பால் விளையாடக்குள்ள உங்களுடைய குடும்பத்தில் ஆதரவு இருந்துச்சா?
0: ஃபுல் சப்போர்ட்டுமே எனக்கு தான் இருந்தது.
1: ஆரம்பத்தில் நீங்கள் கால்பந்து விளையாடுறத உங்கள் வீட்டில் எப்படி சொன்னீங்க?
0: எனக்கு ஃபுட்பால் விளையாடனா பிடிக்கும், போயிட்டு விளையாட்டு வரேன், மேட்சஸ்லாம் கொண்டு போவாங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்து வேணாடா அப்படின்னாங்க. இல்லைம்மா, ஒரு வாட்டி என் போயிட்டு வரேன், என் பர்ஃபார்மன்ஸ் பாரு அப்படின்னேன். அதுக்கப்புறம் நான் விளையாட விளையாட அவங்களே அமுச்சு விட்டாங்க விளையாடுறது.
1: ஒரு ஃபுட்பால் டீமுக்கு எத்தனை பேர் தேவை? உங்கள் டீமில் எத்தனை பேர் இருக்கீங்க?
0: மொத்தம் 18 பேர் இருக்காங்க. அதில் மெயின்ஸ் வந்து 11 பேர், சப்ஸ்டிட்யூட் 7 பேர். அதில் 11 பேர் மட்டும்தான் விளையாட முடியும்.
1: நீங்கள் எப்படி, மெயின் பிளேயரா சப்ஸ்டிட்யூட்ஸ்?
0: நான் மெயின் பிளேயர் தான்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் வந்து மாநில அளவில் விளையாடிருக்கீங்க, டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் மாநில அளவிலான விளையாட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு?
0: நம்ம நல்லா தேர்ச்சி பண்ணி போனோம்.
1: ஒரு ஃபுட்பால் பிளேயரா ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி பயிற்சி எடுத்துக்கிறீங்க?
0: இடி காலில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து 5:30 கிரவுண்டுக்கு வந்துட்டு காலில் ரன்னிங் ஓட ஆரம்பிக்குவாங்க. ரன்னிங் ஓட்டு ஃபிட்னஸ்க்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி, பால் டச்சஸ் கோன் வச்சு ட்ரிபிள் பண்ணுவோம். மித்ததெல்லாம் ட்ரெயின் பண்ண தான் மேட்சஸ் ஆட முடியும். அதே மாதிரி ட்ரைனிங்கே இல்லாமல் மேட்சஸ் எதுவும் ஆடவே முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் ப்ராக்டிஸ் மேட்ச் போகும்போது தோல்விப்பட்டால் நம்ம கவலைப்படக்கூடாது. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தோக்கும் போதும் நம்மளுக்கு என்ன பலவீனமோ அதை நம்ம கற்றுக்குவோம். இதுக்கு மீறி நம்ம தோத்துட்டோம் அவ்வளோதான் விளையாட முடியாது அப்படின்னு இருந்தால் மேலே வர முடியாது. நெக்ஸ்ட் டைம் பண்ண மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் நம்ம வேறு மாதிரி நம்ம விளையாடணும் அப்படின்னு இருக்கணும். மேட்சஸ் நடக்கும் போது மற்ற டீமை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, மெயின் அதுதான்.
1: சரிங்க, இப்போ பயிற்சியின் போது உடல் தகுதியை பராமரிக்க என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் எடுப்பீங்க? அதாவது ஃபிட்னஸ்க்கு என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் எடுப்பீங்க?
0: ஃபிட்னஸ்க்கு காலைல ரன்னிங், ஃபஸ்ட்டு ரன்னிங் ஓடினா தான் கிரவுண்டில் ஓட முடியும். அப்படி ரன்னிங் ஓடாமல் நம்ம வேற எதுவும் பண்ணோம்னா ஸ்பீடு பத்தாமல் ரன்னிங்கு ஓட முடியாமல் இருப்போம்.
1: சரி, இப்போ கால்பந்து வீரருக்கு திறமை முக்கியம் நினைக்கிறீங்களா, இல்ல கடின உழைப்பு முக்கியமா?
0: கடின உழைப்பு தான் முக்கியம்.
1: உங்களுடைய பயிற்சியாளர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மறக்க முடியாத ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க?
0: நாங்க கவலைப்பட்டாலையும் அவங்க சொல்லும் போது எங்களுக்கு இன்னும் எனர்ஜியா இருக்கும். எதனா மேட்சஸ் எதனா தோத்தாலையும் சரி, அவர் எந்த கவலையும் படாதரா, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் பேசும் போதே எங்களுக்கு ஒரு எனர்ஜியா தான் இருக்கும்.
1: இப்ப நீங்க பயிற்சி எல்லாம் எடுக்கிறீங்க இல்லையா, அதுல மிகவும் கடினமாக இருந்த காலகட்டம் ஏதாவது இருக்கா?
0: இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணும் போது ஜோனல் டிஸ்ட்ரிக் ஸ்டேட் லெவலில் விளாட்ணும். அதில் வந்து ஜோனல் வந்து எப்படின்னே தெரியாது எங்களுக்கு. அப்போது வந்து இப்படி தான், ஜோனல் வின் பண்ணால் டிஸ்ட்ரிக் வின் பண்ணால் ஸ்டேட்டு, ஸ்டேட் வின் பண்ணால் நேஷ்னலு, அந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லுவார். ஃபஸ்ட்டு ஜோனலுக்கு வந்து டீம் செட் பண்ணோம். நாங்கள் டீம் செட் பண்ணிட்டு ஒவ்வொரு பிளேயர்ஸும் மிக கடினமாக தான் தயாரானோம். நாங்கள் ஜோனல் வின் பண்ணி டிஸ்ட்ரிக் போயிட்டு அதுலேயும்

0: கடினமாக பயிற்சி பண்ணி தான் நாங்கள் ஸ்டேட்டுக்கே போனோம். ஸ்டேட்டில் எங்களுக்கு என்னவும் தெரில, ஆனால் ஸ்டேட்டில் தோத்துட்டோம். அந்த இது தான் எங்களால் மறக்க முடியல. ஆனாலையும் இன்னும் கடினமாக பண்ணி நேஷனல் அளவில் ஆடவும் எங்களுக்கு ஒரு முயற்சி இருக்குது.
1: சரிங்க, இப்போ நீங்கள் மற்ற வீரர்களுடன் போட்டி இருக்கும்போது உங்களை எப்படி நீங்களே மேம்படுத்திக்கிட்டீங்க?
0: ஒன்று தெரியாது, மற்ற டீம் என்ன பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் நாம் என்ன பண்ணணும்னு யோசித்து விளையாடணும்.
1: சரிங்க, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட் லெவலில் விளையாடுனீங்க இல்லைங்களா, அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது?
0: அப்போ வந்து நம்ம ஸ்டேட் வந்துட்டோம் அப்படின்னு இருந்தோம், நாங்கள் மற்ற டீம் வந்தால் இப்படிக்கிறாங்க அப்படின்லாம் எதுவுமே பயப்பில்லை. எங்களோட ஃபுல் எஃபெக்டும் கொடுத்தோம், டீம் ஹோல் டீம் எல்லாமே.
1: இப்போ டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஸ்டேட் லெவல்லாம் விளையாடி இருக்கீங்க, அதுல ஒரு மறக்க முடியாத தருணம்னா என்ன இருக்கும்?
0: அது நாங்கள் இன்னும் பெஸ்ட்டாக விளையாடுங்கன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் எந்த டீமும் பார்த்தாலும் இவங்க இந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு தோண வைக்கணும்.
1: சரிங்க, இப்போ வந்து மாநில அளவிலான போட்டிக்கும் மாவட்ட அளவிலான போட்டிக்கும் என்ன வித்தியாசம் இருந்துதான் நீங்கள் உணர்ந்தீங்க?
0: இது கடினமாக உழைச்சா தான் மாநில லெவலில் ஆட முடியும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அங்கே விளையாடினா இன்னும் எஃபர்ட் போடணும்னு தோணுச்சு.
1: நீங்கள் வெளியூர்லலாம் விளையாடக்குள்ள பெரிய ஸ்டேடியம், அதிகமான பார்வையாளர்கள், வெளி டீம் கூட விளையாடக்குள்ள அந்த தருணம் எப்படி இருந்தது?
0: ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் பார்த்து நாம் பயப்படக்கூடாது, அவங்களாம் பார்க்குறோமோ நம்ம இப்படி விளையாடுறோமோன்னெலாம் பார்க்கக்கூடாது. ஆஃப்னன் டீம் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி விளையாடுறாங்க, நாம் எப்படி விளையாடணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நின்று கவனிக்கணும், யோசிச்சு விளையாடணும்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் விளையாடினதுலேயே மிக கடினமான ஒரு டீம், ஒரு எதிரணினா யார்?
0: டீம்னு எதுவும் சொல்ல முடியாதுன்னா எல்லா டீமும் தான் கடினமாக இருக்கும். அதில் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போவாங்கன்னா தான் தோத்துருவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணி மேட்சஸ் போய் விளாட்னா எந்த டீம் இருந்தாலையும் ஜெயிச்சிடலாம்.
1: சரி, இப்போ ஒரு போட்டியில் வெற்றியை தீர்மானித்த ஒரு முக்கியமான தருணம் இருக்குதுங்களா, அதாவது பெனால்ட்டி எல்லாம் இருந்திருக்குங்களா உங்கள் டீமில்?
0: பெனால்ட்டி எனக்கு வந்து லாஸ்ட் பெனால்டி தந்தாங்க, பெனால்டி ஷூட் அடிச்சு நாங்கள் வின் பண்ணிட்டோம்.
1: சரிங்க, இப்போ நீங்க விளையாடிய போட்டிகளில் உங்களுக்கு மிகவும் பெருமையாக இருந்த தருணம் ஒரு டீம்னா அது எது?
0: நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணதே எங்கூர் பெருமை தான். நாங்கள் ஸ்டேட் போகிறோம், கடகத்தூர்லேருந்து இந்த டீம் ஸ்டேட் போகுதுன்னா எல்லாருக்குமே ஆச்சரியமாக தான் இருக்கும். இதுதான் எனக்கு மறக்க முடியாத தருணம்.
1: சரிங்க, இப்போ வந்து ஒரு வீரர் வெற்றியை விட தோல்வி அதிகம் கற்றுக் கொடுக்கும் அப்படின்ட்டு சொன்னீங்க, உங்களுக்கு அப்படி தோல்வி ஏற்பட்ட போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது?
0: தோத்தது வந்து நினைக்கணும், நாம் என்னென்ன தப்பு பண்ணுறோம், என்னென்ன மாற்றிக்கணும், அது எல்லாமே நினச்சி பார்த்தா தான் அடுத்த வாட்டி நம்ம பெஸ்ட்டாக விளையாட முடியும்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் தோத்துட்ட பிறகு அடுத்த போட்டிக்காக உங்களுடைய மனதை எப்படி தயார்படுத்தினீங்க?
0: அங்கங்கே என்னென்ன தப்பு பண்ணமோ அந்த தப்பை வந்து திரும்பவும் பண்ணக்கூடாதுன்னு தான் மனநிலையோடு இருந்தேன்.
1: சரிங்க, இப்போ வந்து ஃபுட்பால் விளையாடிட்டே இருக்கீங்க, காயம் வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கும், அடிக்கடிக்கு கீழே விழுவீங்க எழுவீங்க, நிறைய காயம்லாம் ஏற்பட்டிருக்கும் இல்லைங்களா, உங்களுக்கு காயம் ஏற்பட்ட அனுபவம் இருக்கா?
0: நிறையவே இருக்கு, முட்டிலாம் தேயும், கீழே இருந்தால் கை ஃப்ராக்சர் ஆகும். இப்பயும் விளையாடுவோம், என்னன்னா விளையாட விளையாடத்தான் நம்ம இன்னும் கற்றுக்க முடியும். கீழே விழாமல் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணால் நம்ம கீழே விழுந்துருவோம்னு தோணும். காயங்கள் அதிகமாக பட்டாலையும் நம்ம விட்டுறக்கூடாது.
1: சரிங்க, இப்போ விளையாட்டையும் ஸ்டடீஸையும் சமமாக தான் பார்க்குறீங்களா?
0: சமமாக தான் பார்க்குறேன். விளையாட்டு ஒரு பக்கமாக இருந்தாலும் ஸ்டடீஸ் ஒரு பக்கமாக இருக்கணும்.
1: எப்படி, நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டா இல்லை மிடில் ஸ்டூடெண்ட்டா?
0: நான் மிடில் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் ஃபுட்பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, இப்போ நிறைய காயமெல்லாம் ஏற்பட்ட போது இனிமேல் விளையாடவே கூடாது அப்படின்ட்டு ஏதாவது நினைத்த தருணம் இருக்கா?
0: அப்படி எதுவும் இல்லை, கீழே விழுந்தா நம்ம இப்படிலாம் பண்ணால் கீழே விழுவோம்னு நம்ம யோசிக்கணும் ஃபஸ்ட்டு.
1: சரிங்க, இப்போ நீங்கள் ஒரு டீமில் விளையாட போகிறீங்க, இப்போ ஒரு ஸ்டேட் லெவல்லையோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு போட்டிக்கு முன்னாடி அந்த மைதானத்தில் கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, எப்படியெல்லாம் விளையாடணும்னு நினைப்பீங்க?
0: நாங்கள் வந்து டீம்ஸ்க்கு எந்த இன்ஜுரியும் ஆகக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிட்டு இறங்குவோம் கிரவுண்டுள்ள. அப்படி கிரவுண்டுள்ள இறங்கிட்டு அடுத்து எல்லாமே தட்டி கொடுத்து விளையாடணும், அவன் தப்பு பண்ணால் குறைய சொல்லக்கூடாது, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்டா விளையாடுடா அப்படின்னு சொல்லுவோங்க. டீமுக்கு எந்த இன்ஜுரியும் ஆகாமல் விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லுவோம். மற்றபடி நாம் இறங்கும் போது நம்ம பெஸ்ட்டு தரணும்னு இறங்குவோம்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கக்குள்ளே உங்களுக்கு பதற்றமோ அல்லது பயமோ ஏதாவது வந்திருக்கா? அப்படி வந்தால் எப்படி சமாளிப்பீங்க?
0: அப்படி எதுவும் வந்ததில்லை, வந்தாலையும் பயம் வந்தால் நாம் அவங்களுக்கு காட்டக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து மைனஸாக இருக்கும், நம்ம டீம் மேலே பயப்படுறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க.

0: இந்த பயத்தை எதுவும் காட்டாம நம்ம விளையாடினாவே நம்ம பெஸ்ட்டை தருவோம்.
1: சரிங்க, இப்போ நீங்க ஒரு ஃபுட்பால் பிளேயரா இருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம்னு என்ன சொல்வீங்க?
0: அந்த தருணத்துல வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு இப்போ கூட காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் படிக்கிறேன், ஃபுல் ஃப்ரீயரோட தான் படிக்கிறேன். அந்த தருணம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ ஃபுட்பால் விளையாடுறது பெருசு இல்லை, அந்த பெஸ்ட்டு நாம் கொடுத்தா எல்லாத்தாலையும் நம்ம படிக்கலாம்னு சேர்த்துக்கலாம்.
1: நிகழ்ச்சியில் ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம்.

0: சரிங்க, உங்களுக்கு கால்பந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை பாடம்னா என்ன சொல்வீங்க?
1: கடினமான உழைப்பு தந்தா மேலும் மேலும் நம்மளை உயர்த்தும்.
0: சரிங்க, இப்போ நீங்க ஸ்டேடியத்துக்கு வெளியே மைதானத்துக்கு வெளியே எப்படி இருப்பீங்க? கால்பந்து வீரரா உங்களுடைய அடையாளத்தை தாண்டி உங்களுக்கு வேற எதுலாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
1: வேற நான் ரன்னிங் நல்லா ஓடுவேன், கொக்கோ நல்லா விளையாடுவேன், ஃபுட்பாலும் நல்லா விளையாடுவேன். என் அந்த ரன்னிங் பவர் வச்சு தான் மற்ற கேம்ஸ் எல்லாம் நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவேன். அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெளியே யாருன்னு காட்டிக்க கூடாது, உள்ள மைதானத்துல தான் காட்டணும் நம்ம யாருன்னு.
0: சரிங்க, இப்ப நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இப்ப கல்ச்சுரல்ஸ் எல்லாம் நிறைய வரும் இல்லைங்களா?

0: அதில் ஏதாவது கலந்துட்டுருக்கீங்களா?
1: அதில் எதுவும் இல்லை, மற்றபடி ஸ்போர்ட்ஸ் தான் முக்கியம் நான் இருப்பேன்.
0: சரிங்க, இன்னைக்கு கால்பந்து விளையாட ஆசைப்படக்கூடிய ஒரு சிறுவன் இல்லைன்னா ஒரு சிறுமிகிட்ட உங்களை பார்த்தோ இல்லை நீங்கள் இப்போ பேசுகிறத கேட்டோ இல்லை உங்களை இன்ஸ்பயராக வச்சுட்டுருக்க மற்ற கால்பந்து வீரர்களுக்கோ நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைனா என்ன சொல்வீங்க?
1: என்னோட இது வந்து, யாரும் வீட்டில் மொபைல்ஸ் பார்க்காம கிரவுண்டில் வந்து விளையாட பார்க்கணும். ஏன்னா நம்ம டெய்லியும் விளையாட விளையாடவே உடல்நிலை வலிமையே தான் ஆகும். ஏன்னா மொபைல்ஸ் பார்க்கறனால வீட்டிலே இருப்பாங்க, வெளியே வந்து கிரவுண்டில் விளையாடினா தான் இந்தந்த கேம்லாம் இருக்குது என்னன்னு தெரியும். அது இல்லாமல் பிளேயர்ஸ் உருவாக்குனா, இப்போ வந்து எல்லாத்தாலேயும் டீம் இருக்குது, டீம் இருக்கிறதோட இப்போ பப்ஜி ஃப்ரீ ஃபயரு எல்லாம் விளையாடினே வீட்டிலே இருக்காங்க. மற்றபடி ஒவ்வொருத்தர் ரெண்டு பேர் அந்த மாதிரி தான் கிரவுண்டுக்கு அந்த மாதிரி வருவாங்க. இப்போ வீட்டிலே செல்லு பார்க்காம கிரவுண்டுக்குன்னு வந்து விளையாடினா நம்மளோட டீமு நம்ம கடகத்தூர்னு சொல்லி மேலே மேலே இன்னும் விளையாட போகலாம்.
0: சரிங்க, இப்போ நிறைய பேர் திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம நிறைய இளம் வீரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: கடின உழைப்பு கொடுங்க. நீங்கள் எத்தனை வாட்டி தோத்தாலையும் சரி, அந்த கடின உழைப்பை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும், அது முயற்சி பண்ணாவே உங்களுக்கு மேலே இடத்துல வாய்ப்பு இருக்கும். ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு மனிதனை ஒழுக்கமாக மாற்றவும் ஒரு ஆயுதமாகவும் சொல்லலாம்.
0: சரிங்க, தினமும் கொஞ்ச நேரம் முன்னேற வேண்டும் அப்படின்னா ஒரு வீரர் என்னெல்லாம் செய்யலாம்?
1: தினமும் கிரவுண்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். ப்ராக்டிஸ்ன்றது சும்மா வந்து ரன்னிங் ஓட்டு உடல் ஃபிட்னஸ் பண்ணாமல் இருந்தோம்னா எதுவும் பண்ண முடியாது. டெய்லியும் வந்து ஃபிட்னஸ் தான் முக்கியம்.
0: சரி, இப்போ நீங்கள் ஸ்டேட் லெவலில் விளையாடி இருக்கீங்க, அடுத்து உங்களுடைய இலக்கு என்ன?
1: அடுத்து நேஷ்னல், அதுக்கப்புறம் ஒலிம்பிக்கு அந்த மாதிரி எனக்கு ஆடணும் ஆசை தான். அதுக்கு கடினமாக உழைக்கிறேன், எனக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன்.
0: நேஷ்னல் ஒலிம்பிக் லெவலில் விளையாடணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு ரோல் மாடல் யாராவது இருக்காங்களா?
1: எனக்கு ரோல் மாடல்னா நெய்மர் தான். அவர் ஒவ்வொரு ஸ்கில்லும் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும்.
0: அவர்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கின ஸ்கில்லெல்லாம் என்ன?
1: பால் ட்ரிபிளிங்கு, கோல் கிக்கு, கார்னர் கிக்கு, அது எல்லாமே பிடிக்கும் எனக்கு. அவர் பார்த்தாவே ஒரு எனர்ஜியாகவே இருக்கும்.
0: சரி, இப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் கூட விளையாடிருப்பீங்க, ஆனால் நீங்கள் விளையாட விரும்பக்கூடிய ஒரு அணி இருக்கா, எந்த வீரராவது இருக்காங்களா?
1: அப்படின்னா நான் இந்திய டீமில் ஆடணும், நெய்மர் கூட விளையாடணும் ஒரு ஆசை.
0: சரிங்க, இப்போ ஃபுட்பாலில் என்னென்னலாம் பொசிஷன்ஸ் இருக்குது?
1: பொசிஷன் 11 பேருக்கும் ஒவ்வொரு பொசிஷன் இருக்குது. ஸ்ட்ரைக்கர் 2 பேர், லைன் 2 பேர், ஃபார்வேர்டு 2 பேர், அட்டாகர் ஒருத்தர், டிஃபெண்டர் 3 பேர், கோல் கீப்பர் ஒருத்தர் இருக்காங்க. 11 பிளேயர்ஸுக்கும் ஒவ்வொரு பொசிஷன், அந்த பொசிஷனில் நின்று ஆடினா தான் டீம் இன்னும் மேம்படுத்தி விளையாட முடியும்.
0: சரிங்க, நீங்கள் என்ன பொசிஷனில் நின்று விளையாடுறீங்க?
1: நான் ஃபார்வேர்டு. ஃபார்வேர்ட் பொசிஷன் வந்து எல்லாருக்கும் பால் பாஸ் பண்ணுறது தான் வேலையே. அந்த பால் பாஸிங்கில் ஒவ்வொரு பாலும் திடீர்னு கோல் கிக் அடிக்கினா ஃபார்வேர்டுக்கு தான் முக்கியமாக பால் வரும், அந்த ஃபார்வேர்டு தான் கோல் கிக்கு முக்கியமாக ப்ளே பண்ணுவோம்.
0: சரிங்க, உங்களுக்குன்னு ஏதாவது தனித்துவமான ஸ்டைலு இல்லைன்னா ட்ரிக்ஸ் இருக்குங்களா?
1: ட்ரிக்ஸ்னா இப்போ ஓன் டீம்லே எல்லாருக்குமே ஒரு ட்ரிக்ஸ் வச்சுக்குவாங்க, ஒவ்வொரு பிளேயர்ஸும் ஒவ்வொரு ட்ரிக்ஸ் வச்சுக்குவாங்க. அந்த ட்ரிக்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணும் போது நம்ம ஓன் டீமுக்கு தெரியும், இந்தந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவான், இந்த கோல் மூவ்க்குலாம் போவான், அதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணும் போது நம்ம டீம் மேன்ஸ் வந்து கரெக்டான பொசிஷன் வந்து நிற்பாங்க, கோல் அடிக்க தயாராக இருப்பாங்க.
0: சரி, இப்போது நம்மளுடைய இந்தியா டீமாக இருக்கட்டும், நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் டீமில் விளையாடுற பிளேயர்ஸ்க்காக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஸ்டைலு, அவங்க நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, அதை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா?
1: இந்திய டீம் பார்த்தா ஃபஸ்ட்டு எடுத்ததும் கோல் அடிக்க மாட்டாங்க, டச்சஸ் போட ஆரம்பிப்பாங்க, கோல் மூ கிடைக்கவும் கோல் அடிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா டிஃபெண்டருக்கு பால் போட்டு டச்சஸ் போட்டு மேலே எடுத்துட்டு போயிட்டு கோல் அடிப்பாங்க, கோல் மூணா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா லைனில் டச்சஸ் போட்டு எடுத்துன்னு போய் கோல் கிக் பண்ணுவாங்க.
0: அந்த மாதிரி பிளேயர்ஸ் கிட்ட நீங்கள் ஏதாவது கற்றுருக்கீங்களா?
1: இப்போ லைன் பார்த்தா பால் ட்ரிபிள் பண்ணி ஸ்பீடாக போவாங்க, ஸ்பீடாக போய் கார்னர் போடுறது தான் எனக்கு பிடிக்குமே. அப்போ கார்னர் போடும் போது ஃபார்வேர்டு தான் கோல் மூக்கு ரெடியாக இருப்பாங்க, அப்போதான் கோல் கிக் பண்ணுவாங்க, கோல் அடிப்பாங்க. அப்போ என்னன்னா இப்போ ஃபார்வேர்ட்னா லைன் எடுத்து ட்ரிபிள் பண்ண போகும்போது ஃபார்வேர்ட் ரெடியாக இருக்கணும்னு எனக்கு தோணும்.
0: சரிங்க, இப்போ கடந்த வருடங்களா நிறைய முதலமைச்சர் கோப்பையெல்லாம் நடைபெறுது, முதலமைச்சர் கோப்பையில கால்பந்து இருக்குங்களா?
1: இருக்கு.
0: சரி, கால்பந்து இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, முதலமைச்சர் கோப்பையில நீங்க விளையாடி இருக்கீங்களா?
1: விளையாடி இருக்கோம். இந்த வருஷத்துல நாங்க

0: வின் பண்ணியிருக்கோம் முதலமைச்சர் கோப்பையில். நெக்ஸ்ட் ஸ்டேட் லெவலில் ஆட போகிறோம்.
1: நம்ம தர்மபுரி ஸ்டேடியத்தில் எத்தனை முறை விளையாடிருக்கீங்க, அதில் ஏதாவது ஒரு தனித்துவமான அனுபவம் இருக்குங்களா?
0: நிறையவே இருக்குது. ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து நான் நிறைய வாட்டி ஸ்டேடியத்தில் விளையாடியிருக்கேன். ஜெயிச்சதும் உண்டு, தோத்ததும் உண்டு. இப்போ வர அணி எல்லாமே நாங்கள் ஃபுட்பால் டீம் வந்து நாங்கள் தான் வின்னர்ஸாக இருக்கோம்.
1: நீங்கள் ஒரு கால்பந்து வீரராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய இந்தியா டீமில் இருக்கக்கூடிய ஏதாவது பிளேயர் உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்காங்களா?
0: ஒருத்தர் கேப்டன் தான் தெரியும், சுனில் சத்ரியன் அவர் தான் தெரியும் எனக்கு. அவர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் ஸ்கில் எனக்கு பிடிக்கும்.
1: இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ இன்டர் காலேஜ் கேம்ஸ் எல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, எத்தனை முறை வெளி காலேஜுக்கு போய் வின் பண்ணியிருக்கீங்க?
0: எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் வந்து ரெண்டு வாட்டி ஜெயிச்சிருக்கோம்.
1: இப்போ நீங்கள் முதலமைச்சர் கோப்பையில் வின் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு என்னென்னலாம் ஹார்ட் ஒர்க் எடுத்தீங்க?
0: ஹார்ட் ஒர்க்னா டீம் ஒர்க் தான் எல்லாமே. எல்லா பிளேயர்ஸும் கிரவுண்டுக்கு வர வச்சு எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரே டீமாக இருக்கணும், டீமில் இருக்க ஒவ்வொருத்தருமே ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் வின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நாம இன்னும் மேல மேல கத்துக்க முடியும்.
1: சரி, இப்ப முதலமைச்சர் கோப்பையில வின் பண்ணிட்டு அடுத்த லெவல் என்ன லெவல்?
0: ஸ்டேட் லெவல் ஆட போறோம். அதுக்கு ஓன் டீமுமே ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறோம், ஜெயிக்க போறோம், கண்டிப்பா ஜெயிப்போம்.
1: சரிங்க, இப்போ உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க நம்மள ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகலான்ட்டு. அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம்னா என்ன?
0: அவங்களுக்கு தெரியாது சொல்லித்தர பார்க்குவேன், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஓனாக சொல்லி தருவேன். பால் டச்சஸ்ல எப்படி போடணும்னு சொல்லுவேன், அப்புறம் டீம் ஒர்க்காக பண்ணுங்க அப்படின்னு.
1: சரிங்க, இப்போ நீங்கள் ஒவ்வொரு டைம் வின் பண்ணி அந்த கப்பை பார்க்கக்கூடிய அந்த தருணம் எப்படி இருக்கும்?
0: அது கப்பு பார்க்கும்போது ஒவ்வொரு இயர்ஸாக ஞாபகம் வரும், அந்த இயர்ஸில் நம்ம என்னென்ன ஹார்ட் ஒர்க் பண்ணோம், எப்படிலாம் ஜெயித்தோம் அப்படின்னு ஞாபகம் வரும்.
1: சரிங்க, வருங்கால உங்களுடைய இலக்குனா என்ன?
0: கண்டிப்பாக ஒலிம்பிக் தான் ஆடணும், கண்டிப்பாக ஒரு நாள் ஆச்சுன்னா ஆடுவேன் அதில் இந்தியா சார்பாக.
1: சரிங்க, கண்டிப்பாக நீங்கள் மாநில அளவை தாண்டி இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் ஒலிம்பிக் லெவலில் ஒரு ஃபுட்பால் பிளேயராக உங்களுடைய வாழ்க்கை பயணம் அமைய தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.
0: நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் உங்கள் களம். இன்று களத்தில் சந்திப்போம். மாநில கனவு, தேசிய இலக்கு, கால்பந்து நட்சத்திரம் எஸ் நந்தகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் கே கதிரொலி.

0: Come on, boys. Come on. Speed up. Speed up. Come on. Run, run. Good. Run fast. Run fast. Come on.
1: ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன் நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே.

உலகத்துக்கு

আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 11வது ஆயுர்வேத தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பாரம்பரிய சிகிச்சை முறையான ஆயுர்வேதத்தை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வாழ்க்கை முறை நோய்களுக்கு ஆயுர்வேத சிகிச்சை சிறந்த மருத்துவ முறையாக விளங்குவதாக மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இந்நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதா என்பதே இந்த ஆண்டு கருப்பொருளாகும் என்று கூறினார். நீரிழிவு நோய், உடல் பருமன், உயர் ரத்த அழுத்தம், மன அழுத்தம் போன்ற வாழ்க்கை முறை நோய்களை கட்டுப்படுத்த ஆயுர்வேதம் முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஆயுர்வேதம் மிக பாரம்பரியமான சிகிச்சை முறை என்று கூறியுள்ளார். அனைத்து ஆயுர்வேத மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் வாழ்த்துகளையும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் வரித்துறை தலைவர்கள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வரித்துறையில் இந்தியா மேற்கொண்டுள்ள சீர்திருத்த முன்னேற்றத்தை எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் வருமான வரி செலுத்துவோருக்கு உதவி அளிப்பது, தொழில்நுட்பம் மூலம் வருமான வரி கணக்கிடுவது உள்ளிட்டவைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழில்நுட்பம், நிர்வாகம், வரி செலுத்துவோர் என்று வரித்துறையை 3 பிரிவுகளாக மாற்றி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டத்தின் 8வது ஆண்டு விழாவையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் 48,54,00,000 பேருக்கு ஆயுஷ்மான் காப்பீட்டு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 13 கோடி பேர் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக

0: தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த 5 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை மாநாட்டில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இந்த விருதை பஞ்சாப் வேளாண் அமைச்சர் திரு குர்மித் சிங்கிடம் வழங்கினார். சர்வதேச சைகை மொழி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் மனித உரிமைகள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்நாளையொட்டி ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒவ்வொரு நாட்டின் சைகை மொழி மூலம் செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. உலக செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் அமைப்பின் 75வது ஆண்டு விழாவும் இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. இந்த அமைப்பின் சார்பாக வரும் 27ஆம் தேதி வரை செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் வார விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஐநா சார்பில் கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் செப்டம்பர் 23ஆம் தேதி சர்வதேச சைகை மொழி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக நியூயார்க்கில் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், பொருளாதார சவால்கள், இயற்கை பேரிடர்கள், அரசியல் பிரச்சினைகளை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய போதுமான உரம் மற்றும் விதைகள் கையிருப்பில் இருப்பது அவசியம் என்று அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் எழும் சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டார். கொல்கத்தா அமலாக்கப் பிரிவு தனியார் பொறியியல் நிறுவனம் ஒன்றுக்கு தொடர்புடைய 16 இடங்களில் சோதனை நடத்தியுள்ளது. அந்நிய செலாவணி மோசடி தொடர்பாக கொல்கத்தா, தில்லி, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் உள்ள இந்த நிறுவனங்களுக்கு தொடர்புடைய அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டதாக அமலாக்கப் பிரிவு கூறியுள்ளது. பங்களாதேஷில் தடை செய்யப்பட்ட அவாமி லீக் கட்சியின் 3 தலைவர்களை டாக்கா நீதிமன்றம் சிறையில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி டாக்காவின் குல்ஷான் பகுதியில் இவர்கள் தலைமையில் அனுமதியின்றி பேரணி நடத்தியதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பேரணியின் போது நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதையடுத்து நீதிமன்றம் சிறையில் அடைத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு பர்கானா, மித்னப்பூர், புருலியா உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. கொல்கத்தாவில் இன்று அதிகாலை முதல் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசாவை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு இப்பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. கோராபுட் ரயகடா இடையே மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இம்மாவட்டங்களில் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பளு தூக்குதல் 49 கிலோ எடைப்பிரிவில் மீராபாய் சானு வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல், ஸ்கேட் ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சாஃப்ட் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஜெய்மீனா

வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் கபடி பிரிவில் இந்தியா 48-25 என்ற புள்ளிக் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் லக்ஷ்மணன் இங்கிலாந்தின் விக்டர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று இந்தியா ஏ முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னுக்கு ஆட்டமிழந்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி வெற்றி பெற இந்தியா ஏ அணி 339 ரன் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது. முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 338 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் பகல் 12:50. இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
1: ஏ வானதி, ஏ புள்ள வானதி, எதுக்கு வண்டி இப்படி முறுக்கிட்டு இருக்க? ஊடு புல்லா புகை வர அளவுக்கா முறுக்குவ? வாசல்ல இருந்துகிட்டே ஊட புள்ள புகையா ரப்பி போட்டா, என்னதான் ஆச்சு இந்த வண்டிக்கு?
2: ஏப்ல மல்லி, நான் என்ன பண்ணட்டும்? ரொம்ப நேரமா இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிடக்கேன், வண்டியே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. புகை வந்தா நான் என்ன பண்ண முடியும்?
1: ஒரு ஓட்ட வண்டியை வச்சுட்டு ரிப்பேர் பண்ணாம டெய்லி உனக்கு இதே வேலை புள்ள.
2: என்னதான் ரிப்பேர் பண்ணாலும் இந்த வண்டில இருந்து அதே சத்தமும் அதே புகையும் வந்துகிட்டேதான் இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்?
1: இன்னும் அந்த காலத்துல வண்டியவே வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு கடை? இப்பதான் காலம் மாறிக்கிட்டே போகுது. தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப நிறைய வகையான வண்டி வந்துருச்சு. ஆனாலும் நீ என்னோட சென்டிமெண்ட்டு இந்த வண்டியை மாத்த மாட்டியே.
2: சரி, நான் இந்த வண்டியை வச்சிருக்கிறதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன?
1: எனக்கு மட்டுமா பிரச்சனை? ஒளி மாசுபடுறதுனால எல்லா மனுஷங்களுக்கும் பிரச்சனை. மனுஷங்களுக்கு மட்டுமா பிரச்சனை, சுற்றுச்சூழலும் பாதிப்பாகுது. அதிகப்படியான தேவையற்ற சத்தம் ஏற்படுது இல்ல?
2: அப்படியா சொல்ற?
1: ஆமா புள்ள, இந்த காலத்துல வாகனங்களுடைய அதிகப்படியான ஹாரனு, இது மட்டும் இல்லாம தொழிற்சாலைகளோட இயந்திர சத்தம், கட்டுமான பணி, அதிக ஓசை தரக்கூடிய திருவிழாக்களை பயன்படுத்தக்கூடிய ஒலிபெருக்கிகள், பட்டாசு சத்தம், எல்லாமே ஒலி மாசுபாட்டுக்கு ஒரு காரணம் தானே?
2: என்னவோ இந்த ஊர்லயே நான் மட்டும்தான் இந்த வண்டியை வச்சுட்டு புகையை கிளப்பிட்டு இருக்கிற மாதிரி சொல்றிய புள்ள. நீ
1: உங்ககிட்ட இருந்துதானே புள்ள ஆரம்பிக்க முடியும். இதனால தூக்கமின்மை, மன அழுத்தம், எரிச்சலு, கவனக்குறிவு, இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படுது. தொடர்ந்து அதிக சத்தத்தை கேட்டுட்டே இருந்தா கேட்கும் திறனும் பாதிக்கும் உள்ள.
2: ஒலி மாசுபாடு மனிதர்களை மட்டும் இல்லாம பறவைகள் விலங்குகளையுமா பாதிக்குது?
1: உனக்கே தெரியுது, தெரிஞ்சுக்கணும் அதே வேலையே செய்யற. அதிக சத்தம் வாயில்லா ஜீவன்களுடைய இயல்பான வாழ்க்கையையும் அது தொடர்பு கொள்ளும் முறையையும் பாதிக்குது இல்ல?
2: அப்படின்னா இப்ப நான் என்னதான் பண்ணட்டும்னு நீ சொல்ல வர?
1: அதனால தேவையில்லாம இந்த வண்டியை முறுக்கிக்கிட்டு அதிகமா ஹார்ன் அடிச்சுட்டே போக பாரு. வளையற இடத்துல யாராவது முட்டிடுவாங்களான்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்க. வீட்டுக்கு வந்துட்டா டிஜேன்னு ஒரு பாட்டை போட்டு எக்கச்சக்கமா அடுத்த தெருவுக்கு கேக்குற மாதிரி சவுண்ட வச்சுட்டு டான்ஸ் ஆடுவியே, அதோட சத்தத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.
2: நான் வீட்டுல வைக்கிறதுக்கு மட்டும் நீ சொல்ற? திருவிழான்னு வந்தா வீதியே தான் வைக்கிறாங்க, அப்ப என்ன பண்ணுவ?
1: திருவிழாக்கல மகிழ்ச்சியா கொண்டாடலாம், ஆனா பிறருக்கு இடையூறு ஏற்படாத வகையில ஒளிய

0: கட்டுப்படுத்துவது நம்முடைய பொறுப்பு தானே?
1: ஆமாமா புள்ள, நீ சொல்றது சரிதான். எனக்கு தான் பாரு, நீ சொல்றது இது வரைக்கும் எட்டாமையே போச்சு.
0: இப்பவாவது உனக்கு புரிஞ்சிச்சே. அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய அதிக சத்தத்தை தவிர்த்து அமைதியான சூழலை உருவாக்கணும். அது நம்ம கையில தான் இருக்கு.
1: அப்படின்னா திருவிழாக்களை மகிழ்ச்சியா கொண்டாடலாம், ஆனா மத்தவங்களுக்கு இடையூறு பண்ணாம கொண்டாடணும்னு சொல்ல வர.
0: அதேதான், இப்பவாவது புரிஞ்சிச்சே. ஒளி மாசுபாட்டை குறைப்பது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பான கடமையும் கூட.
1: இன்னிலிருந்து தேவையற்ற சத்தத்தை தவிர்ப்போம், மற்றவர்களின் அமைதியையும் மதிப்போம்.
0: சுத்தமான காற்று மட்டும் இல்ல, அமைதியான சூழலும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அவசியம் புள்ள.
1: நீ சொல்றதும் சரிதான் புள்ள. வந்ததும் உங்ககிட்ட ஒரு அறிவுரையை கேட்டுக்கணும் மாதிரி ஆச்சு. என் வண்டியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சரி வரட்டுமா?
0: சரி சரி போக்குள்ள, ஹாரன் சத்தத்தை கொஞ்சம் கம்மி அடிச்சிட்டு போ.
1: அதானா பார்த்தேன், நீ தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டியே, அப்புறம் எப்படி உன் பேச்சை கேட்காம போவனா? சரி வரட்டுமா?
0: சரி வானதி, நானும் வரேன்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பை பேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
8: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
9: தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சில இடங்களில் மழைநீர் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் வீடுகள் மற்றும் பள்ளிகளின் அருகே தேங்கும் நீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளது. இதனை தடுப்பதற்கு தருமபுரி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக டெங்கு காய்ச்சல் எவ்வாறு பரவுகிறது, அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் அதற்கான மருத்துவ சிகிச்சை முறைகள் குறித்து விரிவாக விளக்குகிறார் தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் ராஜேந்திரன் அவர்கள்.
10: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சளி காய்ச்சல் போன்ற வியாதிகள் வந்து அதிகமா பரவிட்டு வருது. முக்கியமா அதுல வந்து காய்ச்சல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சளி இது போல தொந்தரவுனால வர காய்ச்சல் இருக்கும், அப்புறம் தண்ணீரால் பரவக்கூடிய வியாதிகள்னால வரக்கூடிய காய்ச்சல் இருக்கும், அப்புறம் கொசுக்கடினால பரவக்கூடிய வியாதிகள்னால வரக்கூடிய காய்ச்சல் இருக்கும். ஸோ அதில் முக்கியமாக இன்றைய தினத்தில் நமக்கு வந்து இந்த கொசுக்கடி மூலயமா பரவக்கூடிய வியாதிகளை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதில் நம்ம முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல். இதில் வந்து டெங்கு காய்ச்சல்னா என்ன அப்படின்றத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து மற்ற காய்ச்சலை மாதிரி இதை வந்து நம்ம வந்து அலட்சியமாகப்படுத்த முடியாது. இதை வந்து நம்ம முறையான ட்ரீட்மெண்ட் மருத்துவமனையில் எடுக்கணும். அதை தடுக்கிறதுக்கு இப்போ நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். டெங்கு காய்ச்சல் என்றால் என்ன அப்படின்னா ஒரு டெங்கு வைரஸ் கிருமியால் ஏற்படும் ஒரு காய்ச்சல் தான் இந்த டெங்கு காய்ச்சல். இதை வந்து ஏடிஸ் ஈஜிப்டை எனக்கூடிய ஒரு வகையான கொசு வந்து இந்த வைரஸை நம்ம உடம்புல வந்து செலுத்தும் போது நம்ம ரத்தத்தின் மூலயமா இந்த கொசுக்கடி மூலயமா நமக்கு இந்த வைரஸ் பரவி இந்த நோய் நமக்கு வருது. டெங்கு காய்ச்சல் எப்படி பரவுது அப்படின்னா நம்ம வந்து தேவையில்லாத சில பொருள்லாம் நம்ம வீட்டை சுற்றி வச்சுருப்போம். டயரு, பயன்படுத்தாத சிமெண்ட் தொட்டிகள், நீண்ட காலமாக நம்ம கழுவாமல் சிமெண்ட் தொட்டிலாம் வச்சுருப்போம், சின்டெக்ஸ் பேரல் வச்சுருப்போம். இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக தண்ணி தேக்கி வச்சுருப்போம். இன்னைக்கு தண்ணீர் பற்றாக்குறையினால தண்ணீர் சேமித்து வச்சுருப்போம். இதுல வந்து இந்த டெங்கு கொசு இந்த தண்ணீர் தொட்டிகள்ல தான் வந்து சுத்தமான தண்ணியில முட்டை போட்டு அந்த முட்டை வந்து லார்வா எனக்கூடிய கூட்டுப்புழுவா மாறி அது கொசுவா வெளியில வந்து வெளியே வரும்போது தான் நம்மள அது கடிக்குது. டெங்கு காய்ச்சல் உள்ளவரை கடித்த ஏடிஸ் கொசு ஆரோக்கியமான மற்றவங்களையும் கடிக்கும் போதும் இந்த நோய் வந்து பரவும். இந்த கொசுவோட குணாதிசயம் என்ன அப்படின்னா இந்த கொசு வளர்ந்து வரும்போதே அது உடம்புல வந்து வைரஸோடவே வெளியில வரும். அதனால வந்த உடனே கடிக்கும் போது யாருக்கு வேணாலும் இந்த வியாதி வந்து சீக்கிரமா பரவக்கூடும். மேலும் இந்த ஏடிஸ் கொசு வந்து 3 வாரங்கள் உயிர் வாழும். இந்த 3 வார காலத்தில் வந்து ஒரு கொசு நல்ல நீரில் 100 கணக்கான முட்டையிடும், இனப்பெருக்கம் வந்து சீக்கிரமா ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு குறுகிய காலத்திலும் 1000 கணக்கான கொசுக்களை வந்து உருவாக்கிடும். அதனாலதான் டெங்கு காய்ச்சல் எப்படிலாம் பரவாது அப்படின்னா நம்ம சொல்ற மாதிரி காத்து, ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து

காத்து மூலயமா, மூச்சு காத்து மூலயமா பரவாது, ஏச்சல், இருமல், தும்மல், இதெல்லாம் வந்து ஒரு சில வியாதிகள் இப்படி பரவும். பட் டெங்கு காய்ச்சல் இப்படி பரவாது, ஒருத்தரை தொடர்றது மூலயமா அப்படிலாம் இது பரவாது. இதோட அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா, அதிகப்படியான காய்ச்சல் வரும், உடல் சோர்வு ஏற்படும், சிவியரா ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க, தலைவலி, அதிகபட்சமான தலைவலி, உடல் வலி, வாந்தி, அப்புறம் எலும்பு வலி, பிரேக் போன் ஃபீவர்ன்றதுதான் இதோட இது, எலும்பு வலி அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து முக்கியமான இந்த அறிகுறிகள். ஸோ இதை வந்து இருக்கும்போது மக்கள் வந்து இதை அலட்சியப்படுத்தக்கூடாது. இந்த அறிகுறிகள்லாம் இருந்தால் உடனே வந்து ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்லை அரசு மருத்துவமனையோ

அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து முக்கியமான இந்த அறிகுறிகள். ஸோ இதை வந்து இருக்கும்போது மக்கள் வந்து இதை அலட்சியப்படுத்தக்கூடாது. இந்த அறிகுறிகள்லாம் இருந்தால் உடனே வந்து ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்லை அரசு மருத்துவமனையோ இல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோ இல்லை ஏதோ ஒரு மருத்துவரே அதை வந்து உடனே வந்து அணுகணும் அப்படின்றத இது மூலயமா நான் கேட்டுக்கிறேன். இதில் வந்து என்ன அப்படின்னா, ரத்த தட்டுன்னு சொல்லுவாங்க, பிளேட்லெட், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிளேட்லெட் வந்து ரத்தம் உறையிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாகும். இந்த டெங்கு வைரஸ் நம்ம உடம்புல போகும்போது இந்த ரத்த தட்டு அணுக்கள் வந்து குறைஞ்சிரும் ரத்தத்தில். அப்படி குறையும் போது அந்த ரத்தம் உறையும் தன்மை கம்மியாகும் போது நமக்கு வந்து பிளீடிங் இஷ்யூஸ் வரும், ஈரல் பல்லு ஈரல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் வரும், உடலில் வந்து ரத்த கசிவு ஏற்படும், இது மூலயமா வந்து நுரையீரல ரத்த கசிவு, இது மாதிரி சிறுநீர் பாதையில் ரத்த கசிவு ஏற்படும். இதனால வந்து நிறைய மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் வரும். அது மூலயமா தான் நமக்கு வந்து சில உடனே சரி பண்ணலை அப்படின்னா உயிரிழப்பு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்கல அப்படின்னா இது வந்து உயிரிழப்பு கூட நேரிடலாம். அப்புறம் இந்த காய்ச்சல் ஏன் உடனே நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, சாதாரண நம்ம சளி மற்ற காய்ச்சல் வருது அப்படின்னா ஒரு ரெண்டு நாளில் வந்து சரியாயிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம மலேரியா காய்ச்சல், எலி காய்ச்சல், டெங்கு, அப்புறம் டைஃபாய்டு, இது மாதிரி பல எண்ணி காய்ச்சல், இது மாதிரி பல காய்ச்சல் வந்து ஒரு நாள்லயே சரியாவாது. இது அதிகப்படியமா 5 நாள்ல இருந்து 10 நாள் வரைக்கும் காய்ச்சல் அதிகமாயிட்டே இருக்கும். மருத்துவ சிகிச்சை தாமதம் ஆவாக என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் பாதிப்பாகி நம்ம வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய பேர் வந்து சுயமா மருந்துகள் சாப்பிடாம போலி மருத்துவர்கிட்ட போகாமலையும் உடனே பாத்துக்கணும் அப்படின்றத இது மூலியமா நான் கேட்டுக்கிறேன். எனவே காய்ச்சல் கண்டவுடன் உடனே மருத்துவரை நாடணும், இதுக்கு உண்டான ஆலோசனை பெற்று இது என்ன மாதிரி நோய் அப்படின்றத உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நினைவுல என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, காய்ச்சலின் போது தேவையற்ற ஊசிகள் உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கும். அதனால் நம்ம போன உடனே எனக்கு ஊசி போடுங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து ப்ரைவேட்டில் போட்டு வாங்கிக்கூடாது. ஏன்னா டெங்கு போன்ற காய்ச்சலுக்கு வந்து ரத்த கசிவு ஏற்படுறதுனால தேவையில்லாத வலி ஊசியோ இதெல்லாம் நம்ம வந்து போடக்கூடாது. அப்புறம் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களை எவ்வாறு கவனித்துக் கொள்ளணும் அப்படின்னா, உரிய சிகிச்சை முறைகள் வந்து இதுக்கு இருக்குது. நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா இதுக்கு தேவையான IV ட்ரிப்ஸ் போடுவாங்க, சலைன் போடுவாங்க, இதுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை நமக்கு கொடுப்பாங்க. அப்புறம் இதுக்கு வந்து நிறைய நீர் சத்து குறைபாடு தான் ஏற்படும். நிறைய இந்த காய்ச்சல் டைமில் வந்து நமக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்படும். அதனால உப்பு சேர்ந்த கஞ்சி, இளநீர், அப்புறம் இது வந்து திரவ ஆகாரங்கள்லாம் வந்து நிறைய எடுத்துக்கணும் இந்த காய்ச்சல் இருக்க சமயத்தில். இதெல்லாம் மருத்துவமனையிலும் கொடுக்குறோம். மேலும் லைட்டான ஃபீவர் இருக்கவங்க வீட்டிலே இருந்தாலும் இந்த திரவ உணவத்தை வந்து அதிகப்படியாக எடுக்கணும். நமக்கு வந்து இளநீர், கஞ்சி இந்த மாதிரிலாம் வந்து ரெகுலராக எடுக்கும்போது நமக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்படாமல் நம்ம வந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். இது மாதிரி காய்ச்சல் குறையவே இல்லை அப்படின்னா, அதிகப்படி காய்ச்சல் இருந்தாலும் நம்ம வந்து டெபிட் ஸ்பாஞ்சிங் என்னக்கூடிய அந்த துணியை வந்து தண்ணீரில் நனைச்சி நமக்கு வந்து நெத்தி பகுதி அண்டர் ஆர்ம்ஸில் நம்ம தடவை வைக்கலாம். உடம்பை வந்து கொஞ்சம் சில் ஆக்கிறதுக்கு இந்த துணியை வச்சு உத்தரம் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து சில விஷயங்கள் செய்யலாம். மருத்துவமனையிலே நம்ம வந்து உள்நோயாக அனுமதிக்கிறதுக்கு மருத்துவ ஆலோசனை பெறணும். இப்போ அரசு மருத்துவமனைகள்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா தனியாக ஃபீவர் வார்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் மக்கள் அங்கேயும் போய் அதை பயன்பெற்றுடலாம். சுய மருத்துவம் கட்டாயம் கூடாது. ஓவர் த கவுண்டர் வந்து பேராசிட்டமால் மாத்திரை வாங்கி போடாதீங்க, இதுவும் வந்து ஆபத்தான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து டெங்கு காய்ச்சலை தவிர்க்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த காய்ச்சலை வந்து பரப்புறது வந்து ஒரு கொசு தான், ஏடிஸ் கொசு. அந்த கொசு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலை நேரங்களில் மாலை நேரங்களையும் கடிக்குது. இது வந்து சுத்தமான நீரில் தான் முட்டையிட்டு இனப்பெருக்கம் ஆகுது. அந்த முட்டை பருவத்திலிருந்து அது வெளியில் வர்றதுக்கு சுமார் வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகிடும். ஸோ அதனால் மக்கள் வந்து இந்த கொசு உற்பத்தியாகும் இடங்களை வந்து ஃபஸ்ட்டு அழிக்கணும். நம்ம வந்து இன்றைக்கி தண்ணீர் பற்றாக்குறையினால சிமெண்ட் தொட்டியில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம், தண்ணீர் தொட்டி பெருசாக வச்சுருப்போம் நம்மளோட பாத்ரூம்லலாம், அப்புறம் ஆட்டுக்கல் வச்சுருப்போம், தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருள்லாம் வெளியே நம்மளோட காலி மனையில் போட்டிருப்போம், தேங்காய் சிரட்டைகள், தேங்காய் ஓடு, பிளாஸ்டிக் வாளி இதெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம், டயர் வச்சுருப்போம், சின்டெக்ஸ் பேரல் நம்ம வீட்டில் வந்து சின்டெக்ஸ் பேரலில் திறந்தபடி வச்சிருப்போம். இதெல்லாம் வந்து மழை தண்ணீர் தேங்காத மாதிரி மூடி வைக்கணும். வாரம் ஒரு முறை வந்து இந்த தொட்டி இதெல்லாம் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவி காய வச்சுட்டு அடுத்த நாள்ல இருந்து தண்ணி பிடிக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம செய்யும் போது இந்த கொசு வந்து அதில் உற்பத்தி ஆகாது. நிறைய இன்னைக்கு வில்லேஜ்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ பேரல், நிறைய சின்டெக்ஸ் பேரல் வச்சிருப்பாங்க, அந்த ப்ளூ கலர் பேரல், அதில் வந்து தண்ணீரை வந்து பிடிச்சி வைக்கிறாங்க. வாரம் ஒரு முறை அதை வந்து கண்டிப்பாக ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவணும். சில நேரத்தில் 3 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணீர் வருது அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே அதிலே பிடிக்காமல் அந்த பழைய தண்ணியை கீழே ஊற்றிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பிடிக்கணும்.
அதை சுத்தமா மூடுற மாதிரி மூடி இருக்கணும், இல்லைனா வந்து பழைய துணியை ஏதாவது வச்சு புடவைகளோ இல்ல பழைய வேஷ்டிகளோ ஏதாவது வச்சு அதை வந்து சுத்தி கட்டி வச்சோம் அப்படின்னா இந்த கொசு வந்து முட்டை இடுறத நம்ம வந்து தடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து இதை பண்ணணும். மேலும் நோயை தடுக்கிறதுக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் ஆயுஷ் மருத்துவத்திலையும் சித்தத்திலயும் நமக்கு வந்து சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து நிலவேம்பு குடிநீர் குடிக்கலாம், மலைவேம்பு இலைச்சாறு குடிக்கலாம், பப்பாளி இலைச்சாறு, இதெல்லாம் சித்த மருத்துவ

0: பக்கத்துலையும் இதுக்கு உண்டான வழிவகைகள் இருக்கு. உடம்புல வந்து இந்த இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் அழிக்கணும், அதோட சோர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அப்புறம் தண்ணீர் சேமித்து வைக்கும் தொட்டிகளை வாரம் ஒரு முறை பிளீச்சிங் பவுடர் கொண்டு நன்றாக தேய்த்து கழுவணும். இதனால கொசு போகாதவாறு மூடியும் வைக்கணும் நம்ம. அப்புறம் பகலில் சின்ன குழந்தைங்களோ பெரியவங்களோ வந்து இதில் பாதிக்கப்பாங்க, அவங்கள தூங்க வைக்கும் போது முழுசாக கவர் ஆகிற மாதிரி ட்ரெஸ் போடணும், கொசுவோட வச்சு தூங்க வைக்கணும், குழந்தைகளை வந்து தேவையில்லாத இடத்துக்கு வெளியில் போட அனுமதிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதனால் டெங்கு காய்ச்சலை நம்ம தடுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கடைபிடிக்கணும். கூடுதலாக நமக்கு மருத்துவமனைகளும் தயார் நிலையில் உள்ளது, மருந்துகளும் இதுக்கு தேவையான குளுக்கோஸ் இதெல்லாமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அதனால் பொதுமக்கள் ஆகிய நீங்கள் வந்து இதை வந்து சுய மருத்துவம் எடுக்காமல் காய்ச்சல் கண்டறிந்த உடனே வந்து மருத்துவரையோ மருத்துவமனையோ அணுகும் போது நாங்கள் அர்லியாக இதை கண்டுபிடிச்சி இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டெங்குன்றது கண்டிப்பாக வந்து 100% தடுக்கக்கூடிய ஒரு வியாதி தான். அதை வந்து கொசு உற்பத்தியும் நம்ம தடுக்கணும், நோய் வந்த பின்பு உயிரிழப்பையும் தடுக்கிறதுக்காக தான் இதை எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத மாவட்ட சுகாதாரத்துறை சார்பாகவும் உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
2: This is Akashwani. The news read by Anubha Rohatgi. Union Finance Minister Nirmala Sitharaman has said tax administrations are moving from paper-based and relationship-dependent processes to data-driven and digitally mediated systems. Addressing the inaugural session of the BRICS tax heads meeting in New Delhi today, Ms. Sitharaman said that India's experience with faceless assessment, pre-filled returns, real-time invoice authentication and AI-enabled taxpayer assistance has generated interest among the BRICS partners. The minister identified three broad areas emerging from the BRICS tax track this year, which are technology, administration and people.
3: Look at what has emerged from the BRICS tax track this year. Technology, the use of data and digital infrastructure to make tax administration more precise, more accessible and less dependent on the discretionary powers of individuals. Administration, the governance structures, the shared standards and the practical tools that give a cooperation like ours a durable institutional shape.
2: President Draupadi Murmu today graced the 75th annual convocation of Maharaja Sayaji Rao University at Vadodara in Gujarat. Later, President Murmu will inaugurate the Global Spiritual Palace Retreat Center of the Brahma Kumaris in Vadodara. During the program, she will also inaugurate the Spiritual Awakening for World Renewal Project and virtually launch the Youth for Viksit Bharat Awakening Inner Strength for Nation Building campaign. The president is on a 3-day visit to Gujarat. The External Affairs Minister Dr. S. Jaishankar has called for greater cooperation among Global South countries to address rising geopolitical tensions, economic challenges, climate shocks and pressures on the multilateral system. The minister was addressing the meeting of Global South countries on the sidelines of the 81st UN General Assembly in New York yesterday. He said Global South countries should work together to address key challenges, including supply chain, finance and connectivity bottlenecks. The Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana has completed 8 years today. Prime Minister Narendra Modi had launched this scheme in September 2018 from Ranchi, Jharkhand, which has become the world's largest government-funded health assurance scheme. Prime Minister Modi said that the scheme has enabled record savings on medical expenses and benefiting the poor and middle class. Indian Railways has achieved a significant milestone in railway safety with a successful commissioning of Kavach version 4.0 for the first time on South Central Railway. Railway Ministry said the upgradation from Kavach version 3.2 to version 4.0 has been successfully completed over 108 route kilometres on the Malkajgiri-Kamareddy section of Hyderabad Division. Kavach 4.0 brings enhanced safety, advanced technology, higher reliability and safer train operations. The ministry said the latest version incorporates further technological improvements based on the experience gained from the deployment of Kavach version 3.2 in over 1,465 route kilometres on South Central Railway.

நேரம் 1:10. நேயர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் நேயர் விருப்பம். தபால் கடிதத்தின் மூலம் விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஏலகிரி பகுதியிலிருந்து பெருமா அவர்கள் கேட்டிருக்காங்க, நீலவானம் என்ற திரைப்படத்திலிருந்து.

சொல்லடா.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஃபோக்ஸ்வேகன் காரை டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் ஃபோக்ஸ்வேகன் பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஃபோக்ஸ்வேகன் காரை டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் ஃபோக்ஸ்வேகன் பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
9: செப்டம்பர் 26 முதல் 28 ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026. டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
10: நேரம் பிற்பகல் 1:15. நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நேயர் விருப்பம். தபால் கடிதத்தின் மூலம் விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலும் கேட்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஒரு தபால் கடிதத்தை வாங்கி அதுல உங்களுடைய பேர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இதை எல்லாத்தையும் எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான அகில இந்திய வானொலி நிலையம் நேயர் விருப்பம் பகுதி, அதியமான் கோட்டை நல்லமல்லி, தர்மபுரி 636-701 என்ற முகவரிக்கு அனுப்பிவிங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை வானொலியில கேட்டு மகிழுங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நார்த்தம்பட்டி பகுதியை சேர்ந்த NR முத்துமல்லிகா. அவங்க கேட்டிருக்காங்க சங்கர் குரு என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவர்களுக்கான அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆயிடுச்சா? நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய்தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: நிலையத்தில் நேரம் 1:22. நேயர்கள் கேட்டு ரசிப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் நேயர் விருப்பம் பாடல்கள் தான் வளம் வந்து கொண்டுட்டுருக்கு. இப்போது நேயர் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தாசம்பட்டி பகுதியிலிருந்து டி கே சித்தக்கண்ணன் அவர் கேட்டிருக்காரு, இளமை ஊஞ்சலாக இளமை ஊஞ்சலாடுது என்ற திரைப்படத்திலிருந்து.

0: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஹலோ, வணக்கம் மேடம், உங்க பேங்க் மேனேஜர் பேசுறேன்.
4: சொல்லுங்க மேடம். நான் கூட நேத்து பேங்க்கு வந்திருந்தேன், பான் கார்டை லிங்க் பண்ணலாம் வந்தேன், ஆனா சரியான கூட்டமா இருந்துச்சு, அதனால திரும்பி வந்துட்டேன்.
3: மேடம், நீங்க பேங்க் வரணும்னு அவசியம் இல்ல, நான் கேக்குற டீடைல்ஸ் இருந்தா போதும், போன்லயே எல்லாம் முடிச்சிடலாம்.
4: போன்லயே முடிச்சிடலாமா? சரிங்க மேடம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, பேங்க் புக்கு மத்த டீடைல் எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறேன்.
5: காசு பண்ணா கட்டு மணி மணி, காசு பண்ணா கட்டு மணி மணி.
4: எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம்.
3: மேடம், ஃபர்ஸ்ட் உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்களே. அது சரி, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. உங்க அக்கவுண்ட் எந்த பிரான்ச்ல இருக்கு? உங்க ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் இருக்குல்ல, அதை சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் பாருங்களே.
6: இது போன்று வரும் தேவையற்ற அழைப்பு

0: நேயர்கள் கேட்டு ரசிப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களின் கவனத்திற்கு இன்று மதியம் 2 மணிக்கு விவசாய அரங்கம். கடற்பொருட்களின் முக்கியத்துவம் பற்றி, அவற்றின் பாதுகாப்பு பற்றியும் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளாக கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பவின்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். நிலையத்தில் நேரம் 1:30. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள்.
3: இதில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து எல்லா வகையான பாம்புகளும் வந்து விஷம் கிடையாது. ஒன்று இந்த நாகப்பாம்பு, ராஜநாகம், நாகப்பாம்பு. ராஜநாகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் இருக்குது. இங்கே நம்ம ஏரியாக்கள்லாம் ராஜநாகம் கிடையாது, இங்கே வந்து சாதாரண நாகப்பாம்பு தான். அப்புறம் வந்து கண்ணாடி விரியன், கட்டு விரியன். இதில் என்னன்னாக்கா, இந்த பாம்பு வந்து நாகப்பாம்பு கடித்தது செஞ்சது பண்ணிச்சுனாக்கா வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். பேசிக்காக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். நரம்பு மண்டலத்தை பாதித்து செஞ்சு பண்ணிச்சுனாக்கா உடல் வந்து இருக்குகின்ற அனைத்து சதைகளையும் வந்து அதை வந்து செயலழுக்க வச்சிடும், செஞ்சிடும் பண்ணிடும். மூச்சு திணறல், அப்புறம் வந்து நமக்கு வந்து வழக்கமாக வரக்கூடிய தசைகள் வந்து செயலழுந்தால் என்னென்ன வருமோ, மூச்சு திணறல் வரும், மூளை பாதிப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், செய்யும் பண்ணும். எது நாகப்பாம்பு கடித்து செஞ்சு பண்ணால் இந்த கண்ணாடி விரியன், கட்டு விரியன் வந்து அதோட மோசம் போய் ரத்தத்தில் வந்து கலந்து ரத்தத்தை வந்து பாதிச்சிடும். ரத்தத்தை பாதித்து செஞ்சு பண்ணிச்சுன்னா அடுத்தது வந்து நமக்கு இறுதிய பாதிப்பு, ரத்தத்தில் உறையிற தன்மையை வந்து பாதிக்கிறது. இதனால் என்ன ஆகும் செய்யும் பண்ணுனாக்கா, நம்ம துவாரங்கள், உடம்புல இருக்கக்கூடிய துவாரங்கள் அனைத்துலேயுமே வந்து மூக்கு மோஷன் போகிற இடம், இந்த இடத்துலலாம் வந்து ரத்த கசிவை வந்து உண்டு பண்ணி செஞ்சு பண்ணி அது ஒரு வகையான டெத்தை வந்து கொடுக்கும், செய்யும் பண்ணும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது செய்யும்போது பார்த்திங்கன்னா எது மோசமானதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்ணாடி விரியனும் கட்டு விரியனும் தான். நாகப்பாம்பை விட ரொம்ப கொடியது எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி விரியன், கட்டு விரியன் தான். இதில் பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த கண்ணாடி கட்டு விரியனை வந்து பார்த்திங்கனாக்கா மலைப்பாம்பு மாதிரியே மேலே அந்த தூள் அமைப்பு இருக்குது, செய்து பண்ணுறதுனால நிறைய பேர் மலைப்பாம்புன்னு வந்து நம்ம வந்து மிஸ்கைட் ஆகிடும். அது வந்து கிடையாது, ரொம்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் வந்து அதிக வேகமான இறப்புகளை வந்து கொடுக்கறது எது பார்த்திங்கனாக்கா வந்து இந்த கட்டு விரியன் தான். அவ்வளோ ஒரு கொடுமையான வந்து ஒரு விஷம் கட்டு விரியனோட விஷம். அதனால் கட்டு விரியன் கடித்து செஞ்சு பண்ணிச்சு, இல்லை கட்டு விரியனை பார்த்து செஞ்சு அதை கடித்து செஞ்சதுனாக்கா உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் மருத்துவரை அணுகணுமோ அதை வந்து அணுகணும், செய்யணும், பண்ணும். இன்னொரு வகையான விஷம் இருக்குது, இந்த சைட்டோடாக்சிக் வெனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது கடித்த இடங்களில் வந்து அந்த இடங்களில் ஒரு வகையான தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷம். இது ரத்தத்துலேயும் கலக்காது, இதுலேயும் கலக்காது. இது அந்த இடத்துல கடிக்குது, விரலில் கடிக்குது, செய்து பண்ணதுன்னா அந்த இடத்துல வந்து விஷத்தை உண்டு பண்ணி செஞ்சு பண்ணி அந்த இடத்துக்கு போகிற ரத்த ஓட்டத்தை பாதித்து செஞ்சு பண்ணி விரல் இழப்புகள், கைகால் இழப்புகள், இந்த அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய சதைகள், அதாவது தோலுக்கடியில் இருக்கின்ற கொழுப்பு சதைகள், இதை எல்லாத்தையும் வந்து நமக்கு அழுக வச்சு செஞ்சு பண்ணி அது ஒரு வகையான வலியை உண்டு பண்ணி செஞ்சு அந்த இடத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து செஞ்சு பண்ண வேண்டிய சூழ்நிலை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, செய்து பண்ணுது. அதனால் வந்து இதுதான் வந்து இருக்கிறதுல வந்து நமக்கு 3 வகையான பாதிப்புகள். ஒன்று நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய பாதிப்புகள், ரத்தத்தை பாதிக்கக்கூடிய பாதிப்புகள், லோக்கலாக எந்த இடத்துல கடிக்குது செய்து பண்ணதோ அந்த இடத்துல வந்து விஷம் பரவி செய்து பண்ணி அது சுற்றி இருக்குகின்ற திசுக்கள் தசைகள் எல்லாத்தையுமே வந்து நமக்கு அழுக ஆரம்பிக்க செஞ்சு பண்ணிக்கூடிய பாதிப்புகள். இந்த 3 வகையான பாதிப்புகளை வந்து நமக்கு வந்து இந்த பாம்பு கடி வந்து நம்ம கொடுக்கும், செய்யும், பண்ணும். அதனால் வந்து எந்த விதமான பாம்பு கடியாக இருந்தாலும் மற்றதெல்லாம் வந்து விஷமில்லாதது, அது ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் பண்ணாது.

0: மேக்ஸிமம் பண்ணி செஞ்சு பண்ணிச்சுனாக்கா நமக்கு வந்து இந்த நான் சொன்ன இல்லையா, அந்த லோக்கலாக ஒரு சில பாதிப்புகளை உண்டு பண்ணி கொஞ்சம் சதைகளையும் அங்கே இருக்கக்கூடிய தோள்களையும் அழுகு வச்சு செஞ்சு பண்ணி பண்ணக்கூடிய எஃபெக்டை தான் பண்ணும் செய்யும் பண்ணும். இதுக்கெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட்டு, கடித்த முதலுதவி என்ன பண்ணணும், எவ்வளோ நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அணுகணும் செய்யணும் பண்ணணுன்றது எல்லாத்தையும் வரும் நாட்களில் நான் வினாவிரைவாக பேசுகிறேன்.
1: நன்றி.
2: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஃபோக்ஸ்வேகன் காரை டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் ஃபோக்ஸ்வேகன் பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் டீலரை அணுகுங்கள். TNCA அப்ளை.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
6: நிலையத்தில் நேரம் 1:36. நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பழைய தருமபுரி பகுதியிலிருந்து சுதா சத்யராஜ் அவர்கள் கேட்டிருக்காங்க காலமெல்லாம் அவள் வசந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து.

நிலையத்தில் நேரம் 1:38. நேயர்கள் கேட்டு ரசிப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில நேயர் விருப்பம் பாடல்கள் தான் வளம் வந்துட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு தபால் கடிதத்தை வாங்கி அந்த கடிதத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பேர், ஊர் இதை எல்லாத்தையும் எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான அகில இந்திய வானொலி நிலையம், நேயர் விருப்பம் பகுதி, அதியமான் கோட்டை, நல்லம்பள்ளி, தருமபுரி 636-701 என்ற முகவரிக்கு அனுப்பிவிங்க. உங்களுக்கு பிடித்த பாடலை வானொலியில் கேட்டு மகிழுங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க. கோட்டையூர் பகுதியிலிருந்து எஸ் தமிழரசன் அவர்கள் கேட்டிருக்காரு, அழகே உன்னை ஆராதிக்கின்றேன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவருக்கான அந்த பாடல் காட்சியில்.

நேரம் பிற்பகல் 1:45. நேயர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர்கள் இனி கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தை இன்று ஆய்வு செய்தார். மின் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள பொதுமக்கள் உரிய அவகாசம் வழங்க வேண்டும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு உடல் உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமரின் ஆயுஷ்மான் சுகாதார காப்பீடு திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற வீர வீராங்கனைகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பாராட்டியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆய்வு செய்தார். மின் நுகர்வோர் புகாரில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். மின்வெட்டை சரி செய்வதற்கான ஏற்பாடுகள், மின் தேவை, மின் உற்பத்தி, மின் கொள்முதல் உள்ளிட்டவை குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்நிலையில் தமிழகத்தில் உடனடியாக 600 துணை மின் நிலையங்கள் தேவைப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய மின்மாற்றிகள் மாற்றப்பட உள்ளதாக கூறினார். 6000 மின்மாற்றிகள் சீரமைக்கப்பட உள்ளதாகவும் மின்துறையில் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். மின்வாரிய ஊழியர்கள் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள பொதுமக்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு உடல் உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உயிர்களின் மறுவாழ்விற்கு வழிகாட்டும் உடல் உறுப்பு கொடையாளர்கள் அனைவரையும் இந்நாளில் பெருமையுடன் நினைவு கூற முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக காத்திருக்கும் பலரது வாழ்வில் புதிய நம்பிக்கையையும் புது வாழ்வையும் உறுப்பு தானம் உறுதி செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் 1065 மாணாக்கருக்கு இன்று பட்டங்களை வழங்கி பேசிய அவர், இளையோர் வேலை நாடுனர்களாக இல்லாமல் புதிய தொழில் முனைவோர்களாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை அறிவுறுத்தினார். மாணாக்கர் பெற்ற கல்வியை சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் பயனுள்ள முறையில் பயன்படுத்துவோம் என உறுதியேற்க வேண்டும் என்றார். பல்முனை வரி கட்டமைப்பு பேச்சுவார்த்தைகளில் எட்டப்படும் முடிவுகள் எல்லை தாண்டிய வரி கட்டமைப்பை மறு வடிவமைக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் வரி கட்டமைப்பு தலைவர்கள் கூட்டத்தில் இன்று துவக்க உரையாற்றிய அமைச்சர், வளர்ந்து வரும் பொருளாதாரமாக பிரிக்ஸ் நாடுகள் திகழ்வதால் அவற்றின் வரி இலக்குகள் நீண்டகால நோக்கங்களை கொண்டதாக இருக்க வேண்டியது அவசியம் என்றார். இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வரி கட்டமைப்பு முறைகள் பிரிக்ஸ் நாடுகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் எடுத்துரைத்தார். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பு நிதியாண்டில் 6.9% இருக்கும் என்று ஃபிச் பொருளாதார மதிப்பீட்டு அறிக்கை கணித்துள்ளது. ரிசர்வ் வங்கி அடுத்த மாதம் வெளியிட உள்ள 2 மாத நிதிக் கொள்கையில் கடன்களுக்கான வட்டி விகிதம் 5 அடிப்படை புள்ளிகள் அதிகரிக்கக்கூடும் என்றும் இந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. நுகர்வோரின் செலவின விகிதம் அடுத்த ஆண்டு 5.7% குறையக்கூடும் என்றும் இந்நிறுவனம்

0: கண்காணித்துள்ளது. 2028 நிதியாண்டில் நம் நாட்டின் வளர்ச்சி விகிதம் 6.5% குறையும் என்றும், பணவீக்கம் வரும் டிசம்பர் மாதம் 5.5% உயரும் என்றும் ஃபிச் அறிக்கை மேலும் கூறுகிறது.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரதமரின் இலவச சூரிய சக்தி மின்சக்தி திட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் தேசிய இயக்கமாக உருவெடுத்து பொருளாதார வளர்ச்சியையும் எரிசக்தி தன்னிறைவையும் தூய்மை மின்னாற்றலையும் உறுதி செய்துள்ளது. 2014 2.8 GW இருந்த சூரிய மின்சக்தி திறன் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை 165 GW திறனை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் இலவச சூரிய மின்சக்தி திட்டத்தின் கீழ் 51 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதோடு 14.8 GW சூரிய மின்னொளி மேற்கூரைகள் இல்லங்களில் பொருத்தப்பட்டு பெருமளவில் மின் கட்டணம் சேமிக்கப்பட்டுள்ளது. சூரிய ஒளி மேற்கூரை திட்டத்தின் மூலம் வேலை வாய்ப்புகள் அதிகரித்து பசுமை திறன் உறுதி செய்யப்பட்டு மின் கட்டணம் சேமிக்கப்படுவதால் மக்களுக்கு இந்த திட்டம் பெருமளவில் பயனளித்து வருகிறது. சூரிய மின்சக்தி திட்டத்தின் சிறப்பம்சம் குறித்து திருச்சி தேசிய கல்லூரியின் உடல் கல்வி துறை தலைவர் திரு பூபதி தெரிவிக்கையில்,
3: பல வீடுகளின் கூரைகளில் சோலார் பேனல்கள் பொருத்தப்பட்டிருந்ததால் இதன் மூலம் மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டிருந்தது. மேலும் பாரம்பரிய மின்சார ஆதாரங்களின் மீதான சார்பும் குறைக்கப்பட்டிருந்தது. விவசாயிகளுக்கு சூரிய மின்சக்தி வழங்கிய பயன்கள் மிக அதிகம். சூரிய சக்தியால் இயங்கும் நீர் பம்புகள் பயன்படுத்தப்பட்டிருந்ததால் விவசாய நிலங்களுக்கு தேவையான நீர்ப்பாசன வசதி மேம்படுத்தப்பட்டிருந்தது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாடு முழுவதும் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைவதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 8 ஆண்டு நிறைவை ஒட்டி பேசிய அவர், எளிதில் அணுகக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கிய சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளது என்றார். நாட்டில் 60 கோடி பேரை உள்ளடக்கிய உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீடு திட்டம் இது என்றார். 11வது ஆயுர்வேத தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. நாளைய ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆயுர்வேதம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இத்தினத்தை ஒட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமல்ல என்றும், ஆரோக்கியமான சமச்சீரான வாழ்க்கை முறைக்கான வலிமையான வழிமுறை என்றும் குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் நடைபெறும் இக்கொண்டாட்டங்களில் ஆயுர்வேத நிறுவனங்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இத்தின கொண்டாட்டங்கள் வெகு விமரிசையாக நடைபெறுகின்றன. எண்ணங்களை வெளிப்படுத்தவும் தொடர்பிற்கும் உள்ளடக்கத்திற்கும் செய்கை மொழி ஆற்றல் மிகு பாலமாக திகழ்கிறது என்று மத்திய சமூக நீதி அதிகாரமளிப்புத்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். சர்வதேச செய்கை மொழி தினத்தை ஒட்டி அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாய்ப்பேச இயலாத செவித்திறன் குன்றியோருடன் செய்கை மொழி மூலம் நாம் தொடர்பு கொள்ள முடியும் என்றார். அனைத்தையும் உள்ளடக்கிய சமூகத்தை கட்டமைக்க செய்கை மொழியை கற்று உணர அழைப்பு விடுத்துள்ளார். செவித்திறனற்ற வாய்ப்பேச இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையற்ற தொடர்புகளை சம வாய்ப்புகளையும் செய்கை மொழி உறுதி செய்வதாகவும் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 49 கிலோ பளுதூக்குதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தை வென்ற இந்தியாவின் மீராபாய் சானுவை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். அவரது வெற்றி தேச மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக வாழ்த்தியுள்ளார். டீம்ஸ்கிட் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற மகளிர் குழுவை பாராட்டியுள்ள பிரதமரும் குடியரசுத் தலைவரும், திறமையுடனும் உறுதியுடனும் விளையாடி தேசத்திற்கு பெருமை தேடி தந்துள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் வட்டம் கருங்கல் மூசாரி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வரும் விளையாட்டு மைதான பணிகளை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்த மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பு விலை உயரக்கூடும் என்று உற்பத்தியாளர்கள் கருதுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெறுகிறது. தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சேமித்து வைத்துள்ள உப்பை மழையிலிருந்து பாதுகாக்க பனை ஓலையை கொண்டு மூடும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உப்பு விலை உயரக்கூடும் என உற்பத்தியாளர்கள்

0: அறிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெருங்கோவில் உடையான் திருக்கோவிலின் பிரமோற்சவ செப்பு தேரோட்டம் வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் திருத்தேரை பக்தியுடன் வடம் பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வைணவ தலங்களில் வெகு சிறப்பு உடையதாகும். இங்கு ஆதி கோவிலான வட பெரும் கோவில் உடையான் வடபத்திர சயன பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவியுடன் காலை மற்றும் இரவு வேளைகளில் வீதி உலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வந்தன. இன்று காலை பெரிய பெருமாள் செப்பு தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அங்கு வேத விற்பனர்கள் வேத பாராயணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருப்பாவை பாடல்கள் பாடி வழிபட்டனர். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் உள்ள மின் வாரிய தலைமையகத்தை இன்று ஆய்வு செய்தார். மின் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள பொதுமக்கள் உரிய அவகாசம் வழங்க வேண்டும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு உடல் உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமரின் ஆயுஷ்மான் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற வீர வீராங்கனைகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பாராட்டியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியினருக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. பதிவான மழையளவு கடலூர் பூங்குணம் தலா 8 சென்டிமீட்டர் மழையளவும், தருமபுரி மாம்பட்டி திருவண்ணாமலை சேத்துறை பெரம்பூர் திருவண்ணாமலை வாச்சனூர் தலா 7 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் ஆம்பூர் சேலம் தம்மம்பட்டி திருப்பத்தூர் வாணியம்பாடி கடலூர் ஸ்ரீமுஷ்ணம் சேலம் ஆத்தூர் செங்கல்பட்டு மதுராங்கம் பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வேலூர் குடியாத்தம் வில்லிவாக்கம் திருவண்ணாமலை கீழ்பென்னத்தூர் கள்ளக்குறிச்சி வேலூர் மேலாத்தூர் கடலூர் பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை சென்னை கொளத்தூர் விழுப்புரம் ஆவலூர்பேட்டை பன்ருட்டி பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு விழுப்புரம் வளத்தி கிருஷ்ணகிரி பாரூர் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி தளி திருப்புத்தூர் நாற்றம்பள்ளி தஞ்சாவூர் குறுங்குளம் திருவள்ளூர் தாமரைப்பாக்கம் கடலூர் குடித்தாங்கி தஞ்சாவூர் நெய்வாசல் பகுதியில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை திருவாரூர் வளங்கைமான் ராணிப்பேட்டை வாலாஜா பகுதியில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது.

நாமக்கல், எருமைப்பட்டி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, வத்தளை அணைக்கட்டு, விழுப்புரம் சூரப்பட்டு, பெரம்பலூர், திருவண்ணாமலை, தன்றாம்பேட்டை,

தருமபுரி, அரூர். ஆண்டி மடம், நாமக்கல் மங்களபுரம், வேலூர் பெண்ணை அன்னை, சேலம் ஓமலூர் பகுதியில் தலா 1 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். அதிகபட்ச வெப்பநிலை தஞ்சாவூரில் 37 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை மலைப்பகுதியிலான கொடைக்கானலில் 13 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது.

டிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். என தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவக்கூடும். சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.

0: நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி. நேர்கள் கேட்டு ரசிப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: வெண்பா, கொஞ்சம் நில்லு. எங்க இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க?
2: அதுவா, என்னோட வீட்டுக்காரரு இன்னைக்கு கடலுக்கு போயிட்டு திரும்பி வராரு. அதான் கூட எடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன்.
1: அப்படியா? அப்ப இன்னைக்கு மீன்கள் எல்லாம் கரையில குமிஞ்சு கிடக்கும், அப்படிதானே?
2: எங்க மருதாணி, இப்பெல்லாம் முன்ன மாதிரி மீன் கிடைக்க மாட்டேங்குது. இப்பவாச்சும் கிடைக்குதான்னு பாப்போம்.
1: கண்டிப்பா கிடைக்கும். சரிவா, நானும் வாரேன், போய் பாப்போம்.
2: இங்க பாரு மருதாணி, இதான் வஞ்சர மீன்.
1: அடடா, இவ்வளவு பெருசா இருக்கு. இன்னைக்கு நிறைய மீன் கிடைச்சிருக்கு போல இருக்கே.
2: ஆமா மருதாணி, நீ வந்த நேரம் எனக்கு நிறைய மீன் கிடைச்சிருக்கு.
1: அப்படியா சொல்ற? சரி, அதுக்குன்னு என்னைய தினமும் கூப்பிடாத, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா, என்ன அது பச்சை புல்லு மாதிரி இருக்கு?
2: அதுவா மருதாணி? அது புல்லுதான், கடல்ல வளர்ற கடல் புல்லுன்னு சொல்லுவாங்க.
1: ஓ, இதுதான் கடல் புல்லா? இத என்ன பண்ண போறீங்க?
2: இத என்ன பண்றது, தூக்கி போட வேண்டியதான். இது எதுக்கும் உதவாது.
1: என்ன வெண்பா இப்படி சொல்ற? நான் கடல் புல்ல பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியுமா?
2: புல்லுல என்ன முக்கியத்துவம் இருக்க போகுது?
1: என்ன நீ விவரம் தெரியாம இருக்க? சரி சரி, இனியாவது விவரத்தை தெரிஞ்சுக்கோ.
2: சரி சொல்லு புள்ள, தெரிஞ்சுக்கிறேன்.
1: நானே சொன்ன எப்படி, கடற்பொருட்களின் முக்கியத்துவம், அவற்றின் பாதுகாப்பும் பத்தி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பா பவின்குமார் அவங்க சொல்றத கேளு.
3: கடற்பொருட்கள் என்பது நமது தரையில் காணப்படக்கூடிய புல்வெளிகளை போன்றே கடலில் காணப்படக்கூடிய ஒரு வகையான தாவரங்களாகும். பொதுவாக கடலை பொறுத்த மட்டில் பல்வேறு வகையான உயிரினங்கள், தாவரங்கள் காணப்பட்டாலும் அந்த தாவரங்களில் பூக்கும் தாவரம் என்பது கடற்புற்கள் மட்டுமே. கடலில் காணப்படும் மற்ற கடற்பாசிகளோ மற்ற தாவரங்களோ பூக்கும் திறன் அற்றவையாகும். ஆனால் கடற்புற்கள் நமது தரையில் காணப்படக்கூடிய புற்களை போன்றே அதற்கென்று வேர், தண்டு, இலை, பூக்கள் ஆகிய பாகங்களை கொண்டு காணப்படக்கூடிய ஒரு சிறப்புமிக்க தாவரமாகும். குறிப்பாக கடற்புற்கள் அல்லது கடற்புல் படுகைகள் உலகில் பல்வேறு இடங்களில் பரவி காணப்படுகின்றன. இத்தகைய கடற்புற்கள் வெப்பமண்டலம் முதல் ஆர்க்டிக் பெருங்கடல்கள் வரை பரவி காணப்பட்டாலும் நமது இந்திய கடற்பகுதியில் மிகவும் குறைந்த அளவிலே, குறிப்பாக தமிழகத்தின் பாக்ஜலசந்தி பகுதியான புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் இந்த கடற்புற்கள் நிறைந்து காணப்படுகின்றன. மேலும் இந்த கடற்புற்களின் முக்கியத்துவம் யாதெனில், பல்வேறு வகையான உயிரினங்களுக்கு இந்த கடற்புல் படுகைகள் வாழிடமாக விளங்கி வருகிறது. குறிப்பாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட 340 உயிரினங்கள் இந்த கடற்புற்களையே உணவாகவும் உட்கொண்டு இந்த கடற்புல் சூழ்நிலை மண்டலத்திலேயே தங்குமிடமாகவும் ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து வருகின்றன. அது மட்டுமின்றி எபிபைட்ஸ், அதாவது ஒரு தாவரத்தின் மீது ஒட்டி வளரக்கூடிய மற்றொரு தாவரம் என்ற வகையில் கிட்டத்தட்ட 153 நுண்பாசிகளுக்கு

கடற்கரைக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெரிய வகையிலான பாசிகளுக்கும் வாழிடத்தினை இந்த கடற்புற்கள் வழங்கி வருகின்றன. மேலும் உலகளவில் பார்க்கும் பொழுது இந்த கடற்புற்கள் 72 சிற்றினங்கள் இருப்பவை அறிவியலாளர்களால் உறுதி செய்யப்பட்டுள்ளன, பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த கடற்புற்கள் பல்வேறு உயிரினங்களுக்கு வாழிடமாக இருப்பது மட்டுமின்றி அந்த பல்லுயிர் பெருக்கத்தின் பராமரிப்பிற்கான இனப்பெருக்கம் செய்யும் இடமாகவும் உணவு உற்பத்தியினை செறிந்து வழங்கக்கூடிய இடமாகவும் விளங்கி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இந்த கடற்புற்கள் மற்ற உயிரினங்களுக்கு வாழிடங்களை வழங்குவது மட்டுமின்றி நம்மை போன்ற மனிதர்களுக்கும் பெரிதும் பயன்படக்கூடிய ஒன்றாக அமைந்துள்ளது. எவ்வாறெனில் பல்வேறு இயற்கை பேரிடர்களிலிருந்து கடலினையும் கடல் அரிப்பினையும் கடலோர பகுதியினை சார்ந்து வாழக்கூடிய மனித வாழ்விடங்களையும் பாதுகாப்பதில் இந்த கடற்புற்கள் இன்றியமையாத பணியினை செய்து வருகின்றன. அதாவது பெரிய பெரிய அலைகள் வேகமாக வரும்பொழுது இந்த கடற்புற்கள் அந்த அலையின் வேகத்தினை குறைத்து கடலோர மண் அரிப்பினை தடுப்பதோடு அந்த அலையினால் ஏற்படக்கூடிய மற்ற சேதங்களையும் தவிர்த்து நம்முடைய மனித வாழ்விடங்களை பாதுகாத்து வருகின்றன. மேலும் இந்த கடற்புற்கள் பல்வேறு வகையான கடல் உயிரினங்கள், குறிப்பாக நாம் விரும்பி உண்ணக்கூடிய பல்வேறு உயிரினங்களுக்கு வாழ்விடம் அளிப்பதன் மூலம் நமக்கு தேவையான புரதச்சத்து மிக்க கடல் மீன்களையும் இறால்கள் நண்டுகள் போன்ற உயிரினங்களையும் நாம் நமக்கு தேவையான அளவில் பெற்றுக்கொள்ள முடிகிறது. எனவே நம்முடைய வாழ்விடத்தினை பாதுகாப்பதிலும் நமக்கு தேவையான புரதச்சத்து மிக்க மீன்களை வழங்குவதிலும் இந்த கடற்புற்கள் நமக்கு பெரிதும் உதவுகின்றன. கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன், அதாவது வளிமண்டலத்தில் உள்ள கார்பனையும் நீரில் காணப்படக்கூடிய கார்பனையும் வளிமண்டலத்திலிருந்து கார்பனை பிரித்து அந்த கடற்புற்கள் தன் வேறு கடியில் சேமித்து வைக்கின்றன. இதன் மூலம் வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடின் தாக்கத்தினையும் அதேபோல் நீர் சூழல் மண்டலத்தில் காணப்படக்கூடிய கார்பன்களின் தாக்கத்தினையும் குறைத்து அந்த கார்பன்களை தன்னுள்ளே சேமித்து வைக்கின்றன. இதே பணியைத்தான் நம்முடைய மலைக்காடுகளும் மற்ற காடுகளும் செய்து வருகின்றன. ஆனால் நமது பெரிய பெரிய மலைக்காடுகள் அடர்ந்த காடுகளை ஒப்பிடும் பொழுது இந்த கடற்புற்கள் அதிகப்படியான கார்பன்களை தன்னுள்ளே சேமித்து வைத்துக் கொள்வதன் மூலம் உலக வெப்பமயமாதலையும் கட்டுப்படுத்துகின்றன. எனவே இன்றைய அறிவியல் வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் கிளைமேட் சேஞ்ச், அதாவது சுற்றுச்சூழல் மாறுபாடுதான் ஒரு பெரிய அச்சுறுத்தல் காரணியாக இருந்து வருகின்றன. அந்த சுற்றுச்சூழல் மாறுதலையும் உலக வெப்பமயமாதலையும் கட்டுப்படுத்துவதற்கு இத்தகைய கடற்புற்கள் நமக்கான அரிய பணியினை ஆற்றி வருகின்றன. ஆர்கானிக் கார்பன் என்று சொல்லக்கூடிய கரிம கார்பன்களை இந்த கடற்புற்கள் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பரப்பி அங்கே உணவு சங்கிலியினை பலப்படுத்தவும் உணவு உற்பத்தியினை அதிகரிக்கவும் வழிவகை செய்கின்றன. மேலும் இந்த கடற்புற்கள் நம் உணவுக்காக உண்ணக்கூடிய பல்வேறு வகையான மீன்களுக்கு வாழ்விடம் அளிப்பது மட்டுமின்றி கடலில் காணப்படக்கூடிய அழிந்து வரக்கூடிய பல்வேறு இனங்களுக்கும் வாழ்விடமாக இருந்து வருகின்றன. குறிப்பாக கடற்பசுக்கள், கடல் ஆமைகள், இது மட்டுமின்றி பல்வேறு வகையான வணிக முக்கியத்துவம் வாய்ந்த மீன்களுக்கும் இந்த கடற்புற்கள் இருப்பிடமாக இருந்து வருகின்றன. பல்வேறு வகையான சுற்றுச்சூழல் பணிகளை செய்து வரும் கடற்புற்கள் முந்தைய காலங்களில் மனிதர்களால் இன்னும் பிற பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. எடுத்துக்காட்டாக கூரை வேய்வதற்கு, கூடைகள் பாய்கள் வேய்வதற்கு என இந்த கடற்புற்கள் கரை ஒதுங்கிய பின்போ அல்லது கடற்புற்களை சேகரித்து வந்தோ மனிதர்கள் பல்வேறு உபப்பொருட்களை இதன் மூலம் தயார் செய்து அதனை தங்களுடைய பயன்பாட்டிற்கும் வணிகம் மூலம் பொருள் ஈட்டியும் வாழ்ந்து வந்திருக்கின்றனர். அது மட்டுமின்றி இன்றைய நவீன காலகட்டத்தில் கடற்புற்கள் பல்வேறு மருத்துவ கண்டுபிடிப்புகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக புற்றுநோய், இதய நோய், குடல் சார்ந்த வியாதிகள், தோல் சார்ந்த வியாதிகளுக்கான மருந்து கண்டுபிடிப்புகளிலும் இந்த கடற்புற்கள் முக்கிய பங்காற்றி வருகின்றன. பல்வேறு பயன்களை வழங்கக்கூடிய கடற்புற்கள் 1900 ஆண்டு முதலே குறிப்பிடத்தகுந்த அளவில் ஒவ்வொரு ஆண்டும் குறைய தொடங்கிவிட்டன. ஏனெனில் பல்வேறு காரணங்கள் அதற்கு காரணமாக இருந்து வருகின்றன. இந்த கடற்புற்களுக்கு முக்கிய அச்சுறுத்தல்களாக இருப்பவை என்னென்ன காரணங்கள் என்று பார்ப்போமேயானால் நகரமயமாதல், குறிப்பாக இந்த நகரமயமாதல் என்பது பெரிய அச்சுறுத்தலாக இருந்து வருகின்றது. நம்முடைய உலகளவிலும் சரி நமது நாடளவிலும் நாம் பார்த்தால் பல்வேறு முக்கிய நகரங்கள் கடற்கரை

யை சார்ந்தே உருவாகி வருகின்றன. இந்தியாவில் குறிப்பிடக்கூடிய முக்கிய நகரங்கள் என்று பார்த்தால் மும்பை, கொல்கத்தா, சென்னை, கொச்சின், விசாகப்பட்டினம், கோவா, இது போன்ற பல்வேறு நகரங்கள் கடற்கரையை சார்ந்தே உருவாகி வருகின்றன. எனவே அந்த குறிப்பிட்ட நகரங்களில் அதிகப்படியான தொழிற்சாலைகள் உருவாகின்றன, அதிகப்படியான மக்கள் தங்களது வீடுகளை நிறுவி வாழ துவங்குகின்றனர். இதன் மூலம் அதிகப்படியான மாசுகள், தொழிற்சாலை மாசுகளும், மக்களின் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளும், அதே போன்று மருத்துவ கழிவுகளும் அத்தகைய கடல்களில் அதிகமாக சென்று சேர்கின்றன. இதனால் ஒட்டுமொத்த கடல் வளமும் நீர்வளமும் பாதிக்கப்படுவதோடு இந்த சிறப்பு மிக்க கடற்புள் சூழல் மண்டலமும் பாதிக்கப்படுகிறது, சேதமடைகிறது என்பதை நாம் உணர வேண்டும். இது மட்டுமின்றி விவசாய நிலங்களிலிருந்து வெளியேறக்கூடிய ரசாயன உரங்களும் கடலில் சென்று சேர்வதன் மூலம் இந்த கடற்பொருட்கள் பாதிக்கப்படுகின்றன. குறிப்பாக சுற்றுலா செல்லும் மனிதர்களால் கடற் சூழல் மண்டலங்களிலும் இந்த கடற்படுகைகளிலும் மாசு ஏற்பட்டு, மேலும் சுற்றுலா செல்வதற்கென நாம் பயன்படுத்தும் படகுகளினாலும் மீன்பிடி படகுகளினாலும், குறிப்பாக மீன்பிடிப்பில் இழுவலைகள், மடிவலைகள் போன்றவற்றை நாம் கடற்படுகைகளில் பயன்படுத்தும் பொழுது அத்தகைய வலைகள் கடலின் அடிமட்டத்தோடு சேர்த்து இழுக்கப்படும் பொழுது கடலின் அடியே காணப்படக்கூடிய கடற்பொருட்கள் ஒட்டுமொத்தமாக சிதைந்து அழிந்து போகின்றன. இதனால் கடற்படுகைகளில் காணப்படக்கூடிய பல்வேறு வகையான அரிதான உயிரினங்களும் அவற்றினால் இடப்பட்ட சின்ன சின்ன முட்டைகளும் மீன் குஞ்சுகளும் அழிந்து போவதோடு கடற்புள் சூழல் மண்டலமும் மொத்தமாக சேதமடைகிறது என்பதை நம் மீனவர்களும் பொதுமக்களாகிய நாமும் கடலோரங்களில் நம்முடைய செயல்பாடுகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். இத்தகைய கடற்புற்களை நாம் பாதுகாக்க முற்படும் பொழுது மற்ற சூழல் மண்டலங்களை காட்டிலும் வெகு குறைவான அளவிலே கவனம் செலுத்தி வருகிறோம். 40% பவளப்பாறைகள் உலகளவில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு மேலாண்மை செய்யப்படுகிறது. அதேபோல் 43% சதுப்பு நில காடுகள், மேங்க்ரோவ் காடுகள் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக மேலாண்மை செய்யப்பட்டு வருகின்றது. உலகளவில் வெறும் 26% மட்டுமே கடற்பொருட்களுக்கென பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு கடற்பொருட்கள் பாதுகாக்கப்படுகிறது. கடற்பொருட்கள் நிறைய பயன்களை கடற் சூழல் மண்டலத்திற்கும் நமது மனிதர்களின் வாழ்விடங்களை பாதுகாப்பதிலும் உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் பெரிதும் பங்காற்றி வருகிறது என்பதனை நாம் உணர்ந்து கடற்படுகைகளை சேதமடைவதை தடுத்து பாதுகாத்திடுதல் அவசியம். கடற்பொருட்களையும் நாம் பல்வேறு செயற்கை முறையிலும் பாதுகாக்கப்பட்ட தொட்டிகளிலும் வைத்து வளர்த்து அதனை கடலில் குறிப்பிட்ட இடங்களில் மறுநடவு செய்து, ரீஸ்டோரேஷன் என்று சொல்லக்கூடிய மறுசீரமைப்பு தொழில்நுட்பத்தின் மூலம் கடற்பொருட்களை அதிக அளவில் பயிர் செய்து நடவை செய்து கடலில் காணப்படக்கூடிய கடற்பொருட்களின் கடற்படுகைகளின் அளவினை நாம் அதிகரிக்க செய்யலாம். கடற்பொருட்களை அதிகரிக்க செய்வதன் மூலம் ஏற்கனவே நாம் கடற்பொருட்களிலிருந்து பெறக்கூடிய பல்வேறு பயன்களை, உயிர்வளி என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜன் உற்பத்தி, மேலும் கார்பன்களை மூழ்கடித்தல், தன்னுள்ளே சேமித்து வைத்தல், பல்வேறு உயிரினங்களுக்கான வாழ்விடங்களை அளித்தல் போன்ற பல்வேறு பயன்களை இன்னும் சிறப்பாக நாம் பெற்றிடலாம்.

0: என்னவென்பா, கடற்பொருட்களின் முக்கியத்துவம் அவற்றின் பாதுகாப்பும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பா பவின்குமார் அவங்க சொன்னது எப்படி இருந்தது?
1: ரொம்ப சிறப்பா இருந்தது மருதாணி. இந்த கடல் புல்லுல இம்புட்டு நன்மைகள் இருக்குன்னு இன்னைக்குதான் தெரிஞ்சுகிட்டேன். இத போய் முதல்ல என் வீட்டுக்காரர்கிட்ட நான் சொல்ல போறேன்.
0: நல்லது வெண்பா, கடல் புற்கள்ல நல்ல வணிகமும் இருக்கு, அதையும் முயற்சி பண்ணு.
1: சரி மருதாணி, முயற்சி பண்றேன்.
0: சரி சரி, நான் கிளம்புறேன் புள்ள.
1: கொஞ்சம் இருப்புள்ள, இந்தா இந்த மீன்களை கொஞ்சம் எடுத்துக்கோ, வீட்டுல போய் குழம்பு வச்சு எல்லாரும் சாப்பிடுங்க.
0: சரி வெண்பா, ரொம்ப நன்றி, நான் வாரேன்.

0: வேளாண் திட்டங்கள்.
1: பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. நாட்டின் பெரும்பாலான கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வேளாண்மையை சார்ந்துள்ளது. இருப்பினும் வேளாண்மை என்பது இயற்கை சூழலுடன் நெருங்கிய தொடர்புடைய தொழிலாக இருப்பதால் வறட்சி, வெள்ளம், புயல், கனமழை, ஆலங்கட்டி மழை, பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் போன்ற பல்வேறு இன்னல்களுக்கு விவசாயிகள் ஆளாகின்றனர். இதன் காரணமாக பயிர் சேதம் ஏற்பட்டு விவசாயிகளின் வருமானம் பாதிக்கப்படுவதுடன் கடன் சுமையும் அதிகரிக்கக்கூடும். இத்தகைய சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு பாதுகாப்பை வழங்கும் நோக்கத்துடன் இந்திய அரசு பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா என்ற பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் எதிர்பாராத இயற்கை இடர்களால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பயிர் இழப்பின் நிதிச்சுமையை குறைப்பதாகும். பயிர் தோல்வியடைந்தாலும் விவசாயி அடுத்த பருவத்தில் விவசாயத்தை தொடங்கக்கூடிய வகையில் நிதி ஆதரவை வழங்குவது இந்த திட்டத்தின் அடிப்படை அம்சமாகும். இந்த திட்டத்தின் மற்றொரு முக்கிய சிறப்பம்சம் விவசாயிகள் செலுத்த வேண்டிய காப்பீட்டு பிரீமியம் குறைவாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகும். கரீஃப் பருவ உணவு பயிர்கள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களுக்கு அதிகபட்சமாக 2%, ரபி பருவ பயிர்களுக்கு 1.5%, வணிக மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு 5% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள தொகைக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் மானிய ஆதரவை வழங்குகின்றன. இதன் மூலம் விவசாயிகளின் மீது அதிகமான காப்பீட்டு செலவு சுமத்தப்படாமல் பயிர் காப்பீட்டில் அவர்களை ஈடுபடுத்த முடிகிறது. இதனால் இயற்கை இடர்களுக்கு உள்ளான விவசாயிகளுக்கு பொருளாதார பாதுகாப்பு அதிகரிக்கிறது. இந்த திட்டத்தில் பயிர் இழப்பை மதிப்பிடுவதற்கு நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. விவசாயிகள் பயிர் விதைப்பதற்கு முன் ஏற்படும் இழப்புகள் முதல் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் வரை அனைத்து நிலைகளிலும் இந்த திட்டம் பாதுகாப்பு அளிக்கிறது. வெள்ளம், நிலச்சரிவு, வறட்சி அல்லது அறுவடைக்கு பிறகு 14 நாட்களுக்குள் ஏற்படும் புயல் அல்லது மழையினால் பயிர் சேதமடைந்தால் இழப்பீடு வழங்கப்படுகிறது. உள்ளூர் அளவிலான இயற்கை சீற்றங்கள் காரணமாக பயிர் சேதமடைந்தால் காப்பீட்டு நிறுவனம் அல்லது வேளாண் துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இந்த திட்டத்தில் இணைய விரும்பும் விவசாயிகள் பிரதம மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான pmfby.gov.in பொது சேவை மையங்கள், வங்கிகள் அல்லது அருகிலுள்ள வேளாண் அலுவலகம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க ஆதார் கார்டு, வங்கி கணக்கு புத்தக நகல், சிட்டா, அடங்கல், நில ஆவணங்கள் மற்றும் பயிர் சாகுபடி சான்றிதழ் ஆகியவை தேவையான ஆவணங்களாகும். மேலும் காப்பீட்டுத் தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. கணிக்க முடியாத வானிலை நிலவுவதால் விவசாயிகள் முன்னெச்சரிக்கையாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இணைய கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: அப்பப்பா, என்ன வெயிலு, என்ன வெயிலு, மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
2: வாகிதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
1: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ, அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
2: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வாகிதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
1: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குளுகுளுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
2: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சி ஆயிருமே.
1: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
3: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
4: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.5.

நிலையத்தில் நேரம் மதியம் 2:30. நீயர்கள் இனி கேட்கலாம் பூங்குத்து. பூங்குத்து இருபட பாடல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில முதல் பாடலா ஒலிக்க வருது திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில்.

वो ने कने कने चला।

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
5: நேயர்கள் கிட்ட ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில பூங்குத்து பாடல் வளம் வந்துட்டு இருக்கு. பூங்குத்து பாடல்ல அடுத்த பாடலா தெரி படத்துல இருந்து ஈனா மீனா டீக்கா அந்த பாடல் இது உங்களுக்காக.
6: இதே வேலையா போச்சு.

நிலையத்தில் நேரம் 2:40. நீயர்கள் கேட்டு ரசிப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூங்குத்து நிகழ்ச்சியில அடுத்த பாடலா ஒலிக்க வருது ஜி வி பிரகாஷ்குமார் இசையில, ஹரிஹரன் மற்றும் சைந்தவி குரல்ல.

நிலையத்தில் நேரம் 2:46. நீர்கள் கேட்டு ரசிப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூங்குத்து பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில பூங்குத்து பாடலை 2வது திரைப்படமா ஒலிக்க வருது. ஐ

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு.
2: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
3: தான் வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
2: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
3: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
2: என்னமா அது?
3: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
2: அதனால என்னமா?
3: அட என்ன இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலாம்னு இருப்பியே.
2: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
3: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
2: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின்சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்யூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
3: அப்படி சொல்லுனே. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
1: ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம்.
4: எச்சரிக்கையுடன் இருப்போம். மின்

0: கருத்துக்களை தவிர்ப்போம்.
1: இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பூங்கொத்து.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 3 மணி. கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் நிகழ்ச்சியில் பாடல் பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் கைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்கள் பெயர், ஊர் பெயரை டைப் செய்து 0434242 4430 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்பு.

பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் நிகழ்ச்சியில் பாடல் பெற நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்கள் பெயர், ஊர் பெயரை டைப் செய்து 0434242443 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.

கர்சவியில் கலகல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் வேலனூர் பகுதியிலிருந்து முருகன் கேட்டிருக்கும் பாடல் காதல் சடுகுடு எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

கர்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் அக்ரஹாரம் பகுதியிலிருந்து சீனிவாசன் கேட்டிருக்கும் பாடல் ராஜா எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கிருஷ்ணகிரியிலிருந்து புகழ் கேட்டிருக்கும் பாடல் மகாபிரபு எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
1: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
2: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள், உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் ஆயக்கவுண்டன் பாளையம் பகுதியில் இருந்து கந்தசாமி கேட்டிருக்கும் பாடல் சாமுண்டி எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கணதீபட்டி பகுதியிலிருந்து நவீனா கேட்டிருக்கும் பாடல் மணிக்குயில் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் தொட்டம்பாளையம் பகுதியில் இருந்து கோகிலா கேட்டிருக்கும் பாடல் பசும்பொன் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன்
2: பிரீஃப்ஸ். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர் பணியிடங்கள் மற்றும் துணை சுகாதார நிலைய நல்வாழ்வு மையங்களில் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை தருமபுரி மாவட்ட நலச்சங்கத்தின் மூலம் 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் இம்மாதம் 25 தேதி மாலை 5 மணிக்குள் தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும். மேலும் விவரங்களுக்கு www.dharmapuri.nic.in என்ற இணையதளத்தை தெரிந்து கொள்ளலாம். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கடலூர் மாவட்டம் விளாக்கப்பாடி பகுதியிலிருந்து செந்தில் முருகன் கேட்டிருக்கும் பாடல் நெஞ்சிருக்கும் வரையினும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் மந்தக்காடு பகுதியைச் சேர்ந்த தங்கேஸ்வரி கேட்டிருக்கும் பாடல் என் ஆசை ராசவே எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டையூர் பகுதியிலிருந்து சிவகுமார் கேட்டிருக்கும் பாடல், பாட்டுக்கு ஒரு தலைவன் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 6:15 திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி. இன்று கும்பகோணம் வட்டம் நாச்சியார் கோவில் திருநாரையூர் நம்பிக்கோவில் பற்றிய சிறப்புகள் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு No.1 திடம் அரிசி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
6: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
7: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
6: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
9: தம்பி, தம்பி
10: சொல்லுங்கக்கா.
9: இந்த மெஷின்ல இருந்து ஒரு 5000 எடுத்து கொடுப்பா.
10: சரி, கார்டை கொடுங்க. எவ்வளவு எடுக்கணும், நம்பர்லாம் சொல்லுங்க.
9: ஒரு 5000 எடுத்து கொடுப்பா. இந்தப்பா அந்த நம்பர், இந்த இதுல எழுதி இருக்கு பாருப்பா, இத பார்த்து எடுத்து கொடுப்பா.
10: சரிக்கா.
9: எடுத்தாச்சாப்பா, ரொம்ப நன்றிப்பா.
10: ஐயோ, காடை விட்டு போயிட்டாங்களே. ஆஹா, நமக்கு வேற பண தேவை இருக்கு. பக்கத்துல யாரும் இல்ல. ஒரு 10,000 எடுப்போம்.
9: என்னது இது, என்ன அனுப்பியிருக்காங்க? ஏதோ சவுண்ட் வந்துட்டே இருக்கே. இதுல என்ன அனுப்பியிருக்காங்கன்னு தெரியலையே. யார் அனுப்பியிருப்பா? யாரு, யார்கிட்ட போய் கேக்குறது? அந்த அக்கா வராங்க. சரி, அந்த அக்காட்ட போய் கேப்போம். அக்கா, இதுல என்னக்கா அனுப்பியிருக்காங்க, கொஞ்சம் படிச்சு சொல்லுங்கக்கா.
11: கொண்டாங்க பாப்போம். ஏடிஎம்ல இருந்து இப்ப பணம் எடுத்தீங்களா?
9: ஆமாக்கா, நேத்து 5000 எடுத்தேன்.
11: 5000? நீங்க 15000 எடுத்திருக்கீங்க.
9: இல்லையேக்கா, நல்லா பாத்து சொல்லுங்க. நான் 5000 தானேக்கா எடுத்தேன்.
11: இந்தா பாத்துட்டேமா, 2 மெசேஜ் வந்திருக்கு. முதல்ல ஒரு 5000 எடுத்திருக்கீங்க, அப்புறம் ஒரு 10000 எடுத்திருக்கீங்க.
9: அய்யோ, இல்லக்கா.
11: சரி, யாரு எடுத்தாங்க பணம்? நீங்க எடுத்தீங்களா?
9: இல்லக்கா, எனக்குதான் அதெல்லாம் எடுக்க தெரியாதே. ஏடிஎம் போனேனா, அங்க ஒரு பையன் நின்று இருந்தான். அந்த தம்பியை கூப்பிட்டு கொஞ்சம் 5000 எடுத்து கொடுப்பான்னு சொல்லி சொன்னேன்.
11: சரி, அந்த பையல்கிட்ட கார்டு கொடுத்துருப்பீங்க, அப்ப நம்பரும் கொடுத்துருப்பீங்கல்ல?
9: ஆமாக்கா, கார்டு நம்பர் சேர்த்து தான் கொடுத்தேன்.
11: அந்த பையன் முதல்ல 5000 உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் 10000 அந்த பையன் எடுத்திருக்கான்.
9: ஐயோ, என்னக்கா பண்றது, இப்பதான்க்கா ஞாபகம் வருது. ஏடிஎம் கார்டை வேற நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேங்க்கா.
11: இதுக்கு தான் அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட உங்க ஏடிஎம் கார்டையோ பின் நம்பரையோ சொல்லக்கூடாது.

0: சொல்றது. இனிமேலாவது கவனமா இருங்கம்மா.
1: இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது கட்சவியில் கலக்கல் பாடல்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4:01. சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. விடைத்தடு வினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் புதிய நேர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244030 என்றும் மற்றொரு எண்களாக 94 86 81 10 25 மற்ற நேர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244031 என்றும் மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். வணக்கம் நந்தினி.
1: வணக்கம் நவீன்.
0: என நிறைய குறிப்புகளோட வந்துட்டீங்களா?
1: ஆமா ஆமா.
0: சரிங்க, அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்களை சந்திச்சிடலாம். இணைப்பில் இணையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். ஐயா, உங்க இணைப்பு சரியா கேக்கல. கேக்குதுங்கய்யா. உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுக்கலாமா? சரிங்க. இது வந்து ஒரு கப்பலுங்க, இந்தியாவோட தொடர்புடைய ஒரு கப்பல் சொல்லலாம். தற்போது வந்து வெளிநாட்டில் இருக்குங்க. டைட்டானிக் கப்பல் இல்லைங்க. தவறான பதில், நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: இனிய மாலை. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரிங்க சந்திரசேகர், தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. உங்களுக்கான குறிப்புகள் கொடுத்துடலாங்களா?
1: இது ஒரு இந்தியால இருக்கக்கூடிய முக்கியமான கப்பல்கள் ஒண்ணுமா?
0: அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
3: தருமபுரி மாவட்டம்.
0: சரிங்கம்மா. தீபாமா, என்ன விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தொடர்புடைய ஒரு கப்பல். இந்த கப்பல் இப்ப வந்து வெளிநாட்டுலதான் இருக்கு.
0: இந்திய கப்பல் தான், வெளிநாட்டுல இருக்கு. அது என்ன கப்பல்?
3: டைட்டானிக் கப்பல்.
0: டைட்டானிக் கப்பல். தவறான பதில், நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
4: வாழ்க வளமுடன், என்னன்துறை நாகரசம்பட்டை.
0: சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? விடை தெரியுமா?
4: கேட்டீங்க. எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு,
1: போர் காலங்கள்ல இந்த கப்பல் வந்து முக்கியமா பயன்படுத்துவாங்க ஐயா.
4: இந்திய தேசிய கப்பல்.
1: தவறான பதில்.
0: இந்திய தேசிய கப்பல், அப்படி ஒரு கப்பல் இருக்குங்களா? இல்லைங்க. தவறான பதில், நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். சரிங்க, கல்யாண சுந்தரம் ஐயா, விடை
4: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: உங்களுக்கான குறிப்பு,
1: இது ஒரு மலை தொடர்பான நிலையான கப்பல். அதாவது இது இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி கடற்கரை பகுதியில் தான் அமைந்திருக்கு.
0: நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNCA அப்ளை.
2: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி மாவட்டம் முக்கல்நாயக்கன்பட்டி வடக்கத்தியன்கட்டை சின்ன திருப்பதி கோவிலில் தேர் திருவிழா சனிக்கிழமை நடைபெறும். 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு சுதர்சன் பூஜை நடைபெறும். இங்கனம் ராஜேந்திர முத்து பூசாரி மற்றும் ராஜகுட்டி ஆடியோ.
4: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் திருமல்வாடி கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன், ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ கதிரப்பன் சுவாமி மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது.
5: தர்மபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்க கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
6: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
7: நிலையத்தில் நேரம் மாலை 4:07. விடைத்தடி வினாக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம்
7: ஐயா. வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. சரிங்க. குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? விடை தெரியுமா? பேர் தெரியலீங்களா? பேர் தானே எங்களுக்கு வேணும். சரிங்க, நன்றி, தொடர்ந்து இணைந்திருங்க. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
8: இணைப்பிலிருந்து
7: விடுபட்டாரு. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம்.
8: யார், எங்க இருந்து?
7: சரிங்க, குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா?
9: கேட்டுட்டே இருக்கிறேங்க ஐயா. எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
7: உங்களுக்கான குறிப்பு
8: சார், இதோட இடை பாத்தீங்க அப்படின்னா 6200 டன் இடை இருக்கு.
7: சொல்லுங்க.
9: சுதர்சனி.
7: சுதர்சனி
8: சார், மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க.
9: சுதர்சனி
8: இல்லையா? கொஞ்சம் நெருங்கிட்டீங்க. இன்னும் முயற்சி செஞ்சிருக்கலாம். நன்றி.
7: இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
10: வணக்கம்.
7: வணக்கம்.
8: யார், எங்கிருந்து?
10: பீமராஜன்
8: ஐயா.
10: சொல்லுமா.
8: நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கேட்டிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? இல்லங்க ஐயா, இப்பதான் 17ஆம் தேதி கேட்டிருக்கீங்க. மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சுதான் நீங்க வந்து நிகழ்ச்சியில பங்கு பெறணும். நன்றி.
7: இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
11: ஐயா. வணக்கம் ஐயா.
7: வணக்கம்.
8: வணக்கம். யார், எங்கிருந்து?
11: நான் தர்மபுரி உழவர்சந்தரிலிருந்து முனியப்பன் பேசுறேன். இருவருக்கும் மாலை வணக்கம்.
7: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பு
8: பாத்தீங்கன்னா, இதனுடைய நீளம் வந்து 142.5 மீட்டர் நீளம் இருக்குங்க.
7: என்ன கப்பலுங்க?
11: முனியப்பன்
7: என்ன பாடல் கொடுக்கலாம்? சரிங்க, அப்படியே தொடர்ந்து இணைந்திருங்க.
8: சரியான பதில
7: நந்தினி, சரியான விடையை சொல்லிட்டாரு நம்ம நேயர். அவருக்கான பரிசு பாடல் கொடுத்தலாம். அதற்கு முன்பாக மேலும் குறிப்புகளை நீங்கள் கொடுத்துருங்க.
8: கண்டிப்பாக. இது ஒரு கப்பல். இது இந்தியாவுடைய தொடர்புடைய ஒரு கப்பல். இந்த கப்பல் வந்து தற்போது வெளிநாட்டில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கப்பல் தான் இந்தியாவோட போர்க்காலங்களில் மிக முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கப்பல். இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 142.5 மீட்டர் நீளம் இருக்குது. அகலம் பார்த்தீங்கன்னா 16.9 மீட்டர் அகலம் கொண்டது. 55 அடி

0: 5 அடி உயரம் கொண்டது. கப்பலுடைய எடை பார்த்தீங்கன்னா 6200 டன் எடை உள்ளது.
1: இவ்வளவு சிறப்புக்கும் உரிய கப்பல்னா அது என்ன கப்பல்?
0: மணிக்கு இது INS காயத்ரி, INS சயத்ரி கப்பல்.
1: அதுதான் சரியான விடை. சரி, நேயர்கிட்ட பரிசு பாடல் கொடுத்துடலாம்.

0: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
1: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
2: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
1: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றீங்களா?
2: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
3: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
2: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-ஐ கண்ட்ரோல் செய்வோம்.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th ஆகஸ்ட் டு 12th அக்டோபர்.
5: தர்மபுரி மாவட்டம் முக்கல்நாயக்கன்பட்டி வடக்கத்தியன்கட்டை சின்ன திருப்பதி கோவிலில் தேர் திருவிழா சனிக்கிழமை நடைபெறும். 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு சுதர்சன் பூஜை நடைபெறும். இங்கனம் ராஜ் என்கிற முத்து பூசாரி மற்றும் ராஜகுட்டி ஆடியோ.
6: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
9: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை, ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4:19. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைத்திடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
11: நேயரோட கவனத்திற்கு, இந்த விடைத்தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னா 7 நாளைக்கு முன்னாடி பாடல் கேட்டவர்களாகவோ பரிசு பாடல் பெற்றவர்களாகவோ இருக்கக்கூடாது.
10: இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
11: வணக்கம், யார் இங்கிருந்து?
10: வணக்கம்
12: சார்.
10: வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்துடலாங்களா? இது வந்து ஒரு ஆராய்ச்சி மையம், இந்தியாவில் அமைய உள்ளது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு மிக முக்கிய பங்காற்ற போகிறதுன்னு கூட சொல்லாங்க. அது எந்த ஆராய்ச்சி மையம் என்னங்க? சரிங்க, நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.

0: ஐயா அவர்களுக்கு மாலை வணக்கம்.
1: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
0: ஈரோடு மாவட்டம் அந்திய சந்தி நிலையம் கைத்தறி ஜெகநாதன்.
1: சரிங்க ஐயா. ஜெகநாதன் ஐயா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: இன்னொரு குறிப்பு கொடுங்க ஐயா.
1: இன்னொரு குறிப்பா?
2: இது தற்போது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலத்துல தான் அமைஞ்சிருக்கு.
1: விடை தெரியுங்களா?
0: நன்றி.
1: இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: யார், இங்கிருந்து?
3: வணக்கம் சார்.
1: சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? மேலும் ஒரு குறிப்பா உங்களுக்கான குறிப்பு?
2: இது இஸ்ரோவோட கட்டுப்பாட்டில் தான் இப்போ இருக்க போகுது.
3: சரி சார்.
1: இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி நிலையம் எதுக்கு வந்து அமைது அப்படின்னு சொன்னோம்னா, பருவ காலங்கள் சரி, எதிர்நாட்டுகளோட வந்து போர் புரிகிற காலகட்டங்கள்லையும் சரி, இல்லை வேறு என்ன நம்ம நாட்டுக்கு வந்து வேறு இடர்பாடுகள் ஏதாவது வருது அப்படின்னு சொன்னாலே முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் நிறைந்த ஒரு மையம்னு கூட அதை சொல்லலாம். அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு இதுதான். இது சுமார் வந்து ஒரு 70 ஏக்கர் நிலப்பரப்பில் அசாம் மாநிலத்தில் அமைய இருக்கிறது. இது இந்திய திருநாட்டுடைய மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு கவசம்னு கூட நம்ம சொல்லலாம். இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். ரகுபதி ஐயா, விடை
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: உங்களுக்கான குறிப்பு,
2: மழை காலத்துல மழையை வந்து துல்லியமா மதிப்பிட வந்து இந்த ஆராய்ச்சி மையம் பயன்படுங்க. நன்றி.
1: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
4: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க. ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும் நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
5: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் சேக்கோலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: தர்மபுரி மாவட்டம் முக்கல்நாயக்கன்பட்டி வடக்கத்தியன்கோட்டை சின்ன திருப்பதி கோவிலில் தேர் திருவிழா சனிக்கிழமை நடைபெறும். 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு சுதர்சன் பூஜை நடைபெறும். இங்கனம் ராஜேந்திர முத்து பூசாரி மற்றும் ராஜகுட்டி ஆடியோ.
8: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
9: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
10: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.
1: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம். யார், இங்கிருந்து?
11: அரசம்பட்டியிலிருந்து அருள் பேசுறேன்.
1: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
11: மேல ஒரு குறிப்பு சொல்லுங்க.
2: உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா, இது வந்து சாத்தியமான இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய, எச்சரிக்கக்கூடிய ஒரு பயன்பாட்டுடைய மையம், ஆராய்ச்சி மையம்.
11: சொல்ற பாருங்க மேடம், சரியா இருக்கா பாருங்க.
2: சொல்லுங்க.
11: மேம்பட்ட ரேடார் ஆராய்ச்சி மையம் சந்திராபூர்.
2: உங்களுடைய பேரை இன்னொரு முறை பதிவு செய்யுங்க.
11: அருள் அரசம்பட்டி.
1: சரிங்க. என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
11: ஒரு புது பாடல் நீங்களே ஒன்று போடுங்க ஐயா.
1: சரிங்க.

நேயர் வந்து சரியான விடையை சொல்லிட்டார். அசாமில் இருக்கக்கூடிய ரேடார் ஆராய்ச்சி மையம் சந்திராபூரில் இருக்கக்கூடியதாக தான் சொன்னார். அது என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு ஆராய்ச்சி மையம் இந்தியாவில் அமைந்துள்ளது, இந்தியாவின் பாதுகாப்பிற்கு மிக முக்கிய பங்காற்றப் போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அது தற்பொழுது வந்து ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு சொன்னோம். அது என்ன மாநிலம் அப்படின்னு சொன்னால் அசாமில் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இது இஸ்ரோவுடைய கட்டுப்பாட்டில் இருக்க போகிறதுன்னு கூட சொல்லலாம். இது வந்து எத்தனை ஏக்கர் பரப்பளவில் அமையப்போகுது அப்படின்னு சொன்னால், 70 ஏக்கர் பரப்பளவில் வந்து அமையப்போகுது. இதோடைய பயன்கள் அப்படின்னு சொன்னால், மழைப்பொழிவை வந்து துல்லியமாக மதிப்பிடுறதுக்கு இது வந்து பயன்படுதுன்னு சொல்லலாம். அதே போல் வந்து சாத்தியமான இயற்கை பேரிடர்களை வந்து முன்கூட்டியே கணித்து எச்சரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பற்றதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே போல் வந்து விண்வெளி ஆய்வு மற்றும் பாதுகாப்பு பணிகளை வந்து மேம்படுத்துவதற்கும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இது வந்து இஸ்ரோவுடைய நேத்ரா திட்டத்தின் கீழே வந்து இதை உருவாக்குறாங்க. நேத்ரா அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக தான் இது வந்து உருவாக்குறாங்க.

இதோடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னால், மேகமூட்டம் அல்லது இருள் போன்ற சூழலும் விண்வெளி பாதையை வந்து ஆராயக்கூடிய அதிநவீன ரேடார் அமைப்புன்னு கூட சொல்லலாம். அதே போல் வந்து தொலைநோக்கியும் வந்து இதில் இருக்குன்னு கூட சொல்லலாம். இது அமைஞ்சிருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு சொன்னால், வடகிழக்கு மாநிலங்கள் வந்து விண்வெளி தொழில்நுட்பத்தில் வந்து பெரிய வளர்ச்சி அடையணும் கூட சொல்லலாம். இவ்வளவு சிறப்புமிக்க ஒரு ரேடார் ஆராய்ச்சி மையம் சந்திராபூர் அசாமில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் வந்து அமையப்போகுது, 70 ஏக்கரில். இது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பாதுகாப்புக்கு ஒரு அரணாக இருக்க போகுதுன்னு நம்ம சொல்லலாம். நேர்கேட்ட ஒரு பரிசு பாடல்.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஃபோக்ஸ்வேகன் கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் ஃபோக்ஸ்வேகன் பயணமாதா இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
4: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் சேக்கோலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.

0: நிலையத்தில் நேரம் மாலை 4:34. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: என் பேர் முனிரத்ன.
0: சரிம்மா, உங்களுக்கு முதல் 3 குறிப்புகள் கொடுத்துடலாங்களா? இது வந்து ஒரு பிரபலமான இடம், ஒரு சுற்றுலா தலமாகவும் இருக்குது, புனித தலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு இடம். தமிழ்நாட்டில் இருக்கு. விடை தெரியுங்களா? ஊட்டி. ஊட்டி போயிருக்கீங்களா? சரிங்க, ஊட்டி தவறான பதில், நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. சிவகுமார் ஐயா, விடை
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: மதுரை.
2: மீனாட்சி.
0: மீனாட்சி அம்மன். ஓ, இப்ப கும்பாபிஷேகம் நடந்ததுனால சொல்ல வரீங்களா?
3: நல்ல முயற்சிங்க ஐயா, தொடர்ந்து கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: வணக்கம். வணக்கம் ஐயா,
0: பெயர் சொல்லுங்க. லக்ஷ்மணன் ஐயா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? காஷ்மீர். நம்ம தமிழ்நாடுன்னு
3: சொல்லிருக்கோமே.
0: இந்தியாவில் தலைப்பகுதியில் இருக்குங்க. தவறான பதில், நன்றி.
2: நன்றி.
0: இணைப்பு

0: அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கங்க. ஈரோடு வெட்டுக்காட்டு வளசு மாரியப்பனுங்க.
0: சரிங்க மாரியப்பனையா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நான் கொடைக்கானல்.
0: கொடைக்கானல்
2: சுற்றுலா தலம்னாலே ஊட்டி.
0: சுற்றுலா தலம்ன்றதுனால ஊட்டி கொடைக்கானலா சொல்றீங்களா?
1: ஆமாங்க.
0: இல்லைங்க, இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம்னு கூட சொல்லலாம். ஆமாங்க. இனிப்பிலினியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: சின்னத்தடங்கம் சாந்தமூர்த்தி.
0: சாந்தமூர்த்தி ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
3: நான் கேட்டிருக்கேன், எனக்கு ஒரு குறிப்பு.
0: உங்களுக்கான குறிப்பு
2: ஐயா, இது வந்து கடற்கரை பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு புகழ்பெற்ற ஒரு இடம் ஐயா.
3: ராமேஸ்வரம் மேடம்.
0: ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா ராமேஸ்வரத்துக்கு?
3: போயிருக்கேன் சார்.
0: நல்லா இருக்குமா ராமேஸ்வரம் எல்லாம்? வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கிறீங்க. வணக்கம். வருக, வணக்கம். சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? விடை சொல்ல. தனுஷ்கோடி. தனுஷ்கோடி போயிருக்கீங்களா? அங்க எப்படிங்க இருக்கும்? இல்ல, தனுஷ்கோடி எப்படி இருக்கும்? ஓ, வரலாற்று சிறப்பு மிக்க இடம்ன்றதுனால அது ஒரு அழிந்த பகுதி. இந்தியாவுடைய தலைப்பகுதினு சொன்னது வந்து காஷ்மீரை சொன்னங்க ஐயா. அது இல்ல, நாம கேக்குறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. தனுஷ்கோடியும் இல்ல, தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
4: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் சுப்பிரமணியம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேங்க ஐயா. என்ன குத்தாலத்துல எல்லாம் மழை வருதுங்களா?
4: மேகமூட்டமா இருக்கு.
0: மேகமூட்டமா இருக்குதுங்களா? சரிங்க, சரியான விடை சொல்லுங்க. நீங்க குத்தாலம் அப்படின்னு சொன்னாக்கல, அந்த பகுதியில் நிறைய கோவில்கள் இருக்கும்.
4: ஆமா சார்.
0: நம்மளும் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்தை பத்தி தான் நம்ம கேக்குறோம்.
2: இந்த இடத்துலயும் கோவில்கள்லாம் இருக்குங்கயா?
0: இருக்கு.
4: எங்க கும்பகோணத்துலயே ஆலயங்கள் இந்த ஊரு தான்.
0: விடை சொல்லுங்க.
4: இப்போ நீங்க என்ன கேக்குறீங்க? என்ன குறிப்பு கொடுங்க.
2: பல்லவர் காலத்துல கலை சிற்ப கலையை வந்து பாராட்டுற வகையில இங்க நிறைய வந்து கலை சிற்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம்.
4: மகாபலிபுரமா?
0: மகாபலிபுரம் எப்படிங்க சொல்றீங்க? பல்லவர் காலம் அப்படின்றதும் மகாபலிபுரம் சொல்லிட்டீங்களா? சரிங்க, சரியான விடைதான். உங்க பேரை மீண்டும் பதிவு செய்யுங்க.
4: மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கே சிவசுப்பிரமணியன்.
0: சிவசுப்பிரமணியம் ஐயா, என்ன படத்துல இருந்து என்ன பாட கேக்குறீங்க?
4: எனக்கு தர்மபுரியில இருந்து சந்தைக்கு வந்த கிளி.
0: சரிங்க, அப்படியே நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க.
4: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி. தொடர்ந்து
2: குறிப்புகளை வந்து சொல்லிடலாம். இந்த இடத்துல வந்து பல்லவர் காலத்துல செதுக்கப்பட்ட சிலைகள் மட்டும் இல்ல, கோவில்களும், அதாவது குடைவரை கோவில்களும் இங்க வந்து நிறைய இருக்கு. அர்ஜுனன் தவம் என்று அழைக்கப்பட்ட பிரம்மாண்ட சிற்பமும் இங்க இருக்கு. பஞ்ச ரதங்கள் எனப்படும் ஒற்றைக்கல் கோவிலும் வந்து இந்த இடத்துல தான் இருக்கு. இந்த இடம் வந்து எப்போ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மவர்மனோட முதலாம் காலகட்டத்தில் தான் இந்த இடம் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. இது ஒரு சுமார் 100 ஆண்டுக்கும் மேலாக, அதாவது ஒரு ரொம்ப பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடமா வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு.
0: சரிங்க, இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு இடம் தான்.
2: அது மட்டும் இல்லை, இந்த இடத்த வந்து யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய தலமாக வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள மகாபலிபுரம் தான் இந்த இடம்.
0: சரிங்க, நேர்கேட்ட பரிசு பாடல் கொடுத்துடலாம்.

0: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது ஏடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
1: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. ஏடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்கரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஸ் மல்டிபிளாஸ்ட் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களம், மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக
4: தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் சினேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
2: உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இன்று மாலை 6:15 திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி CMR ஒளிவிளக்கு No.1 அரிசி. இன்று கும்பகோணம் வட்டம் நாச்சியார் கோவில் திருநாரையூர் நம்பிக்கோவில் பற்றிய சிறப்புகள் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: ஆரணி CMR ஒளிவிளக்கு No.1 திடம் அரிசி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
9: நிலையத்தில் நேரம் மாலை 4:48. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
10: வணக்கம் ஐயா.
9: வணக்கம், பேர் சொல்லுங்க.
10: ஜெயந்தி.
9: என்ன ஊரு?
10: எடப்பாடி.
9: எடப்பாடியா? உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்துடலாங்களா?
10: கொடுக்கலாம்.
9: இவர் வந்து ஒரு பிரபலம், இந்தியாவை சார்ந்தவர். இவர் வந்து ஒரு நடிகர், ஃபேமஸ் ஆன ஒரு நடிகர். யார்
10: நடிகர்? மம்முட்டி
9: சார். மம்முட்டி? எப்படி சொல்றீங்க மம்முட்டின்ட்டு? முதல் 3 குறிப்பிலே இப்படி போல்ட் பண்ணிட்டீங்களே. சரி, ஓகே. உங்க பேரை மீண்டும் பதிவு செய்யுங்க. ஜெயந்தி. என்ன ஊரு?
10: கரெக்ட்டா நான் சொல்லணும் நானே எனக்கு.
9: சரிங்க,
11: ஊர் சொல்லுங்க.
10: நாங்க எடப்பாடி.
9: எடப்பாடியில இருந்து. சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
10: என்ன பாடல் கேக்கணும்?
9: சரிங்க, ஓகே. அப்படியே நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க.
10: சரிங்க.

எடுத்தடுப்பிலே போல்டு பண்ணிட்டாங்க. மூன்றே குறிப்புகள் தான் நம்ம கொடுத்தோம், மேலும் குறிப்புகளை உங்களுக்கு கொடுத்துடலாம். இவர் வந்து ஒரு தயாரிப்பாளர், அதே போல் வந்து இவர் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி மற்றும் ஆங்கில படங்களிலும் நடித்திருக்கிறாரு. 400 படங்களுக்கு மேலே நடித்திருக்கிறாருன்னு கூட சொல்லலாம். 5 சகாப்தங்களாக

அதே போல் வந்து 3 தேசிய திரைப்பட விருதுகள் பெற்றிருக்கிறார். 7 மாநில, அதாவது கேரள மாநிலத்தில் வந்து 7 மாநில திரைப்பட விருதுகள் பெற்றிருக்கிறார். அதே போல் வந்து 13 பிலிம்பேக்கர் விருதுகள், அதே போல் வந்து தென்னக விருது உட்பட பல்வேறு விருதுகளை வந்து இவர் பெற்றிருக்கிறார். பத்மஸ்ரீ விருதுகளையும் பெற்றிருக்கிறார். 1998 பத்மஸ்ரீ விருதை பெற்றிருக்கிறாரு. அனுபவங்கள், அதே வந்து அனுபவங்கள் பாலிச்சைகள் என்ற திரைப்படத்தின் மூலமாக தான் இவர் வந்து அறிமுகமாயிருக்கிறாரு. இந்தி மற்றும் ஆங்கிலம் இரு மொழிகளில் வெளிவந்த டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தில் சிறந்த நடிகருக்கான தேசிய திரைப்பட விருதும் 2000 வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது 72வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் பிரம்மயுகம் அப்படின்ற ஒரு மலையாள படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருதை குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து இவர் பெற்றிருக்கிறாரு. இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு நடிகர் தான் மம்முட்டி. நேயர்காக ஒரு பரிசு பாடல்.

0: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நிறைவு பெற்றது இன்றைய விடை தேடு வினாக்கள். நிலையத்தில் நேரம் மாலை 5 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக

0: வழங்குபவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
1: தருமபுரி ஆல் இண்டியா நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். கடந்த ஒரு வாரமாக ஐசியூவில் அட்மிட் ஆகிற கேசஸ் ஒன்றுனா பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காய்ச்சல் வந்து வர ஃபிட்ஸ் சீஷர்ஸ்ன்னு இங்கிலீஷில் நாம் மெடிக்கல் டேர்மில் சொல்லுவோம். பல காரணங்களுக்காக வரலாம்.

0: இதை தான் நம்ம காய்ச்சல் வந்து வர ஃபிட்ஸ். இதை வந்து நம்ம என்னென்ன பண்ணால் நம்ம தடுக்க முடியும், வந்தால் என்னென்ன பண்ணுறது, ஐசியூ தேவையா, எத்தனை நாள் ஐசியூவில் இருக்கணும், அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு குழந்தைக்கு ஃபிட்ஸ் வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் பதட்டப்படாமல் இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபிட்ஸ் வந்த உடனே அதுவும் ஃபஸ்ட் டைம் வரும் பொழுது அவங்க பதட்டத்திலேயே என்ன பண்ணுங்கிறத மறந்துக்கிட்டு அவங்க அழுவாங்க, எடுத்துகிட்டு ஓடி வருவாங்க, ஆனால் குழந்தைய பார்க்கக்கூட மாட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், குழந்தை ஃபிட்ஸ் வரும்போது தலையை சைடாக வச்சுக்கணும். ஏன்னா குழந்தை தலை வந்து ஒரு மாதிரி ஃபிட்ஸ் வரும்போது தூக்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது ரெண்டு விஷயம் நடக்கும். ரீசெண்டாக சாப்பிட்ருந்தாங்கன்னா புறை ஏறி சடன் டெத் ஆகலாம், இல்லை டங் ரோல் ஆகும், அந்த நாக்கு வந்து அப்படியே போய் அந்த ஏர்வே பேசாஜை பிளாக் பண்ணி ரெஸ்பிரேட்டி அரெஸ்ட் வரலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் பதட்டப்படாமல் குழந்தைய முதல்ல பாருங்கள், தலையை சைடாக வச்சுக்கோங்க. நீங்கள் அதே மாதிரி கையில் ஏதாவது கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. தலையை சைடாக வச்சுட்டு கரெக்டாக பொசிஷன் பண்ணி அவனை முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வாங்க. இது நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட் எய்ட். அப்புறம் அட்மிட் பண்ணும்போதும் ஐசியூ தேவையா, குழந்தைக்கு ஃபிட்ஸ் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை சம்டைம்ஸ் ஃபிட்ஸ் வந்து போஸ்ட்ஹிட்டல் ட்ரௌசிலஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் மயக்கமாக இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக ஐசியூ அப்சர்வேஷன் தேவை. ஆக்சிஜன் சில டைம் ரொம்ப நேரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் சில குழந்தைங்களுக்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம ஐசியூவில் ஒரு அரை நாளோ ஒரு நாளோ வச்சுட்டு குழந்தை நல்லா இருக்கானான்னு ஒன்றுக்கு ரெண்டு தடவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மல் வார்டுக்கு அனுப்பலாம். வேறு எந்த காரணங்கள்னாலலாம் ஃபிட்ஸ் வருது, அதை பற்றி நாளைக்கு மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுவோம்.
1: இந்த மாதிரி ஐசியூவில் அட்மிட் பண்ணுற, நம்ம ஏற்கனவே இந்த ஒரு வாரமாக சொல்லிகிட்ருக்க நிமோனியா, வீசிங், டெங்கு, இதை பற்றி எல்லா விதமான நோய்கள், எதனால் ஐசியூவுக்கு அந்த குழந்தைகள் எடுத்துகிட்டு போகப்படுறாங்க, ஐசியூவில் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் பண்ணுறோம், ஐசியூவில் வந்து எத்தனை நாள் கழிச்சு ரெக்கவரி வார்டுக்கு வராங்க, இது எல்லா விஷயங்களையுமே ஐசியூ அப்படிங்கிற பதிவில் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில். யூடியூப்பில் டாக்டர் தீபக் தர்மபுரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயில் நம்ம சேனல் வரும். அதில் இருக்கிற ஐசியூங்கிற இந்த வீடியோ, குழந்தைகள் நல்ல மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அதுவும் இருக்குது.
0: அது இல்லாமல் ஊட்டச்சத்து, குழந்தை வளர்ப்பு முறைகள் இது சம்மந்தப்பட்டது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ மொபைல் அடிக்ஷன், ஸ்மார்ட் ஃபோன், கேஜெட்ஸ், இந்த அடிக்ஷன்லாம் குழந்தைகளுக்கு ஏன் ஏற்படுது, அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அப்புறம் டாக்டர்ஸ் இவங்க எல்லாருமே அதை எப்படி அணுகணும், என்னென்னலாம் பண்ணால் குழந்தைங்க மறுபடியும் அது நடக்காமல் தவிர்க்க முடியும், ஸோ அதை பற்றி ஒரு பதிவும் போட்டிருந்தோம். அப்புறம் பேரண்டிங் பற்றி நம்ம நிறைய போட்டிருக்கோம். இப்போ ஏபிசி ஆஃப் பேரண்டிங், எளிதில் பேரண்ட்ஸ் புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் நம்ம இன்னொரு பதிவையும் நாம் இப்போ போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஐசியூ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளுக்கான தடுப்பூசி, ஊட்டச்சத்து, பெரியவங்களுக்கான ஒபிசிட்டி, மற்ற எல்லா ஹெல்த் அவேர்னஸ் ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. ஷார்ட் வீடியோஸ் டாக்டர் தீபக் டிபிங்கிற இன்ஸ்டா பேஜுக்கு போனீங்கனாலும் நீங்கள் பார்க்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 7333925 3818 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். எந்த எமர்ஜென்சியில் எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் நேரடியாக நம்ம ஹாஸ்பிட்டல் பிகேபி ஹோட்டல் எடுத்தாப்பில் பழைய பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கிற நம்ம டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட் கேருக்கு கூட்டிகிட்டு வரலாம். அதுவும் இப்போ நிறைய நாளாக டெங்கு வேறு பரவிட்டே வருதுன்னு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபுல்லாகவே அறிக்கை விட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் யாரும் பதட்டம் அடைய வேண்டாம். ஏற்கனவே டெங்கு பற்றி நான் நிறைய தடவை எஃப்எம்லேயும் சொல்லியிருக்கேன், நம்ம பதிவுகளையும் நிறைய போட்டிருக்கேன். அதனால் பேனிக் ஆகாமல் எல்லாரும் முதல் இரண்டு நாள் காய்ச்சல்லையே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் காமிச்சிக்கோங்க. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. நான் லோக்கல்லே பார்த்துக்கிறேன், இங்கேயே ப்ளட் டெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு நீங்கள் சொல்லாமல் ஒரு முறையான குழந்தைகள் டாக்டர்கிட்ட மட்டும் வாங்க. இதுதான் நான் மறுபடியும் எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் வலியுறுத்துறது. மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
2: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பை பேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் முதல் பாடல் சின்ன சின்ன ஆசைகள் எனும் திரைப்படத்திலிருந்து, சந்திரபோஸின் இசையில் புலமைப்பித்தனின் வரிகளில் KJS தாஸ், லலிதா சகாரியின் குரல் வண்ணத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
2: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் சின்னபதாஸ் எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் KH சித்ரா குரல் வண்ணத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும் நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
1: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
0: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும் நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.

0: Viking Bunions and Briefs.
1: மனதை வருடும் பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் அண்ணனுக்கு ஜெய் எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில் மலேசிய வாசுதேவன் கே எஸ் சித்ரா குரல் வண்ணத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தர்மபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28 திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
5: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் எல்லாமே என் தங்கச்சி எனும் திரைப்படத்திலிருந்து கங்கை அமரனின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
3: வைக்கிங் பனியன்ஸ் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் ஒடியிலும் வைக்கிங் தான். மனமயங்கும் மாலை.

வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் எங்க ஊரு மாப்பிள்ளை எனும் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் மனோ சித்ரா குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: 25% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
1: உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 6:15 திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RNA CMR ஒளிவிளக்கு No.1 அரிசி. இன்று கும்பகோணம் வட்டம் நாச்சியார் கோவில் திருநாரையூர் நம்பி கோவில் பற்றிய சிறப்புகள் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: RNA CMR-இன் ஒளிவிளக்கு No.1 திடம் அரிசி.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் எனும் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் ஜெயச்சந்திரன் சுனந்தா குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
3: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
4: ஹலோ, வணக்கம் மேடம், உங்க பேங்க் மேனேஜர் பேசுறேன்.
5: சொல்லுங்க மேடம். நான் கூட நேத்து பேங்க்கு வந்திருந்தேன், பான் கார்டை லிங்க் பண்ணலாம்னு வந்தேன், ஆனா சரியான கூட்டமா இருந்துச்சு, அதனால திரும்பி வந்துட்டேன்.
4: மேடம், நீங்க பேங்க் வரணும்னு அவசியம் இல்ல, நான் கேக்குற டீடைல்ஸ் இருந்தா போதும், போன்லயே எல்லாம் முடிச்சிடலாம்.
5: போன்லயே முடிச்சிடலாமா? சரிங்க மேடம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, பேங்க் புக்கு மத்த டீடைல் எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறேன்.
6: காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி.
5: எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம்.
4: மேடம், ஃபர்ஸ்ட் உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்களே. அது சரி, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. உங்க அக்கவுண்ட் எந்த பிரான்ச்ல இருக்கு? உங்க ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் இருக்குல்ல, அதை சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் பாருங்களேன்.
7: இது போன்று வரும் தேவையற்ற அழைப்புகளில் உங்களின் தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து ஏமாற வேண்டாம்.
8: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
9: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் சேலம்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
10: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
11: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
12: மனமயங்கு மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் உள்ளம் கவர்ந்த கல்வன் எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலத்தின் வரிகளில் ஜெயச்சந்திரனின் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு.

0: கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர் பணியிடங்கள் மற்றும் துணை சுகாதார நிலைய நல்வாழ்வு மையங்களில் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை தருமபுரி மாவட்ட நலச்சங்கத்தின் மூலம் 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் இம்மாதம் 25 மாலை 5 மணிக்குள் தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும். மேலும் விவரங்களுக்கு www.dharmaburi.nic.in என்ற இணையதளத்தை தெரிந்து கொள்ளலாம். இத்தகவலை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

மனதை வருடும் பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் 2:1 எனும் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் பிறைசோடனின் வரிகளில் இளையராஜா பி.எஸ். சசிராக்க குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
4: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
3: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
5: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இனிய நேயர்களுக்கு வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு யோக நரசிம்ம பெருமாள் திருக்கோவிலை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். 108 வைணவ திவ்ய தேசங்களில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் அமைந்துள்ள யோக நரசிம்ம பெருமாள் கோவில் 64வது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது. இத்தலத்தில் நரசிம்மரும் ஆஞ்சநேயரும் யோக நிலையில் உள்ளது தனிச்சிறப்பாகும். இது திருக்கடிகை என்ற சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறது. பேயாழ்வார், திருமங்கையாழ்வார், நாதமுனிகள், திருக்கச்சி நம்பிகள், ராமானுஜர், மணவாள மாமுனிகள் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளனர். சப்தரிஷிகள் என்று அழைக்கப்படும் வாமதேவர், வசிஷ்டர், காஷ்யபர், அத்திரி, ஜமத்கனி, கௌதமர், பரத்வாஜர்

ஆகியோருக்கு நரசிம்ம அவதாரத்தை மீண்டும் காண வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. அதை நிறைவேற்றும் பொருட்டு இத்தலத்துக்கு வந்து திருமாலை நோக்கி தவம் இருந்தனர். விஸ்வாமித்திரர் இந்த தலத்தில் சிறிது நேரம் நரசிம்மரை வழிபட்டு பிரம்மரிஷி பட்டம் பெற்றதால் அவரைப் போலவே உடனே திருமால் தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று சப்தரிஷிகள் தவம் செய்ய இத்தலத்தை தேர்ந்தெடுத்தனர். காலன், கேயன் என்ற அரக்கர்கள் இத்தலத்தில் தவம் செய்யும் ரிஷிகளுக்கு இன்னல் அளித்து வந்தனர். ராமாவதாரம் முடிந்த சமயம் ராமபிரான்

இத்தலத்தை தேர்ந்தெடுத்தனர். காலன், கேயன் என்ற அரக்கர்கள் இத்தலத்தில் தவம் செய்யும் ரிஷிகளுக்கு இன்னல் அளித்து வந்தனர். ராமாவதாரம் முடிந்த சமயம் ராமபிரான் ஆஞ்சநேயரை அழைத்து அரக்கர்களிடம் இருந்து ரிஷிகளை காக்குமாறு பணித்தார். அதை ஏற்ற ஆஞ்சநேயர் ராமபிரானிடமிருந்து சங்கு சக்கரங்களை பெற்று ரிஷிகளை காத்தார். ரிஷிகளின் தவத்தை மெச்சிய திருமால் அவர்களுக்கு நரசிம்ம மூர்த்தியாக காட்சி கொடுத்தார்.

ஷோலிங்கர் நரசிம்மமூர்த்தியை ரசித்தபடி இருந்த ஆஞ்சநேயரை தனக்கு முன்பாக கையில் சங்கு சக்கரத்துடன் யோக நிலையில் அமர்ந்த பக்தர்

நிலையத்தில் நேரம் மாலை 6:10. நீர்கள் கேட்டு ரசிப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
2: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
3: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

8:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடையும் வீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இரவு 7 மணிக்கு திரை இசை இன்றைய நிகழ்ச்சி பற்றிய குறிப்பு. இரவு 7:25 வயல்வெளி மஞ்சள் சாகுபடி மற்றும் நாட்டு மாடு வளர்ப்பு நார்த்தம்பட்டி என்.ஆர். முத்து அவர்கள் தரும் நேர்முகம் கேட்கலாம். இரவு 8:00 இளம் தென்றல் விளையாட்டு வினாடி வினா. இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 6:15 செய்திச் சுடர். இரவு 9:30 இடைவிடாத இசைமழை. இரவு 10:20 சுகமான ராகங்கள். இன்று சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில திருப்பூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறலாம்.

இன்று இரவு 6:20 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில திருப்பூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறலாம். திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறலாம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். நேயர்கள் கேட்கவிருப்பது ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி.
1: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் அரிசி. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி.
1: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது திருமாலின் திருவிழா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது நாச்சியார் கோவில் ஸ்ரீ திருநாரையூர் நம்பி கோவில்.
3: வணக்கம் நேயர்களே, கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் நாச்சியார் கோவில் என்ற இடத்தில் அமைந்துள்ள திருநாரையூர் நம்பி திருத்தலம் குறித்த செய்திகளை அறிந்து கொள்ள உள்ளோம். கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழ மன்னன் கோச்செங்கன் சோழனால் கட்டப்பட்ட இக்கோவிலில் 5 அடுக்கு ராஜகோபுரம் உட்பட 16 கோபுரங்கள் உள்ளன. கோச்செங்கன் ஏற்கனவே 70 சைவ கோயில்களை கட்டியிருந்தார். அவற்றுள் 71வது கோயிலான இது அவருடைய முதல் வைணவ கோயிலாகும்.
2: நாச்சியார் கோவில் ஸ்ரீ திருநாரையூர் நம்பி கோவிலின் நிர்வாக அலுவலர் பேசுகையில்,
4: என் பேர் திருநாவுக்கரசு, நான் 2005 வேலை பண்ணுறேன். கோயில் வந்து இந்து சமய அறநிலைய ஆட்சியர் சேர்ந்த கோயில், கோடிச்சேஸ்வரி செகண்ட் கிரேட் கோயில், இணையான மதத்தில் இணையான மண்டலத்துக்கு உட்பட்ட கோயில். இந்த கோயில் வந்து 1500 வருஷத்துக்கு உட்பட்ட பழமையான கோயில். இது கோச்செங்க சோழனால் கட்டப்பட்ட கோயில். அதாவது 69 சிவாலயம் கட்டிட்டு 70வது கோயிலா இந்த கோயில கட்டினதா அது வரலாறு. கோச்செங்கன் கட்டப்பட்டது மாட கோயில், யானை ஏறாத கோயில். கோச்செங்கனுக்கும் யானைக்கும் ஏதோ பகை இருக்கிறதா சொல்லி அவர் கட்டின கோயில் எல்லாமே யானை ஏற முடியாது. அதே மாதிரி யானை ஏறாத மாட கோயில் இது. இங்க வந்து முக்கிய விசேஷம் கருக்கரட பகவான். வியாழக்கிழமை அர்ச்சனை பண்றது, 7 வியாழக்கிழமை அர்ச்சனை பண்ணா நவக்கிரக தோஷம், எல்லாம் அகலும் என்பது ஐதீகம். அதனால வியாழக்கிழமை அவரை வந்து தரிசிக்கிறது மக்கள் வருவாங்க. சில நேரத்தில் தொடர்ந்து பெருமாளுக்காக சனிக்கிழமை வருஷம்.

0: ரெண்டு உற்சவம், மார்கழி தெப்பத்திருநா ஒண்ணு, பங்குனி தேர் ஒண்ணு. வேதபுறப்பாடி என்பது மார்கழியில வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு நாலு நாள் முன்னாடி வரும். அதே மாதிரி பங்குனி உத்தரத்துக்கு அஞ்சு நாள் முன்னாடி வரும், அதுவும் நாலாம் நாள் இருக்கும். வருஷத்துல இங்க உள்ள கரிடன் கல்லிடன் வந்து வெளியில புறப்பாடாவாரு. அவர் உடம்புல ஒன்பது சர்பங்கள் இருக்கு. அதனால நவகிரக கோஷம் இது அவர் பரிகாரம் சொன்னார். பரிகாரம் வைணவத்திலே இது பரிகாரம். எங்களுக்கு சுத்தி எப்படியும் ஒரு 15 கிராமம் இருக்கு. இந்த 15 கிராமத்துக்கும் சேர்ந்துதான் அந்த திருவிழா நடந்தோம். பக்கத்துல திருச்சரை இருக்கு, அதுக்கு அந்தாண்டா திருக்கண்ணமங்கை இருக்கு. பக்தாச்சரம் பண்ணோம். 15 கிராமத்துக்கு இந்த கோயில் மெயின். கும்பலம் பக்கம் இப்படி இருக்கு. ரெண்டு கருணச்சாமியும் ஒரு வருஷம் நடக்கும்.
1: திருமால் மீது தீவிர பக்தி கொண்ட மேதாவி மகரிஷி திருமாலை தனது மருமகனாகவும் மகாலட்சுமியை மகளாகவும் அடைய விரும்பினார். இதற்காக வஞ்சுள மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்தார். முனிவரின் தவத்தில் மகாலட்சுமி மகிழ்ந்து ஒரு பங்குனி மாத உத்திர நட்சத்திர தினத்தில் அவர் தவம் செய்த மரத்தடியில் குழந்தையாக தோன்றினார். வஞ்சுள மரத்தடியில் கிடைத்த குழந்தை என்பதால் வஞ்சுளவல்லி என்று பெயரிட்டார். மகாலட்சுமியை திருமணம் செய்வதற்காக திருமால் சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன், வாசுதேவன் என 5 வடிவங்கள் எடுத்து ஒவ்வொரு திசையாக சென்று அவரை தேடி வந்தார். திருமாலுடன் வந்த கருடாழ்வார் திருமகள் வஞ்சுளவள்ளி என்ற பெயரில் வளர்வதைக் கண்டு சொன்னார். திருமாலும் மேதாவி மகரிஷியின் ஆசிரமம் சென்று வஞ்சுளவள்ளியை மணக்க விரும்புவதாக தெரிவித்தார். தன் மகள் சொல் கேட்டு நடப்பதாக இருந்தால், அதாவது பிராட்டியை முன்னிலைப்படுத்துதல், அவளை மனமுடித்து தருவதாக முனிவர் திருமாலிடம் கூறுகிறார். திருமால் இத்தலத்தில் மனைவி சொல் கேட்டு நடப்பவராக இருப்பதால் கருடாழ்வாரே முன்னின்று பக்தர்களுக்கு அருள வேண்டும் என்று அவரிடம் கூறுகிறார். அதை ஏற்ற கருடாழ்வார் இத்தலத்தில் பிரதான மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். பிராட்டி பெயரால் இத்தலம் நாச்சியார் கோவில் தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. நாச்சியார் கோவில் ஸ்ரீ திருநாரையூர் நம்பி கோவிலின் பட்டாச்சாரியார் பேசுகையில்,
2: கோபிநாத பட்டாச்சாரம் பேரு நாச்சியார் கோவில். திருமங்கையாழ்வார் 100 பாசுர மங்களாசாசனம் இருக்கார். வலங்கையாள் இலங்கை செங்கமடையாமர் நலங்கொள்வாயினர் அந்தனர் வாயும் நறியூரின் ஆழ்வாருடைய பாசுரம் சங்கு சக்கரத்தோட இருக்காருங்கிறதுக்காக, தேன் கொண்டசாரர் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நறையூரில் கண்டேன் இங்கே திருப்பதி பெருமாளை திருமங்கையாழ்வார் தரிசனம் பண்ணதாக பாசுரம். திருப்பதி சுவாமிக்குள்ள அழகு இருக்குங்கிறத வர்ணிக்கிற மேதாவிங்கிற மகரிஷி தபஸ் பண்ணி தபசுக்கு இணங்கி இங்க ஸ்ரீதேவியாக வஞ்சுளவெளி நச்சர் அவதாரம். இங்க ஸ்ரீதேவி உப்பிளையப்பன் கோவில்ல பூமிதேவி, ஸ்ரீவல்லிபுத்தூர்ல நீலாதேவின்னு 3 இடத்துல தாயார் சனம் தனியா கிடையாது. கல்யாண குளத்துல இருக்கார். அதுவும் இல்லாம இந்த 2 இடத்தோட தாயாருக்கு தனிப்பெருமைங்கிறது இங்கதான் பாக்கி இடத்துல கிடையாது. இங்க தாயாருடைய சொல்படி பெருமாள் கேட்கறதுனால நாச்சியார் கோயில் பேரு. ஒரே சன்னதி தாயார் சன்னதி தனியா கிடையாது. நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், நான் தான் முதலிடம் கொடுத்தேன்னு சொல்லி சொல்றோம். பெருமாள் அப்பயே 100% முதலிடம் கொடுத்துட்டார். கொடுத்ததுனால 100 வேலி நிலம் வச்சிருக்கிறார். பாக்கி எந்த கோயில்ல பெருமாள் கோயிலா இருக்கட்டும் சிவன் கோயிலா இருக்கட்டும் போனோம்னா பாத்தோம்னா வாசல்ல இருந்து பார்த்தாலும் எங்க போய் நின்று பார்த்தாலும் சுவாமி தான் சென்றா இருப்பார். இங்க தாயார் தான் சென்றா இருப்பார், பெருமாள் வரமா இருப்பார். கல்யாணத்துக்கு வந்ததாக 5 பெருமாள் பிரத்யும்னன் அனிருத்தன் புருஷோத்தமன் பெருமாள் பக்கத்துல 3 சுவாமி இருக்கார். தாயார் பக்கத்துல பலராமன் பிரம்மா உற்சவமூர்த்தி சீனிவாச பெருமாள் வஞ்சுளவள்ளி நாச்சியார் கல்யாண கோலம் கோச்செங்கனான் சோழ மகாராஜாவால் கட்டப்பட்ட கோயில். 70 சிவன் கோயிலை கட்டிட்டு 71 கோயில விஷ்ணு கோயிலை கட்டினதா இது மணிமாட கோயிலா இருக்கு. திருமங்கையாழ்வார் 100 பாசுரம் படுத்தார். திருப்பதி பெருமாளை இங்க பார்த்தேன்னு சொல்லி ஆழ்வார் பாடியிருக்கார். இந்த புரட்டாசி மாசத்துல 4 சனிக்கிழமை இல்ல 5 சனிக்கிழமை பாத தரிசனம் பார்க்கறது ரொம்ப விசேஷம். ஒரு சனிக்கிழமையில தரிசனம் பண்ணா திருப்பதி போய் 16 முறை தரிசனம் பண்ண பலன் உண்டுங்கிறது இந்த இடத்துல ஆழ்வார் பாசுரத்துக்கு எங்க இந்த இடத்துல சன்னதி இருக்கும். திருப்பதி பெருமாளாக இங்க காட்சி கொடுத்தாருங்கிறதுனால இங்க தாயார் தனியா பெருமாள் தனியா இருக்க மாட்டார். திருப்பதி மாதிரி இங்க தாயாரும் பெருமாளும் சேர்ந்த இடத்துல தாயாருடைய சொல்படி பெருமாள் கேட்டு இந்த இடத்துல தனி சன்னதி இல்லாம ஒரே சன்னதியா இருக்கு. தாயாரின் பெருமாளை சேர்த்து வச்சவர் கல்கருட மகன், கீழே கருட மகன் முதல்ல 4 பேர் கூப்பாங்க, அப்புறம் 8 பாறையை சேர்த்து 16, 32, 64 போகும் வயிற்று அதிகமாகும். உள்ள வரும்போது 64, 32, 16, 8 4 பேருக்கு சன்னதி உள்ளார். ஒருவர் கல்லால வாகனத்தை உலகத்துல வேற எங்கேயும் தூக்கறது கிடையாதுங்கிறதா. கோச்செங்கனான்னு சோழ மகாராஜாவால கட்டப்பட்ட கோயில், 70 சிவன் கோயிலை கட்டிட்டு 71 கோயில விஷ்ணு கோயில கட்டினதா இருக்கு. மணிநாடு கோயிலா இருக்கும். சுகந்தகிரி கேத்திரம்னு பேரு. அத்திகிரிங்கிறது காஞ்சிபுரம், சுகந்தகிரிங்கிறது திருநறையூர், சேஷகிரிங்கிறது திருப்பதி. கிரி கேத்திரத்துல இந்த 3 சொல்றாங்க. அதனால இந்த பெருமாளை வந்து திருப்பதி பெருமாளுக்கு நிகராவே ஆழ்வார் பாசுரத்திலேயே சொல்லியிருக்க, அதனால ரொம்ப விசேஷம். கல்யாண கோலத்துல இருக்க மார்கழி பங்குனியில இங்க வெள்ளாழ்வார் புறப்பாடு. வியாழக்கிழமையில 7 வியாழக்கிழமை அர்ச்சனை பண்ண எல்லா விதமான காரியங்களையும்

0: பண்ற மோட்சம் கிடைக்கும். புதனோட தோஷம் பூர்த்தியாகும், சுக்கரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமி, சுக்கரனோட தோஷம் பூர்த்தியாகும். அஞ்சு பெருமாளோட இருக்கிறதுனால ஃபேமிலியில ஒற்றுமையா இருக்கலாம். பிரம்மாவோட இருக்கிறதுனால ஜாதகத்துல உள்ள பிதிர்தோஷங்கள்லாம் போடுது, வாங்க சேவிக்கலாம். கல்லால கருட வாகனம் உலகத்துல கிடையாது. உள்ள குழந்தை மாரி வெளியில விஸ்வரூபத்துல கற்று கொடுக்கிறார். 4, 8, 16, 32, 64 அஞ்சு மாசம், 64, 32, 16, 8, 5 மாசம் 10 மாசம் அம்மா வயிற்றுல இருக்கிறதா, அதுக்குதான் கர்ப்பத்துல இருக்குன்னு சொல்றது. கர்ப்ப கிரகம்னு அதுக்கு சொல்றது காரணம் அதுதான். அதனால இங்க கல்கருடன் ரொம்ப விசேஷம். இந்த 7 அரிசின்னு சொல்றாப்புல இந்த கல்லுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு கல். இல்லைங்கிறவங்களுக்கு இருக்குங்கிறதுக்கு உதாரணம் நாச்சார் கோயில் சொல்றாரு. ஒவ்வொரு மாசத்திலயும் ஒவ்வொரு உற்சவம். புரட்டாசி மாசத்துல பார்த்தோம்னா நவராத்திரி உற்சவம், தாயாருக்கு உகந்த மாசம்ங்கிறது இல்ல. ஒவ்வொரு மாசத்துல ஒவ்வொன்றும் நடக்கும். அதனால 12 மாசமும் ஒவ்வொரு திருவிழா நடக்கக்கூடிய கோச்செங்கனான்னு சோழ மகாராஜாவால கட்டப்பட்ட கோவில். 70 சிவன் கோயில கட்டிட்டு 71வது கோயில் விஷ்ணு கோயில் கட்டிருக்க. 70 சிவன் கோயில கட்டினோடனே அவருக்கு மோட்சத்துக்கு போகணும்னு ஆசையா சிவபெருமான்கிட்ட தபஸ் பண்ணி மறுபடியும் சிவன்கிட்ட கேட்கிறேன். மோட்சத்துக்கு போனா நாராயணனை கூப்பிடுங்கிறார். இவ்வளவு காலம் பூஜை பண்ணிட்டு கூட்டா வருவாருன்னு சிவபெருமான்கிட்டயே கேட்கிறேன். அப்பதான் போற தூண்டிட்டு போர்ல தோக்கம் பொழுது அவன் அறியாம கத்துறான், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமகான். அவன் அறியாம கத்துறதுனாலதான் அவனுக்கு ஹரியினே பேரு சுவாமி. ராஜ்யம் பண்ணும் போது இந்த கோயில் முதல்ல கட்டுறான், இதுக்கப்புறம் ஒரு 8-9 கோயில் கட்டுறேன். கட்டி ராஜ்யம் பண்றாரு, மோட்சத்துல உட்காந்துபடி சுவாமி வாஜனம் பண்றாரு. 70 விஷ்ணு கோயில் இருக்கான், சிவன் கோயில் கட்டிருக்கான், என்னடா பண்ணுன்னு பார்த்தாரு. முதல்ல மோட்சத்துக்கு அய்ச்சின்னு, மோட்சத்துக்கு அய்ச்சின் பண்ணதுக்கு அப்புறம் சுவாமி வாஜனம் பண்றான், இவ்வளவு பண்ணிருக்கான், ராஜ்யம் பண்ணிருக்கான், சைவ வைணவ வேதம் இல்லாம இருந்திருக்கான், அன்னதானம் நிறைய பண்றான், என்னடா பண்ணணும்னு பார்த்த நாயன்மார்கள் ஒருத்தரா கொண்டு உட்கார வைக்கிறார். இந்த பெருமாளை தரிசனம் பண்றதுனால பதவி உயர்வுகள் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், புதனோட தோஷம் பூர்த்தி ஆகும். அதுதான் நான் சொல்றது. சுக்கரனுக்கு அதிதேவது மகாலட்சுமி, சுக்கரன் தோஷம் பூர்த்தி ஆகும். அஞ்சு பேரோட இருக்கிறதுனால ஃபேமிலியில ஒத்துமையா இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் இந்த கோயிலுக்கு காரணமே அதுதான். இதை எல்லாத்தையும் பண்ணினாலும் அந்த பெருமாளும் தாயார்கிட்ட பிரார்த்தனையும் எதுவும் கிடையாது. பெருமாளும் தாயாரும் கல்யாண கோலத்துல ரிட்டையர்மெண்ட்ல கட்டி கொடுக்கிறார். இப்ப உங்களுக்கு புரியுறாப்புல சொன்னாக்க, பெருமாளும் தாயாரும் கல்யாண கோலத்துல கட்டி கொடுக்கிறார். பிரார்த்தனை எல்லாம் கருட பகவான் கொடுத்திருக்காரு. இந்த கஷேத்திரத்துல கருட பகவான் தான் இடத்துல எல்லாமே. ஏன்னா கல்யாணம் பண்ணி வச்சதுனால அவர் எனக்குன்னு ஏதாவது ஒரு வேணும் அப்படின்னு கேட்டதுனால எல்லா ஊர்லயும் பார்த்தோம்னா திருவிழால கருட சேவை முடிஞ்சோடனே வாகன மண்டத்தில் வச்சு துணியை போட்டு மூடிடுவாங்க. இங்க 6 கால பூஜையோட இருக்காரு. கருடா விழா பூமியில இருக்கும் வாகன மண்டத்துல பெருமாள் வந்து உடனே ஏறி போடுவார். இங்க கருடனுக்காக பெருமாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அதனால இந்த இடத்துல முக்கியத்துவத்தை கருடனுக்கு கொடுத்ததுனால ரொம்ப விசேஷம். கல்யாண கோலத்துல கட்சி கொடுக்கும்.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆரணி CMR ஒளிவிளக்கு No. 1 அரிசியின் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஆரணி CMR ஒளிவிளக்கு No. 1 அரிசி.
2: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி CMR ஒளிவிளக்கு No. 1 திடம் அரிசி.

0: ஒரு சில திவ்ய தேசங்களின் இறைவன் நம்பி என்று போற்றப்பட்டுள்ளனர். அவற்றுள் முதன்மையானது திருக்குறுங்குடி, மற்றொன்று இங்குள்ள இறைவன் திருநாரையூர் நம்பி என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு ஆச்சாரியார் நம்பி என்று குறிப்பிடுகிறார். மேலும் திருநாரையூர் இறைவன் திருமங்கை மன்னனுக்கு பஞ்ச சமாச்சாரத்தை ஆரம்பித்ததால் அவர் திருமங்கை ஆழ்வாரின் ஆச்சாரியார் ஆனார். எனவே ஆழ்வார் அவரை திருநாரையூர் நம்பி என்று குறிப்பிடுகிறார். இக்கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்வதன் மூலமாக தங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கிறது என்று கூறுகிறார் பக்தர் ஒருவர்.
1: பேர் பாலச்சந்திரங்க, ஈரோடு மாவட்டம் சென்னிவடைங்க. செய்தித்தாள் வழியா புத்தக வாயிலா வந்து பல இதை சிறப்பு வந்து கேள்விப்பட்டிருக்கிறேங்க. இந்த கருடன் வந்து ரொம்ப சிறப்பான கருடன். உலகத்திலேயே வந்துங்க கல்கருடன் கோயிலுங்கிறது இங்கேதான் இருக்குதுங்க. பஞ்ச துலோகத்துல செஞ்சு பண்ணியிருப்பாங்க. இங்க வந்து கல்லிலேயே வந்து கட்ட பகவான் செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பெருமாள் கோயில், புராதனமான கோயில். 108 திவ்ய தேசம், இது முக்கியமான ஒரு தேசம். இந்த கோயிலுக்கு வர்றதே சிறப்புங்க. புண்ணியம் செஞ்சா மட்டும்தான் இங்கே கால் எடுத்து வைக்க முடியுங்க. நாங்களே இதுவரைங்க ஒரு 6 மாசம் இந்த கோயில் வாசல் வழியே தான் உள்ள பஸ்ல போற வர்றேங்க. கால் எடுத்து வச்சு நிற்க ஃபஸ்ட் டைம் வர்றேங்க. கொடுப்பினி இருந்தால் தான் உள்ள வர முடியும். அவ்வளவு ஒரு சிறப்பான கோயிலுங்க. நம்முடைய நியாயமான கோயிலுக்கு எதுவா இருந்தாலும் பெருமாள் ஏத்துக்குவாரு. பரிசு பண்ணி நம்ம

0: நிறைவேற்றி வைப்பாரு. நியாயமான வெற்றிகள் விரதம் சனிக்கிழமை மட்டும் விரதங்க, சனிக்கிழமை விரதம் தான் ஆரம்பம் இருந்து வரும், மற்ற நாள் விரதம் கிடையாது, நாலு வாரம் விரதம் சனிக்கிழமை. நன்றி.
1: கோவில் குறித்த தனது கருத்துக்களை அங்கு வந்திருந்த பக்தர் ஒருவர் பேசுகையில்,
2: என் பேரு ஜெயராணி, நான் ரோஹித் ஆசிரியர், எங்களுக்கு மயிலாடுதுறை தான் எங்களுக்கு சொந்த ஊர். இங்க நாங்க அடிக்கடி வருவோம் கோயிலுக்கு, நாங்க வருவோம், ஏன்னா திவ்யதர்ஷனம் சுத்திட்டு இருக்கோம் நாங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் பார்த்துட்டோம். அது மாதிரி 108 போக முடியாது, நம்ம 108 திவ்யதர்ஷனம் தான் போக முடியாது, ஏன்னா 108 திவ்யதர்ஷனம் வந்து உங்களுக்கு சீ வைக்கணும். உயிரோட இருக்கிற வரைக்கும் எத்தனை கோயில் பார்க்க முடியுமோ அத்தனை கோயில் நம்ம பார்த்துருவோம் அப்படின்ட்டு. நாச்சியார் கோயிலுங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில், இது அம்மனோட பேர் தான் அதுக்கு, நாச்சியார் கோயில். நிறைய ஊர் வெளியூர்லேருந்து நிறைய பேர், இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வராங்க. நம்ம பக்கத்து ஊரில் இருக்கிறோம், நிறைய பேர் தரிசிக்க முடியாமல் போவோம், எல்லாருக்கும் கொடுத்து வச்சா தான் வர முடியும்.
1: பெருமாளின் அருளை அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருநாரையூர் சென்று அங்குள்ள சிறப்புகளை உங்களுக்கு விரிவாக கூறினோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேயர்கள், இதுவரை திருமாலின் திருவுலா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெற்றது நாச்சியார் கோவில், ஸ்ரீ திருநாரையூர் நம்பி கோவில்.
3: படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கிய திருமாலின் திருவுலா தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி.
5: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு No.1 திடம் அரிசி.
6: நிலையத்தில் நேரம் 6:30. நேயர்கள் கேட்டு ரசிப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 8 இளம் தென்றல். இன்று இளம் தென்றல் நிகழ்ச்சியில விளையாட்டு வினாடி வினா. பண்பலையில் இன்னும் சில நெடுகளில் தொடர வருகிறது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக பிஜேபி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், எந்த ஒரு பிரச்சினை தொடர்பாக விவாதங்கள் நடைபெறுவதும் மாறுபட்ட கருத்துகள் தெரிவிக்கப்படுவதும் இயல்பான ஒன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இறுதி முடிவு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் உரிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டே எடுக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையர்கள் தெரிவித்த பரிந்துரைகள் அதன் நடைமுறையை மேம்படுத்துவதற்கானது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையருக்கும் தேர்தல் ஆணையர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் உள்ளதாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 12 ஆண்டுகளில் சாலை, ரயில் மற்றும் விமான போக்குவரத்து கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுற்றுலா

0: தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுலா தலங்களில் கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 2023 தொடங்கப்பட்ட இந்த இணையதளத்தில் பதிவு செய்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளையோர் 25,000 மேற்பட்ட பயிற்சி திட்டங்களில் பங்கேற்றுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின் சேமிப்பு மற்றும் மின் தேவையை சீராக நிர்வகிப்பதற்கான கொள்கையை விரைவில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறையில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு விஜய் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் 9,000 பேராசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் உடனான கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: தமிழக அரசு பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் 5 ஆண்டுகளுக்கு 1,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை வருடத்திற்கு 200 கோடி ரூபாயாக பிரித்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கான டெவலப்மெண்ட், ஒரு கல்லூரியினுடைய கட்டடம் கட்டுவதற்கோ கேன்டீன் அமைக்கிறதற்கோ எக்ஸ்ட்ரா பில்டிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்காக பயன்படுத்த போறோம். இதையெல்லாம் கேட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் நாங்க செய்யறோம் ஒத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ரொஃபசர்ஸ் த சீனியர்ஸ் அவங்களுடைய பார்ட் என்னன்னு கேட்டா அவங்களுடைய ஊதிய உயர்வு, நிலுவையில் உள்ள பணப்பணி மூப்புகள், இப்படி பல்வேறு விதமான விவாதங்கள் நடைபெற்றது. 1 by 1 ஆர்டர்லி கண்டிப்பா அரசு வந்து முழு முயற்சியுடன் நடவடிக்கை எடுத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு இன்று நாங்கள் சந்தித்தோம்.
0: சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்கள் 7338801456 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். தமிழக பிஜேபி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். இணை பொறுப்பாளர்களாக திரு நிர்மல்குமார் சுரானாவும் திருமதி டி கே அருணாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இவர்களின் அனுபவம் பிஜேபியை வலுப்படுத்தவும் மக்கள் சேவையை சிறப்பாக முன்னெடுத்துச் செல்லவும் பெரும் துணையாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசின் அலட்சிய போக்கு காரணமாக டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 17,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பங்கேற்காதது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றிரவு ஆந்திரா ஒடிஷா இடையே கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று மத்திய மேற்கு மற்றும்

0: அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று மாலை 5:30 அளவில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் அதே பகுதிகளில் நிலவி வருகிறது. இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து இன்று இரவு விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பூர் இடையே கலிங்கப்பட்டினம் அருகே கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கல்வி மீளாய்வு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் புதிய ஆதார் சேவை மையத்தை அம்மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் அச்சங்குளம் மருந்துவாழ் மலையில் ஒருங்கிணைந்த மனநல மையத்தினை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அக்ஷய் அனில் வாஹ்ரே தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மாங்குளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 41 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். பெரம்பலூர் அருகே உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கபடி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கி லீக் சுற்றுப் போட்டியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மகளிர் உஷு போட்டியில் நரேம் ரிஷுபினா தேவி இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். ஸ்குவாஷ் போட்டியில் அபய் சிங், வீர் சோட்ரானி மற்றும் தன்வி கண்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 13வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், இந்த அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஹரிஹரனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 49.3 ஓவரில் 254 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மோஹித் உல்வா மற்றும் மணல் சௌஹான் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 41.2 ஓவரில் 4 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை அனைத்து ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக பிஜேபி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:40. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, மும்பையில் உள்ள டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி, ஐடிஐ தேர்ச்சி முறை, நேர்முக தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை, ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம், விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 30/9/2026. மேலும் விவரங்களுக்கு tifr.res.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் காலியாக உள்ள பதிவறை எழுத்தர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வளர்ச்சி பிரிவு, உதகமண்டலம், 6430.

0: 001 என்ற முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 29/9/2026. மேலும் விவரங்களுக்கு nilgiris.nic.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, பொதுத்துறையைச் சேர்ந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிர்வாக அதிகாரி பிரிவில் ஜெனரலிஸ்ட் 200 உட்பட மொத்தம் 225 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை பிரிலிமினரி, மெயின் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹1000, SC ST பிரிவினருக்கு ₹250. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 28/9/2026. மேலும் விவரங்களுக்கு UIIC.CO.IN என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, காஞ்சிபுரத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி முதல்வர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம், எண் 26, புத்தேரி தெரு, கைலாசநாதர் கோவில் பின்புறம், காஞ்சிபுரம். 631-502 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 30/9/2026. மேலும் விவரங்களுக்கு kanjipuram.nic.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, சென்னையில் உள்ள தமிழ்நாடு மாநில காட்டுத்தீ கட்டுப்பாடு மையத்தில் காலியாக உள்ள GIS நிபுணர், தொழில்நுட்ப உதவியாளர், கணினி ஆய்வாளர் மற்றும் வயர்லெஸ் ஆபரேட்டர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி பணிக்கேற்ப மாறுபடும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 29/9/2026. மேலும் விவரங்களுக்கு forest.tn.gov.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு.
1: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ், அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமாதான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.

நிலையத்தில் நேரம் மாலை 6:45. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் தருமபுரியில் 22.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதே பகுதியில் நிலவியது. இது மேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30

0: மணியளவில் அதிக பகுதியில் நிலவுகிறது. இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளை 23 தேதி இரவு விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பார் இடையே கலிங்கப்பட்டினம் அருகே கரையை கடக்கக்கூடும். சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மையப்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா வரை மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு நேரங்களில் நகரில் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வட தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் செப்டம்பர் 24 தேதி மாலை 6 மணி வரை சூறாவளி காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அதிகபட்சமாக 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது. அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் இதர வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் செப்டம்பர் 23 தேதி வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். கேரள, கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆழ்கடல் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட நாட்களில் இப்பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையளவு. கடலூர் மாவட்டம் குணமங்கலம், மேலப்பாளையூர் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர் மழையும், ஸ்ரீமுஷ்ணம், ராசிபுரம் ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டர் மழையும், பெரம்பலூர் மாவட்டம் லப்பை குடிகாடு, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், இலுப்பூர், பெலாந்துறை, கோயமுத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அறிவிப்புகள். தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தர்மபுரி மாவட்டத்தில் அரசு மகளிர் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர் பணியிடங்கள் மற்றும் துணை சுகாதார நிலைய நல்வாழ்வு மையங்களில் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை தர்மபுரி மாவட்ட நலச்சங்கத்தின் மூலம் 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/9/2026 அன்று மாலை 5 மணிக்குள் தர்மபுரி மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும். பிற விவரங்களை மாவட்ட இணையதளமான www.dharmapuri.nic.in என்ற முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்ப படிவத்தினை வலைதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இவ்வாறாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.

0: மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள மற்றொரு அறிவிப்பு. தோழி, பணிபுரியும் மகளிர் விடுதி. பணிபுரியும் பெண்கள் மற்றும் பெண் மாணவிகளுக்கு பாதுகாப்பான, வசதியான, குறைந்த கட்டண தங்குமிடம். இவ்விடுதியில் உயர்கல்வி பயிலும் மாணவிகள், திறன் மேம்பாட்டு பயிற்சி பெறும் பெண்கள், பணிபுரியும் பெண்கள் ஆகியோர் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். இடம்: நல்லம்பள்ளி அரசு உயர்நிலை பள்ளி எதிரில், தருமபுரி மாவட்டம். இதில் கல்வி, இன்டர்ன்ஷிப், வேலைவாய்ப்பு மற்றும் பணி நிமித்தமாக தருமபுரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளுக்கு வரும் தகுதியுடைய பெண்கள் தோழி விடுதி வசதியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு www.thozhi.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9791171931 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கம் கோயம்புத்தூர் வழங்கும் TNAU ஒரு வருட பட்டய படிப்பு பாடங்கள் மாதம் 2 நாள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். பட்டய படிப்புகளாக டிப்ளமோ கோர்சஸ், ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், வயது வரம்பு 18 நிறைவு செய்திருக்க வேண்டும், கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதில் பயிற்சி மொழியாக தமிழ் வழி கல்வி தமிழ்நாடு மேலாண்மை பல்கலைக்கழக பயிற்சியாளர்களால் நடத்தப்படும். ஒரு வருடம் 2 பருவங்களில் இந்த பயிற்சி நடைபெறும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் சான்றிதழ் வழங்கப்படும். நேர்முக பயிற்சி வகுப்புகள் மாதத்திற்கு 2 நாட்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். 5 மாதம் 10 நேர்முக பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். பருவத்திற்கு 10,000 ரூபாய் பயிற்சி கட்டணமாக உள்ளது. பயிற்சி நடைபெறும் இடம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம், தேவரசம்பட்டி, தருமபுரி. மேலும் விவரங்களுக்கு 9363056130 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் வழங்கும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கம் TNAU வழங்கும் 6 மாத கால சான்றிதழ் பாடம் மாதம் 1 நாள் சனிக்கிழமைகளில் மட்டும் நடைபெறும். இந்த பாடம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பயிற்சியாளர்களால் நடத்தப்படும். பாடமொழியாக தமிழ் உள்ளது. இதற்கான வயது வரம்பு 18 நிறைவு செய்திருக்க வேண்டும். உச்ச வரம்பு எதுவும் இல்லை. பயிற்சி தொகையாக 2,500 ரூபாய் நியமிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி அடைந்தவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். பயிற்சி நடைபெறும் இடம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம், தேவரசம்பட்டி, தருமபுரி. மேலும் தொடர்புக்கு 9363056130 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: வணக்கம், நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தம். தருமபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்லல்ல குறையாத தங்க புதையல்தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தருமபுரி பண்பலை 102.5.

0: நிலையத்தில் நேரம் மாலை 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: குழந்தைகளோடு பழகிறது எப்படி என்றால், முக்கியமாக தெரிஞ்சுக்கங்க, குழந்தைகளை அவங்களுடைய நிலையிலிருந்து ரசிக்கணுங்க. இப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னா, குழந்தைய கூப்பிட்டு நிப்பாட்டி நங்குன்னு மண்டையில் கொட்டி லேசாக கிள்ளி சிரி அப்படிம்பாங்க, அது பேயாக கத்துவோம் அவங்கள பார்த்த உடனே. அப்போ என்ன தெரியுங்களா, அது இல்லை பழகிற முறை. மலரை பார்த்த உடனே ஒரு சந்தோஷமும், அதை தொடுகிற போது ஒரு மென்மையும், நுகர்கிற போது ஒரு இனிமையும் இருப்பது போல குழந்தைக்கு இத்தனை தன்மையெல்லாம் உண்டுங்க. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடியின் கண்ணே உலகம் பருத்திருவள்ளுவர். இதை அப்படியே நீங்கள் குழந்தைக்கு பயிற்சி பாருங்களேன். குரலுக்கான பொருள் என்ன அப்படின்னா, மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களுக்கும் இன்பம் தருகின்றவளாக பெண் இருக்கிறாள்ங்கிறது காமத்து பாடல வர்ற செய்தி. சரி, இதே எப்படி குழந்தைக்கு வைங்க, எப்படி குழந்தைய பார்த்தால் அழகு கண்ணுக்கு. சரி, அடுத்தது என்ன, அழுதா பிள்ளை சில நேரங்களில் அது கூட எல்லாரும் சிரிப்பாங்க, பாரு எதுக்கிறதால அழுகிறாண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ குழந்தையினுடைய அந்த ஓசை கேட்டல், அது கேட்டவுடனே நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது. காணுதல் கேட்டல், குழந்தையை அரவணைத்துக்கொள், மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் அப்படிம்பார் திருவள்ளுவர். குழந்தை வந்து அப்படி மடியில் உட்காந்துக்கிட்டா இதுக்கு

0: இவ்வளவு பெரிய பாடுபட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த குழந்தையோட பேசுகிற முறை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன தெரியுங்களா, குழந்தைகிட்ட பயமுறுத்துற மாதிரியோ மற்றது மாதிரியோ கேள்வி கேட்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால், இன்னைக்கு நீங்கள் யார் வீட்டுக்காவது போனவொன்னே அந்த குழந்தைகள்கிட்ட என்ன படிக்கிற, எத்தனாவது ரேங்க் அப்படின்னு கேட்கவே கூடாதுங்க. பெண்கள்கிட்ட வயதை கேட்கக்கூடாது, ஆண்கள்கிட்ட வருமானத்தை கேட்கக்கூடாது, அதே போல் காலேஜ் பையன்ட்ட அரியர் சத்தனை அப்படின்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் பொது இடத்துல நாகரிகங்களில் ஒன்று. சரி, இந்த குழந்தைகிட்ட பேசுகிறோம், குழந்தைகிட்ட நீ எத்தனாவது ரேங்குங்கிற விஷயத்தை கேட்கவே கூடாது. சில குழந்தைகளுக்கு போர் அடிக்கும், எப்படி போனவொடனே பேர் என்ன சொல்லு அப்படின்னு கேட்போம். நான் என்ன செஞ்சேன் விளையாட்டாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக உங்கள் மிஸ்ஸு பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். நாங்கள் என்ன வைக்கலை அப்படின்னு சொல்லிச்சு, நான் அரண்டு போனேன். அது என்னன்னா, அந்த பேர் போக இந்த பிள்ளையை ஒரு பேர் வச்சுருக்கும் போட்டிருக்கு, இருக்கட்டும். இந்த குழந்தைகள்கிட்ட நாம் உரையாடுகிற போது என்ன அப்படின்னா, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டவுடனே அந்த குழந்தை சொல்லுது பார்த்தீங்களா, ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் விரும்பி சாப்பிட்ற பொருள் நான் வாங்கி தர போவோம் அப்படின்னு கேட்டு நம்ம இன்றைக்கி மாலையில் போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் பேசுங்க. குழந்தை என்ன செய்யறீங்களா, ஏதோ ஒரு பெரிய கிடைக்காத விஷயம் கிடைச்சிட்ட மாதிரி அதுக்கு பிடிச்ச விஷயத்தை பேசுகிறப்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு மீன் இருக்கு பாப்பா அப்படின்னு சொல்லுங்களேன், அப்படியா நாங்கள் ஒரு மீன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுடைய உலகமாக இருக்கும். நம்ம அங்கே போயிட்டு அந்த குழந்தைகிட்ட கலில் ஜிப்ரான் படிச்சிருக்கேன் நம்ம பேசக்கூடாது. ஏன்னா குழந்தை வந்து அதுவே கவிதை, அப்புறம் என்ன அது இன்னொரு கவிதையை படிப்பதற்கு. சரி, இந்த குழந்தைகள்கிட்ட அதுக்கு பிடிச்ச விஷயம் பேசுவது போல இன்னொன்று என்ன அப்படின்னா, குழந்தைக்கு தூக்கம் வருது பசிக்குது அப்படின்னு சொன்னால் அங்கனக்குள்ள கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டு விட்டுறணும். இல்லை இல்லை, இந்த வயசில் நீ தூங்கினேன்னா இந்த வயசில் நீ தூங்க மாட்டேன், இப்போவே நீ வந்து இப்படி இருந்தேனா அப்போவே நீ எப்படி இருப்ப அப்படின்னா தான் ரொம்ப பயமாக இருக்குங்க. பெரியவர்கள், குழந்தைகள், தெய்வங்கள், நோயாளிகள் இவர்களெல்லாம் பார்க்க போகிறப்ப வெறுங்கையோடு போகக்கூடாதுங்க. ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தால் நல்லது. குழந்தைகளோடு பழகிற போது நாமும் குழந்தையாகிறோம், குழந்தை பருவத்துக்கே சென்று வருகிறோம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சில இடங்களில் மழை நீர் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் வீடுகள் மற்றும் பள்ளிகளின் அருகே தேங்கும் நீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளது. இதனை தடுப்பதற்கு தருமபுரி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக டெங்கு காய்ச்சல் எவ்வாறு பரவுகிறது, அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் அதற்கான மருத்துவ சிகிச்சை முறைகள் குறித்து விரிவாக விளக்குகிறார் தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் ராஜேந்திரன் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மழை காலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 7 மணி.

நேர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒரு கல் ஒரு கண்ணாடி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல Volkswagen கார் டெஸ்ட் டிரைவ் செய்யுங்க, ஷார் கிஃப்ட்ஸ் அதோட 3 இயர்ஸ்க்கு 75% வரைக்கும் பைபேக் பாலிசி பெறுங்க. கார் டெஸ்ட் டிரைவ் பண்ணா உங்க ஒவ்வொரு பயணமும் Volkswagen பயணமா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen டீலரை அணுகுங்கள். TNC அப்ளை.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சில இடங்களில் மழைநீர் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் வீடுகள் மற்றும் பள்ளிகளின் அருகே தேங்கும் நீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளது. இதனை தடுப்பதற்கு தருமபுரி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக டெங்கு காய்ச்சல் எவ்வாறு பரவுகிறது, அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் அதற்கான மருத்துவ சிகிச்சை முறைகள் குறித்து விரிவாக விளக்குகிறார் தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவ

0: நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்தி மலர், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
1: நேயர்களே, நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா அவர்கள்.
2: திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சிறு விளையாட்டு அரங்கத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கான துவக்க விழா நிகழ்ச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சர்வதேச கைப்பந்து விளையாட்டு வீரரும் பயிற்சியாளருமான வெங்கடேசன் மற்றும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பதி ஆகியோர் பங்கேற்று விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தனர். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான சிலம்பம் மற்றும் மல்லர்கம்பம் ஆகிய வீர விளையாட்டுகளை துவக்கி வைத்து பார்வையிட்டனர். மாவட்ட அளவிலான இப்போட்டிகளில் வெற்றி பெறுவோர் மண்டல அளவிலும் பின்னர் மாநில அளவிலும் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்பர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆம்பூர் அடுத்த பெரிய வரிகம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பெரிய வரிகம் மற்றும் சின்ன வரிகம் ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கான மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட வருவாய் அலுவலர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அரசின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், வேளாண்மை துறை, பொது சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை மாவட்ட வருவாய் அலுவலர் பார்வையிட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து ₹58,61,000 மதிப்பீட்டில் 106 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் வீட்டுமனை பட்டா, புதிய குடும்ப அட்டை, விபத்து நிவாரண நிதி, கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெற விண்ணப்பிக்கலாம். இந்த விருதுக்கு ₹5,00,000 விருது தொகையும் ஒரு சவரன் தங்கப்பதக்கமும் தகுதியுறையும் வழங்கப்படுகிறது. 2026 தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெற விண்ணப்பிப்பதற்கு சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திட மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மற்றும் அதன் பொருட்டு எய்திய சாதனைகள் ஆகிய தகுதி உடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தினை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்கலாம். தங்களது விண்ணப்பம், சுயவிவரம், முழு முகவரி, தொலைபேசி எண் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விவரம் மற்றும் ஆவணங்கள் உள்ளடக்கியதாக இருத்தல் வேண்டும். வரும் அக்டோபர் 20 விண்ணப்பிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏலகிரி மலையில் உள்ள மங்களம் பகுதியில் திருப்பத்தூர் வனக்கோட்டம் சார்பில் சில்வர் ஓக் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் பங்கேற்று சில்வர் ஓக் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். தொடர்ந்து 5 சுய உதவி குழுக்களுக்கு தலா ₹1,00,000 வீதம் ₹5,00,000 மதிப்பிலான கடனுதவிகளை அமைச்சர் வழங்கினார். மேலும் சூழல் மேம்பாட்டு குழுவை சேர்ந்த சுற்றுலா வழிகாட்டி காவலர்களுக்கு

0: பள்ளிக்கு சீருடைகள் மற்றும் பைனாகுலர்களையும் அமைச்சர் வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வேளாண்மை துறை சார்பில் விவசாயிகள் குறை தீர்வு நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் நல்லசிவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்று நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு, நீர்நிலைகள் தூர்வாறுதல், சீமை கருவேல மரங்களை அகற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தனர். பிரதம மந்திரி பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் சார்ந்த மாணவ மாணவியர்கள் 2026-27 ஆண்டிற்கான பிரதம மந்திரி பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் நல்லசிவன் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் 3 ஆண்டுகளை சேர்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினரை சார்ந்த மாணவ மாணவியர்களுக்கு எவ்வித நிபந்தனையும் இன்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பாலிடெக்னிக் பொறியியல் இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும் மாணவர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் ₹2,50,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். தகுதியான மாணவர்கள் 2026-27 கல்வியாண்டில் கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்களை யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ற இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். தகுதியான மாணவர்கள் தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகை ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி இணையதளத்தின் மூலம் வரும் அக்டோபர் 21 வரை கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அலுவலக நேரங்களில் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் நல்லசிவன் தெரிவித்துள்ளார்.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நேர்மையாகவும் பொறுப்போடும் செயல்படும் இளையோர் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பன்முக வரி விதிப்பு ஒப்பந்தத்தை வரவேற்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் 23,000 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நேர்மையாகவும் பொறுப்புணர்வுடனும் செயல்படும் இளையோர் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் உலக ஆன்மீக தியான மையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டுப்பற்றையும் ஒற்றுமை உணர்வையும் இளைஞர்களிடையே ஊக்குவிக்க வேண்டுமென்று கூறினார். யோகா, தியானம், அகிம்சை, இரக்க குணம் மற்றும் வசுதெய்வ குடும்பகம் உள்ளிட்ட பாரம்பரிய நெறிமுறைகளை இளைஞர்களிடையே ஏற்படுத்த வேண்டுமென்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் பரோடா பல்கலைக்கழகத்தின் 75வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தங்க பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கி கௌரவித்தார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பன்முக வரி விதிப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான வரி விதிப்பை ஒழுங்குபடுத்தும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வரி விதிப்பு தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், பிரிக்ஸ் நாடுகளில் பெரும்பாலானவை வளர்ந்து வரும் நாடுகள் என்றும் அடித்தட்டு மக்களிடமிருந்து அதிக அளவு வரி வசூலிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு குறைவான மற்றும் நியாயமான வரி விதிப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வரி நிர்வாக கட்டமைப்பு இந்தியாவில் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர், மின்னணு தரவுகளின் அடிப்படையில் வரி வசூல் செய்யப்படுவதாகவும் வரி செலுத்துவோர் அளிக்கும் விவரங்களை முறையாக பரிசீலித்து வரி தொடர்பான முடிவுகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். சர்வதேச வரி விதிப்பு, வருவாய் தொடர்பான புள்ளி விவரங்கள், வரிமாற்ற செலவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் வரி விதிப்பு ஆவணங்கள் இறுதி செய்யப்படுவது குறித்து பிரிக்ஸ் நாடுகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டாா்.

0: மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் 23,000 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய தலைமைச்செயலக ஊழியர் சங்கத்தினரிடையே உரையாற்றிய அவர், பணியாளர்களுக்கு உகந்த பணிச்சூழலை அரசு உருவாக்கி தந்திருப்பதாக தெரிவித்தார். பணியாளர்கள் சிறப்பாக தங்களின் பங்களிப்பை அரசுக்கு அளிப்பதற்கு ஏதுவாக ஊக்குவிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் ஒருமித்த கருத்துடன் மேற்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 40க்கும் மேற்பட்ட புதிய சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் ஒவ்வொரு மூத்த அதிகாரிக்கும் தேர்தல் நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், தமிழகம், அஸ்ஸாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல்கள் சுதந்திரமாகவும் முழுமையான வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்தப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் கூறியுள்ளது. இம்மாநிலங்களில் தேர்தல் நடைமுறை தொடங்கியதிலிருந்து தேர்தல் ஆணையம் எடுத்த அனைத்து முடிவுகளும் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டே அமைந்திருந்ததாகவும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு மக்கள் நலத்திட்டங்களுக்கான இலக்குகளை எட்டுவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கடந்த 2020ஆம் ஆண்டு விண்வெளித்துறையில் தற்சார்பை எட்டுவதற்கும் நீண்டகால தொழில்நுட்ப இலக்குகளை எட்டுவதற்கான முடிவுகளும் மேற்கொள்ளப்பட்டன. இதுகுறித்த ஒரு தொகுப்பு.
1: தனியார் துறையின் பங்களிப்பை விண்வெளித்துறையில் கொண்டு வருவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க முடிவு கடந்த 2020ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. இன்ஸ்பேஸ் என்ற புதிய அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு விண்வெளித்துறையில் பயன்படுத்துவதற்கான ராக்கெட் உதிரி பாகங்கள், சிறிய வகை செயற்கைக்கோள்கள் மற்றும் ராக்கெட்டை ஏவுவதற்கான தொழில்நுட்பத்திற்கும் தனியார் துறையின் பங்கேற்பை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் மூலம் கடந்த 2018ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட விண்வெளி சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானிகள் திரு பவன்குமார் சந்தனா, திரு நாகா பாரத் ஆகியோர் ஊக்கமும் ஒத்துழைப்பும் அளித்தனர். இதன் பயனாக 2022ஆம் ஆண்டு இந்திய வரலாற்றில் முதல் முறையாக விக்ரம் எஸ் தனியார் துறை ராக்கெட் மூலம் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் பணி வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் ஹைதராபாத்தில் உள்ள முதலாவது புவி சுற்றுவட்ட பாதைக்கான விக்ரம் 1 ஸ்கைரூட் ராக்கெட்டையும் தொடங்கி வைத்தார். விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பிற்கான மற்றொரு நிகழ்வாக இது அமைந்தது என்று கூறலாம். இதுகுறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் அதிகாரி திரு தேஜஸ்வி பகவத்துல்லா எமது செய்தியாளரிடம் பேசுகையில், இந்த புதிய முயற்சிகளின் மூலம் மக்கள் நலனுக்கான இலக்குகள் எட்டப்பட்டிருப்பதாகவும், இளைஞர்களுக்கும் புத்தொழில் நிறுவனங்களுக்கும் ஏராளமான வாய்ப்புகள் கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். உலக விண்வெளி சந்தையில் இந்தியாவுக்கு முக்கிய இடம் கிடைத்திருப்பதாகவும் திரு தேஜஸ்வி பகவத்துல்லா கூறினார்.
0: ஆரோக்கியமான உணவு முறைகள் மற்றும் உடல் நலனுக்கு தேவையான புரதம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் பணியை மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா மையம் மேற்கொண்டுள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்துடன் இணைந்து குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிப்பதற்கான முயற்சிகள் மற்றும் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒரு மாத காலம் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளிகளில் ஊட்டச்சத்து முகாம்கள் மற்றும் மாணவர்களிடையே வினாடி வினா, ஓவியப் போட்டி உள்ளிட்டவை நடத்தப்பட்டு வருகின்றன. பிரதமரின் தாய்சேய் நலத்திட்டம் குறித்த விழிப்புணர்வையும் ஊட்டச்சத்து திட்டங்கள் குறித்தும் பள்ளிகள் மூலமாக தாய்மார்களுக்கும் எடுத்துரைப்பதற்கான முயற்சிகளை மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா மையம் மேற்கொண்டு வருகிறது. இந்த விழிப்புணர்வு பயணம் அடுத்த மாதம் 8ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில், ஆயுர்வேத முறையில் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்வது குறித்தும் ஆக்கப்பூர்வமாக

0: தகவல்கள் எடுத்துரைக்கப்பட்டு வருகின்றன. யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர், 23 பேர் காயமடைந்துள்ளனர். யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஐநா பொதுச்சபை நிகழ்ச்சியில் பங்கேற்க அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக யுக்ரைன் பாதுகாப்புத்துறை அதிகாரி குறை கூறியுள்ளார். யுக்ரைனின் பல நகரங்களில் வணிக வளாகங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆஸ்திரேலிய ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. முன்னதாக இந்திய ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. குமார் குஷாக்ரா அபாரமாக ஆடி 113 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கபடி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கி லீக் சுற்றுப் போட்டியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மகளிர் உஷு போட்டியில் ரோஷிபினா தேவி இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். ஸ்குவாஷ் போட்டியில் அபய் சிங், வீர் சோத்ராணி மற்றும் தான்வி கண்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 13வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், இந்த அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஹரிகரனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேர்மையாகவும் பொறுப்போடும் செயல்படும் இளையோர் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பன்முக வரி விதிப்பு ஒப்பந்தத்தை வரவேற்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் 23,000 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நிலையத்தில் நேரம் 7:25. நேர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்,
5: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
8: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
9: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் திருமல்வாடி கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன், ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ கதிரப்பன் சுவாமி மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்விழி.
10: வயல்வெளி.
11: அப்பத்தா, அப்பத்தா, எங்க இருக்க? ஐயோ, பேராண்டி கரலாட்டு இருக்கே, இந்த அப்பத்தை ஃபர்ஸ்ட் ஒழிச்சு வைக்கணும், இல்ல குண்டாரப்ப காலி.

0: பண்ணிட்டு போயிடுவான்.
1: என்ன அப்பத்தான் ஏதோ ரூமுக்குள்ள போயிட்டு மறைச்சி வச்சுட்டு வரேன்.
0: அதுவா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை பேராண்டி, நீ வா உக்காரு, தண்ணி கொண்டாடுறேன் உனக்காக, குடிச்சிட்டு பேசுவோம்.
1: அப்பத்தான் கிட்ட பிடிச்சதே இந்த அன்பு தானே. வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து அப்பத்தா சந்தேகங்களை நான் கேட்பேன். இப்போவும் ஒரு சின்ன கஷ்டம் அப்பத்தா, அதுதான் அப்பத்தா வந்து அவங்க பார்க்க.
0: ஏதோ ஐஸ் வைக்கிறான், சரி கேட்போம். என்னடா பேராண்டி உனக்கு என்ன கஷ்டம்? இந்த அப்பத்தா இருக்கிறப்ப நீ இதெல்லாம் நீ நினச்சி ஃபீல் பண்ணலாமா? சொல்லு, உங்கள் அப்பங்கிட்டேருந்து நிலத்தெல்லாம் வாங்கிட்டியே, அதில் எதுனா பண்ணியிருக்கியா இல்லையா?
1: இல்லை அப்பத்தா, அப்பா வந்து என்னை தனியாக விவசாயம் வேறு பண்ண சொல்லிட்டாரு. அது நாட்டு மாடு வச்சிருக்கிற அப்பத்தா என்ன விவசாயம் பண்ணுறது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல. உனக்கு தான் நிறைய அனுபவம் ஆச்சே, சொல்லுன்னு தான் கேட்க வந்தோம்.
0: என்னடா பேராண்டி நீ இப்படி இருக்க, நாட்டு மாடு வச்சிருக்க நல்லா வரலாம் பேராண்டி. நாட்டு மாடை வச்சுக்கிட்டு நிறைய மதிப்பு கூட்டு பொருட்கள்லாம் செஞ்சு நம்ம நல்லா பொழைக்கலாம். உனக்கு தான் விவரம் தெரியல, நிறைய விவரத்தை நான் சொல்கிறேன். சரி, நிலத்தில் ஏதாவது போட்டியா இல்லையா?
1: அப்படியே காஞ்சி போயிட்டு இருக்கப்பத்தா ஒன்றுமே போடலை.
0: ஐயோ, உன்னை போல காஞ்சி கிடக்க அந்த நிலமும். பேராண்டி அப்படியே உட்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வானொலி பெட்டியிலேயே வயல்வெளி நிகழ்ச்சி வரும், அதில் பல தகவல்களை நமக்கு சொல்லுவாங்க. அப்பத்தாவுக்கு தெரியாத விஷயத்த கூட இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கடா பேராண்டி. அதுலேயும் இன்னைக்கு மஞ்சள் சாகுபடி பற்றி சொல்லியிருக்காங்க. மஞ்சள் சாகுபடியில் நம்ம நிறைய லாபம் பார்க்கலாம், அதுவும் நாட்டு மாடு நாலு வச்சுருக்க இந்த அனுபவ விவசாயி மாடும் வச்சிருக்காரா மஞ்சளும் விவசாயம் செய்கிறாராம், எப்படின்னு கேட்போமா?
1: அப்பத்தான் அப்ப முதல்ல அந்த வானொலி பெட்டியை போடு.
2: மஞ்சள் சாகுபடி மற்றும் நாட்டு மாடு வளர்ப்பு நார்த்தம்பட்டி என்ஆர் முத்து அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் கதிரொலி.
0: வணக்கம் ஐயா.
3: வணக்கம் மேடம்.
0: சரிங்க, எத்தனை ஏக்கரை நிலம் வச்சிருக்கீங்க?
3: நம்ம கிட்ட 1.5 ஏக்கர் இருக்கு மேடம்.
0: சரிங்க, என் நிலத்துல என்ன போட்டிருக்கீங்க?
3: மஞ்சள் போடுங்க மேடம். மக்காசோளம் விதைக்குங்க. வேறு ஆரியங்க நடுங்க. வருஷத்துக்கு ஒரு மஞ்சள் நடாது இருக்க மாட்டேங்க.
0: மஞ்சள் மட்டுமா இல்லை வேறு ஏதாவது பயிர் போடுறீங்களா?
3: அது நம்ம கைனிங்காடு மேடம், அதை தவிர்த்து வேறு எதுவும் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை மேடம்.
0: சரிங்க, என் மஞ்சள் வந்து எந்த மண்ணுக்கு செட் ஆகும், செம்மண்ணா இல்லை களிமண்ணா?
3: எந்த மண்ணுக்கும் நம்ம பதப்படுத்துறதை பொறுத்து மேடம்.
0: பதப்படுத்துறதை பொறுத்துங்களா? மஞ்சள் போடுறதுக்கு முன்னாடி நிலத்தெல்லாம் எப்படி சரி செய்வீங்க?
3: அது வந்து சில பேர் ஜாடை பண்ணி போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜாடைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை மேடம். ஆரி நட்டுட்டு அது உழவு எடுத்து போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் மேடம்.
0: சரிங்க, என் மஞ்சள் சாகுபடியெல்லாம் உங்கள் அப்பா காலத்தில் இருந்தேவா இல்லை நீங்கள் தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க?
3: இல்லைங்க, அப்பா காலத்தில் தலைமை எங்களுக்கு பாரம்பரிய தலைமுறை விவசாயம்
0: தான். மஞ்சள் நடவு எந்த மாதத்தில் ஆரம்பிப்பீங்க?
3: வைகாசி மாதத்தில் சித்திரையிலையும் போடலாம் மேடம். அது சித்திரையில் கத்திரின்னு வாங்க, கத்திரியில் போட்டால் நல்லா திடம் மஞ்சள்.
0: விதைக்கிழங்கெல்லாம் எங்கே வாங்குறீங்க?
3: நாம்ளே ஃபஸ்ட்டு இறக்குன்னா வாங்கணும் பக்கத்தில். அது வாங்கிட்டு 1 வருஷம் நம்ம பதப்படுத்தினா 3 வருஷத்துக்கு ஒரு வச்சு விதையை மாற்றணும்.
0: எவ்வளோ கிலோ போகுது விதைக்கிழங்கெல்லாம்
3: இப்போ? என்ன ரேட்டு போகுதுல? நாங்கள் போன வருஷம் போட்டிருந்தேன், இந்த வருஷம் போடலை.
0: எங்கே வாங்குறீங்க இதெல்லாம்
3: விதை? வந்து நம்ம பார்க்க நம்ம யாருக்குனா நம்ம சொந்தமாக இருந்தால் இல்லை யாருக்குனா வாங்கிக்கணும். கிலோ கணக்கு
0: காட்டுக்காரே போடுறவங்ககிட்ட வாங்க,
3: போடுறவங்ககிட்ட வாங்கிங்க மேடம். நல்ல தரமாக வாங்கணும் மேடம்.
0: அது எப்படி தரமுள்ள மஞ்சள் தரம் இல்லாத மஞ்சள்னா? நீங்கள்
3: அது அது விரலி பார்த்தாவே தெரியும் மேடம். அதை தரமாக பார்த்து வாங்கி உண்டை உண்டையில் போட்டிங்கன்னா பயிர் திடமாக வரும் மேடம்.
0: இப்போ நீங்கள் 1.5 ஏக்கரை வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, ஃபுல்லாகவே மஞ்சள் மட்டும்
3: இல்லைங்க மேடம், ஒரு 1/2 ஏக்கரா போடுவோங்க. அடுத்த வருஷம் 1/2 ஏக்கரா, அதாவது மஞ்சள் வந்து 7 வருஷம் விடாது போட்டிங்கன்னா என் நேரம் காட்டுன்னு சொல்லுவாங்க மஞ்சள். அந்த மஞ்சள் வந்து தங்கம் மாதிரி இருக்குது இல்லை, அதனால வந்து 7 வருஷம் போடணும், தொடர்ச்சியாக போட்டுனேக்கணும்.
0: நீங்கள் மஞ்சளுக்கு எவ்வளோ நிலத்தை எடுத்துப்பீங்க?
3: 1/2 ஏக்கரா எடுத்துக்கோங்க.
0: 1/2 ஏக்கரை எடுத்துப்பீங்களா? 1/2 ஏக்கராக்கு எவ்வளோ கிழங்கு பயன்படும்?
3: நம்ம போடுறத பொறுத்து, நான் வந்து 1 அடிக்கு 1 போடுவோம். கிலோ கணக்கு தான் மேடம், 100 கிலோ 200 கிலோ 500 கிலோ வாங்கி நம்ம குறிப்பாக சொல்லணும். நம்ம பைய அதாவது பார் ஓட்டுறதை பொறுத்து இருக்குது மேடம்.
0: பாத்தி எல்லாம் எப்படி எடுக்கிறீங்க, எவ்வளோ இடைவெளி விடுறீங்க?
3: அப்படி இல்லைங்க மேடம், நாங்கள் பார் ஓட்டி தான் போடுவோங்க மேடம். அதான் ஏலின்றவங்க நாங்கள். ஏலினா 1 அடிக்கு 1 ஏலி ஓட்டுங்க. மஞ்சள் வைக்கிறது 1 அடிக்கு 1 அடி, இப்படி பார்த்தாலே 1 அடி, இப்படி பார்த்தாலே 1 அடி வரும்.
0: மஞ்சள்ல ரகங்கள் இருக்கா?
3: ரகம் இருக்குது, இப்போ வந்துங்க மேடம். இப்போ எங்க இதெல்லாம் வந்து ரகம் இல்லைங்க.
0: நீங்களே என்ன ரகம் போட்டிருக்கீங்க?
3: நாங்கள் அப்போ வந்து நாட்டு மஞ்சள் போடுவோம், இப்போ வந்து A1 AB போடுறாங்க.
0: புதிய ரகங்கள்
3: வந்து இருக்குது, ஆனால் அது அதை வந்து காத்தூர்லேருந்து அது தயார் செய்கிறாங்க மேடம்.
0: தண்ணியெல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கட்டுவீங்க?
3: அதுக்கு தான் மேடம், தண்ணி வந்து மழை காலத்தில் வந்து அதான் சுற்றியில் வந்து இந்த இது போடுவோம்.
0: சொட்டு நீர் இருக்குதா?
3: சொட்டு நீர் இல்லை மேடம், நம்மளது பாசனம் தான். ரெண்டாவது வந்து முத்துக்கோட்டை போட்டோம்னா அந்த ஈரத்தன்மை வந்து இலக்கிற தன்மை உண்டு அதுக்கு. அது ஒரு பாத்திக்கு ஒரு முத்துக்கோட்டை மரம் வரக்குங்க.
0: என்ன உரம்லாம் போடுவீங்க?
3: ஃபஸ்ட்டு உழவுறத வந்து களைப்பில், நாட்டு மாட்டு களைப்பில் 2 சாலை ஓட்டிடுவோங்க. ஓரம் மரம்லாம் கழிச்சு போட்டுருவோங்க. அண்டை அண்டை தான் அண்டை கழிக்கிறோன்றது.
0: ஏறு ஓட்டுறதுக்கெல்லாம் எப்படி, மாடு உங்களுதேவா இல்லை?
3: நம்மளுது இருக்குது மேடம்.

0: என்ன மாடு வச்சிருக்கீங்க?
1: நாட்டு மாடு மேடம்.
0: இப்போ மஞ்சளுக்கெல்லாம் வந்து உங்களுடைய நாட்டு மாட்டோட எருவை போட்டுக்கிறீங்க?
1: நாட்டு மாட்டோட எருவும் போடுவோம், பட் வந்து உரம் அடி டிஏபின்னு ஃபர்ஸ்ட்டு போட்டுருவோம் மேடம். மஞ்சள் போடுறது ஒரு 1 மந்த்து ஒரு 5 நாள் இருக்குள்ளேயே அடி உரம் போட்டு ஏர் ஓட்டிடுவோங்க.
0: உங்களதே மாடெல்லாம் இருக்குது இல்லை, இயற்கை விவசாயம் பண்ணுறது இல்லைங்களா நீங்கள்?
1: இயற்கை விவசாயம் வந்து இன்னும் சாத்தியம் ஆகலை மேடம். அதாவது நம்ம பரம்பரையானது தான் இயற்கை விவசாயம் வந்து பண்ணுறது வந்து டவுனில் இருக்கிறவங்க பண்ணுறோன்றாங்க, நம்மளுக்கு வில்லேஜ் இருக்கிறவங்களுக்கு வந்து இதுதான் சாத்தியம்
0: இல்லைங்க. ஏன் நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க, அதுவும் இல்லாத நாட்டு மாடலாக வச்சிருக்கீங்க, இயற்கை விவசாயம் பண்ணலாம்ல, நிறைய வந்து அதிகப்படியான சாகுபடி வரும்ல, உங்களுக்கும் நிறைய லாபம் வரும்ல?
1: அதுக்கு தேர்தல் மேடம், ஆனால் அதுக்கு சூழ்நிலை வந்து பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கா இவன் என்னடா பண்ணுறான்றத அது புதுமை அவர் சொல்ல ஆரம்பிக்குவாங்க.
0: அப்படிலாம் இல்லை, முடிந்த அளவுக்கு வந்து இயற்கை விவசாயம் பண்ண பாருங்க.
1: அது சாத்திக்கு பண்ணல மேடம், நம்ம சைடில்
0: கொஞ்சம் கொஞ்சமாக வந்து
1: முயற்சி பண்ணலாம் மேடம்.
0: சரி, மஞ்சள்லாம் என்ன நோய் வருது?
1: அது அந்த கருப்பு நோயின்னு ஒன்று வரும், புள்ளி புள்ளியாக வரும், அந்த நோய் வராத முடி பார்த்துக்கணும். அதாவது ஒரு கை நீ பண்ணை பண்ணிட்டா உடனே இப்போ நின்று கூட ஒரு நாளைக்குலாம் போய் பார்க்கணும், என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்ற அந்த தன்மை பார்க்கணும்.
0: நோய் வந்தது எப்படி கண்டுபிடிப்பீங்க?
1: அது நம்ம நாங்கள் பிடிக்கி பார்த்துருவோம், பட் அந்த நோய் உள்ளக்குள்ளேயே கண்டுபிடிச்சிருவோம். இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன உடம்புலேயே கூட ஒரு இது என்னன்னா உடனே கண்டுபிடிச்சிருங்கல்ல, அது மாதிரி அந்த நோய் உள்ளக்குள்ள ஒரு சின்னதாக ஏதோ ஒரு மஞ்சள் ஒரு புள்ளிக்கும் அது உடனே அது பிடிக்குன்னு போயிட்டு ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து அது மருந்து வாங்கிட்டு வந்து அந்த மருந்தை
0: நோய் வந்துட்ட அப்புறம் என்ன மருந்தை கொடுப்பீங்க?
1: அது அக்ரிகிட்ட இந்த மருந்து அடிங்க சார், இந்த மருந்து அடிங்க சார் என்னுவாங்க. மாம்பழம் ஒரு ஆளுக்கு நான் வாங்குவேன், அக்ரி படிச்சவங்க கூட தான் வாங்குவேன்.
0: மஞ்சள்ல களை எடுக்கிறதுலாம் கஷ்டமா?
1: களை ஏத்தலாம் மேடம், வச்சு ஃபர்ஸ்ட்
0: எப்படி ஆள் குழியே இல்ல உங்க
1: ஆள் குழி தான் மேடம்.
0: எவ்வளவு கேக்குறாங்க ஆள், கேக்குறாங்களா விவசாயத்துக்கு?
1: கேக்குறாங்க மேடம். நம்ம சொந்த பந்தத்துல அப்படி போய் நீ 2 நாளைக்கு நான் 2 நாளைக்கு செஞ்சீங்கன்னா செஞ்சலாம் மேடம். இல்லைன்னா 250 ரூபா கூலி களை வெட்டுறதுக்கு, 300 ரூபாய்க்கு கேக்குறாங்க, சாப்பாடு அவங்களே போட்டுறாங்க, மணி 8 மணிக்கு வருவாங்க, மணி 2 மணிக்கெல்லாம் போயிருவாங்க மேடம்.
0: நிறைய கிராமத்துலங்களா மஞ்சள் சாகுபடி செய்யற இடத்துல வந்து காட்டு பண்ணி தொந்தரவுலாம் இருக்கு, உங்க பக்கம் அந்த மாதிரி?
1: எங்க பக்கம் இல்லைங்க மேடம்.
0: அது வரைக்கும் கொஞ்சம் நஷ்டமாவது இருக்கும்
1: எங்களுக்கு. ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேல அந்த மாதிரி தொந்தரவு இருக்குது மேடம். அது மஞ்சள் குறிப்பா போடணும்னா ஆறி புழுதி போட்டு தான் நாங்கள் போடுவோங்க மேடம். அதை வந்து நல்லா மாட்டு டேக்டரில் விட்டு ஓட்டுறது வந்து சாத்தியில்லை மேடம். வந்து மாட்டு கலப்பில 2 சாலை ஓட்டி அதை அண்டை கழிச்சு போட்டு திரும்ப எருவு கொட்டி அதை பக்கப்படுத்தி 7 சாலு ஓட்டணும் மாட்டு கலப்பில. டேக்டர்ல வந்து இப்போ வந்து சொல்றாங்க 2 சாலு ஓட்டே, நான் 2 சாலு ஓட்டிட்டேன்றாங்க. அது சாத்தியில்லை, அது மிகவும் இல்லை. மாட்டு கலப்பில் ஓட்டி அது மஞ்சள் அதை மாட்டு கலப்பில் ஓட்டணும்னா மெரி உழுது அந்த மண் பூமி, மெரி உழுக்கிறது வந்து அந்த பயிர்கள் வந்து தன்மையாகுது கடைசியில். டேக்டரில் ஓட்டுறது என்ன பண்ணுது, சும்மா திண்ணிட்டு போகுது, அது உழவு ஆகிறதுல நானும் தான் 4 சால் ஓட்டினா போட்டோன்றாங்க. அது இன்றைக்கி வரைக்குமே சாத்தியம் இல்லை. எத்தனை எந்திரியும் வந்தாலும் மனுஷன் இல்லாத இது இல்லாத செய்ய முடியாத ஒரு தொழில் எதுவுமே இல்லை மேடம். அதான் மாட்டு கலப்பில் ஓட்டி மஞ்சள் போட்டு பாருங்கள், அது சிறந்ததாக இருக்கும். சில பேர் டேக்டரில் ஓட்டிட்டு போடுற மஞ்சளுக்கு வந்து சாத்திக்க முடியாது அவ்வளோ.
0: சரிங்க, இப்போ நட்ட மஞ்சள் எல்லாம் எத்தனை மாசத்துக்கு அப்புறம் அறுவடை பண்ணுவீங்க?
1: 10 மாசம் 12 மாசத்துக்கு மேல ஆயிரும் மேடம். அதாவது இப்போ இந்த நாங்களுக்கு தமிழ் தான் தெரியும் மேடம். இப்போ வைகாசியில் போடுறோங்கன்னா அடுத்தது பங்குனியில் வெட்டிடுவோங்க மேடம்.
0: பங்குனியில் வெட்டிடுவீங்க. இப்போ வந்து விளைஞ்ச மஞ்சள் அறுவடைக்கு வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, என்ன அறிகுறி?
1: அதுதான் தையல் தையின்னு ஒன்று வருது மேடம்.
0: அது மாச கணக்கு வச்சுப்பீங்களா இல்லை அந்த தொட்டு பார்த்தா?
1: இல்லைங்க மேடம், அதுக்கு தான் தை பொங்கல்னு ஒன்று வருது மேடம்.
0: ஓ, பொங்கலுக்கு முன்னாடி அறுவடை செய்யற மாதிரிங்களா?
1: அறுவடை இல்லைங்க மேடம், அது பக்குவம் பாத்திரத்தை அந்த பொங்கல்னு ஒன்று தயார் செய்யறாங்க. மஞ்சள் கரும்பு அது வெட்டி போய் வைப்பாக்குள்ள ஓ இது பருவத்துக்கு வந்துச்சுன்னு சொல்றதோ அந்த காலத்து தமிழ்ல வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. மஞ்சள் வந்து பொங்கலுக்கு பொட்டும் பாருங்கள்ல, ஓ தரம் வந்துச்சுடா அடுத்த மாசம் கடைசியில் அதை வெட்டும் போது 5 நாள் இருக்க முன்னாடி தாள் அறுத்துருவோங்க. தாள் அறுத்துட்டு பொட்டாஸ் போட்டுருவோங்க, பொட்டாஸ் ஏலியாலே போட்டுருவோங்க, போட்டு 2 தண்ணி விட்டுருவோங்க, 2 தண்ணி அதாவது 15 நாள் கழிச்சு வெட்டுங்க, 2 தண்ணி கெட்டு 8 நாள், 15 நாள் 16 நாள் வெட்டிட்டுங்கன்னா அதில் உள்ள அந்த பொட்டாஸ் போடுறது வந்து மாவு சத்துக்கள் அதிகம், வெயிட் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா கலரும் நேரம் மாறும்.
0: மஞ்சள்லையும் வந்து வெயிட் இருக்கிறது வெயிட் இல்லாத அந்த மாதிரி இருக்குங்களா?
1: ஆ இருக்குது மேடம், அது நாம பார்த்தோன்னே கண்டுக்கலாம் மேடம். அதுக்கு தான் அந்த பொங்கல்லையே நம்ம வெட்டி பார்த்தோம், இது தரம் வந்துச்சுடா கரும்பு வெட்டி பார்க்கணும், இது பூ வைக்கிறதுக்கு நம்ம வெட்டி ஆளாண்டுங்கன்னா ரொம்ப சாத்திக்கு ஆகும்னு சொல்றது, அதுதான் பொங்கல்னு ஒன்று வருது.
0: சரிங்க, மஞ்சள்லாம் புடுங்குறீங்களா, அதுக்கு ஆள் வச்சு எடுக்கிறீங்களா இல்லை மிஷின் இருக்குங்களா?
1: இல்லைங்க மேடம், நாங்கள் வந்து களக்கட்டில் தான் வெட்டி எடுக்குங்க. அப்படி இல்லைனா ஏர் ஓட்டிடுவோங்க, 4-5 பொண்ணால் வச்சுன்னு பெருக்கின்னு வந்துடுவோங்க. ஏர் மாட்டு ஏர் வேலையை கட்டி ஓட்டிடுவோங்க மேடம்.
0: இப்போ புடுங்கின மஞ்சள் எல்லாம் வேக வைப்பீங்களா, அது எப்படி?
1: அது கையிலையும் அதாவது விரவல் போட்டு வைக்கிறதும் உண்டு, மிஷினில் போட்டு வைக்கிறதும் உண்டு மேடம்.
0: வேக வச்சு காய வைக்க எத்தனை நாள் ஆகும்? கொட்டைகள் ஏதாவது போட்டு காய வைக்கிறீங்க?
1: இல்லைங்க மேடம், அப்படி நம்ம அந்த இடத்துல எங்க மஞ்சள் வெட்டுறாங்களோ அந்த இடத்துல புழுதி அப்படி நிறையப்படுங்க, நல்லா நிறையப்பட்டு இடம் இல்லைன்னா நிறையப்படுங்க, அந்த கையிலேயே நிறையவிட்டு அங்கேயே அடுப்பு வெட்டி வேசி அவத்துக்கு காய வச்சிருவோங்க.
0: அந்த கிழங்கெல்லாம் நிறைய பேர் பா

0: பாலிஷ் போடுவாங்க இல்லைங்களா, நீங்க பாலிஷ் போடுவீங்களா?
1: அது மேடம் காய வச்சு நம்ம அங்கேயே கொண்டு போயிருங்க மேடம், சேலத்துக்கே கொண்டு போயிருங்க, இல்லை ஆத்தூர் கொண்டு போவோங்க, ஈரோடு கொண்டு போவோங்க.
0: எவ்வளோ ஒரு குவிண்டாலுக்கெல்லாம் கொடுக்குறாங்க?
1: அது ரொம்ப கம்மி தான் மேடம்.
0: சரி, நீங்க இந்த விளையிற மஞ்சள்லாம் எங்க உள்ளூர்லயே கொடுத்துறீங்களா எங்க மார்க்கெட்?
1: இல்லைங்க மேடம், எல்லாமே சேலம் இல்லைன்னா ஈரோடு இல்லைன்னா ஆத்தூர்.
0: நீங்க மட்டும் தனியாமோ இல்ல நிறைய
1: கலந்து? அவரு புரோவருங்கிறாங்க மேடம். அந்த புரோவர் வந்து நம்ம விவசாயத்துக்கு பணம் இல்லைன்னா அவங்க கொடுக்குறாங்க மேடம். கொடுத்துட்டு நம்ம அதை கொண்டு போய் போட்டு அந்த வட்டி இல்லாத கழிச்சிக்கிறாங்க. ரொம்ப நாளாட்டா வட்டி நாம கொண்டு போய் எங்க மண்டியில போட்டப்ப பாலிஷ் பண்ணி போட்டப்ப நம்ம விலை கேட்டா நம்ம சாத்திக்கவனா கொடுக்குறோங்க. சாத்திக்கவனா அங்கே நிறுத்திட்டு வந்துடுறாங்க. அதுக்கு அந்த அதுல மருந்து வச்சு வைக்கிறதுக்கு காசு,
0: பாலிஷ் பண்றதுக்கு வந்து
1: பாலிஷ் பண்றதுக்கு காசு. ரெண்டாவது நம்ம அங்கே இப்போ இந்த மாதம் நம்ம ஏழை விடணும் இந்த மாதம் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது வைக்கிறதுக்கு மாதத்துக்கு வாடுவேன்.
0: ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா மஞ்சள் சா?
1: மஞ்சள்லாம் வந்து குறைஞ்சபட்சம் மேடம் 15,000-20,000 எடுத்தால் தான் மேடம் விவசாயிகள் கட்டுப்படி ஆகும். ஒரு ஆம்பளை 800 ரூபா மேடம் கூலி, ஒரு பொண்ணாளுங்க மஞ்சள் பேருக்கு தான் 300 ரூபா. அதில் என்ன வருங்க மேடம் யோசனை பண்ணி பாருங்க.
0: களை எடுக்கிறதுக்கெல்லாம் ஆள் கூலி வராங்களா?
1: வராங்க மேடம், அதான் சிம்பிளாக தான் இதான் ரெண்டு ஆள் வராங்க. இப்போ நாம் போய் எங்கள் வீட்டில் போய் 2 மணிக்கு வேலை செஞ்சால் மறுநாள் 2 ஆள் அவங்க வராங்க. காசு கொடுத்துக்கிட்டா கொஞ்சம் அவங்களுக்கு என்ன சொன்னால் மறுநேரத்து வரமாட்டாங்க.
0: சரிங்க, இப்போ மஞ்சள் சாகுபடி பற்றி சொன்னீங்க.

0: கால்நடைகள் எத்தனை வச்சுருக்கீங்க?
1: கால்நடை நாங்கள் ஏர் மாடு வச்சுருக்கோங்க.
0: ஏர் மாடு வச்சுருக்கீங்களா? அது என்ன ரகம்?
1: நாட்டு மாடு மேடம்.
0: நாட்டு மாடுங்களா? எத்தனை மாடு வச்சுருக்கீங்க?
1: நாங்கள் ரெண்டு மாடு வச்சுருக்கோம், ரெண்டு கன்றுக்குட்டி இருக்குது மேடம்.
0: எத்தனை வருஷமாக மாட்டை வளர்க்குறீங்க?
1: எனக்கு வயசு வந்து 53 மேடம். அப்பா காலத்தில் தாத்தா காலத்துல எனக்கு அதுதான் குலதெய்வமே.
0: நம்ம மாடை வந்து உங்கள் பசங்க மாதிரி பார்த்துக்குறீங்க. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து மாட்டுக்கெல்லாம் என்ன செய்வீங்க?
1: காலையில் தூங்கி எழுந்த உடனே சாமி கும்பிடுவோம். என்ன சாமி கும்பிட்டு இப்போ மூஞ்சியெல்லாம் விளக்கிட்டு குளித்தேன் விடுவோம்
0: மாட்டேன்.
1: குளித்தேன் விட்டுனே ஏற்கனவே நான் நேரத்தில் நான் போயிடுவோம். நார்த்தம்பட்டினாவே என்ஆர் முத்துனாவே சனி சிறப்பு உண்டு. 5 மணிக்கெல்லாம் எழுந்து போய் நேரத்தில் ஒண்டி ஏறி இருந்தால் போய் நேரத்தை கட்டி நேரத்தில் ஓட்டிட்டு வந்துடுவேன். நிறைய பேர் இன்றைக்கு வரைக்குமே நாட்டு மாடு லைக் பண்ணுறாங்க. அதாவது நாட்டு மாடுனாவே இப்போ அது குறிப்பாக சொல்லணும்னா மேடம், தேட்டர் வந்து தான் விவசாயமே பண்ணியுமே கெட்டு போச்சுன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஊடகத்தில். ஆனால் ரெண்டாவது இப்போ நாட்டு மாட்டுக்கு இன்றைக்கு வரைக்கும் வேலுவேஷன் இருக்குது மேடம்.
0: சரிங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தீவனம் வைப்பீங்க?
1: காலையில் குளித்து விட்டு மாடு பிடிச்சிவாங்க மேடம். திரும்ப மதியம் ஏறு விட்டு வந்தோடனே குளித்து விடுவோங்க. குளித்து விட்டு பில்லு போடுவோங்க. திரும்பவும் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு பில்லு போட்டு ஒரு 8 மணிக்கு பில்லு போட்டு கட்டி போடுவோங்க.
0: என்ன தீவனம் எல்லாம் கொடுப்பீங்க?
1: எல்லாமே கொடுக்குங்க மேடம். பில்லு, காஞ்சி பில்லு, பூசா தட்டு, தவிடு, புண்ணாக்கு, இதெல்லாம் அந்த மாதிரி.
0: உங்கள் மாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீவனெல்லாம் நீங்களே போட்டுக்கிறீங்களா இல்லை வெளியில தான் வாங்குறீங்களா?
1: இல்லை, வேணாம், புண்ணாக்குலாம் வெளியில் வாங்கி போடுவோங்க. குளித்து புண்ணாக்கு போடாக மாட்டாங்க. ரெண்டாவது தீவனம் நம்மகிட்டே இருக்குது மாட்டுக்கு.
0: பச்சை தீவனங்களா?
1: பச்சை தீவனம் தான் போசா பில் தீவன தட்டுன்றா அது ஒரு கைனி வச்சுக்கோங்க. எல்லாருமே எல்லாருக்கிட்ட கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு கைனி 1/2 ஏக்கரா வச்சுக்கிறவங்க வச்சுக்கலாம்.
0: உங்களோட தேவைக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்களா? புண்ணாக்கு தவிடெல்லாம் கிலோ எவ்வளோ வருது? கட்ட முடியாதுங்களா?
1: கட்ட முடியாது. நம்ம நெல் விளைஞ்சா அப்படியே கூட போட்டு அரைச்சிக்கிறங்க மேடம். புண்ணாக் கம்பல்சரி வாரத்துக்கு 5-10 நாளைக்குன்னா ஒரு 5 கிலோ வாங்கிக்கணும். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வந்தோம்னா அது தன்மை வேற.
0: இப்போ மாட்டுக்கெல்லாம் குளிப்பாட்டுவாங்க இல்லைங்களா? எப்படி நீங்க குளிப்பாட்டுவீங்க? 2 நாளைக்கு ஒரு முறையா?
1: இல்லைங்க மேடம், ஒரு அம்மாசி ஒரு பதுவுனா குளிப்பாட்டி அதை சாமி கும்பிடுவோம்.
0: அப்படிங்களா? இப்போ கொட்டகை வந்து தனியா அமைச்சிருக்கீங்களா இல்ல?
1: தனியா
0: அமைச்சிருக்கீங்க.
1: வீடுனா வீட்டுக்கு முன்னாடி கொட்டாய்.
0: கொட்டைக்கெல்லாம் எப்படி சுத்தமாக வச்சுக்கிறீங்க?
1: கொட்டாய்க்கெல்லாம் மழை காலத்தில் வந்து பிளீச்சிங் பவுடர் போடுவோங்க. நல்லா சுத்தமாக வச்சுக்குவோங்க.
0: இந்த
1: பெனாயிலுக்கு நல்லா அப்படி ஊற்றி மழை காலத்தில் தான் இது ரொம்ப உபயோகப்படுத்துவோங்க.
0: ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சுத்தம் பண்ணுவீங்க?
1: காலையில் சுத்தம் பண்ணிட்டு திரும்ப சாயங்காலம் வச்சு சுத்தம் பண்ணுவோம். இல்லை வேறு இடத்துல மாற்றி கேட்டால் திரும்ப அடுத்த காலையில் தான்.
0: சில டைம் பிளீச்சிங் பவுடர்லாம் போட்டு மாட்டுக்கு கால் எரிச்சல்லாம்
1: அது அது நாங்கள் கால் படாத சுற்றி போடுவோம். சேர்த்து சுற்றிடுறோம்.
0: செய்வத்தை சுத்திரம் போடுவீங்களா? நிறைய பேர் வந்து சுடு தண்ணியில் மஞ்சள் போட்டு கலந்து அதெல்லாம் போட்டு போயிருப்பாங்க இல்லையா? வேப்ப தலையை வந்து அரைச்சி அந்த தண்ணி தெளிச்செல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது இல்லையா?
1: அது மேடம் எப்படின்னா அந்த நோய் இந்த அதாவது நம்ம கிராமத்தில் எடுத்தீங்கன்னா தாயார் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம மனிதருக்கு வந்தால் அம்மா தாய் போட்டுங்கன்னு
0: சொன்னுவாங்க.
1: அது மாட்டுக்கு வந்தால் தாயார் வந்து துகடம்னுவாங்க. அப்போ வந்து இந்த சாமிகளுக்கு வந்து
0: மழை காலத்துல
1: வந்து சுத்தமா வச்சுக்கோங்க கொட்டாயை.
0: சரிங்க. மாடுகளுக்கு என்ன நோயெல்லாம் வருது?
1: அதுதான்

0: இந்த அம்பாத்தாய் நம்மளுக்கு வருதுன்றாங்களா, அது மாதிரி நோய் வரும்.
1: இப்ப கோமேரி நோய், மடி நோயெல்லாம் வந்திருக்கா அவங்க மாட்டுக்கு?
0: அது
1: அது
0: இப்ப 2 வருஷம் வந்துச்சு மேடம்.
1: அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிங்க?
0: அது அது பார்க்கல, தீனி தின்னாது, அதோடைய இது சொல்லிருந்தது. அப்ப வந்து அந்த கருவாடை வந்து ஊற வச்சு,
1: நோய் வரதுக்கு முன்னாடி அறிகுறி
0: அறிகுறி தெரியாது மேடம், அதான் பார்த்தது. இப்ப நம்மளுக்கே ஒரு உடம்பு சரியில்லை, எப்படி நாம சோர்ந்து போறாங்களா? அது மாதிரி மாடு குளித்து என்ன தீன் தின்னு, தீன் தின்னுல இது குந்தாக்குமா, அப்படி குந்து மாதிரி இருந்துச்சுன்னா நாங்க உடனே தேங்காய் எண்ணெய் ஒரு 100 மில்லி வாங்கி அதை ஊத்திட்டோம்னா அது உடனே ஒரு 5 நிமிஷம் ரிலீவ் ஆயிரும். இது இந்த தாயார் மாதிரி வரக்குள்ள 1 நாள் 2 நாள் இருக்கும். நாக்கு தொட்டு பார்க்குங்க, நாங்கள் மூக்கு விட்டு வேலை விட்டு பார்த்தோம்னா சுனாமி நாற்று மாதிரி அடிக்கும். ஓ இது இதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சி அதுக்கு அதுக்கு அந்த இடத்தம் நீங்கள் சொன்னது இந்த மஞ்சத்தூள் வேப்பிலாம் ஆயிடுச்சு, கருவட்டு தண்ணி, கருவட்டு நல்லா ஊற வச்சிருங்க. ஊற வச்சு அந்த கருவட்டு தண்ணி மேலே தெளிக்குங்க. தெளிச்சுட்டு அந்த கருவடை குளிச்சுட்டு ஊற்றி மாடு தின்னுவோம். அதுலயே தெளிஞ்சிருந்தோம் உண்டு, கொஞ்சம் நோய் வந்து ஊசி போட்டு தனியா மாடை கட்டிக்குங்க.
1: மாட்டுக்கு அந்த கருவாடை எல்லாம் குடுக்கறீங்களா?
0: கருவாடு வறுத்து எல்லாமே கொடுக்கலாம் மேடம், குளிச்சுட்டு போட்டுருங்க மேடம். அந்த கருவாடை இப்ப வீட்டுக்கே வாங்கி உபயோகப்படுத்தாலே அந்த தலைக்காய் உடச்சு போடுங்க மேடம். தலகாய் உடச்சு குளிச்சுட்டு தான் போடுவாங்க.
1: கோமாரி நோய் தடுப்பூசி எல்லாம் போடுறாங்களே உங்க மாட்டுக்கு போட்டிருக்கீங்க?
0: அது கரெக்டா ஊர்வாக்குல சாட்டிடுவாங்க மேடம். அது கம்பல்சரி சில பேர் போடுவோம், நான் கம்பிட்டு கண்டிப்பா போட்டுருவோம். ஏன்னு கேட்டா மாடு கொஞ்சம் 4-5 நாளைக்கு காயும். காயறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த ஊசி போட்டால் விட அதோட தன்மை அதிகமாக இருக்குது. அதனால நிறைய பேர் போட்டு நான் போட்டுக்கோம். ஏன்னா மாட்டுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் சிம்பிளாக போகிறது நாளைக்கு வந்து பெரிய விளைவாக சந்தேகத்துக்கு நான் விட மாட்டோம்.
1: இப்போ மாட்டுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாத போச்சுன்னா நீங்களே மாட்டை கூட்டிகிட்டு போகிறீங்களே இங்கே டாக்டர்லாம் வந்து பார்க்க?
0: இல்லைங்க மேடம், எங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு மே ஹாஸ்பிட்டல், 3.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்குது. அதை பிடிச்சின்னு போயிருக்கோம் நாங்களே. ஏன்னா அங்கே கூட்டிட்டு வந்து போட்டால் 300-400 ஆகுது, நாம் அப்படியே பிடிச்சி போயிட்டால் அந்த 300-400 மீதி ஆகுது இல்லை, அதனால போயிருக்கோம். 2.5 கிலோமீட்டர் நடந்து போகணும்.
1: சரிங்க, உங்க மாட்டுக்கு எவ்வளவு பால் கறக்குது
0: மேடம்? நாங்க இன்னும் இதுவரைக்கும் கறந்ததில்ல, கறக்குறோம் கறக்குறோம். எங்க மாடு கறக்க விடுறதில்ல மேடம்.
1: பால் கறந்தா எங்க ஊத்துவீங்க?
0: நாட்டு மாடுலாம் வந்து குழந்தைங்களுக்கு தான் மேடம் ரொம்ப சாத்தியம்,
1: சொசைட்டில ஊத்துற
0: அவ்வளவு கறக்காது மேடம். மிஞ்சி மிஞ்சி கறந்தா ஒரு வேலைக்கு 1.5 லிட்டர் இல்ல 1.5 லிட்டர் கறந்தா சாத்தியாது.
1: சினைக்கு வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க?
0: அது மாடு பிடிக்கும் போதே மாட்டு மனுஷு மேல ஏறி கொள்றதுக்கு ஆரம்பிக்கும். பொட்ட மாட்டை பொறுத்தவரைக்கும்
1: சென ஊசி போடுறீங்களா இல்ல?
0: சென ஊசி தான் மேடம்.
1: சரிங்கய்யா, கோமாரி கால் நோயெல்லாம் வந்திருக்குது, அதெல்லாம் வைத்தியம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது வரத்துக்கு முன்னாடி வந்து எப்படியெல்லாம் பராமரிக்கலாம்? வரத்துக்கு முன்னாடி அந்த நோய் வராது தடுக்கலாம்.
0: அது யாருக்கும் தெரியாது மேடம், இப்போ நம்ம மனிதர்கள் எப்படி இருக்கலாம் அப்படி தான் மாடும். இப்போ ஒரு ஒரு ஒரு ஆள் காய்ச்சல் வந்துச்சுன்னா வீட்டில் குடும்பத்தில் வந்துட்டாவே உடனே எல்லாருக்கும் வருது இல்லை. அது மாதிரி ஒரு மாட்டுக்கு எங்கனா வந்துச்சுன்னா அந்த மாட்டுக்கிட்ட போய் நம்ம ஏன்னா மேய்க்க தவளையோ எங்கேயோ இருந்துச்சுன்னா அது அப்படி பரவதான், அதாவது பரவ நோய் தாது.
1: வருஷத்துக்கு சரி, இப்போ நாட்டு மாடு வச்சிருக்கீங்க, கண்ணு போட்டு வித்துருவீங்களா இல்லை நீங்களே வளர்ப்பீங்களா?
0: அது நம்மளே பொறுத்து மேடம். இந்த ஊசி போடுறதுல அதை எருதுக்கு விட்டுருந்தோம் நல்லா இருக்கும் மேடம். இது வந்தால் நம்ம வளர்க்க முடிஞ்சா வளர்க்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் வரைத்தான் அது ஒரு நல்ல காசு ஆயிடுது. அதை கொடுத்துட்டு திரும்ப இல்லை. அதே நான் இப்போ 2-3 ஜோடி அப்படியே கண்ணு போட்டதையே வளர்த்து எருது ஏர் மாடு போட்டு மற்ற வித்து போடுவோம். ஆனால் 3 வருஷம் உழைக்கணும். அது உழைச்சின்னு அதை அந்த பெரிய மாட்டை கொடுத்துருவோம்.
1: சரிங்க, இப்போ தீவன பிள்ளைலாம் வந்து உங்க மாட்டுக்கு போக அதிகமாக விளைஞ்சிச்சுன்னா அதை வைப்பீங்களா?
0: இல்லைங்க, சாக் பண்ணிங்க. அதுக்கு அந்த காலத்துலேயே பெரியவங்கன்னு சொன்னிக்கிறாங்க மேடம், எருவும் பில்லும் எவ்வளோ வறுமை வந்துட்டாலையும் விற்கக்கூடாதுன்னு சொன்னிக்கிறாங்க. எருவும் பில்லும் விற்கக்கூடாது மழையே. இப்போ திடீர்னு மழை இப்போ 2 வருஷம் இல்லைன்னா
1: நிறைய பேர் வந்து அதிகமாகிடுச்சுன்னா அதை விற்கிறது
0: இல்லைங்க, நாங்கள் விற்க மாட்டோங்க மேடம். அது என்ன காரணம் தான் சொல்கிறோம் மேடம்னா, எருவும் பில்லும் விற்க மாட்டான்னு சொல்கிறது காரணம் என்னன்னா, மழையே இந்த வருஷம் 2 வருஷம் பேரில் விற்றுக்கலான்னு சொல்லி பில்லையோ இல்லை எருவை விற்றுருவாங்க, திடீர்னு மழை பெஞ்சிரும். அப்ப எங்க இருந்து போறது எருவுக்கு பில்லுக்கு?
1: அதனால பில்லாம் அப்படி போனா எவ்வளவு ரேட்டுக்கு போகும்?
0: இப்ப அப்ப அந்த காலத்துல போர் போட்டாங்க மேலாம் இப்பெல்லாம் வர வர ரொம்ப இதாகிடுச்சு, இன்னும் விநியோக காலம் ஆயிடுச்சு. இப்ப வராங்க நேரம் 200 ரூபாய் 250 ரூபாய் கொடுத்து பில்லு வாங்கி போட்டுக்கிறாங்க. போர் போறதுல யாரும் இப்ப எல்லாம் சுட்டிடுறாங்க மேடம், சுட்டி போர் போட்டு பேப்பர் போட்டு அடிக்கிறவங்க.
1: இப்போ செனெல்லாம் விடுறீங்க இல்லைங்களா, எத்தனை மாசத்துக்கு ஒரு வாட்டி விடுவீங்க? என் செனை ஊசி போடுவீங்க?
0: அதான் மேடம், கண்ணு போட்டு 4 மாசம் விட்டா அதே பருவத்துக்கு வரும் மேடம். நாம 4 மாசம்ன்றது 5 மாசத்துல போட்டோம்னா உடம்பு நல்லது மேடம். அடிக்கடி போடுறதுல வருஷத்துக்கு ஒரு கண்ணு எடுக்கணும்னுக்குறாங்க மேடம். ஏறு மாட்டை பொறுத்தவரைக்கும் நான் கண்ணு போட்டுச்சுன்னா மாடு கெட்டு போயிடுதுன்னு அதிகமாக விடுறதில்ல மேடம்.
1: மாடெல்லாம் வந்து இப்போ தட்டெல்லாம் சாப்பிடாத இருக்கும் இல்லைங்களா, அது என்ன நோய் வந்துட்ட மாதிரி நீங்க சொல்வீங்க?
0: அது அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது மேடம். அது தீனி தின்னலன்னா ஒரு வேளை குந்தாகுமா, உடனே கூட்டிட்டு வந்து மந்திரம். அந்த காலத்தில் வில்லேஜ்லேருந்து அப்படித்தான் இருக்குது மேடம்.
1: ஏதாவது கை வைத்தியம் இருக்கா அந்த நோயெல்லாம் வரதுக்கு முன்னாடி பராமரிக்கிற மாதிரி?
0: அதான் அந்த மந்திரம் கூட்டு போடுவாங்க.
1: நாட்டு மாடு பராமரிக்கிறதெல்லாம் வந்து சிரமமே இல்லைன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா?
0: அது சாத்தியம் தான் மேடம்.

0: இப்போ நாட்டு மாட்டுக்கும் பால் மாட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? எது வந்து விவசாயிகளுக்கு அதிகமாக பயனடையும்?
1: ரெண்டுமே சாத்தியம் தான் மேடம். பால் மாடு தவிர ரெண்டு பேருக்கு எங்கேயுமே உதவ முடியாது மேடம். ஒரு நல்லது கெட்டது எங்கேயுமே போக முடியாது. நாட்டு மாடுனா கூட ஒரு வேளை தீனிப்பட்டு ஒரு வேளை கூட போயிடலாம் மேடம். பால் மாட்டுக்கு வந்து மூணு நேரமும் கவனிச்சிங்கன்னா அதுக்கு வந்து எப்பயுமே ரெண்டு பேருக்கு கரெக்டாக வேலை இருக்கும்.
0: நாட்டு மாடு தான் வந்து ஈஸி விவசாயிகளுக்கு, அதே மாதிரி பயனும் இருக்கு.
1: நாட்டு மாடு தான் சாத்தியம். பால் மாடு வந்து இருந்துச்சுனாவே வேலை, அதில் வருமானம் வருதுன்றல. அது இன்னொன்று, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பால் வந்து 32 ரூபா 35 ரூபாய்க்கு மேடம் எடுக்கிறாங்க மேடம். ஒரு மூட்டை மேலே இன்னைக்கு 500 ரூபாய் ஏறிக்குது மேடம். குறைஞ்சபட்சம் அந்த பால் விலையை ஏற்றுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும் மேடம். 35 ரூபா 33 ரூபா போடுறாங்க மேடம். பொண்ணாலும் ரெண்டு ஒரு ஆண் நாள் பார்த்துட்டு கடைசியில் பார்த்தா 5 லிட்டர் 6 லிட்டர் கறந்தால் அது ஒன்று எந்த சாத்தியில் ஒரு மூட்டை மேலே இன்னைக்கு 500 ரூபாய் ஏறிக்குது
0: மேடம். இப்போ நீங்க நாட்டு மாடு வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு ஏறு ஓட்ட போக மத்தவங்களுக்கு ஏறு ஓட்டி தருவீங்க?
1: அதுதான் என் தொழில்.
0: எவ்வளவு ஏறு ஓட்டினா எவ்வளவு வாங்குவீங்க?
1: போன வருஷம் 1000 ரூபாய் மேடம், இப்போ 1200 ரூபாய் பண்ணிருங்க மேடம்.
0: இப்ப பரவாயில்லைங்களா? உங்களுக்கு கட்டுமடி ஆகுதுங்களா?
1: கட்டுமடி ஆகுறது தொழில்னு செய்யறது இல்லை மேடம். எல்லாரும் நம்புது, என் நிலம் நம்ப இடம்னு சொல்லுவாங்க.
0: இப்போ ஒரு நிலம் எடுத்துக்கினீங்கன்னா எத்தனை டைம் ஏறு ஓட்டுவீங்க?
1: 1.5 ஏக்கரை ஓட்டுங்க மேடம். மேட்டு இறந்தா
0: எத்தனை டைம் ஓட்டுவீங்கன்னு சொல்றேன்.
1: நம்மளுக்கு தான் வந்து 5 சால் 6 சால் ஓட்டுங்க மேடம். மஞ்சளுக்கு வந்து 7 சால் ஓட்டி மஞ்சள் போடுவாங்க.
0: இப்ப நீங்க மஞ்சள் நடுறதுக்கு முன்னாடி 7 சால் ஓட்டிட்டு பின்னாடிதான் மஞ்சள் நடுவீங்க?
1: அதை பார் ஓட்டுங்க மேடம். அந்த பார் ஓட்டுறதே வந்து மேடம், மக்காசோளத்துக்கு மஞ்சளுக்கு கரும்புக்கு ஏலி ஓட்டினா அதுல நாய் நரி தூந்து போற அளவுக்கு கேப் விட்டு ஓட்டுங்க. கேப்னா அதான் இப்படி ஒரு அடி இப்படி ஒரு அடி ஓட்டுவோம். அதுல தான் நாய் நரின்னு சொல்றது நம்ம அந்த காலத்துல பழ முடியும். அதுல தூந்து போனா அதுக்கு எதுவும் அந்த சோக தாங்க கூடாது. அவ்வளவு இடைவெளி இருந்தா தான் கிழங்கு பெருக்கும். அதே வாழை மரம் நாங்க வச்சிங்கன்னா அதுல நம்ம மாட்டு வட்டி தூந்து போற அளவுக்கு கேப் விட்டு வைக்குவோங்க. தென்னை மரம் வச்சிங்கன்னா நம்ம காலிமேவு கோயில் தேர் இருக்குது இல்ல மேடம், அது நடு செட்டில் தூந்து போனா அந்த மட்டை இறிக்கூடாது. அவ்வளவு கேப் விட்டு
0: தேர் விடுற அளவுக்கு இடைவெளி விடணும்.
1: அவ்வளவு இடைவெளி விட்டீங்கன்னா உங்களுக்கு காப் காய்க்கும், நல்ல தரம் தரும். அதாவது அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒத்து பயிர் 1 கண்டன்னு அசி பயிர் 6 கண்டன்னு நீ எவ்வளவு ஒரு ஒத்தா போடுறீங்களோ அவளுக்கு அவ்வளவு வெள்ளம் விளையாது. வாழை மரம் என்ன பண்ணுவாங்க, 3 அடிக்கு 1 அடி வச்சோம்னா சாத்தியம் கொலப்படாது. அந்த 6 அடிக்கு 6 அடி 8 அடி 8 அடி வச்சிங்கன்னா உங்களுக்கு இதுக்கும். தென்னை மரம் குறைஞ்சது 25 அடி வைக்கணும். அது 25 அடி வச்சிங்கன்னா அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா செழிப்பு தன்மை இருக்கும். ஏலி ஓட்டுறது மஞ்சளுக்கு கரும்புக்கு ஏலி ஓட்டினா நல்லா கேப் விட்டு ஓட்டணுன்னா கரும்பு நல்லா உட்காரும். அந்த மஞ்சளுக்கு வந்து ஏலி எடுத்து போடக்கூடிய பொட்டாசியில் வந்து நல்லா உரத்தை அப்படியே ஏலியிலேயே கொட்டி பொட்டாசு காம்ப்ளஸு டிஐபி எல்லாம் கலந்து அதை போட்டு ஏலி போட்டு அப்படி மஞ்சள் மேலே போட்டுட்டுங்கன்னா அந்த கேப் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு கேப் அது போய் மஞ்சு மேல அந்த கிழங்கு மேல போய் உட்கார, அந்த தண்டு மேல உட்காந்துச்சுன்னா தண்டு அப்படி அதான் முக்கைய அப்பதான் வைக்கும். நாம என்ன பண்ணுவோம், சிறு இலையை ஓட்டிடுவாங்க. சிறு இலையை ஓட்டக்குள்ள அது ஓணாமுது மாதிரி போய் உட்காரும். அப்ப வந்து அது சாத்திக்கு ஆகுறதுல இது நீ வந்து எவ்வளவு பரப்பு இருக்கு அவ்வளவு அந்த ஏலி மண் எடுத்து போட்டோம்னா அப்படி கப்புன்னு உட்காந்துக்கும். அந்த மண் சரிஞ்சு வராது மேடம்.
0: மஞ்சளுக்கு மட்டுமா
1: இல்ல எல்லா பயிருக்கும் மேடம். இப்ப நாங்க சொல்ற மக்காசோளத்துக்காட்டும் எதுக்காட்டும் பருத்திக்கு நாங்க பருத்தி நட்டு நாட்டு மாட்டுல ஏறு ஓட்டிருங்க மேடம்.
0: சரிங்க, இப்ப உங்க நிலத்துல மஞ்சள் மட்டும் தான் போட்டிருக்கீங்களா, வேற பயிரெல்லாம் போட்டிருக்கீங்களா?
1: பருத்தி நட்டுங்கிறங்க, மஞ்சள் போட்டுருக்கு மேடம்.
0: அதுக்கும் இந்த மாதிரி தான் ஏறு ஓட்டுவீங்களா?
1: பருத்தின்னு போட்டா மேடம் ஃபர்ஸ்ட் ஒரு களை வெட்டிருங்க மேடம். ஒரு 1 அடி செடி வரைக்கும் ஒரு களை வெட்டிடுவாங்க மேடம். அதுல நாங்க நாட்டு மாடு கட்டினா அதுலயே அந்த கேப்ல 4 அடிக்கு வைக்குங்க ஒரு செடி, இல்ல 3.5 அடிக்கு வைக்குங்க. நாட்டு மாடு கட்டி அதுலயே 5 சுத்து ஓட்டிருக்கோம். நடு நடு நட்டு நடு சென்ட்ரல் ஓட்டிருங்க மேடம். அது எங்க வீட்டாலும் ஒரு கூலியாலும் வச்சு அந்த நடு இதுல ஓரம் இருக்குது பாரு செடி வரும், அதை மட்டும் கலவு கொட்டிருவோம். ஒரே களத்தை பருத்தி கட்டுவோம்.
0: எப்படி உங்களுக்கு தண்ணி இருக்கிற நிலமா தண்ணி இல்லாத நிலம்?
1: தண்ணி இல்லாத நிலம் தான்.
0: இருக்கிற நிலத்திலயும் வந்து பருத்தி எல்லாம் நடுறீங்க?
1: பருத்தி நடுறாங்க மேடம், கோட பருத்தி.
0: சரிங்க, பருத்தி வந்து எங்க வாங்குறீங்க அது நடுறதுக்கு?
1: வேத வந்து இங்க அக்ரிகிட்ட தான் வாங்குவோம். நல்ல மில்ல வந்து வாங்குவோம், தரமா வாங்குவோம் கொட்டைய. அதுலயே A1 AB மாதிரி இருக்குது.
0: பருத்தியில என்ன ரகம் நீங்க போட்டிருக்கீங்க?
1: வரலட்சுமி.
0: வரலட்சுமிங்களா? இங்க அதிகமா வந்து வரலட்சுமி தான் விதைக்கிறாங்க.
1: சில பேர் வரலட்சுமி போட்டா கொஞ்சம் மப்சூல் கிடைக்குது, பஞ்சு எடுக்க நேரத்துல வந்து ரொம்ப சிரமம். போண்டா பருத்தின்னு போறது வந்து மப்சூல் கம்மி, எடுக்கிறது நல்லா இருக்கும்.
0: எவ்வளவு ஒரு மூட்டை போகுது?
1: கிலோ கணக்கு தான் மேடம்.
0: கிலோ கணக்குங்களா? எவ்வளவு
1: ஒரு குண்டால்ன்றது வந்து 100 கிலோ மேடம். 8000 8500 அது 15000 வித்தா விவசாயிகளுக்கு ஒரு நல்லது மேடம்.
0: ஓரளவுக்கு பரவாயில்லைங்களா?
1: இல்லைங்க மேடம், அதாவது தொழில்ன்றது வேற இதுலாத செஞ்சுட்டு கிடக்குறோம். விவசாயன்றது நாங்க விவசாயத்தை செய்யணும், வேற எந்த தொழிலும் செய்ய முடியாது எங்களால. அதே குலத்தொழில் எல்லாம் நினைச்சிட்டு
0: எங்க எப்படி உள்ளூர்லயே குடுக்கறீங்களா இல்ல வெளியூருக்கு?
1: இல்லைங்க மேடம், நாங்க பருத்தி வந்து கோணாபுரம் கொண்டு போயிருங்க மேடம். எல்லாமே மூட்டை எல்லாம் சேர்த்துவாங்க.
0: எப்படி ஒட்டுக்கா சேர்த்தீங்களா இல்ல தனியா தூக்கின்னு போனா கொஞ்சம் சிரமம் இருக்கும்?
1: இல்லைங்க மேடம், இப்ப பக்கத்துல எல்லாருக்கும் இன்னைக்கு வெள்ளி சனிக்கிழமை 7 மேடம் கோணாபுரம், வெள்ளிக்கிழமை எல்லாம் மூட்டை ரப்பி சொல்லிடுவாங்க. அந்த வண்டி ஏத்தி போற ஒரு ஆள் இருக்கிற புரோகர்
0: இதுக்குன்னு தனியா இருக்காங்களா ஏஜென்ட்ஸ்?
1: ஏஜென்ட் அவங்க ஏத்தி போயிட்டு மூட்டைக்கு 50 ரூபா நாம கொடுத்துடணும். அவங்க மூட்டை கொண்டு தள்ளிட்டு வரணும், வித்துட்டு அவங்க காசு.
0: எப்படி உங்களுக்கு கட்டுமடி ஆகுது ஏஜென்ட் மூலமா ஏத்திட்டு போய்?
1: இல்லை மேடம், அவங்க வந்து அது அவங்களுக்கு ஒரு தொழில் மேடம். அவங்க வந்து அந்த ஒரு லோடு ஏற்றிட்டு போனா அவங்களுக்கு ஏதாவது இப்ப அவங்களுக்கு இருக்குது பருத்தி, அது கூட லோடு ஏற்றி போறாங்க.
0: மஞ்சள் கூட ஏதாவது ஊடு

0: போட முடியுங்களா?
1: மஞ்சள் கூட அதான் மிளகாய் போடலாம். இந்த முத்துக்கோட்டைன்னு சொன்னாங்களே, அது
0: ம்
1: அந்த ஈரத்தன்மை இழக்கிறதுக்கு தான் முத்துக்கோட்டை போடுறது.
0: ம்
1: அது போட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஊடு போயிருந்தா அந்த மிளகாய் செடி
0: இப்படி ஊடு பயிரா போட்டிருக்குள்ள அது உங்க தேவைக்கு மட்டும் வச்சுக்கிறீங்களா இல்ல வெளியே வைக்கிறதுக்கு
1: இல்லையே மேடம்,
0: வைக்கிறீங்களா?
1: அது நம்ம விளையத்தை பொறுத்து மேடம். மிளகாய் எல்லாம் விளைஞ்சிட்டா நாம எனக்கு 2 கிலோ போடும், உனக்கு 2 கிலோ போடும்.
0: உள்ளூர்லயே வித்துக்கிறீங்களா?
1: அதான் இப்ப மிளகாய் பார்த்தோன்னே கேக்குறாங்கல்ல, இந்த மிளகாய் முத்து கிட்ட போனா நல்லா இருக்குது, அவங்க கிட்ட போனா நல்லா இருக்குது, மஞ்சள் தோட்டம் விளைஞ்சி மிளகாய் நல்லா இருக்கும்னு.
0: ஆனா நீங்க செயற்கையில தானே பண்றேன்னு சொல்லுங்க, இயற்கையிலயும் பண்றீங்களா? இயற்கையும் கொஞ்சம் சேர்த்து பண்றீங்களா?
1: அது மிளகாய் செடி நாங்க விரைக்கும் மேடம், மஞ்சள் போடுறதுக்கு முன்னே அதுல முளைச்ச பாவுக்கும் இல்ல நாத்தாத்தா வயல நடுவோம் மேடம். அந்த ஏலி எல்லி பார்த்து நட்டுருங்க மேடம்.
0: முத்துக்கொட்டையெல்லாம் நீங்களே எண்ணெயா பண்றீங்களா இல்ல வெளியில வித்துறீங்களா கொட்டையாவே?
1: அது எனக்கு தெரிஞ்சு மேடம் இப்போ 20 வருஷம் மேடம் முத்துக்கொட்டை ஆடி தான் வீட்டில் வச்சுக்குவாங்க. அதை தான் சட்டி மாத்தினாங்க, ஒரு உடம்பு சரியில்லைனா ஒரு காய்ச்சல் கிச்சுன்னா அதை நக்குவாங்க. இப்போ அது மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம். வந்தா அப்படி முத்துக்கொட்டை எவ்வளோன்னு வாங்கிட்டு போயிட்டே
0: இருக்கிறாங்க. அப்படியே விலைக்கு போட்டுருங்க. எவ்வளோ போகுது ஒரு கிலோலாம்?
1: இப்போ சமயத்தில் 68 ரூபாய் நம்ம போச்சு மேடம்.
0: 68 ரூபாய் போதுங்களா? நல்ல பரவாயில்லைங்களா முத்துக்கொட்டை விலை?
1: முத்துக்கொட்டைனா ரொம்ப மேடம் விளையாது மேடம்.
0: இப்போ மழை காலத்துல அப்படி பண்றீங்க, கோடை காலத்துல எல்லாம் நிறைய வெயில் வரும் இல்லைங்களா, என்ன பண்ணுவீங்க?
1: அது கோடை காலத்துல அது வந்துடுது மேடம். அதாவது நம்மளுக்கு வந்து புரட்டாசி அரிசி கார்த்திகை 2-3 மாசம் தான் நம்மளுக்கு மழைக்காலம்.
0: சொட்டு நீர் மாதிரி பயன்படுத்துவீங்க?
1: சொட்டு நீர் நம்மளுது இல்லைங்க மேடம்.
0: அப்படியே வாய்க்கா
1: காவா போட்டு பாத்தி பாத்தியா திருப்புங்க மேடம். 10 எலி ஒரு பாத்தி, ஒரு 20 சென்ட்னா 2 காவா போட்டு பாய்க்குங்க. அது வாட்டமா போட்டுருங்க, ஏலி வாட்டக்கூடிய நம்ம வாட்டமா போட்டு இப்படி உடச்சுட்டா தண்ணி போயிட்டு அது கெச்சி போட்டு போட்டுருங்க. எங்களுக்கு அது விவசாயத்தை இருக்கிறதுனால இந்த பக்கம் மேடு, இந்த பக்கம் மழை காலத்துல வந்தா டே தண்ணி இப்படி உடச்சு விட்டுறான்னு சொல்லி ஏலி ஓட்டி விடுங்க.
0: சரிங்க. இப்போ மஞ்சளுக்கு நடுவுள்ள முத்துக்கொட்டை எவ்வளவு இடைவெளியில நடுவீங்க? மிளகாய் எல்லாம் எவ்வளவு இடைவெளியில நடுவீங்க?
1: அதான் பாத்து
0: சுத்திரம் போட்டுருவீங்களா மஞ்சளுக்கு நடுவுல?
1: இல்ல இல்லைங்க மேடம், அப்படி எல்லாம் இல்ல. சுத்திரம் அவுத்தி கும்பிடுங்க மேடம். அவுத்தி கால்
0: அது வந்து உங்களுடைய கால்நடைகள்?
1: இல்ல இல்ல, கால்நடைக்குன்னே இல்ல, சுத்தியில ஒட்டா ஒரு வேலி மாதிரி பாதுகாப்பு. முத்துக்கோட்டை சிறந்தது மேடம்.
0: சரிங்க, வேலைக்கும் போகுது, உங்களோட வீட்டு தேவைக்கும்
1: வச்சுக்கிறேன்.
0: சரிங்க, உங்களுடைய விவசாய அனுபவத்தை சொன்னீங்க. இந்த மாதிரி புதுசா கேக்குறவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கவங்க உங்களுடைய அனுபவம் பிடிச்சி போய் உங்ககிட்ட எப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டா சொல்லுவீங்களா?
1: நாங்க வந்து மேடம் இப்பயுமே வந்து ஏறு எங்களோட தலைமுறையே போயிருமான்னு நினைக்கிறேங்க. விவசாயமே அவ்வளோ ரொம்ப டிமாண்டாக இருக்குது மேடம். அடுத்த தலைமுறை பார்த்தீங்கன்னா ஏறு மாடு என்னென்ன தெரியாது, பண்ணினா என்னென்னு தெரியாது, போயிட மாட்டேங்குது. அது நாங்களாம் கட்டி காத்து வரோங்க மேடம்.
0: சரிங்க, கண்டிப்பாக உங்களோட விவசாய அனுபவம் மற்ற விவசாயிகள் கிட்ட சொல்லுவீங்களா?
1: சொல்லுங்க மேடம்.
0: சரிங்க, உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுங்க.
1: 99 430 328 69.
0: இனிமையான உங்களுடைய விவசாய அனுபவங்கள்லாம் சொன்னீங்க, நன்றி ஐயா.
1: நன்றி, வாழ்த்துக்கள் மேடம்.
2: நிகழ்ச்சியில் இதுவரை மஞ்சள் சாகுபடி மற்றும் நாட்டு மாடு வளர்ப்பு குறித்து நார்த்தம்பட்டி என்ஆர் முத்து அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் கதிரொலி.
3: அப்பத்தான் ஆஹா என்னமோ என் அறிவு கண்ணை திறந்துட்ட. அருமையா சொன்னாரு மஞ்சள் சாகுபடி பத்தியும் நாட்டு மாடு வளர்க்கறது பத்தியும். அப்பத்தான் இன்னொரு டவுட் அத்தா, அந்த மறைச்சி வச்சுனே அந்த ஆப்பம் அதை கொஞ்சம் கொண்டு வா அப்பத்தான், நான் கிளம்புறேன்.
4: இந்த கண்ணு இருக்கே, இந்த கண்ணு எப்படி ஒளிச்சு வச்சாலும் கண்டுபிடிச்சிருது. இங்க பாரு, ஆஹா ஆஹான்னு கேட்டல்ல, ஓஹோன்னு வரணும். அப்போதான் இந்த அப்பத்தாவோட பெருமை ஜில்லா முழுக்க பரவும். சரி சரி, உக்காரு, அப்பத்தை போடுற, சாப்பிட்டு தான் போவியான்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 8:02. நேயர்கள் இனி கேட்கலாம் இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு சினிமா. விளையாட்டு வினாடி வினா.

நிகழ்ச்சியில் பங்கேற்க நேர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் புதிய நேர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244030 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 81 10 25 என்ற எண்களிலோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244031 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.

0: 9484565020 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இணைப்பிலினையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க ஐயா.
1: அரியலூர் மாவட்டம் செந்தூர் எட்டம் ரஞ்சித் குமார்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
1: கேளுங்க ஐயா.
0: உலகிலேயே மிகப்பெரிய கோப்பை எந்த விளையாட்டுக்கு வந்து வழங்கப்படுதுங்க?
1: தெரியல ஐயா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு.
0: நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: அன்பு சகோதரர் நவீன் அவர்களுக்கு இனிமையாக வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: மங்கவரா. சரிங்க.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
2: சரிங்க.
0: கிரிக்கெட் போட்டியில ஒரு நாள் சர்வதேச போட்டி முதன் முதலில் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது?
2: 1971.
0: சரியான விடை. சரிங்க, உங்களுக்கான அடுத்த கேள்வி. கபடி விளையாட்டில் ஒரு அணியில் வந்து எத்தனை பேர் ஆடுவாங்க?
2: 7 பேர்.
0: 7 பேர், சரியான விடை. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண்மணி யாருங்க?
2: கர்ணமல்லேஸ்வரி.
0: சரியான விடை. சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்?
2: ஐயா, பில்லா படத்திலிருந்து ஒரு பாடல் போடுங்க.
0: பில்லாவிலிருந்து ஒரு பாடலா? உங்க பேரை மீண்டும் பதிவு செய்யுங்க.
2: நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் ராஜசேகர்.
0: ராஜசேகர் ஐயா, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் சேக்கோலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரண்யான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.

மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம். என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம். My name is Dilla.

நாளென்ன பொழுதென்ன நாள்தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாளென்ன பொழுதென்ன நாள்தோறும் விளையாடி வாழ்வோம்.

0: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் திருமல்வாடி கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன் ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ கதிரப்பன் சுவாமி மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நிலையத்தில் நேரம் 8:11. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
3: வணக்கம், பேர் சொல்லுங்க. ஒரு முறை ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடைபெறுது. நீண்ட மௌனம். இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
5: கிருஷ்ணா மாவட்டம் அரசம் பட்டி பக்கம் காவா கட்டிய தென்ன விவசாயி முருகன்.
3: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
5: சொல்லுங்க சார்.
3: டெஸ்ட் கிரிக்கெட்ல முதல் முதலா சதம் அடித்த இந்திய வீரர் யார்?
5: கங்குலி.
3: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. எடப்பாடியிலிருந்து ஜெயந்திங்களா? சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? உலகின் மிக பிரபலமான விளையாட்டுனா அது என்ன விளையாட்டு?

0: என்ன ஆக்கியா?
1: இல்லைங்க,
0: தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டையூர்ல இருந்து ஆறுமுகம்.
0: சரிங்க, ஆறுமுகம் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க ஐயா.
0: இந்த ஒலிம்பிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: கேள்விப்பட்டிருக்கிறேங்க.
0: இந்த ஒலிம்பிக் கொடியில எத்தனை வளையங்கள் இருக்குங்க?
2: 20.
0: தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? சரிங்க, உங்களுக்கான கேள்வி, கிரிக்கெட் மட்டை வந்து எந்த மரத்தால் தயாரிக்கப்படுதுங்க?
2: வளையங்கள் சொல்லுங்க இல்லையா?
0: இல்லை, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கய்யா.
2: அது தெரியல.
0: கிரிக்கெட் மட்டை வந்து எந்த மரத்தால் செய்யப்பட்டது?
2: மென்மையான ஒரு மரமாக தான் இருக்கும், அது பேர் தெரியல.
0: பேர் தெரியலைங்களா? நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: ஐயா, இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. அடுத்த கேள்வி கேட்கலாமா? கிரிக்கெட் மட்டை எந்த மரத்தால் தயாரிக்கப்படுகிறது? தேக்கு மரம். தவறான பதில். நன்றி.
3: நன்றி.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
4: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
0: நிலையத்தில் நேரம் 8:15. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. கன்னியப்பன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? கழுதை பந்தயம் நடைபெறும் இந்திய மாநிலம் எதுங்க?
5: இந்திய மாநிலம்.
0: ஆமா, குதிரை பந்தயம் மாதிரி கழுதைகளுக்கு பந்தயம் நடத்துறாங்க இந்தியாவில், ஒரு மாநிலத்தில், ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில். அது எந்த மாநிலம் அப்படின்றதான் கேள்வி. குஜராத். தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: ஐயா, வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
6: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் ஐயா.
0: சரிங்க சந்திரசேகர், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
6: கேளுங்க ஐயா, நான் முயற்சி செய்யறேன்.
0: சரிங்க, கிரிக்கெட் விளையாட்டுல ஒரு குழுவிற்கு எத்தனை ஆட்டக்காரர்கள் இருக்க வேண்டும்?
6: 11 பேர் இருக்க வேண்டும் ஐயா.
0: சரியான விடை. சரிங்க, உங்களுக்கான அடுத்த கேள்வி,
6: சொல்லுங்க ஐயா.
0: செஸ் போர்டுல எத்தனை கட்டங்கள் இருக்கு?
6: 64
0: சரியான விடை. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி,
6: நிறைவா ஈஸியா கொடுத்துருங்க ஐயா, ரெண்டு கரெக்ட்டா சொல்லிட்டேன்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி, முதல் ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற்றது?
6: முதல் ஒலிம்பிக் போட்டியா? ரோம், வெனிஸ் அந்த நகரம்.
0: நீங்க தவறான பதில். நன்றி. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
0: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
4: நிலையத்தில் நேரம் 8:25. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். பெயர் சொல்லுங்க.
5: கோபால் நாகாவதி.
4: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? சரிங்க. ஒலிம்பிக் போட்டிகளை முதன் முதல்ல ஆரம்பித்தவர்கள் யார்? முயற்சி செய்யுங்க. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம். பெயர் சொல்லுங்க.
6: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
4: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? சரி, உங்களுக்கான கேள்வி, பெங்களூர் விளையாட்டு மைதானம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
6: என்னங்க?
4: கேள்வியவே விடையா சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி, மிகப்பெரிய மைதானம் தேவைப்படும் ஒரு விளையாட்டு இருக்குங்க, அது என்ன விளையாட்டு?
6: கிரிக்கெட். கிரிக்கெட்
4: இல்லைங்க. தவறான பதில். நன்றி.

0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: என்ன
0: பேரு? லத்திகா ஸ்ரீ. லத்திகா சரண் கேள்விப்பட்டிருக்கேன். லத்திகா ஸ்ரீங்களா? என்ன படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்டா? சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? வில்லிம்டன் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: வில்லிம்டன்
0: இல்லையா? சரி, இன்னொரு கேள்வி உங்களுக்கு. ரங்கசாமி கோப்பை எந்த விளையாட்டோட தொடர்புடையது? எந்த விளையாட்டோட தொடர்புடையது?
1: கபடி.
0: கபடி யாரோ சொல்லி கொடுக்கறாங்க, இருந்தாலும் தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். ராஜேஸ்வரி அம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? சரிங்க, உங்களுக்கான கேள்வி. 11th ஆசிய விளையாட்டு போட்டி எங்கு நடைபெற்றது? நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இணைப்பினையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: நான் தர்மபுரி மதிவன் பாளையம் மோகன் பேசுறியா?
2: சரிங்க,
3: மூணு கேள்வியுமே
2: எளிமையா கொடுத்துடலாம். உங்களுக்கான கேள்வி,
3: நல்லா நல்லபடியா முடிச்சீங்களா
2: ஐயா? உங்களுக்கான கேள்வி, கிரிக்கெட்டின் கடவுள் என்று அழைக்கப்படுபவர் யார்?
3: உலக அளவில் இந்தியாவில் இல்லையா
2: ஐயா? கிரிக்கெட்டின் கடவுள், கடவுள்னா உலகத்துக்கு தான். அடுத்த கேள்வி, 2023 ICC ஆண்கள் கிரிக்கெட் உலக கோப்பையை எந்த நாடு நடத்தியது? இல்லைங்க, தவறான பதில், இந்தியா. நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: ஐயா வணக்கம.
2: வணக்கம்,
4: நாகலாபுரம் மாரியப்பன்.
2: மாரியப்பன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
4: கொடுங்க சார், கொடுங்க பார்க்கலாம்.
2: சரிங்க, உங்களுக்கான கேள்வி, மாரத்தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயத்துடைய தூரம் எவ்வளவுங்க?
4: 15 மீட்டர்.
2: 15 மீட்டர், தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
5: சரிங்க,
2: உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
5: சொல்லுங்க.
2: முகமது அலி என்ற வீரர் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்?
5: குத்துச்சண்டை.
2: சரியான விடை. உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஒலிம்பிக் போட்டிகளை முதன் முதலில் ஆரம்பித்தவர்கள் யார்? ரொம்ப நேரம் எடுத்துக்கிறீங்களே. நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: பாகல்பட்டி பெருமாள்.
2: சரிங்க பெருமாள், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
6: சொல்லுங்க சார்.
2: சரிங்க, மிகப்பெரிய மைதானம் தேவைப்படும் விளையாட்டு எதுங்க?
6: மிகப்பெரிய விளையாட்டு
2: எதுவா இருக்கும்? கிரிக்கெட். இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பேசுறீங்க.
7: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ரத்னகுமார்.
2: சரிங்க ரத்னகுமார், உங்களுக்கான கேள்வி
7: சொல்லுங்க.
2: சையது மோதி என்பவர் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்? அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கான கேள்வி, செஸ் போர்டில் எத்தனை கட்டங்கள் இருக்குங்க? 24 கட்டங்கள். தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். இணைப்பிலிருந்து துண்டித்து விட்டார். வருக, வணக்கம். வணக்கம், வணக்கம், இணைப்பில் தான் இருக்கிறீங்க.
8: என்னேன் சுந்தரராஜன், தர்மபுரியிலிருந்து.
2: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
8: கேட்கலாம்.
2: முகமது அலி என்ற வீரர் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்?
8: முகமது அலி.
2: அலிங்க, தவறான பதில். நன்றி. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:39. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா.
1: மாவட்டம் தாராபுரத்துல இருந்து ராஜேஸ்வரி சங்கரலிங்கம்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான கேள்வி
1: சொல்லுங்க.
0: கபடி விளையாட்டுல ஒரு அணில எத்தனை பேருங்கம்மா விளையாடுவாங்க? முதல் தெற்காசிய பெடரேஷன் விளையாட்டு போட்டி வந்து நடைபெற்ற இடம் எதுங்க? நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். பெயர் சொல்லுங்க. என்ன ஊருங்க?
2: திருப்பூர் மாவட்டம் அவினாசிங்க சார்.
0: அவினாசில இருந்து பேசுறீங்களா பிரபு? உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
2: சொல்லுங்க சார்.
0: கிரிக்கெட் விளையாட்டுடைய பேட்டினுடைய நீளம் எவ்வளவுங்க? மறந்துட்டீங்களா? சரிங்க, நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம். பெயர் சொல்லுங்க. சரிங்க, குப்பனையா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? கபடி விளையாடுறீங்களா?
2: சின்ன
0: வயசுல. எத்தனை பேர் விளையாடுங்க ஒரு டீமுக்கு? ஒரு பக்கத்துக்கு 7 பேர். சரிங்க, உங்களுக்கான அடுத்த கேள்வி. உங்களுக்கும் அதே கேள்வி தான். கிரிக்கெட் விளையாட்டுடைய பேட்டினுடைய நீளம் எவ்வளவுங்க? விடை தெரியுமா? நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். வருக. வணக்கம். வணக்கம். என்னங்க பெயர் பதிவு செய்யுங்க? சரிங்க, விக்ரம். என்ன படிக்கிறீங்க?
4: 11வது. 11வதா?
0: சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? கிரிக்கெட் ஸ்டெம்புடைய உயரம் தரை மட்டத்திலிருந்து எவ்வளவு இருக்கணும்? கிரிக்கெட்
4: விளையாடுறீங்களா?
0: சொல்லுங்க.
4: 2 அடி.
0: 2 அடி. தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
5: இனிமையான இரவு. வணக்கம்.
0: வணக்கம்.
5: மேஜரி கச்சாயின் ஜெயராஜா.
0: சரிங்கய்யா, சின்னசாமி ஸ்டேடியம் எந்த ஊர்ல ஐயா இருக்கு?
5: பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம்.
0: சரியா சொல்லிட்டீங்களே, பெங்களூர்ல இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியம். உங்களுக்கான அடுத்த கேள்வி.
5: ரசிகருங்கய்யா.
0: ஓ, அப்படிங்களா? சரிங்க. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி.
5: சொல்லுங்க.
0: கிரிக்கெட் ஸ்டெம்புடைய உயரம் தரை மட்டத்திலிருந்து எவ்வளவு இருக்கணும்? அங்குலத்தில் சொல்லுங்க.
5: 36 அங்குலம்.
0: இல்லைங்க. தவறான பதில். நன்றி.
5: நன்றிங்க.
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக.

0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: வணக்கம் சார். அழகே பேசுறேன் சார்.
0: என்ன ஊருங்க?
1: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தம்
0: ராசிபுரத்துலேருந்து பேசுறீங்களா?
1: கிராமங்க.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி,
1: சொல்லுங்க சார்.
0: இந்த பேஸ்பால் அணி எத்தனை பேரை கொண்டது?
1: புரியல புரியலங்க சார்.
0: பேஸ்பால் சொல்றோம்ல.
1: பேஸ்பால் சார் 11 பேரு.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: மல்லிக்குட்டை பஞ்சாயத்து ராமியம்பேட்டில இருந்து மகாலிங்கம் பேசுறேங்க ஐயா.
0: சரிங்க மகாலிங்கம், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: ஆ கேளுங்க ஐயா.
0: இப்போ இந்த தடை ஓட்ட பந்தயத்தில் எத்தனை தடை வரை தடுக்கி விடலாம்?
2: மூன்று.
0: தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம், கரியப்பநல்லி கிராமம் மணி பேசுறேங்க.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி
3: சொல்லுங்க.
0: ஸ்னூக்கர் விளையாட்டுல எத்தனை பந்துகளை வைத்து விளையாடப்படுகிறது?
3: என்ன விளையாட்டுங்க?
0: ஸ்னூக்கர்.
3: ஸ்னூக்கருங்களா? சரிங்களா ஐயா.
0: நன்றி.

0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: அரப்பிலிருந்து தினேஷ்.
0: என்ன ஊருங்க?
1: அதக்கப்பாடி.
0: அதக்கப்பாடியிலிருந்து தினேஷா? என்ன படிக்கிறீங்க தினேஷ்? 9th ஸ்டாண்டர்டா? சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? உலகிலேயே மிகப்பெரிய கோப்பை எந்த விளையாட்டுக்கு வழங்கப்படுகிறது?
1: ஆசிய கோப்பை.
0: நான் கேட்கறது எந்த விளையாட்டு?
1: ஒலிம்பிக்.
0: தவறான பதில், நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: ஐயா, திருப்பத்தூர் மாவட்டம் ஜெயராம்.
0: சரிங்க ஜெயராமனையா, உங்களுக்கான கேள்வி, ஹாக்கி அணியில ஆடுவோருடைய எண்ணிக்கை எத்தனை? ஹாக்கி விளையாட்டு விளையாடுறீங்க இல்லைங்களா, அந்த அணியில எத்தனை பேர் விளையாடுவாங்க? தவறான பதில், நன்றி. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: ஹலோ,
4: வணக்கம்.
5: வணக்கம் சார், ஈரோடு மாவட்டம் சார்.
4: பெயர் சொல்லுங்க
5: சார்.
4: ஐயா, பெயர் சொல்லுங்க.
5: ஈரோடு மாவட்டம் சார், அஞ்சல் வட்டம் தெனியம்பட்டியிலிருந்து பெருமாள் சார்.
4: சரிங்க பெருமாள் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
5: கேட்கலாம் சார்.
4: சரிங்க, உங்களுக்கான கேள்வி, அமெரிக்கன் கோப்பை எந்த விளையாட்டோட தொடர்புடையது?
5: அமெரிக்கன் கோப்பை
4: எந்த விளையாட்டோட தொடர்புடைய ஒரு
5: விளையாட்டு?
4: நன்றி. இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: வணக்கம், ஏறுகோடு விட்டு எம் ராஜேஸ்வரிங்க.
4: ராஜேஸ்வரி அம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? புல்ஸ் ஐ என்ற வார்த்தை எந்த விளையாட்டோட தொடர்புடையது? புல்ஸ் ஐ அப்படின்ற அந்த வார்த்தை எந்த விளையாட்டோட தொடர்புடையது?
6: பேட்மிண்டன்ங்களா?
4: இல்லைங்க, மத்தவரான பதில் நன்றி. இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
7: சார், வணக்கங்க. எடப்பாடி, சேலம் மாவட்டம், எடப்பாடி.

0: வெண்டலூர் பழனிசாமி.
1: சரிங்க, உங்களுக்கான கேள்வி
0: சொல்லுங்க சார்.
1: கிரிக்கெட் மை ஸ்டைல் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? கிரிக்கெட் மை ஸ்டைல் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, அவர் யாருன்னு கேட்கிறோம்.
0: நன்றி சார்.
1: நன்றி. இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான கேள்வி, கபடி விளையாட்டில் ஒரு அணியில் எத்தனை பேருங்க விளையாடுவாங்க?
2: ஏழு.
1: ஏழு பேர். சரிங்க, உங்களுக்கான அடுத்த கேள்வி, தடை ஓட்ட பந்தயத்தில் எத்தனை தடை தடுக்கி விடலாம்? தடை ஓட்ட பந்தயம்னு ஒரு விளையாட்டுங்க, அதில் எத்தனை முறை தடுக்கி விடலாம்? நன்றி. இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: செந்தில் மாவட்டம் கன்னியாகுமரி செந்தில் பேசுறேன்
1: சார். சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க சார்.
1: எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகிறது?
3: ஐந்து வருஷம் சார்.
1: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம். டி என்றாம் தேங்காய் மரத்துக்கிட்ட.
1: சரிங்க, ரஞ்சி கோப்பை எதோடைய தொடர்புடைய ஒரு விளையாட்டு?
4: கிரிக்கெட்டோடு.
1: கிரிக்கெட், சரியான விடை. சரிங்க, சையது மோதி எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்?
4: ஹாக்கி.
1: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.

நிறைவு பெற்றது இன்றைய இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு விளையாட்டு வினாடி விடா. உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து செய்திச் சுடர்.

0: Wang Hyang. The bronze medal takes India's overall tally to 12 medals, 1 gold, 5 silver and 6 bronze. And now, before we end the bulletin, the headlines once again. India reiterates its interests and concerns with the United States regarding act imposing tariffs on countries buying Russian oil and gas. New Delhi rejects Organization of Islamic Cooperation's Jammu and Kashmir reference, says it has nothing to do with internal matters of India. Defence Ministry signs over 810 crore rupees contract with Bharat Dynamics Limited for 160 satellite smart anti-airfield weapons for Indian Air Force. BJP announces party in-charges and co-in-charges for all 36 states and union territories. Deep depression over Bay of Bengal intensifies. Heavy rains lash coastal Odisha and Andhra Pradesh. And in Asian Games, Indian men's badminton team settled for bronze, taking overall tally to 12 medals, including 1 gold. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் புதுதில்லியில் அண்மையில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் குறித்த தம்முடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாடு, அதில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்?
4: முதல்ல இந்த பிரிக்ஸ் மாநாடு நடக்குமா அப்படின்ற கேள்வியை தான் எல்லாருமே முன் வச்சாங்க. முக்கியமாக மேற்கத்திய நாடுகள் எல்லாமே இது நடக்காது அப்படின்ற மாதிரி தான் நிறைய எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கு காரணம்லாம் நிறைய இருக்குது. அதாவது பிரிக்ஸ் ஏன் வேணும் அப்படின்றதுக்கு முன்னாடி பிரிக்ஸ் மாநாடு ஏன் வேண்டாம் அவங்களுக்கு அப்படின்றது முதல்ல பார்த்துடலாம். ஏன்னா இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலை, முக்கியமாக போர், அப்புறமா ஒரு பெரிய வெறுந்தொற்றுலேருந்து உலகம் மீண்டு வந்துகிட்டு இருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்தியா வந்து அந்த உலகத்தோடைய ஆர்டர், அதாவது ஒழுங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து தூக்கி நிறுத்துறது. ஸோ இப்போ அது வந்து சில நாடுகளுக்கு பிரச்சனையாக இருக்குது,
3: பிடிக்கலை
4: அப்படின்ட்டு. ஸோ அதனால் இது நடக்காதுன்ற மாதிரி ஒரு பெரிய நரேட்டிவ் செட் செய்யப்பட்டது அப்படின்றது தான் உண்மை. ஸோ அது ஏன் வந்து அவங்க செட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஈரான் அப்படின்ற ஒரு நாடு, அப்புறம் யுஏஇன்னு ஒரு நாடு, இந்த இரண்டு நாடுகளும் இப்போ வளைகுடாவில் நடக்கக்கூடிய போரில் எதிர் துருவத்தில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பிரிக்ஸோடைய ஃபுல் மெம்பராக இப்போ இருக்காங்க. இந்தியாவும் சீனாவும் ஃபுல் மெம்பர்ஸாக இருக்குது, ஃபவுண்டிங் மெம்பர்ஸாகவே இருக்குது. ஸோ இந்த இரண்டு முரண்கள், ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேருமே போருக்கு தயாராகி இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி இவங்க நாலு பேரும் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க நாலு பேரை வச்சுக்கிட்டு எப்படி உச்சி மாநாடு நடத்துவாங்க? அதில் இந்தியா போன்ற நாடுகள் நடத்தவே நடத்தாது, இந்தியா நடக்காது, இந்தியாவுக்கு அந்த திறமை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்தாங்க. அவங்களோட எண்ணம் எப்பவுமே அப்படிதான் இருந்தது. ஆனால் அதையும் மீறி இந்தியா வந்து ஈரானியும் யுஏஇயும் ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவும் சீனாவும் ஒரே இடத்துல உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அளவுக்கு, முக்கியமாக ஜி ஜின்பிங் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போதும் அவர், ஏன்னா அவர் உண்மையில முடியல, வராமல் விட்டுருந்தா இதை வச்சு பல்வேறு அரசியல்கள் மாறி இருக்கும் அப்படின்றதுனால பரவாயில்ல, நான் ஒரு 5 மணி நேரத்துக்காக வந்து நான் வந்து போறேன்ற மாதிரி அவருடைய வருகை. யார் யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க, ஜி ஜின்பிங் வரமாட்டார், புட்டின் அவர்கள் வரமாட்டார், ஸோ யுஏஇ வராது, ஈரான்லேருந்து வரமாட்டாங்க சொன்னால் இது எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ டு பி ஃப்ரங்க், அவங்களுக்கு வந்து இதை எப்படி ஜீர்ணிக்கிறதுன்னு தெரியல. நடக்காத ஒரு விஷயத்த நடத்தி காமிச்சிருக்கோம், சிறப்பாக நடத்தி காமிச்சிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரிக்ஸோட தலைமை, இப்போ பிரிக்ஸோட தலைமை மாதிரி G20-ஓட தலைமை, அதே மாதிரி SCO-ஓட தலைமை, மூன்றுமே இந்தியாவுக்கு அடுத்தடுத்த வருஷத்தில் வந்தது. G20-ஓட தலைமை மோதும் நாம வந்து என்ன பண்ணோம், உச்சி மாநாட்டோடைய முடிவில் ஒரு உடன்பாடு அப்படின்ற பேர்ல ஒரு எட்டப்பட்ட ஒரு உடன்படிக்கை, அதாவது புதுடெல்லி பிரகடனம்னு இப்போ பிரிக்ஸ்லயும் வந்தது, G20-லயும் புதுடெல்லி பிரகடனம் வந்தது. அந்த மாதிரி ஒரு பிரகடனம், ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்படின்றது இப்போதைக்கு எந்த ஒரு கூட்டமைப்பிலையும் வரவில்லை அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இந்த பிரிக்ஸோடைய மாநாடு, பிரிக்ஸுக்கு தலைமை இந்தியா ஏற்குமா, இந்தியாவால் இதை சாதிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்த நாடுகளுடைய அந்த எண்ணம் வந்து செயல்படாமல் போனது. அதாவது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நாடுகள் இருக்கு, 11 நாடுகள் அஃபிஷியலா, ஆனா சவுதி அரேபியா இன்னும் டெசிஷன் எடுக்கல. ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, சைனா இந்த பிரிக்ஸ்ல, கூடவே ஈரான், எத்தியோப்பியா, ஈஜிப்டு, யுஏஇ, இந்தோனேஷியா வந்திருக்காங்க. 11 நாடுகள் இருக்கு. சவுதி அரேபியாவும் வருவதாக இருந்தது, ஆனால் சவுதி அரேபியா வர முடியவில்லை, அவங்க உள்நாட்டு பிரச்சனைனால அவங்க இன்னும் டெசிஷன் எடுக்கல. ஆனால் அவங்களையும் சேர்த்து தான் வச்சுருக்கோம். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கறது என்னென்னா, முதல்ல பிரிக்ஸ் அப்படின்ற பேர் இருக்கு இல்லையா, இந்த பேரையே வந்து பிரதமர் மோடி அவர்கள் மாற்றி அமைச்சு. ஜென்ரலாக பிரிக்ஸ்ன்னு முதல்ல வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையில் இருக்கும்பொழுது 2001 ஆரம்பிக்கப்பட்ட பேர் தான் வந்து பிரிக்கு, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அவ்வளோதான்.

0: அப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா 2007-08 அப்பதான் வந்தாங்க. தொடங்கப்பட்டது 2006 அபிஷியலா தொடங்கினாங்க. ஆனா பிரிக்கு தான் பேர். சோ அப்ப எடுத்த ஒரு முடிவும் இப்ப இருக்க முடிவும் மாற்றமே இல்லை. பெரிய அதாவது எதுக்காக இதை ஆரம்பிச்சாங்களோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம போயிட்டு இருக்கு. அப்ப இந்த பிரிக்கு பிரிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் இப்ப பிரிக்ஸ் பிரிக்ஸ் பிளஸ்ஸா மாறிடுச்சு. சோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா போக ஈஜிப்ட், எத்தியோப்பியா, ஈரான், யுஏஇ, இந்தோனேஷியா உள்ள வந்திருக்காங்க. சோ இப்ப சவுதி அரேபியா பஃபர்ல இருக்காங்க. இப்ப நான் பிரிக்ஸ் சொன்னா இது ஒரு பெரிய மத்த நாடுகள்லாம் இல்லையா, அப்ப ஈரான் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, இந்தோனேஷியா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க. பாரத பிரதமர் வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்காரு. அதனால பில்டிங் ஃபார் ரெசிலியன்ஸ், இனோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இப்ப நீங்க எத்தனை நாடு வேணா சேர்த்துக்கோங்க, இந்த பேர் வந்து மாற போறது இல்ல. சரி, நீங்க பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா சொல்லும் போது தான் உங்களுக்கு இந்த மற்ற நாடுகள் விடுபட்ட மாதிரி இருக்கு. ஆனா இந்த பிரிக்ஸோடைய எக்ஸ்பான்ஷனை இவர் எப்படி மாத்திட்டார் அப்படின்னா, பில்டிங் ஃபார் ரெசிலியன்ஸ், இனோவேஷன், கோஆபரேஷன், சஸ்டைனபிலிட்டி மாத்தும் போது இன்னும் 20 நாடுகள் சேர்ந்தாலுமே இந்த அர்த்தம் மாற போறது இல்ல. இதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணார், எப்படி வந்து இதை சொல்லி புரிய வச்சார் அப்படின்னா, கடைசி செஷன், கடைசி அமர்வு இருக்கு இல்லையா, அந்த அமர்வுல அதோட பேரே RICS தான். அதாவது ரெசிலியன்ஸ், இனோவேஷன், கோஆபரேஷன், சஸ்டைனபிலிட்டி, இந்த தலைப்புகளுக்கு தான் அந்த உச்சி மாநாடு முடிவடைந்தது. அதனால இதற்கு மேல் சைனா கிட்ட தான் இதோட தலைமை இப்ப போகுது. அவங்க இதை தொடர்ந்து நடத்தி தான் ஆகணும். ஸோ இதே பேர்ல தான் நடத்த போறாங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக நடத்தி காமிச்சது பாரத பிரதமருடைய ஒரு பெரிய வரலாறு படைத்தார் அப்படிதான் நம்ம.
1: நிச்சயமா, இப்போ இந்த உலக நாடு தலைவர்களை வரவேற்ற விதம் கூட நம்ம பார்த்தோம்னா அது ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு தருணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய கலை கலாச்சாரம் மட்டும் இல்லாம அதுல பங்கேற்ற நாடுகளுடைய கலை கலாச்சார நிகழ்வுகளும் கூட அங்க வந்து அரங்கேறிச்சு. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? மேலும் நம்மளுடைய உணவு வகைகள் சார், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சிறுதானிய உணவுகள் வந்து அங்க தலைவர்களுக்கு வந்து பரிமாறப்பட்டது. இதெல்லாம் வந்து உலகத்திற்கே வந்து நன்மையான விஷயங்களை வந்து கொடுக்கணும் அப்படின்ற இந்தியாவோட நிலைப்பாட்டை உணர்த்தி இருக்குன்னு சொல்லலாமா?
0: கண்டிப்பா. அதாவது பாரத பிரதமர் வந்து சிறுதானியத்துக்கு இப்ப மாத்திரம் இல்ல, ஒரு உணவுக்காக ஆண்டே வந்து ஒரு தனியா கொடுத்தார். அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே தமிழையும் முன்னிலைப்படுத்துறாரு. சோ இது வந்து தமிழராக இருக்கட்டும், அந்த பாரத் மண்டபத்துல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த புகைப்படமே ராமநாத சுவாமி கோயில் அந்த 1000 கால் மண்டபம் நிறைய சொல்றாங்க, பருவநிலை மாற்றம், கால மாற்றம் இருக்கு. சோ அதனால நெருக்கமான காலத்துல நம்மளால வந்து பெரிய லெவல்ல பயிர் பண்ண முடியல, இல்ல நிறைய மழை பெய்யுது, மழையே இல்ல, இந்த மாதிரி தருணங்கள்ல கூட சிறுதானியங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்றத முன்னெடுத்துதான் இதை வந்து ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு எங்கெங்கெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியும், எங்கெங்கெல்லாம் வந்து இதை கொண்டு போய் சேர்க்க முடியும், இதெல்லாம் வந்து வந்த நாடுகள்ல நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா பிரேசிலுக்கு நல்லா தெரியும், பிரேசிலும் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய கலாச்சாரம். ஆனா இந்த அரேபிய நாடுகள், இப்ப யுஏஇயா இருக்கட்டும், ஈஜிப்டா இருக்கட்டும், எத்தியோப்பியா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் சில இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. ரஷ்யா அவங்க ரொம்ப பெரிதாக பார்த்தார்கள் இந்த விஷயத்தெல்லாம். அந்த மாதிரி சீனாவுமே கூட, நம்ம இந்தியாவும் சீனாவும் பழம்பெரும் நாகரிகங்கள். சைனாவும் ஒன் ஆஃப் த ஏன்ஷியல் சிவிலைசேஷன், ஒரு 5000-6000 இயர்ஸா இருக்கக்கூடிய கண்டினியூஸ் சிவிலைசேஷன், தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு கலாச்சார ரீதியான ஒரு தொடர்பு இந்தியாவுக்கும் சீனாவும். ஸோ இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டங்கள்ல தான் நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்ப நம்ம வீட்டில் பண்றோம் அப்படின்றது வேற, ஒரு நாட்டோடைய தலைவர்கள் வராங்க, அதுலயும் அந்த நாட்டோட அதிபர்கள் வராங்க, அரசர்கள் வராங்க, அரசர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வராங்க. அந்த இடத்துல நான் வந்து சிறுதானியத்தை கொண்டு போய் கொடுத்தேன்னா அந்த இடத்துல நான் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்திருந்தேன்,
1: நமக்கான சந்தை வாய்ப்புகளை கூட உருவாக்குறோம் இல்லையா.
0: பாரத் மண்டபத்துல தனியா ஸ்டால்ஸ் எல்லாம் கூட இருந்தது. சோ அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து எல்லா நாட்டுடைய உணவு, எல்லா நாட்டுடைய கலாச்சாரம் இருந்து அதுல நம்மளுடைய இந்தியாவுடைய கலாச்சாரத்தை எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் பல்வேறு நாடுகளுக்கு. பிரிக்ஸ்ல மாத்திரம் இல்ல, நான் சொல்ல G20 இருந்தே எப்பவுமே பாத்தீங்கன்னா GI அந்த குறியீடு
1: வெளிப்பாடு மேலும் மேலும் நாடுகள் அதுல சேர்றாங்க அப்படின்னா எதை உணர்ந்து அதுல சேர்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: 2001 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி பிரிக் அப்படின்றதுல இருந்து பிரிக்ஸ் ஆகி பிரிக்ஸ் பிளஸ் ஆ மாறின வரைக்கும் இருக்கக்கூடிய முதல் விஷயம் வந்து உலக ஒழுங்கு. உலக ஒழுங்கு ஒரு பக்கமாக சாய்ந்து விட்டது. வளர்ச்சி அப்படிங்கிறது உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் ஒரே

0: இணைந்த வளர்ச்சியா ஒரு எக்கனாமிக் டைலாகாக ஆரம்பிக்கப்பட்டதான் பிரிக்ஸ். ஒரு பொருளாதாரம் சார்ந்து பேசக்கூடிய விஷயங்கள், வளர்ச்சி சார்ந்து பேசக்கூடிய விஷயங்கள், உலக ஒழுங்கை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இந்த நான்கு நாடுகளுக்கு இதெல்லாம் காமனான இன்ட்ரெஸ்டா இருக்கும், காமனா பேசக்கூடிய இதெல்லாம் இருக்கும். அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டது பிரிக்ஸ். இன்னைக்கும் அதோட வேல்யூஸ்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை.
1: இப்போ இந்த கூட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு தன்மையை வந்து மனசுக்குள்ள வச்சுதான் இத்தனை நாடுகள் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்ற உங்களுடைய பார்வையை புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த அமைப்புக்கு நோக்கம் இருக்கும்ல சார், நல்ல எண்ணத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த அமைப்பு அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்குன்னா இவங்களுடைய நோக்கம் குறிக்கோள்கள் சர்வதேச அளவுல ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன சார், என்ன நோக்கம் என்ன குறிக்கோள் அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம்?
0: மல்டி போலர் வேர்ல்ட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நோக்கம். அதே மாதிரி கம்பைன்டு குரோத், ஸோ எல்லா நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து வளர வேண்டும், எந்த இடத்துலையுமே தடைகள் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரு துருவமாக போகக்கூடாது, பொருளாதார ரீதியாக எந்த நாட்டையும் தனிமைப்படுத்தக்கூடாது. ஒரு நாடு நினைக்குது இது இவங்களுக்கு இது கொடுக்க கூடாது அப்படின்னா அது கொடுக்காம விடக்கூடாது. இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, இந்த கூட்டமைப்பு அதை தான் முன்னிலைப்படுத்தியது. முதல்ல அனைவருக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சி பொருளாதார கூட்டமைப்பு தான் முதல்ல இது. ஆனா பிரிக்ஸ் ஆரம்பத்திலிருந்து பல துருவங்களை கொண்ட கூட்டமைப்பாகத்தான் ஆரம்பிக்க பல துருவங்கள் கொண்ட கூட்டமைப்பாக தான் வளர்ந்தது, பல துருவங்கள் கொண்ட கூட்டமைப்பாக இப்பவும் இருக்கிறது. சோ இப்ப வந்து எந்த நாடு இப்ப உள்ள வந்ததுனாலும் அவர்களுக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சி தான். டாலர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை அந்த நாட்டில இருந்து எடுத்துட்டோம் இல்லைன்னா அந்த நாட்டுக்கு நாங்க டாலர் கொடுக்க மாட்டோம்னு அமெரிக்கா டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அந்த நாடு பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டு அழிஞ்சு போயிடும். சோ அதை மாற்றணும் அப்படின்னா முதல்ல டி டாலரைசேஷன் அப்படின்றது எல்லா நாடுகளும் பேசுறாங்க. அப்ப டி டாலரைசேஷன் பேசும்போது இது எடுத்துட்டா என்ன வரும் அப்படின்ற ஒரு பேச்சு வரும்போது 2024 நடந்த கசான் உச்சி மாநாட்டின் போது ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் அப்ப வந்து எடுத்துட்டு வந்த முடிவு வந்து பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வரலாம் அப்படின்னும் போது இந்தியா அதை வேண்டாம் என்று சொன்னது. ஏன் அப்படின்னா திரும்ப ஒரு பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு காமன் கரன்சியா இருந்தாலும் இந்த பிரிக்ஸ் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டமைப்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதாரம் சைனா. சோ அப்ப சைனாவோட டாமினேஷன் இந்த நாடுகளுக்குள்ள வந்துரும். அதனால டாலரும் வேணாம்னு சொல்லிட்டு நம்ம வெளில போகும்போது யுவானோட டாமினேஷன்ல நம்ம உள்ள போயிடுவோம். சோ மற்ற நாடுகளுக்கும் பெரிய பிரச்சனை. ஆனால இந்தியா அன்றும் சொன்னது இன்றும் சொல்கிறது என்னன்னா பிரிக்ஸ் கரன்சின்றது வேண்டாம், ஆனா நாம இரண்டு நாடுகளுக்கான வர்த்தகத்தை இந்த இரண்டு நாடுகளுடைய நாணயத்தில் செய்து கொள்வோம். சோ அந்த மாதிரி போகும்போது ஒரு நாட்டுடைய டாமினேஷன் ஒரு குரூப்ல இருக்காது. உலகத்திலுடைய எல்லாருமே சொல்றது இப்போ ஒத்துக்கிறது என்னன்னா பிரிக்ஸ் தான் ஃபியூச்சர். ஸோ பிரிக்ஸ் தான் அடுத்த உலகத்தின் ஒழுங்கு அப்படின்னும் போது இந்த ஒழுங்கு ஆரம்பிக்கும் போதே ஒழுங்கினமா போயிடக்கூடாதுன்றதுக்காக இப்ப இந்த ஒரு நாட்டோடைய நாணயத்தோடைய டாமினேஷன் வரக்கூடாதுன்றதுனால இப்ப இந்தியா எடுத்த அந்த முடிவுக்கு இன்று மற்ற நாடுகளும் ஆமாம் இது கரெக்டான ஒரு முடிவுன்னு இன்னைக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு அடுத்த கட்டம் உலகம் மாறும்பொழுது ஒரு பைலேட்ரல் ட்ரேடு இருக்கும் போது அந்த இரண்டு நாடுகளுடைய நாணயத்தை வைத்துக் கொண்டால் எந்த ஒரு நாட்டுடைய ஆதிக்கத்தின் கீழ் மற்ற உலக நாடுகள் செல்லாது அப்படின்ற இந்தியாவுடைய நிலைப்பாடு இன்று வந்து அது உறுதியாக நின்றது மட்டுமல்லாமல் இன்று எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. கரெக்ட், ஒவ்வொரு நாடுகளுக்கும் உள்ள அந்த வர்த்தகம் என்பது அந்த இரண்டு நாடுகளுடைய நாணயமே முடிவு செய்து கொள்ளும் அப்படின்னும் போது நம்ம வந்து எந்த ஒரு நாட்டுடைய ஆதிக்கத்தின் கீழ் எந்த நாடும் செல்லாது.
1: அதாவது ஒரு
0: உலகத்தோட சீரான வர்த்தகம் இருக்கும்.
1: இதுல வந்து இன்னொரு பார்வையும் பார்க்கலாமா சார், நம்ம என்னன்னா ஆதிக்கம் செலுத்தல அப்படின்னாவே அப்போ அந்த இடத்துல ஒரு பதற்றமான சூழல் ஏற்படக்கூடிய நிலைமையே வந்து
0: இருக்காது.
1: அப்போ ஒரு அமைதி ஒரு சமாதானம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாடுகளுக்கு இடையே இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம இந்தியா முன்வைக்கிறாங்க.
0: கண்டிப்பா பிரிக்ஸ் வந்து இருப்பதற்கான காரணமே இந்தியா தான். இந்தியா வந்து எடுக்கக்கூடிய முடிவு வந்து இந்தியாவுக்காக மட்டுமல்லாமல் பின்தங்கிய நாடுகள் அதாவது குளோபல் சவுத்தோட ரெப்ரசன்டேஷனா தான் இந்தியா இருக்கு. நம்ம ஜெனரலா பாக்குறது பாரத பிரதமர் ஓகே இந்தியாவுடைய தலைவர் அப்படிதான் நம்மளுக்கு தெரியுது,
1: ஒரு உலக தலைவர்.
0: ஆனா உலகத்தோடைய பின்தங்கிய நாடுகளுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதித்துவம் இன்னைக்கு இந்தியாவிடம் பாரத பிரதமர் இருக்கிறது. அதே மாதிரி இவர் வந்து இந்தியாவுக்காக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திற்காக முக்கியமா பின்தங்கிய நாடுகளுடைய பிரதிநிதித்துவம் இந்தியாவிடம் இருப்பதாக அவர்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் அவர் பண்ணார். அந்த ஒரு டெசிஷனை தான் நம்ம வந்து பிரிக்ஸ்ல நம்ம காமிச்சோம். இப்ப சோ எஸ்யூ ஆகட்டும் பிரிக்ஸ் ஆகட்டும் நாளைக்கு G20 ஆனாலும் இந்தியாவுடைய முடிவுகள் இந்தியாவுடைய அட்வைஸ் ஏன் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுன்னா இந்தியாக்காக மட்டும் அந்த விஷயம் எடுக்கல, நம்ம அந்த பின்தங்கிய நாடுகளுக்காகவும் சேர்த்து தான் நம்மளுடைய டெசிஷன் எடுக்கிறோம். உலகம் எல்லாமே ஒரு குடையின் கீழ் அமைதியும் வளர்ச்சியும் நோக்கி ஒரு பயணமாக ஏற்றுக்கொள்ள ஒரு தலைமை தேவை, அதுதான் இருக்கு. அது வந்து இந்தியா செய்வதுதான் சிறப்பா செஞ்சிருக்கு. இப்போதைக்கு நம்மளுடைய குரல் மட்டும் அல்லாமல் பின்தங்கிய நாடுகளின் குரலாக இந்தியா ஒலிக்கிறது. குளோபல் சவுத்தோட வாய்ஸ் அப்படின்றத குளோபல் சவுத்தோட ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு தான் நாம சொல்லல அந்த நாடுகளே சொல்றாங்க.
1: நிச்சயமாக சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

0: 102.5
1: 102.5
2: 102.5 102.5 102.5 102.5 102.5 102.5

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 9:30. நேயர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத இசை மழை.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் திருமல்வாடி கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன் ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ கதிரப்பன் சுவாமி மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு

0: பிரிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: வணக்கம், நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்லல்ல குறையாத தங்க புதையல் தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.
2: நிறைவு பெற்றது இன்றைய இடைவிடாத இசைமலை. நேயர்களினை கேட்கலாம். ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:20. சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 2440303 என்றும், மற்றொரு எண்களாக 94861010 என்றும், மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 2440301 என்றும், மற்றொரு எண்களாக 94865620 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கும் நேரம் இது, சுகமான ராகங்கள். இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் மட்டும் பங்கேற்கவும். இணைப்பில் இணையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் ஜெயராம் பேசுறேன்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் பொண்ணு மாப்பிள்ளாம் பல நாளான்ற பாடல் கொடுங்க.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நிலையத்தில் நேரம் 10:26. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
3: வணக்கம், பேர் சொல்லுங்க.
4: திருப்பத்தூர் பூரிகமானமிட்ட வீரமணி.
3: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
4: தாய்க்கு தலைமகன்ல இருந்து TMS சுசிலா பாடின பாடல்.
3: உங்களுக்கான பாடல்

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: நிலையத்தில் நேரம் 10:31. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
4: ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம், பேச சொல்லுங்க.
4: திருப்பத்தூர் மாவட்டம் கொடுமாமல்லியிலிருந்து வேலு பேசுறேன் ஐயா.
3: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
4: அடிமை பெண்ல இருந்து 1000 நிலவே வாழ்ந்த சாங் ஐயா.
3: இது உங்களுக்கான பாடல்.
4: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:37. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: அன்போடு அறிவிப்பாளர் சகோதரர் அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம். நான் கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகில் கனகநாச்சியம்மன் கோயில்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: நடிகர் திருவம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிவந்த படம் வைர நெஞ்சம். அந்த படத்திலிருந்து செந்தமிழ் பாடும் சந்தன காற்று.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: எல்லா நேயர்களுக்காக வழங்குகிறேன். நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 10:42. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சவுந்தரராஜன் ஜானகி.
0: என்ன ஊருங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம், வாணியம்பாடி.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: ஒளி விளக்கு படத்திலிருந்து இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கு.
0: இது உங்களுக்கான பாடல்?

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:45. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: ஊசிநாட்டான் கிராமம், சஞ்சீவி பேசுறேன்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எமன கெமன் படம் பாட்டு பூமொட்டு பொண்ணு இது பொண்ணு.
0: இது உங்களுக்கான பாடல்?

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:51. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: இரவு வணக்கத்துடன் ஜோலார்பேட்டை மக்கணம்பட்டி மார்க்குப்பள்ளி சார்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: ஐயா, இரவு நேரத்துக்கு இதமான பாடலுங்க. செங்கமாய் தீவிருந்துங்க, சிந்தித்தால் சிரிப்பு வரும். அந்த பாடல் ஒரு பொங்க இதயத்துக்கு இரமா இருக்குங்க.
0: இது உங்களுக்கான பாடல்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:55. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் பாலநாம கிராமம், பேர் ரகு.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல்?
1: படகோட்டி படத்திலிருந்து கல்யாண பொண்ணு கண்ணால கண்ணு கொண்டாடும் மலைகள்.
0: இதோ உங்களுக்கான பாடல்.

வணக்கம், நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளித் தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்லல்ல குறையாத தங்க புதையல்தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 11 மணி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலம்மா.
0: பெயர் சொல்லுங்க ஐயா.
1: திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டம் அகராகராசி.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: கைகூட்டும் தெய்வம் சிறையிலிருந்து ஒரு அழகிய பாடல், ஆஹா மங்களம் மேளம் என்ற பாடல்.
0: இது உங்களுக்கான பாடல்.

நிறைவு பெற்றது இன்றைய சுகமான ராகங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் நல்லம்பள்ளி எம். நவீன் மகேந்திரன்.

நேயர்களை கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, 6:10க்கு எனைத்தனும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி. 6:35க்கு ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:55க்கு தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, 7 மணிக்கு காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி JK குழந்தை நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டல்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியவை கேட்கலாம். நாளை காலை 7:25க்கு தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30க்கு சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05க்கு பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:15க்கு தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30க்கு தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45க்கு சருமரோகர் நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமுது, 9:05க்கு வானொலியில் வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரமாக, தருமபுரி கிளாசிக் சோலார் அக்ரிடெக் நிறுவனத்தின் உரிமையாளர் எம் பார்த்தசாரதி அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம், 10:05க்கு நீங்கள் கேட்டவை கட்சவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகையில் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம், 11:05க்கு பூவே பெண் பூவே, 12:10க்கு மருத்துவ மலர், 1:10க்கு நேயர் விருப்பம், 1:30க்கு தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2 மணிக்கு விவசாய அரங்கம், அங்கக சான்று பெறும் வழிமுறைகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ ஷீபா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம், 2:30க்கு பூங்கொத்து, 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடைத்தரும் வினாக்கள், 5 மணிக்கு மாலைத்தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:10க்கு இசை மின்னல், 6:55க்கு சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:25க்கு வயல்வெளி, 7:30க்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, 8 மணிக்கு இளம் தென்றல் சினிமா சினிமா, 8:30க்கு எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:30க்கு இடைவிடாத இசை மழை, 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம், 10:20க்கு சுகமான ராகங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல், 1 உறங்குமுன் ஓர் சிந்தனை, எந்த சூழ்நிலையிலும் பிறருக்கு தீங்கிழைக்காமல் அன்பு மற்றும் அகிம்சை வழியில் போராடுவதே மிகச்சிறந்த வழி மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:53க்கு தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.